புத்தம் புதிய காலை பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 30 தேதி, 2026 செப்டம்பர் மாதம் 21 தேதி திங்கட்கிழமை. நேரம் இப்போது 5:56:35. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. குரலோசை. சிறுமையில் நீங்கிய என் சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான விளக்கம் டாக்டர் மு. வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் சிறுமையிலிருந்து நீங்கிய இனிய சொற்கள் மறுமைக்கும் இம்மைக்கும் வழங்குவோனுக்கு இன்பம் தரும். சிறுமையுள் நீங்கிய என் சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். குரலோசை கேட்டீர்கள். காரைக்கால் பண்பலை 100.3.

0: இன் சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். குரலோசை கேட்டீர்கள். காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி. இன்று காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற. உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனை மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சி.எம். திவ்யசாந்தி அவர்கள். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் எம்.ஜி. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி. 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது. உரை வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் பங்குபெறும் தளிர் எஸ். விஷாலினி. காலை மணி 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:35 காலை காம்போ. 8:05 லலிதா ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் துள்ளி வரும் பாட்டு. காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் முதலில் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி. வினிஷா அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம் அமைதி தரும் ஆனந்தம். காலை 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை பிதா என தொடங்கும் பாடல் பாடியவர் டி.ஆர். நாராயண ஓதுவார் அவர்கள். 1:00 தேன்மடை. 1:55 மெல்லிசை. 2:05 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கென்ன பதில். 2:30 சங்கீத சாரல் பி. வசந்தகுமார் அவர்களின் வீண இசை கேட்கலாம். 3:00 லலிதா ஜுவல்லரி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 லைக் ஷேர் கமெண்ட். 4:00 தேநீர் நேரம். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம். மாலை 5:15 அலையோசை. 5:30 விளக்கேற்றும் வேலை. இன்று மாலை 6:00 பன்னிசை புதிர் தாயன என தொடங்கும் பாடல் பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள். 6:20 நாச்சார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ERC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமுது. 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. 6:45 இசைத்தூரிகை. 7:25 KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 கும்பகோணம் பின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் காரைக்கால் ONGC காவிரி எசட் வழங்கும் உழவர் அரங்கம். சிறுதானியம் மூலம் சுய தொழிலில் சாதிக்கும் பெண் சக்தி காரைக்கால் மாவட்டம் மேலவோடுதுறை ஆர். சுதா அவர்களுடன் நேர்முகம். 8:00 லலிதா ஜுவல்லரியின் காட்சியில் வரும் காணம். 8:30 காரை எக்ஸ்பிரஸ். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது. இன்று 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:10 துயிலும் முன். இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். காலை 7:00 மயிலாடுதுறை ERC நடைசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி. 8:00 மயிலாடுதுறை ERC நடைசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம். இன்று மாலை 5:00 நாச்சியார்கோயில் வசனமாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலா வரும் நேரம். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by VC Pramod.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் அமைதி என்னும் அருந்தவம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: செப்டம்பர் 21 சர்வதேச அமைதி நாள். தாய் வயிற்றிலிருந்து உயிர்கள் பிறப்பது போல அமைதியிலிருந்தே ஒளிகள் பிறக்கின்றன. அந்த ஒளிகள் இசை போல் இனிமை பயக்க வேண்டும், உயிர்கள் மகிழ வேண்டும். ஆனால் துன்பம் தரக்கூடிய ஆபத்தான ஒளிகளாக மாறிவிடக்கூடாது. வன்முறையற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த தெருவே மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த ஊர், அந்த மாநிலம், அந்த நாடு என விரிந்து கொண்டே செல்லும். இந்த நாளின் அருமையை உணர்த்த ஐக்கிய நாடுகள் சபை அமைதியை முதலீடு செய்வீர். அனைவருக்கும் அனைத்து இடங்களிலும் அனைத்து நாள்களிலும் இன்வெஸ்ட் இன் பீஸ் ஃபார் எவ்ரிஒன், எவ்ரிவேர், எவ்ரிடே என்னும் கருப்பொருளை உண்டாக்கியிருக்கிறது. வறுமையாலும் சுயநலத்தாலும் தான் இவ்வுலகில் துன்பங்கள் தொடர்கின்றன. எந்த விலங்கோ பறவையோ தனக்கென ஒரு வீட்டிற்கு மேல் கட்டிக்கொள்வதில்லை. மனிதன் மட்டும் எல்லை வகுத்து கொண்டு அளவில்லாத செல்வங்களை வைத்துக் கொள்கிறான். இச்சிந்தனை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்த புறநானூற்று புலவர் கனியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என பாடினார். உலகமயமாக்கல் என்பதனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே சிந்தித்த பெருமை தமிழருக்கே உண்டு. இன்பம் தரும் பூ விருப்பு, துன்பம் தரும் பூ வெறுப்பு என்பதனை உணர்ந்து வெறுப்பை ஒழித்து விருப்புடன் வாழ வேண்டும். அப்பொழுது நகையில் சிறந்த நகையான புன்னகையோடு வாழ முடியும். வாடிய பயிரை கண்டு வாடிய வள்ளலார் காட்டிய வழியில் அனைத்து உயிர்களும் வாழ வேண்டும் என நினைத்தாலே போதும், உலகம் மகிழ்ச்சியாக வாழும். பிரிவினையே ஆயுதங்களை கொண்டு மற்றவர்களை கொல்ல செய்கிறது. பொறாமையே மற்றவர்களை கீழிறக்க செய்கிறது. ஒரு குழந்தை பசியால் அழும்போதும் விபத்தில் அடிபட்டு துடிக்கும் போதும் அது என் குழந்தை அல்ல என எண்ணாமல் உதவி செய்யும் மனப்பான்மையே மனிதநேயம். அக்காலத்தில் வழிபோக்கர்கள் பசியார வேண்டும் என்பதற்காக சத்திரங்கள் கட்டினர். உணவை விற்கக்கூடாது என எண்ணியவர்கள் நம் முன்னோர்கள். அதனால் எல்லோரும் அறவுணர்வுடன் வாழ்ந்தனர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என பாடினார் திருவள்ளுவர். அன்புடையவர் எலும்பு கூட பிறருக்கு உதவும் என கூறியுள்ளதன் வழி அன்பின் பெருக்கத்துடன் வாழ்வதே வாழ்வு என உணர்த்தி விடுகிறார். ஒரு துளி இரத்தத்தை உருவாக்க முடியாத மனிதனால் ஒரு உயிரை கொல்ல முடிகிறது. இது தவறு என்பதை உணர்ந்தாலே மனிதநேயம் மலரும். கடவுள் பசியும் வலியும் என உணர்வுகளையும் ஒன்று போலவே படைத்திருக்கிறார். அப்படியிருந்தும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வது அறியாமை. எண்ணம், சொல், செயல், பழக்கம், வழக்கம் அனைத்தும் எவருக்கேனும் துன்பம் விளைவிக்குமானால் அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும். உயிர்களிடையே சுவர்களை எழுப்ப வேண்டாம், பாலங்களை எழுப்புவோம். இன்று நினைவாற்றல் நாளையும் பின்பற்றுகிறோம். நினைவாற்றல் மட்டும் இல்லாவிட்டால் எங்கு செல்ல வேண்டும் என்பதே தெரியாது. எப்படி வாழ வேண்டும் என்பதும் தெரியாமல் போகும். உடற்பயிற்சி, வாசிப்பு, முறையான தூக்கம், உணவு ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நடந்த செயல்களை நினைத்து பார்ப்பதே நினைவாற்றலை வளர்க்கும். வயதானால் நினைவாற்றல் குறையும். எனவே மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வியை கேட்பார்கள். அவர்கள் சிறு வயதில் உங்களுக்கு எப்படி எத்தனை முறை கேட்டாலும் அன்புடன் சொல்லிக் கொடுத்தார்களோ அப்படி சொல்லிக் கொடுங்கள். அதுவே நன்றிக்கடன். காலையில் எழுந்து கடவுளை வணங்கி நாளை தொடங்குவது நம் முன்னோர்கள் கற்பித்த நினைவாற்றல் பயிற்சி என்பதனை உணர்ந்து இன்று முதல் ஒரு பாடலை பாடி நாளினை தொடங்கலாமே.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் அமைதி என்னும் அருந்தவம். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15. உங்கள் காரைக்கால் பண்பலையில் பக்தி பாமலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்தி மாலை. தொடக்கமாக வரும் பாடல் அனுராதா ஸ்ரீராம் பாடியது.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த பக்தி மாலையில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:22. அடுத்து வரும் பாடல் மலேசியா வாசுதேவன், பாணி ஜெயராம் இணைந்து பாடியது.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
3: இன்னைக்கு நம்ம பேசுவோமா?
4: என்ன பேசுறது?
3: இது பேசலாமா? அதை பேசலாம்.
4: எப்படி பேசலாம்?
3: அப்படி பேசலாமா? இப்படி பேசலாமா? எதை பத்தி பேசலாம்?
5: சும்மா இருப்பா, எப்ப பார்த்தாலும் பேசிட்டு.
3: பேசினாதான் தெரியும்.
4: என்ன திடீர்னு சிந்தனை?
3: பேசணும்னா சிந்திக்கணும், சிந்திச்சா பேச தோணும்.
4: எங்க பேசுறது? யாருகிட்ட பேசுறது? எதுல பேசுறது?
6: காரைக்கால் பண்பலை 100.3 இன்றைய சிந்தனை அரங்கத்தில்.
3: ஓ, அங்க பேசலாமோ?
4: தாராளமா பேசலாம், ஆனா தலைப்புல பேசணும்.
3: அப்ப தலைப்பு? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு.
4: எப்போ பேசலாம்?
3: மனசுல பட்டதை பேசலாமா? மனசுக்குள்ள பதிய வச்சுதான் பேசலாமா? அழகா பேசணும்,
4: அர்த்தம் உள்ளதா பேசணும்,
3: நறுக்குன்னு பேசணும், நல்லதா பேசணும்.
7: ஆம்னர்களே, சிந்தனை அரங்கம் இன்று காலை 10:05 அமைதி தரும் ஆனந்தம் என்ற தலைப்பில்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. மழைநீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. வான அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. காரைக்கால் ONGC காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி செட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட்.

0: call. Seekers. உழவர்களுக்கு
1: சுபாக்கா, சுபாக்கா. யாரு? அட பூங்கொடி, வா பூங்கொடி.
2: அக்கா கொஞ்சம் வெள்ளம் வாங்கல.
1: நீ உள்ளவாய.
2: ஏங்கா அப்படி என்னதான் உள்ள பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஃபோன் பண்ண அதுவும் எடுக்கல. நான் நேர்ல வந்து உங்க வீட்டு காலிங் பெல்ல அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் லேட்டா கதவு திறக்குறீங்க. அப்படி என்னதான் உள்ள பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அது ஒண்ணும் இல்ல பூங்கொடி, நேத்தி ஒரு திட்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன். சிந்தனை எல்லாம் எனக்கு அதுலே இருக்கு. அந்த திட்டத்தை பத்தி இணையதளத்துல தேடிட்டு இருந்த பூங்கொடி, அந்த நேரம் பார்த்துதான் நீ காலிங் பெல் அடிச்ச.
2: அப்படி என்ன திட்டம்? விவசாயத்தை பத்தின திட்டமா இல்ல வேற ஏதாவது சம்பந்தப்பட்ட திட்டமாக்கா?
1: விவசாயத்தை பத்தினது பூங்கொடி. நானே உன்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீயே வந்து கேட்டுட்ட.
2: அப்போ அந்த திட்டம் விவசாயத்தை பத்தி தானே? அப்ப என்கிட்டயும் சொன்னா என்ன?
1: நீங்க சொல்றேன் பூங்கொடி, மத்திய அரசு மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பட்டா இன் பல்சஸ், அத எம்ஏபி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க பூங்கொடி.
2: சரி,
1: இந்த திட்டத்தின் கீழ பயிர் வகைகள்ல தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பயிர் வகைகளை அறுவடை செஞ்சு அதுக்கு பிறகு மதிப்பு கூட்டலை மேம்படுத்துறதுக்காகவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க செய்யறதுக்காகவும் பயிர் அறுவை ஆலை அமைக்கிறதுக்காக நிதி உதவி வழங்கறதுக்கான திட்டம் பூங்கொடி. இது
2: கேட்கவே புதுசா இருக்கேக்கா. அது பேர் என்ன சொன்னீங்க?
1: எம்ஏபி. அதான் பூங்கொடி, மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பட்டா இன் பல்சஸ்.
2: சரிக்கா, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த திட்டம் யாருக்கு உதந்தது? நம்மள மாதிரி விவசாயிகளும் பயன்படுத்தலாமா இல்ல தொழில் முனைவருக்கு மட்டுமா?
1: இதோ சொல்றேன் கேளு. தகுதியான விண்ணப்பதாரர்கள் யார் யாருனா, விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், அதான் இந்த எஃபிஓக்கள்னு சொல்லுவாங்கல்ல அவங்க, குழுநிலை கூட்டமைப்புகள் சிஎல்எஃப்னு சொல்லுவாங்கல்ல அவங்க, சுய உதவி குழு, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர் தொழில் முனைவோர், அவங்க மட்டும் இல்லாம சட்டப்பூர்வமா பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்களும் இந்த திட்டத்தின் கீழே 33% மானியம், அப்படி இல்லைன்னா அதிகபட்சமா 25 லட்சம் வரை மானியம் கொடுக்கறாங்க பூங்கொடி இந்த திட்டத்தின் மூலமா.
2: என்னக்கா சொல்றீங்க, 25 லட்சம் வரைக்குமே மானியம் தராங்கன்னா அப்ப கண்டிப்பா வாங்கணும்க்கா.
1: அப்படின்னா காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டோ இல்லைனா துறையின் இணையதளமான https://agri.py.gov.in/ இந்த இணையதளத்துல விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செஞ்சு விண்ணப்பிக்கணுமா பூங்கொடி? அது தவறாம இப்ப பண்ணிடு.
2: சரிக்கா, இது எத்தனாம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம்? நம்ம
1: இதை விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிற தகுதியான விண்ணப்பதாரர்கள் வர 30/9/2026 இந்த தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குனர் அவங்க சொல்றாங்க பூங்கொடி.
2: அப்ப சரி சுபாக்கா, கிளம்பி 10 மணி போல ரெடி ஆயிடுங்க. நம்ம ரெண்டு பேரும் நெட் சென்டருக்கு போயிட்டு அப்ளை பண்ணுவோம்.
1: ஆ கண்டிப்பா பூங்கொடி.
0: கேட்டது உழவர்களுக்கு.
3: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரிசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஓஎன்ஜிசி காவிரிசட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
6: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:40. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சொல்லமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ்.

0: உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
1: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
2: பூமேக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
4: வணக்கம். நல்லதொரு குடும்பம். நம்மில் சிலரிடம் இயல்பாகவே அடுத்தவரை குறை சொல்லும் குணம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை தவறான கோணத்தில் தான் பார்ப்பார்கள். நல்லதாக செய்தாலும் நல்லதே செய்தாலும் ஏதாவது குற்றம் கண்டுபிடித்து ஏதாவது ஒரு குறை சொன்னால்தான் அவர்கள் நிம்மதி அடைவார்கள். அப்படிப்பட்ட குணமுடையவர்களிடம் அனுசரிக்கும் குணமோ, பொறுத்து கொள்ளும் குணமோ, விட்டுக் கொடுக்கும் குணமோ சிறிதும் இருக்காது. அப்படிப்பட்ட குணத்தில் மனைவி அமைந்தாலும் அல்லது கணவன் அமைந்தாலும் மாமியார் அல்லது மருமகள் உறவு முறை அமைந்தாலும் அவர்கள் வாழ்க்கை போராட்ட களம்தான். எப்போதும் திருப்தி இல்லாத மனநிலையில்தான் அவர்கள் வாழ்க்கை அமையும். ஆனால் சிலர் அன்னப்பறவையின் குணம் போல பாலும் தண்ணீரும் கலந்து வைத்தால் கூட நீரை விலக்கி பாலை பருகும் தன்மை போல நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு குறைகளை பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்களால் எல்லோருடனும் அனுசரித்து போகவும் முடியும், விட்டுக் கொடுக்கவும் முடியும். இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் அவர்கள் வாழ்க்கை ஒரு வரப்பிரசாதம்தான். நிறை குறைகள் இருப்பது இயல்பானது என்ற பரந்த மனப்பான்மையுடன் கூடிய அணுகுமுறை உள்ளவர்கள் மட்டுமே எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு கண்டுவிடுவார்கள். ஒரு வீட்டிற்கு தன் பழைய நண்பனை பார்க்க ஒரு பெரியவர் ஒருவர் வந்திருந்தார். நீண்ட நாட்கள் கழித்து வந்ததால் அனைவரும் மிக நன்றாக அவரை வரவேற்று நல்ல சிறப்பான விருந்து கொடுத்து உபசரித்தனர். நண்பரிடம் பல விஷயங்களை சுவாரஸ்யமாக பேசிய அப்பெரியவர் புறப்படும் போது, உன் மருமகள் மிகவும் நல்லா சமைத்திருந்தாங்க, அன்பா மரியாதையா பரிமாறினாங்க, உன் மனைவியிடமும் அதே பொறுமை, அனுசரிக்கும் நல்ல குணம் எல்லாமே பார்க்க முடியுதுப்பா என்று பாராட்டிவிட்டு எல்லோரிடமும் விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டார். அவர் புறப்பட்டு சென்ற பின் தன் மனைவியையும் மருமகளையும் அழைத்தார் அந்த வீட்டின் பெரியவர். இன்னைக்கு என் நண்பன் முன்னாடி நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டீங்க, இருவருக்கும் ரொம்ப நன்றின்னு சொன்னார். நீயும் அத்தையும் இப்பத்தான் ரொம்ப தீவிரமா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி இவ்வளவு அமைதியா போனீங்கன்னு கேட்டார். இது நம்ம குடும்பம் மாமா, 1000 பிரச்சனை குடும்பத்தில் வரலாம், அடுத்தவங்க கிட்ட நாம நம்ம குடும்பத்து பிரச்சனைகளை காட்டிக்க கூடாது மாமா, யாரையும் விட்டு கொடுக்காம நடந்தோம்னா தான் நம்ம குடும்பம் ஒரு கோவிலா அவர்களுக்கு தெரியும். நீங்களும் சரி அத்தையும் சரி எனக்கு என் பெற்றோர்கள் மாதிரிதான். என் அப்பா அம்மா சொன்னா நான் பொறுத்து போக மாட்டேனா? அப்படித்தான், குடும்பம்னா சண்டை சச்சரவுகள் இருக்கும் தான். ஒரு நேரம் சண்டை போடுவோம், அடுத்த நேரம் அதை மறந்துடுவோம். என் அத்தை எனக்கு இன்னொரு அம்மாதான். மருமகள் சொல்ல சொல்ல தன் வெறுப்பு, வீராப்பு, ஈகோ எல்லாவற்றும் கரைந்து போக நின்றாள் மாமியார். தன் மருமகளை அன்போடு அழைத்து கொண்டாள். வள்ளுவரும் தன் குரட்பாவில் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்கிறார். இதிலிருந்து நாம் பெறும் நீதி, ஒருவரிடம் உள்ள குற்றங்களை மட்டும் கண்டுகொண்டிருக்காமல் நிறைகளையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை உணர்ந்து உறவுகளை அனுசரித்தால் அது நல்லதொரு குடும்பமாக திகழும் என்பதே இதன் நீதி. நன்றி.
3: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
0: நேர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெயின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
6: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: விடங்களூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
1: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
2: பூமேக்ஸ் வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பூமேக்ஸ்
7: www.pmsuryagar.gov.in.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன்.

0: தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். குன்னூரில் உபாசி எனப்படும் தென்னிந்திய தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் சங்க தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் நூற்றாண்டு மாநாட்டில் அவர் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். தேயிலை தொடர்பான முதன்மையான அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமான உபாசி 1926 கூடலூரில் தேயிலை சோதனை நிறுவனமாக அமைக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு காரணங்களுக்காக குன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். வருவாய்த்துறை, பேரிடர் மேலாண்மைத்துறை, சுகாதாரத்துறை, மின்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து மேற்கொள்ள வேண்டிய பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில அமைச்சர்களும் மாநகராட்சி உயரதிகாரிகளும் நேற்று பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்தனர். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளாக அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படவில்லை என்றும் தாவேக்கு அரசு அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி 7 இடங்களில் செவிலியர் கல்லூரி தொடங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விரைவில் 896 கிராம சுகாதார செவிலியர்கள் பணியமர்த்தப்படவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் செவிலியர் பற்றாக்குறையை போக்குவதற்காக 4724 செவிலியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படவுள்ளதாகவும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 2500 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவுள்ளதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். தமிழகத்தில் கைவினைக் கலைஞர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்படுவதோடு பன்னாட்டு சந்தை வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கைவினைப் பொருட்கள் மேம்பாட்டுக் கழகத்தின் விற்பனையகத்தில் தமிழ்நாடு கைவினைப் பொருட்கள் விற்பனையை அதிகரிப்பது குறித்து நேற்று நேரில் ஆய்வு செய்து செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் பாரம்பரிய கைவினைப் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றுத்தர மாநில அரசு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் உள்ள கைவினைக் கலைஞர்களுக்கு நவீன வடிவமைப்பு, அவர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய சந்தை வாய்ப்புகளையும் மாநில அரசு ஏற்படுத்தி தரும் என்று அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்தார். தாவேக்கு அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதுராந்தகத்தில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சிலர் ஆளும் கட்சியில் இணைந்ததன் காரணமாக மக்கள் மீது இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் கடந்த கால திமுக அரசின் மீது பழிபோடும் செயலில் தாவேக்கு அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழ்நாட்டில்

0: மின்வெட்டை தடுப்பதற்கு மாநில அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் சில பகுதிகளில் 10 மணி நேரம் வரை மின்வெட்டு ஏற்படுவதாக கூறினார். குறைந்த செலவில் மின் உற்பத்திக்கு ஏற்பாடுகளை செய்யாமல் வெளிச்சந்தையில் அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கப்படுவதாகவும் திரு அன்புமணி ராமதாஸ் குறை கூறினார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் படிப்படியாக வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
1: வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு சுமார் 30 மணி நேரம் பலத்த மழை பெய்ததால் வெயிலின் தாக்கம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் தொடர்ந்து ஈரான் தடைகளை ஏற்படுத்தி வருவதாகவும், இதனால் 100க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் மாற்றுப்பாதையில் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ரஷ்யாவுடன் மோதல் தொடரும் நிலையில் யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நியூயார்க்கில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்பை சந்தித்து பேசவுள்ளதாக கூறியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் கட்டுமானங்களை மேற்கொள்ள உதவும் புவி மையத்தை பெங்களூருவில் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு நேற்று திறந்து வைத்தார். கற்றாழகை அடிப்படையாக கொண்டு வாரணாசியில் உள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள நோய் எதிர்ப்பு மாத்திரைக்கு காப்புரிமை கிடைத்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நம்மாண்டாள்ளி கிராமத்தில் கோழிப்பண்ணைக்குள் மழை நீர் புகுந்ததால் 3000க்கும் மேற்பட்ட கறிக்கோழிகள் நீரில் மூழ்கின. கனமழை காரணமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ராக்காட்சி அம்மன் கோயில் நீர்வீழ்ச்சியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அடையாறு முகத்வாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை மாநகராட்சி துணை ஆணையர் திரு அஃப்தாப் ரசூல் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை மாநகர காவல்துறை சார்பில் நகரின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னை கோட்டூர்புரம், திருவான்மியூர் பகுதிகளில் தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலிய ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்திய ஏ அணி 41.1 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. தேஜல் ஹஸ்பின்ஸ் அற்புதமாக விளையாடி 81 ரன்களை குவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று நீலகிரியில் தேயிலை ஆராய்ச்சி அறக்கட்டளையின் 100ஆண்டு விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் தலைமைச் செயலகத்தில் இன்று அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மருத்துவ கட்டமைப்பில் செவிலியர்கள் மற்றும் கிராம சுகாதார செவிலியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தாவேக் அரசு ஆட்சி பொறுப்பேற்று 4 மாதங்களாகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் மின் கருவிகளை நோக்கி மாறுவோம், மின் ஆற்றலை சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி, உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
3: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
4: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ரூபாய்

0: 28,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
1: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
2: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க, கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழு குடிகாடு.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
5: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்குன?
4: மேலணிக்குடி அபிநயா டிரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி, SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணிக்குடி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
6: புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்.
7: பாப்பா பெயர் என்ன?
8: எஸ் விஷாலினி.
7: பாப்பா என்ன படிக்கிறீங்க?
8: செகண்ட் பி.
7: பாப்பாக்கு எந்த ஊரு?
8: கோட்டிச்சேரி.
7: இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
8: பாட்டு பாட போறேன்.
7: பாட்டு பாடுறீங்களா? எங்க பாடுங்க கேப்போம்.
8: பார்க்க பார்க்க அழகுதான், பழ பழக்கும் நிறகுதான், நேற்று கண்டு இடுத்தது, நேற்று யானை இறகுது, ஏழு வண்ணம் காற்றிடும் இந்த நல்ல இறகினை, கீழே போட்டை பறவையே கேட்டாலுடனே தருகிறேன், எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அழைதும் சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். ஆல வள்ளியப்பா.
7: ரொம்ப அழகா பாடிட்டீங்க குட்டீஸ். நீங்க வளர்ந்து பெரிய ஆளாகி என்னவாக ஆசைப்படுறீங்க?
8: டீச்சர்.
7: டீச்சர் ஆக போறீங்களா? ஓகே. நீங்க வளர்ந்து ஒரு ஆசிரியர் ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
8: நன்றி.
6: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவா திருக்குறள் கேட்கலாமா? கொக்கொக்க கூம்பும் பருவத்து, மற்றதன் குத்தொக்க சீர்த்து இடத்து. பொருள், கொக்கு அமைதியாக காத்திருந்து சரியான நேரம் வந்ததும் மீனை பிடிப்பது போல, நாமும் சரியான வாய்ப்பு வரும் வரை பொறுமையாக இருந்து சாதனை செய்ய வேண்டும். பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளிர். மீண்டும் ஒரு பசுந்தளிரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
2: நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணிக்குடி குடிகாடு வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி குடிகாடு.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங் மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் மேலணி குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
2: ஆகாஷ்வாணி உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:00.
9: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னாசாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ்.

0: கொண்டு அருகில் மயிலாடுதுறை.
1: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
2: வணக்க நேயர்களே, சந்தோஷத்திலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான். அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: அந்த வகையில இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை சந்தோஷப்படுத்த முயற்சிக்கிறோம். நிகழ்ச்சியை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
1: மாடசாமி, மாடசாமி, இங்க வாயே.
2: என்னமா கூப்பிட்டீங்களா?
1: நம்ம மாப்பிள வீட்டை விட்டு போய் ஒரு வாரம் ஆச்சு, அவர் என்ன ஆனார்னே தெரியல. நம்ம அமிர்தவள்ளி வேற அவரை எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்தா. நானும் இன்னைக்கு வந்துருவாரு நாளைக்கு வந்துருவாருன்னு பார்த்தேன், அவரு வர காணோம். உடனே ஒரு போனை போட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்பா.
2: இதோ இப்பவே போன் பண்ணிடுறமா.
3: நீங்கள் தொடர்பு கொள்ளும் மாப்பிள்ளை மன்னார்சாமி தற்சமயம் பிஸியாக உள்ளார். சிறிது நேரம் கழித்து முயற்சி செய்யவும்.
2: அம்மா, மாப்பிள்ள பிஸியா இருக்காருன்னு போன் சொல்லுதுமா?
1: சரிப்பா, யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரோ என்னவோ, இன்னொரு வாட்டி போட்டு பாரு.
2: இதோ இந்த போடுறமா.
3: நீங்கள் தொடர்பு கொள்ளும் மாப்பிள்ளை மன்னார்சாமி தற்சமயம் பிஸியாக உள்ளார். சிறிது நேரம் கழித்து முயற்சி செய்யவும்.
2: அம்மா, திரும்பவும் பிஸினஸாமா அந்த போன் சொல்லுது.
4: மாடசாமி கொஞ்சம் இரு, நான் போன் பண்றேன். என் நம்பரை பார்த்துட்டு எடுக்கிறாரா இல்லையான்னு பாப்போம்.
3: நீங்கள் தொடர்பு கொள்ளும் மாப்பிள்ளை மன்னார்சாமி தற்சமயம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து முயற்சி செய்யவும்.
4: என்னடா மாடசாமி, மாப்பிள்ள சாப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லுது, போன் இப்படி எல்லாமா சொல்லும்?
2: என்ன சித்தி சொல்றீங்க, மாப்பிள்ள சாப்பிட்டு இருக்காரா? நான் பண்ணும் போது மாப்பிள்ள பிஸியா இருக்காருன்னு சொன்னிச்சு.
4: என்னது பிஸியா இருக்காரு சாப்பிட்டுகிட்டு இருக்காரா, இது என்ன புது கதையா இருக்கு? எல்லாரும் கொஞ்சம் இருங்க, என் போன்ல இருந்து நான் போடுறேன். என் நம்பரை பார்த்தோன்னே உடனே எடுத்துருவாரு.
3: நீங்கள் தொடர்பு கொள்ளும் மாப்பிள்ளை மன்னார்சாமி தற்சமயம் தூங்கிக் கொண்டிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து முயற்சி செய்யவும்.
4: எக்கா, என்ன மாப்பிள்ள தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லுது, இது புதுக்கூத்து அவ்வளவு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல. போங்க
5: சித்தி, நீங்க கொஞ்சம் இருங்க, மாமாவுக்கு என் போன்ல இருந்து நான் போடுறேன்.
3: நீங்கள் தொடர்பு கொள்ளும் மாப்பிள்ளை மன்னார்சாமி தற்பொழுதுதான் தூங்கி எழுந்துள்ளார். சிறிது நேரம் கழித்து அவரே உங்களிடம் தொடர்பு கொள்ளுவார்.
5: அம்மா, மாமா இப்பதான் தூங்கி எழுந்திருச்சிருக்காங்கன்னு சொல்லுது, அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே தொடர்பு கொள்ளுவாங்கன்னு சொல்லுது.
1: அப்படியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பதிலா போன்ல சொல்லும்.
5: அது மட்டும் இல்ல பெரியம்மா, அதுல கேக்குற வாய்ஸ் என்னோட குரல் மாதிரியே இருக்கு.
1: பார்த்தா நம்ம மாப்பிள்ளையோட போன்ல இருந்து அம்சவள்ளியோட குரல் வருது, ஆனா அம்சவள்ளி இங்க இருக்கா? இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப மாப்பிள்ள ஏதோ குழப்பம் பண்றாருன்னு தெரியுது. மாடசாமி, முதல்ல அது என்னங்கறத கண்டுபிடிக்கணும்.
2: சரிம்மா, வழக்கம் போல மாப்பிள்ள தன்னோட திருவிளையாடல ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இது என்னங்கறத உடனே கண்டுபிடிக்கிறேன்.
6: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசன் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
5: அம்மா, அம்மா,
4: யாரோ வாசல்ல அம்மா அம்மான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஏன் அமிர்தவள்ளி, போய் யாருன்னு பாரு.
5: யாரது? அடடே, நம்ம ஆனந்தவள்ளி. வா வா வா வா வா. அப்பா அடி, இந்த வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயி போச்சு. போங்க.
4: அது சரி ஆனந்தவள்ளி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற.
5: அட போங்கம்மா, அம்மாவ பாக்க பொண்ணு சொல்லிக்கிட்டா வரணும்.
4: நீ சொல்லிட்டு எல்லாம் வர வேண்டாண்டி கண்ணு, நீ வந்ததே போதும். முதல்ல உள்ள வா.
1: அடடே, நம்ம அமிர்தவள்ளியோட பொண்ணு ஆனந்தவள்ளி. வா வா வா வா. பாத்து ரொம்ப நாளாச்சே, என்ன இப்படி எழைச்சு போயிட்ட? அடிக்கடி வந்துட்டு போக கூடாதாம்மா?
5: இல்ல பெரிய பெரியம்மா, என்ன ஹாஸ்டல்ல இருந்து வெளியிலேயே விட மாட்டாங்க, அதனாலதான் என்னால வர முடியல.
4: என் பொண்ணு ஹாஸ்டல் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு துரும்பா இழைச்சு போயிட்டா. என்ன பண்றது, வீட்டு சாப்பாடா இருந்தா நல்லா இருக்கும்.
1: அதுக்கு என்ன அமிர்தவள்ளி, உன் பொண்ணு வார வார லீவுக்கு இங்க வந்துட்டு போட்டுமே.
4: நீங்க சொல்லிட்டீங்கக்கா, நம்ம வீட்டு மாப்பிள்ள இருக்காரே மாப்பிள்ள, அவரே நான் தங்கறதுக்கே கரிச்சு கொட்டிட்டு இருக்காரு. இதுல என் பொண்ணு வந்து தங்கினா

0: சொல்லவே வேண்டாம். என்ன அமிர்தவல்லி, யார் அவரு? நம்ம மாப்பிள்ள தானே, சொன்னா சொல்லிட்டு போறாரு. நீ உன் பொண்ண வார வாரம் வந்து தங்கிட்டு போ சொல்லு. ஆனந்தவல்லி, ஏமா வந்ததுல இருந்து நின்றுட்டு இருக்க? வந்து இப்படி இந்த ஊஞ்சல்ல உட்காரு.
1: அப்பாடி, இப்பதான் எனக்கு கம்பெனிக்கு ஒரு ஆளு கிடைச்சது. இந்த பெரியம்மாவோடையும் அம்மாவோடையும் சித்தியோடையும் பேசி பேசி பேசி எனக்கு போர் அடிச்சு போயிட்டு. பத்தாததுக்கு இதுல அண்ணனும் மாமாவும் வேற. நீ வா ஆனந்தவல்லி, நம்ம ரூமுக்கு போவோம்.
2: ஆனந்தவல்லி, எப்பமா வந்த? வா வா வா வா.
1: என்னன்ன இவ்வளவு நேரம் இங்கதானே உட்கார்ந்துருந்தீங்க? ஆனந்தவல்லி வந்ததை நீங்க பாக்கலையா?
2: இதுல அவங்க பொண்ணு ஆனந்தவல்லி வேற இங்க வந்து தங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதோட மச்சான் எங்க இருக்கிறாரு வேற கண்டுபிடிக்கணும். பொறுத்து இருந்து பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு.
1: என்னன்ன ஏதோ சிந்தனையில இருக்கிற மாதிரி தெரியுது. நான் வார வாரம் வந்தனா உங்களுக்கு ஏதாவது தொல்லையா இருக்குமா?
2: உன்னால எனக்கு என்னமா தொல்லை? நீ எங்க அமிர்தவல்லி சித்தி மாதிரியே பேசுற. என்ன எங்க மச்சான நினைச்சாதான் பாவமா இருக்கு.
3: மாமி மாமி மாமி.
4: அடடே மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க வாங்க. அப்பாடி, இப்பதான் எனக்கு போன உயிரே திரும்பி வந்துச்சு.
3: மாமி, எப்ப மாமி உங்களுக்கு உயிர் போனிச்சு? என்கிட்ட சொல்லவே இல்ல.
4: அட போங்க மாப்பிள்ள, ஒரு வாரமா உங்களை காணுமேன்னு நான் படபடத்து போய் நிக்கிறேன். நீங்க வேற கிண்டல் அடிச்சுக்கிட்டு.
3: ஓ அப்படியா மாமி? நான் கொஞ்ச நாளா இங்க வராம போனதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது.
2: என்ன மச்சான், எப்பொழுதும் கதை சொல்லுவீங்க, இப்ப காரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? இருந்தாலும் நீங்க திரும்பி வந்ததுல எனக்கு ஒரு வேலை மிச்சம்.
3: அது சரி, நான் வந்ததுல உனக்கு என்ன வேலை மிச்சம்?
2: அம்மா உங்களை தேட சொல்லி இருந்தாங்க, இப்ப நீங்களே வந்துட்டீங்க. அந்த வேலை எனக்கு மிச்சம் தானே மச்சான்?
3: ஓ அப்படியா? என்னத்த இருந்தாலும் நான் மாப்பிள்ள இல்ல, அதனால மாமி பதறி போய் உன்னை தேட சொல்லியிருப்பாங்க. சரி சரி, அது போகட்டும். மாமி, சாப்பாடு ஏதாவது ரெடியா இருக்கா? எனக்கு பசி தாங்க முடியல. ஒழுங்கா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு. சீக்கிரம் ஏதாவது இருந்தா கொண்டு வாங்க மாமி.
4: ஐயோ, ஒரு வாரமா ஒழுங்கா சாப்பிடாம இருந்திருக்கீங்களா? ஏ அமுதவள்ளி, ஏதாவது மாப்பிள்ளைக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு.
3: ஆமா ஆமா, சீக்கிரம் போங்க சின்ன மாமி. ஏதாவது சாப்பாட்டுக்கு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க.
0: இதோ இதோ போய் கொண்டு வர மாப்பிள்ள.
3: என்னத்த இருந்தாலும் இங்க சின்ன மாமினா சின்ன மாமி தான்.
5: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர்.
6: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: ஆமா, இது யாரு இந்த அரை டிக்கெட்டு? எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது. ஓ ஆனந்தவல்லியா, வாங்க. எப்ப வந்திய? உங்க அம்மாவை கையோட கூட்டிட்டு போக வந்தியலா?
0: நம்மளையே எப்ப சமயம் கிடைக்கும், எப்ப ஏடு கலப்பலான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுல நம்ம பொண்ணு வேற இங்க தங்க போறா. இவர் என்ன பண்ண போறாரோ தெரியல. சமாளிப்போம்.
3: என்ன குட்டி மாமி, நான் கேட்டதுக்கு உங்க பொண்ணும் ஒன்றும் பதில் சொல்லல, நீங்களும் ஏதோ சிந்திச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. என்ன என்னோட மல்லு கட்டுறதுக்கு உங்க பொண்ணியும் துணைக்கு வர சொன்னியலா?
0: ஐயோ மாப்பிள்ள, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்த்ததுல பயந்து போயிருக்கா. ஏன் ஆனந்தவல்லி, இவரே நம்ம மன்னார்சாமி மாமாடி, பேசு.
1: ஓ, இவர் தான் மன்னார்சாமி மாமாவா? இவர்கிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? இவர் தான் என்ன அரை டிக்கெட்னு சொல்லிட்டாரே.
0: ஏ ஆனந்தவல்லி, மாமா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அம்மா மாதிரி நீயும் பேச ஆரம்பிச்சிட்ட.
1: ஆமா ஆனந்தவல்லி, நானே மாமா கிட்ட பயந்து தான் பேசுவேன். நீ என்ன இவ்வளவு துடுக்குத்தனமா பேசுற? அப்புறம் அவர் மட்டும் என்ன அரை டிக்கெட்னு சொல்லலாமா?
3: அடடே, ஆனந்தவல்லிக்கு நான் அரை டிக்கெட்னு சொன்னது ரொம்ப வருத்தமா போயிட்டு போல இருக்குது. கவலைப்படாத, இனிமே நான் உன்ன அரை டிக்கெட்னு சொல்லல, ஆனந்தவல்லின்னே சொல்றேன். ஆனந்தவல்லி, நல்லா இருக்கியா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
4: மாப்பிள்ள, நம்ம ஆனந்தவல்லிக்கு ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு இளைச்சு போயிடுச்சு. அதனால வார வாரம் நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
3: என்னது, அம்மா இருக்கிறது பத்தாதுன்னு பொண்ணியும் வர சொல்லியிருக்கீங்களா? அப்ப நம்ம குடும்பம் எங்கேயோ போயிடும்.
0: என் பொண்ணு இங்க வரதுனாலதான் குடும்பம் எங்கேயோ போயிடுமா? உங்களால போகாதா?
2: சரி சரி, இந்த பிரச்சனையை இப்படியே விடுங்க. ஆனந்தவல்லி வந்ததுனால இங்க என்ன குடிமொழிவு போச்சு? அது இருக்கட்டும். மச்சான், எனக்கு ஒரு சந்தேகம். உங்களுக்கு போன் பண்ணப்ப அந்த போன்ல தங்கச்சி அம்சவல்லியோட குரல் வந்துச்சு, அது எப்படி?
3: அதுவா மச்சான்.

0: அந்த காரணத்தை அப்புறம் சொல்கிறேன். ஆமாம் ஆனந்தவல்லி, உன் கையில் ஏதோ ரேடியோ புட்டி மாதிரி வச்சிருக்கிற, அதுக்குள்ளே நிறைய பாட்டெலாம் இருக்கா?
1: ஆமாமாமா, என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக நான் கிராமிய பாடலாம் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். வேணும்னா இதுலேருந்து ஒரு பாட்டு எடுத்து போடுறேன், நீங்கள் கேட்குறீங்களா?
0: அப்படியா? இந்த கால நேரத்தில் காதுக்கு இனிமையா கிராமிய பாடல்களை கேட்டா எவ்வளவு ரம்யமா இருக்குன்னு தெரியுமா? போடு, நாம எல்லாரும் கேட்போம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் மாப்பிள்ளை மன்னார்சாமி நகைச்சுவை தொடர். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர்
1: நான் தாங்க மாப்பிள்ள மன்னார் சாமி, ஆந்தகுடி அருணாமணி வண்ணன்.
2: நான் தாங்க மச்சான் மாடசாமி, இல சண்முக சுந்தரம்.
3: நான் தாங்க பெரிய மாமி ஆரவல்லி, ஜெயந்தி ராமமூர்த்தி.
4: நான் தாங்க சின்ன மாமி அமுதவல்லி, ஈ சுபா.
5: நான் தாங்க உங்க குட்டி மாமி அமிர்தவல்லி, நலாயினி பாலசுப்ரமணியன்.
6: நான் தாங்க அம்சவல்லி, டி ஜெயபாரதி.
7: நான் தாங்க உங்க ஆனந்தவல்லி, ஆர் இளவரசி.
0: நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ், ஏஎம் அருண் பிரசாந்த். சரி நேயர்களே, மீண்டும் வரும் வாரம் சந்திப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
8: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: நேர்களே, இயற்கை நமக்கு கொடுத்த கொடைகளை அளவோடு கையாள்வதே அடுத்த தலைமுறைக்கு நாம் செய்யும் ஆகச்சிறந்த உதவி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல் நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள்.

0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். நாளை கெவேடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வதோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமாரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்கவுள்ளார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மணிப்பூர் மாநிலம் இம்பாலில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு விவசாயிகள் முக்கிய பங்காற்ற முடியும் என்று கூறினார். மருத்துவ தாவரங்களை சாகுபடி செய்யும் போது நவீன வேளாண் தொழில்நுட்பங்களை விவசாயிகள் பயன்படுத்தினால் மகசூல் அதிகரித்து வருவாயும் பெருகும் என்று தெரிவித்தார். இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு சுய வேலைவாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி தருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேற்குவங்க மாநிலத்தில் மீன்வளத்தை மேலும் பெருக்கும் வகையில் முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங், முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். மாநிலத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படாத மீன்வளத்தை கண்டறியவும் வர்த்தக ரீதியில் அதற்கு சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவுள்ளதாக மாநில அரசின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல் நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இதுகுறித்து நேற்று அவர் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், மாநிலத்தில் வழக்கமான மழை பொழிவில் 50% பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இதனால் தற்போது மாநிலத்தின் மொத்த வேளாண் பரப்பில் 75% பகுதிகளில் மட்டுமே விவசாய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரிசி, வெங்காயம், பாமாயில், துவரம்பருப்பு ஆகியவற்றின் விலைகளை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வெங்காய கொள்முதலை அதிகரிப்பதுடன் அதன் சாகுபடியை ஊக்குவிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நாகாலாந்தில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது 88.38% வாக்காளர்கள் தங்களது படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த பணிக்கு முந்தைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த 13,57,208 வாக்காளர்களில் மொத்தம் 11,99,456 பேர் தங்களது கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பித்துள்ளனர். இந்த கணக்கெடுப்பில் 28,944 பேர் உயிரிழந்த வாக்காளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் 1,23,749 வாக்காளர்கள் வேறு இடத்துக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் 5,059 வாக்காளர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு படிவங்களை சமர்ப்பிக்க முடியாமல் போன உண்மையான வாக்காளர்கள் தங்களது பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கக் கோரி அக்டோபர் 20 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என நாகாலாந்து தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஐநா சபையின் 81வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான உயர்மட்ட குழு பங்கேற்க உள்ளது. இம்மாதம் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றவுள்ளார். இதற்காக நியூயார்க் செல்லவுள்ள அவர் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவு

0: உறவுத்துறை அமைச்சர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இரும்பு பயன்பாட்டை உலகிற்கு காட்டிய நாகரிகம் பொருணை நாகரிகம் என்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் பொருணை அருங்காட்சியகத்தை நேற்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த பின்னர் அங்கு நடைபெற்ற செந்துவெளி நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 52,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் கற்களில் ஓவியங்களை வரைந்துள்ளான். இதன் மூலம் மனிதகுலம் தோன்றி 52,000 ஆண்டுகள் ஆகியிருப்பதை அறிய முடிகிறது என அவர் தெரிவித்தார். தமிழ் சமூகம் எழுதவும் படிக்கவும் தெரிந்த அறிவார்ந்த சமூகமாக இருந்துள்ளதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். சமூகத்தில் ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்து இருக்க வேண்டும் என்றும் நமது மொழி மற்றும் வரலாறு குறித்த தகவல்கள் எதிர்கால சந்ததியினரை சென்றடைய வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். ஈரான் போர் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கு மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவிடம் தங்களது நிபந்தனைகளை தெரிவித்துள்ளதாக ஈரான் கூறியதைத் தொடர்ந்து ட்ரம்ப் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். ஐநா சபை பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் மசூத் ஃபிஷஸ்கியான் நியூயார்க் செல்லவுள்ளதாக எதிர்பார்க்கப்படும் நிலையில் ட்ரம்ப்பின் இந்த கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. ஊடகத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள திரு ட்ரம்ப், ஈரான் ஆட்சியாளர்கள் தமது நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் கடும் விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்துள்ளார். மேற்காசியாவில் நிகழ்ந்த பிற மோதல்கள் குறித்து பேசிய திரு ட்ரம்ப், சவுதி அரேபியாவை குறிவைத்து சமீபத்தில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடன் அமெரிக்கா தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் அமெரிக்க படையினரை தாக்குவதில்லை என்று ஹவுதி அமைப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் திரு ட்ரம்ப் கூறினார். இதனிடையே ஈரானுடன் நடைபெற்று வரும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் பேச்சுக்களை மீண்டும் தொடங்குவதற்காக கத்தார் மூலம் அமெரிக்காவுடன் ஈரான் 7 நிபந்தனைகளை தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள தமது தூதரக ஊழியர்களுக்கான பாதுகாப்பு எச்சரிக்கையை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. இதன்படி அந்நாட்டில் பணியாற்றும் அமெரிக்க அரசு ஊழியர்கள் தாயிஃப் மற்றும் என்பூர் நகரங்களுக்கு மேற்கொள்ளும் அனைத்து அதிகாரப்பூர்வ மற்றும் தனிப்பட்ட பயணங்களுக்கும் சிறப்பு அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக இந்த பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் விழிப்புடன் இருப்பதுடன் பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தியுள்ளது. ஏமனின் ஹவுதி அமைப்பு சவுதி அரேபியாவை நோக்கி தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் தொடங்குகிறது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் 5வது சுற்றில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை 3-1 என்ற கணக்கில் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் இந்திய ஆடவர் அணி தொடர்ச்சியாக 5வது போட்டியிலும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த வெற்றியால் உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஜெர்மனி அணிகளுடன் இணைந்து புள்ளிப்பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகை தாவரங்களை அறிவியல் முறைப்படி சாகுபடி செய்தால் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெற முடியும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் எல்நினோ தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு மாநில அரசு உதவி செய்யும் என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். ஈரான் தொடர்பாக முக்கியமான முடிவை எடுக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை காக்கும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி, நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா என்ன நம்புறது?
2: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
1: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ் ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
5: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
6: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
8: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
7: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
8: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். செங்கல் சூளை, தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
9: உங்கள் கடை காரைக்கால்.
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
11: காசி தேசத்துல ஒரு வேடன் இருந்தானா, அவன் வழக்கம் போல காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிறான். ஒரு மானுக்கு நேராக குறி பார்த்து அம்பை விட்டுருக்கான். குறி தவறி போய் அந்த அம்பு ஒரு பெரிய மரத்து மேலே போய் குத்திக்கிட்டுது. விஷந்தடவுன அம்பு, அதனால் மரம் வீணாக போயிட்டுது. அதிலிருந்து இலை காய் எல்லாம் உதிர ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நாளில் அந்த மரம் பூரா காஞ்சி அப்படியே பட்டு போச்சு. அந்த மரத்தில் ஒரு பொந்து, அதில் ஒரு கிளி ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மரம் நல்லபடியாக வளமாக இருந்த காலத்தில் நிறைய பறவைகள் அதில் தங்கியிருந்தது. மரம் காய ஆரம்பித்ததும் அந்த பறவைலாம் யோசிக்க ஆரம்பிச்சுது. சரி, இனிமேல் இந்த மரம் நமக்கு சரிப்பட்டு வராது, வேறு இடம் பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றா பறந்து போக ஆரம்பிச்சிட்டுது. கடைசியில் தங்கியிருந்தது அந்த ஒரு கிளி மட்டும்தான். அது அந்த மரத்தை விட்டுட்டு எங்கேயும் போகிறதுக்கு பெரியப்படலை. ஏன்னா அதுக்கு அந்த மரத்து மேலே அவ்வளவு அன்பு. இறை தேடுறதுக்கு கூட அந்த கிளி வெளியே போகிறதில்ல. சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கிளி ரொம்ப வாடி போயிட்டுது. சத்தம் போட்டு கத்த கூட அதால் முடியல. அந்த கிளி இப்படி நடந்துக்கிறது தேவலோகத்தில் இருந்த இந்திரனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தான். நேரில் போய் அந்த கிளியை பார்த்துட்டு வந்தால் தேவையில்லைன்னு தோணுச்சு அவனுக்கு. உடனே தேவலோகத்திலேருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தான் இந்திரன். ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அந்த கிளிக்கு முன்னாடி போய் நின்னான். ஏ கிளியே, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மரத்தில் இலையும் இல்லை காயும் இல்லை, கிளையெல்லாம் காஞ்சி போய் எப்போ ஒடிஞ்சு விழலாம்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ இன்னமும் இதையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறியே. உன் கூட இருந்த மற்ற பறவைகள்லாம் பார்த்தியா? இதே காட்டில் உள்ள செழிப்பான மரங்களில் போய் கூடு கட்டிக்கிட்டு சுகமாக இருந்துக்கிட்டு இருக்கு. நீ மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டான் இந்திரன். கிளியை சும்மா சோதிக்கிறதுக்காக தான் அப்படி கேட்டிருக்கான். அந்த கிளிக்கு தவ வலிமை அதிகம், அதனால் வந்திருக்கிறது இந்திரன் தாங்கிறது அதுக்கு புரிஞ்சு போச்சு. தேவேந்திரா, நான் இந்த மரத்தில் தான் பிறந்தேன், வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து காப்பாற்றி ஆளாக்குனது இந்த மரம் தான். எனக்கு பசி எடுத்தப்போ பழம் கொடுத்தது இந்த மரம் தான். எனக்கு ஆபத்து வந்தப்போ அடைக்கலம் கொடுத்தது இந்த மரம் தான். இப்போ இந்த மரம் கஷ்ட திசையில் இருக்குது. இந்த நேரத்தில் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கலாமா? அது வந்து சுயநலம் இல்லையா? இப்படி இது துன்பப்படுற காலத்தில் நானும் இது கூட இருந்து துன்பத்தை சகிச்சுக்கிறது தான் நியாயம். உதவி செஞ்சவங்களை வந்து உதறி தள்ளுறது நல்லது இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னோடய நல்ல விரதத்தை குலைக்கிறது மாதிரி அல்லவா இருக்குது நீங்கள் சொல்கிறது. தேவர்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையே தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற நீங்கள் எனக்கு இப்படி உபதேசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுதான் கிளி. இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை கேட்டதும் கிளியே, நண்பர்கள்னால் உன்ன மாதிரி இருக்கணும். பொதுவாக ஒருத்தர் நல்லா இருக்கிறப்போ அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, அவர் கொஞ்சம் வீணாக போயிட்டால் அத்தனை பேரும் ஓடி போயிடுவாங்க. நீ அது மாதிரி இல்லை, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எடுத்துக்கிட்டேன், உன்னை பாராட்டுறேன். உனக்கு விருப்பமான வரம் ஏதாவது கேளு தரேன் அப்படின்னாரான் இந்திரன். கிளி என்ன

0: மரம் கேட்டது தெரியுமா? இந்த மரம் மறுபடியும் முன்னாடி இருந்தது மாதிரியே இலை பூ கனிகளோட செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் அப்படியே தந்தேன்னாரு இந்திரன். அடுத்த வினாடியே மரம் முன்னாடி இருந்ததை விட செழிப்பாக பூத்து குலுங்க ஆரம்பிச்சிட்டுது. அந்த கிளியும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்திரலோகம் போய் சேர்ந்து தான். மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து தர்மருக்கு இந்த கதையை சொல்கிறார். மற்றவர்கள் வந்து துன்பப்படுறப்போ இந்த கிளி மாதிரி எவன் வந்து பரிவு கொள்கிறானோ அவன் மேன்மை அடையிறது நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, அந்த கதையை இந்த சமயத்தில் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, வயசான காலத்தில் அம்மா அப்பாவை கவனிக்காத பிள்ளைங்க காதில் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான். மற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினாலே அந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும்னா, பெற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினா எந்த அளவுக்கு மேன்மைங்கிறத நினச்சி பார்க்கணும். ஒரு வயசான அப்பா தன்னோட பிள்ளைய பற்றி ரொம்ப மெச்சிக்கிட்டார். என் பிள்ளை எப்பவும் புத்திசாலித்தனமாக குடும்பம் நடத்துகிறான், அவன் சம்சாரம் கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னார். அப்படிங்களான்னு கேட்டோம் ஆச்சரியமாக. ஆமாங்க, ஏன்னா இவனே அவங்க வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையாக தங்கிக்கிட்டான் அப்படின்னார். இவெல்லாம் எந்த காலத்தில் அப்பா அம்மாவை காப்பாற்றுறது?
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்கலஞ்சியத்தில் இருந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி
4: மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: உங்கள் கடை காரைக்கால்
6: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
7: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
6: விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்க இருப்பது தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
8: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை
9: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: நேயர்கள் கேட்கவிருப்பது நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் C.M. திவ்யசாந்தி அவர்கள்.
13: காலை வணக்கம். ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கலாமா? அதாவது இன்னைக்கு ஒரு மாத்திரையை ஒருத்தர் எடுத்துக்கிறாரு, அவருக்கு உள்ளங்கையிலயோ இல்ல உதட்டிலேயோ லேசா ஒரு அரிப்பும் தடிப்பும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நீர் கொப்பளம் மாதிரி ஒரு லீஷன் வருது. அதுக்கப்புறம் அந்த மருந்தை அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, முடிஞ்சிருச்சு. அடுத்த மாசம் அதே மாதிரி அவருக்கு ஒரு தலைவலி வருது, அந்த மருந்து எடுத்துக்கிறாரு. அப்பவும் அதே இடத்துல மறுபடியும் அதே கொப்பளமும் புண்ணும் வருது. அப்படின்னா இது ஒரு தற்செயலான விஷயம் இல்லை, இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு ட்ரக் எரப்ஷன், அதாவது ஒரு மருந்தோட பாதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மருந்து உங்களுக்கு ஒவ்வாமையை ஒவ்வாமையை ஏற்படுத்துது அப்படின்னா அந்த மருந்தை அவசியம் மருத்துவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஒவ்வாமை வந்துச்சுன்னு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நீங்களா எடுத்துக்கிறது கட்டாயம் செய்யக்கூடாது. சில நேரங்களில் அது அதிகப்படியான டேஞ்சரையும் அதாவது பாதிப்பையும் நமக்கு உண்டாக்கலாம். மருந்தை மிகுதியாக எடுத்துக்கிட்டாலும் இல்லை தேவைக்கு கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் அதோட எஃபெக்ட் நமக்கு சரியாக வரவே வராது.

0: எல்லா மருந்துகளுமே அப்சல்யூட்லி சேஃப்னு நம்ம சொல்லிட முடியாது. சில மருந்துகளுக்கு ஒரு சிலருக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். அந்த சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப மினிமலா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வலி மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்றவங்கள ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம், வயிறு புண்ணாயிடும், அதிகமாக வலி மாத்திரை சாப்பிடாத, கிட்னி பாதிக்கப்படும், இதெல்லாம் ஒரு தெரிஞ்ச சைட் எஃபெக்ட். ஆமாம், வலி மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கும் போது வயிறில் ஒரு உப்புசமோ வயிறு புண்ணாகிறதுக்கான தன்மையோ இருக்கு. ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு சிறிய மாத்திரை கொடுக்கும் பொழுது அதிகப்படியான ஒவ்வாமையை உண்டு பண்ணலாம். இதே ஒவ்வாமை எல்லாருக்கும் உண்டாகுமானா கண்டிப்பாக கிடையாது. யாருக்கு அந்த ஒவ்வாமை நேச்சர் இருக்கோ அவங்களுக்கு அது ஒவ்வாமை உண்டு பண்ணலாம். அந்த மாத்திரை தவறுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கான ஒவ்வாமை குணம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால நீங்களா போய் மருந்தகத்தில் அவசியம் இல்லாத மாத்திரைகள் வாங்குறத ஃபர்ஸ்ட் நிறுத்திக்கணும். இப்படி ஒரு சைட் எஃபெக்ட் வந்துருச்சு, இதை போய் டாக்டர் கிட்ட நான் ஏன் சொல்லணும், இல்லை ஏன் மற்றவங்க கிட்ட இதை நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. செப்டம்பர் 17-23 முக்கியமான நாள் என்னதுன்னா ஃபார்மகோ விஜிலன்ஸ் அவேர்னஸ், அதாவது மருந்து பாதுகாப்பை பற்றின ஒரு வாரம். இந்த மாத்திரை இந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட் ஒருத்தருக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லும் பொழுது இன்னொரு 10 பேர் அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாத்திரைகளுக்கான ரெகுலேஷன்ஸோ அந்த மாத்திரைகளுக்கான செக்கோ அதிகமாகும். எதனால இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்ததுன்றதை பார்ப்பாங்க. இதை நான் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, 1800-180-30-24. இதுக்கு நீங்கள் ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தா போதும், மொழியை தேர்வு செஞ்சுக்கலாம். எனக்கு இந்த மாத்திரை நான் சாப்பிட்டேன், இதனால எனக்கு இந்த மாதிரி ஒரு சைட் எஃபெக்ட் வந்துச்சு, இதை சொல்றதுனால என் டாக்டர் மேலே நான் புகார் கொடுக்குற மாதிரி அர்த்தமா, இல்லை எனக்கு மருந்து கொடுத்த அந்த ஃபார்மசிலேருந்து புகார் கொடுக்கறதா அர்த்தமான, இல்லை இதனால யாருக்குமே எந்த பாதிப்பும் கிடையாது. பேஷண்டோட சேஃப்டிக்காக உருவாக்கப்பட்ட இந்த விஜிலன்ஸ் சிஸ்டம். சோ இந்த வாரத்துல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குடும்பத்துல யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வந்திருக்கு, ஒரு ரியாக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா அவசியம் அதை நான் அந்த சிஸ்டம்ல ரிப்போர்ட் பண்ணணும், தெரியப்படுத்தணும். அடுத்தவங்க இதனால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கும் நம்ம வழிவகுக்கிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் CM திவ்யசாந்தி அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கிய நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். காலை காம்போ நேர்களே, வாழ்வில் நமக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய சொத்து நம் செயல்களே.
1: திருச்சி சாரதாசில்
2: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும்

0: உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர். பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
1: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
0: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மார்ச் 2019 முதல் ஜூன் 2023 வரையிலான மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய தனித் தேர்வர்கள் 31/10/2026 தங்களது மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது என அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மார்ச் 2019 முதல் ஜூன் 2023 வரையிலான மேல்நிலை இரண்டாம் ஆண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய தனித் தேர்வர்களின் அனைத்து பருவங்களுக்குரிய உரிமை கோரப்படாத தனித் தேர்வர்களது மதிப்பெண் சான்றிதழ்களை கடிவுத்தாள்களாக மாற்றிடும் பொருட்டு அரசு தேர்வுகள் இயக்ககத்தால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட உள்ளது. இதுவே இறுதி வாய்ப்பு என்பதால் சம்பந்தப்பட்ட தனித் தேர்வர்கள் 31/10/2026 தங்களது மதிப்பெண் சான்றிதழ்களை நாகப்பட்டினம் அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் 2023 பருவத்திற்கு பின் தேர்வு எழுதிய பருவங்களுக்கான தனித் தேர்வர்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ்களையும் அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் தெரிவிக்கின்றார். காரைக்கால் மாவட்ட கூடுதல் வேளாண் இயக்குனர் விடுக்கும் அறிவிப்பு. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மத்திய அரசின் மிஷன் ஆப்த நிர்பாத்ரா இன் பிளஸஸ் எம்ஏபி திட்டத்தின் கீழ் பயிர் வகைகளில் தன்னிறைவை அடையும் நோக்கத்துடன் அறுவடைக்கு பிந்திய மதிப்பு கூட்டலை மேம்படுத்தவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கச் செய்யவும் பயிர் அறவை ஆலை அமைப்பதற்கான நிதியுதவி வழங்கப்படுகிறது. தகுதியான விண்ணப்பதாரர்கள் விவசாய உற்பத்தியாளர்கள், நிறுவனங்கள், குழுநிலை கூட்டமைப்புகள், சுய உதவிக்குழு, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர் தொழில் முனைவோர் மற்றும் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் 33% மானியம் அல்லது அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய், இரண்டில் எது குறைவோ அது மானியமாக வழங்கப்படும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டோ அல்லது துறையின் இணையதளம் மூலமாகவோ விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இணையதள முகவரி www.agri.py.gov.in. பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை எதிர்வரும் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குனர் கேட்டுக்கொள்கிறார்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நாகப்பட்டினம் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம், தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாகப்பட்டினத்தில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 26/9/2026 சனிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெறவுள்ளது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி முதல் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு கலை அறிவியல் வணிக பட்டதாரிகள், ஐடிஐ, டிப்ளமோ, பொறியியல், நர்சிங் மற்றும் தையல் கலை பயிற்சி பெற்றவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு 10,000-க்கும் அதிகமான வேலை நாடுனர்களை தேர்வு செய்ய உள்ளனர். இந்த முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள படித்த வேலைவாய்ப்பு

வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் இணையதள முகவரியில் கல்வி தகுதி குறித்த விவரங்களை முன்னரே பதிவு செய்து கொள்ளலாம். இணையதள முகவரி www.tnprivatejobs.tn.gov.in. முகாம் தொடர்பான கூடுதல் விவரங்கள் அறிய அலுவலக தொலைபேசி எண் 0435252703, செல்பேசி எண்ணையும் குறித்துக் கொள்ளுங்கள், 9499055916. இந்த வேலைவாய்ப்பு முகாமின் வாயிலாக தனியார் துறையில் வேலைவாய்ப்பு பெறும் மனுதாரர்களின் வேலைவாய்ப்பு பதிவு விவரங்கள் ரத்து செய்யப்பட மாட்டாது. இந்த முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மனுதாரர்கள் தங்களது புகைப்படம், கல்விச் சான்றிதழ்கள், ஆதார் அட்டை மற்றும் சுய விவரக்குறிப்பு ஆகியவற்றின் அசல் மற்றும் நகலுடன் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொள்கிறார்.

0: நேயர்கள் கேட்டது காலை காம்போ. ஆகாஷ்வாணி உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலை 100.3. துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8:00.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல் M916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும் வாங்கிட
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
1: நேயர்களுக்கு வணக்கம். மத்தவங்க மனசை புண்படுத்த கூடாது அப்படிங்கறது வந்து ஒரு நல்ல உள்ளம். ஒரு நாள் வந்து ஒரு முனிவர், அவர் பேர் வந்து சித்தானந்தர். அவரு சீடர்களோட நகரத்து வழியா போயிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு மிகச்சிறந்த ஞானி, அவரு மக்கள் இருந்து அவர் ரொம்ப மதிப்பாங்க, அவரை பின்தொடர்ந்து செல்வாங்க. ஒரு பணக்கார பெண்மணியை வீட்டு அருகில நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வீட்டிலேருந்து அந்த பெண்

சிறந்த ஞானி. அவர் மக்கள் இருந்து அவர் ரொம்ப மதிப்பாங்க, அவரை பின்தொடர்ந்து செல்வாங்க. ஒரு பணக்கார பெண்மணி வீட்டு அருகில நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த வீட்டிலேருந்து அந்த பெண்மணி வந்து ஒரு சிறிய பெண் குழந்தையை வந்து அந்த வீட்டிலேருந்து தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்து ஞானிகிட்ட காட்டுறாங்க. அந்த ஞானி வந்து அந்த குழந்தைய ரொம்ப அன்பாக பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய வந்து ஒரு பெரிய தட்டில் ரோஜா மலர்கள் நிறைய வச்சு அதை கொண்டாந்து கொடுத்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மலர்கள் அது நல்ல மனந்தரும் பொருள்கள், தைலம் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய சீடர்களுக்கு தெரியும். ஒரு ரோஜா பூவை எடுத்துக்கிட்டு தட்டை அப்படியே வந்து அந்த அம்மாட்ட கொடுத்துட்டாரு. மலர்களை அர்ப்பணித்து குழந்தைய மகிழ்ச்சியாக சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசான மூதாட்டி ஞானியை வந்து அவங்க வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்றாங்க. சீடர்கள் வந்து உள்ளே சென்று அமர்றாங்க. ஒரு பணியால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் பழத்திட்ட கொண்டா வைக்கிறாங்க. ஒரே ஒரு பழத்தை எடுத்து சுவைச்சாரு. அந்த பழம் ரொம்ப சுவையாக இருந்தது. அவை எடுத்துட்டு மீதியை வந்து அந்த சீடர்களுக்கு வழங்கினாரு. சீடர்களுக்கு பழத்தை சுவைச்சு சாப்பிடும்போது ஞானியை தொடர்ந்து செல்வது அவங்களுக்கு அவ்வளவு நல்ல சுவையான பொருள்கள் கிடைச்சிது. நிறைய அவங்களுக்கு கிஃப்ட்லாம் கிடைச்சிட்டே இருந்தது. அந்த செல்வந்தர்கள் வாழக்கூடிய வீதிக்கு அந்த ஞானி நடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு விதவை ஒரு பெண் ஒருத்தி என்ன பண்ணுறாங்க, ஞானியை வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு மாதிரி அழைக்கிறாங்க. அங்கே உள்ள செஞ்சவன் பார்த்தோன்னா அவங்க சாப்பிட்றதுக்கு தட்டை நீட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் இருக்கு. அந்த திராட்சை பழத்தை வந்து எடுத்து வாயில் போடுறாரு, சுவைச்சு சாப்பிட்றாரு. சீரர்களை பார்த்துட்டே இருக்காரு. ஒரே ஒரு பழத்தை பிச்சு வாயில போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்றாரு, அவங்கள்ட்டே கொடுத்து நீங்க வச்சீங்கன்றாரு. இப்போ அங்கேருந்து திரும்பி வந்துட்டு இருக்காரு. அந்த சீடர்கள் முகத்துல ஒரு ஏமாற்றம். ஏன்னா குரு வந்து அவர் மட்டும் சாப்பிட்டாரு, யாருக்கும் கொடுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு, ஐயா நீங்க மட்டும் சாப்பிட்டீங்க எங்களுக்கெல்லாம் தரவே இல்லையேன்னு சொல்லும் போது அப்ப அந்த குரு சொன்னாரு, அந்த திராட்சை பழம் ரொம்ப புளிப்பா இருந்தது, நான் ஒருத்தர் சாப்பிட்டேன்னா எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களை ரொம்ப சுகமா நான் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன், நீங்க உங்கள்ட்ட கொடுத்தா உடனே அது சுவை இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க மனசு ரொம்ப வேதனைப்படும், அதனால தான் அதை நான் மட்டும் சாப்பிட்டு உங்களுக்கு கொடுக்காம நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது எங்களுடைய சுகத்திலையும் சரி துக்கத்திலையும் சரி நம்ம பங்கு கொள்வது வந்து உண்மையான ஒரு விஷயமா இருக்கும். இதுல வந்து ஏழையா இருக்கக்கூடியவங்க கொடுக்கறது வந்து சரியில்லைன்னா கூட அவங்க மனசு புண்படுத்திட கூடாதுங்கிறது வந்து ஞானி மற்றவங்களுக்கு அவருடைய அந்த செயல் மூலியமா உணர்த்தினாரு. மற்றவங்களை புண்படுத்த கூடாது அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் கூட சட்னி சரியில்லைன்னா உடனே இது சட்னியா அப்படின்னு கேட்போம். இல்லை இட்லி சூடாலன்னா ஏன் இட்லி சூடாலன்னு கேட்போம். ஒரு வேலையை செய்யறதுக்கு அவங்க எவ்வளவு சிரத்தை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து யோசிச்சு பார்க்க மாட்டோம். அது வந்து குறை சொல்றது வந்து ஒரு செகண்ட்ல குறை சொல்லிடலாம். நம்ம குறை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமேலுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு நேரம் அது நடமாடிக்கிட்டே இருக்கும், எவ்வளவு எண்ணங்களை அவங்களுக்கு தோற்றுவித்துட்டே இருக்கும். ஸோ நம்மளை பத்திய நல்ல எண்ணங்கள் மற்றவங்களுக்கு போகணும் அப்படின்னா அந்த குறை சொல்ற அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட்டுருங்க. ஏன்னா சில பேர் குறை சொல்லியே நம்ம பெரிய ஆளாகும் நினைப்பாங்க. ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு குறை சொல்றதை விட்டுருங்க. குறையா இருந்தா கூட அதை பாசிட்டிவா பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்க மனசில் நீங்க ரொம்ப ஈஸியா இடம் பிடிக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை இஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி காரைக்கால், நேரம் 8:05. சிந்தனை துளி. மின்சாரத்தை சேமிப்போம், இயற்கை வளங்களை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: லலிதா ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: தினம் தினம் வளம் வரும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823123 அல்லது 2994480 அல்லது 2995580 இந்த எண்களில். இன்னைக்கு துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பொது அறிவு வினா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? விவசாயத்தில் ரசாயன உரங்களை குறைத்து மாற்று உரங்களை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் எது? விவசாயத்தில் ரசாயன உரங்களை குறைத்து மாற்று உரங்களை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் எது? உங்களுடைய விடைகளை காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியினை முதல் நேர நாம சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் துகிலி கிருஷ்ணன்.
0: கிருஷ்ணன், சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில முதல் நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும்?
3: நீண்ட நாள் நேயரே, இன்னைக்கு இப்பதான் முதல் லைன் கழிச்சிருக்கு.
0: சரி, முதல் நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
3: அது முதல் நேரம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில படத்துல இருந்து ஒரு பாடல்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு பாடல் உலாவரும். நன்றி.
3: நன்றி மேடம்.
0: நேர்லே, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனைக்குழி, குடிக்காடு, ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனைக்குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ERC நடிச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில வந்த முதல் நேயர் துகிலிலேருந்து கிருஷ்ணன் கேட்ட பாடல், டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலேருந்து ஏதாவது ஒரு பாடல் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக ஒரு பாடல்.
8: கண்மொழியால் பேசடி என்

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: செந்தாமரை பேசுறேங்க மேடம்.
0: செந்தாமரை, சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: ரெட்ரோ படத்துல இருந்து ஒரு பாடல் போடுங்க மேடம்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த ஒரு பாடல் கண்டிப்பாக உள்ள வரும். நன்றிமா.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள், அது உங்களை பெருமைப்படுத்தும். அபி பேரிச்சை, நேரம் 8:20. அபி பேரிச்சை, ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபி பேரிச்சை. துளி வரும்பாட்டு நிகழ்ச்சியில் தில்லையாடி செந்தாமரை ரெட்ரோ படத்திலேருந்து ஏதாவது ஒரு பாடல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த பாடல்.

0: கேட்கவே தூளு, இது காரைக்கால் பண்பலை 100.3. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இது துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியினை மடுத்த நேர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்,
1: இனிய காலை வணக்கம். திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுறேன் மேடம். நல்லா
0: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு இட்லி கடையில இருந்து என்ஜாமி அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றிமா, நன்றிமா.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லலிதா ஜுவல்லரியின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி, மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை. பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க், தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: விரைவு திருச்சி சாரதாசில்.
2: இன்னைக்கு துளிவரும் பாட்டு நிகழ்ச்சியில ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, விவசாயத்தில் ரசாயன உரங்களை குறைத்து மாற்று உரங்களை ஊக்குவிப்பதற்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் எது? PM பிரணாம் திட்டம், இதுதான் சரியான பதில். பிரதம மந்திரி புவி மறுசீரமைப்பு விழிப்புணர்வு ஊட்டமளித்தல் மற்றும் மேம்படுத்துவதற்கான இந்த திட்டம். இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், மாற்று உரங்களை ஊக்குவித்தல், மண்ணின் வளத்தை பாதுகாத்தல், இதுதான். ஃபேஸ்புக் பக்கத்தில் நிறைய நேயர்கள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கண்ணாரப்பாளையம் சுரேஷ், ராஜேந்திரன், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ், திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, மணக்குடி ராஜேந்திரன், அனப்பன்பேட்டை ஜோதி, பிரதாம ராமபுரம் கவியரசன், அடுத்து குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி, ரவிக்குமரன் தானிக்கொட்டகம், வினோத்குமார் திருமலை ராயன்பட்டினம், காட்டுமன்னார் கோவில் மடப்புறத்திலேருந்து வேல்முருகன்

மேலவாஞ்சூர் சம்சுதீன், நன்னிலம் சுப்பிரமணியன், மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், கும்பகோணம் குமரன், அடுத்து ஃபாத்திமா பிராணத் வாஞ்சூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து கைலாசபுரத்துலேருந்து ரவி, இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரவாகினி, சிவபாலன், பூவம் தினேஷ், மங்கை நல்லூர்லேருந்து தியாகராஜன், கொள்ளிடம் கருணாநிதி, பேரளம் சந்தோஷ்குமார், பூவம் நிலா, அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல், அடுத்து காரைக்கால் மாஸ் நகர்லேருந்து ஸ்ரீதர், பூவம் குபேர், அடுத்து புவனகிரியிலேருந்து சுமதி பாபு, ஆண்டிமடம் சுதீஷ் சுபிதா, நன்னிலம் நாகை குமரன், அடுத்து நாகூர் முகமது ரஃபீக், திருபுவனம் சத்யபாமா அலைமேலு மங்கை, எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், திட்டச்சேரி அஸ்லின், அடுத்து சாதிக் முகமது யூசுப் நாகூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க, ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், கூவாகம் இளங்கோவன், மல்லியம் ரவி, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, ஆக்கூர் செல்லராஜா, வைத்தியநாதன் அம்மாப்பேட்டையிலேருந்து, அதம்பார் கலைச்செல்வி, எல்லாருமே சரியான பதிலை சொல்லியிருக்கிறாங்க. சரியான பதில் அனுப்பின அனைத்து நேயர்களுக்கும் காரைக்கால் பண்பையின் சார்பாக பாராட்டுக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வீட்டுக்கு வீடு உற்சாகமாக உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம். சொல்லுங்க சித்ரா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: பாடல் அடடா அடடா அந்த பாடல்
1: பாடல் கேட்கலாமா?
2: நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்கு தான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
2: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.

0: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜபுரம் முகமது இக்பால். நலமா இருக்கலாம்.
3: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்க.
3: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு விருப்பமான பாடல் விடுதலை என்ற படத்தில் இளையராஜா மற்றும் அனன்யா பாடிய பாடல் வழிநடுக. இந்த பாடலை எனது மனைவி ராகிலா மற்றும் அனைத்து காரை பண்பலை நேய நெஞ்சங்களுக்கும் குறிப்பாக உங்களுக்கும் இந்த பாடலை
3: அனைவரும்
4: செய்கிறேன்.
3: அனைவரும் எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை கேட்கலாம். நன்றி.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:47.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்
2: இணைந்திருக்கிறோம். நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: என்ன பாடல் வேணும்?
2: பாடல் கேட்கலாமா?
3: நன்றி மேடம்.
2: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வீட்டுக்கு வீடு உற்சாகமாக உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில நீ அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க? ஆயக்காரன் புலம்ல இருந்து சுரேஷ். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
4: கிறிஸ்து படத்துல
3: பாடல் கேட்கலாம். நன்றி.

0: சொல்லி வரும் பாட்டு நிகழ்ச்சியில இணையம் நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ராஜா
0: நஜிமுதீன். நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க, நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும்?
1: ஆமா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல பார்க்காத அந்த பாடல் மேடம்.
0: சரி, பாடல் கேட்கலாம், நன்றி.

0: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்க ரகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா.
6: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.

0: ஸ்டேஷன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள், இப்போது கேட்கலாம் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, நைனோன்சி ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
2: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்,
3: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
4: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்.
5: அடுத்த தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
4: அருண் என்டர்பிரைசஸ், எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
5: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.

0: பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
1: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
0: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
2: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வினிஷா, மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பியூபர்ட்டி. எவ்ரி அடலசன்ட் ஷுட் நோ. பியூபர்ட்டிங்கிறது குழந்தை பருவத்திலிருந்து இளம் வயதுக்கு செல்லும் இயற்கையான மாற்றம். இது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் எல்லா விஷயமும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். மெயினாக பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சில விஷயத்தெல்லாம் எஜுகேட் பண்ணணும். இந்த பியூபர்ட்டி டைமில் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, ஹைட், வெயிட், நம்ம உடம்புல இருக்கிற பாடி ஹேர்ஸ், ஆக்னி வரலாம், உடல் வாசனை மாற்றம், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். பர்டிகுலராக மேலுக்கு பார்த்திங்கன்னா குரல் மாற்றம், ஃபேஷியல் ஹேர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி நடக்கும். ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா மார்பக வளர்ச்சி, மாதவிடாய், இந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஸோ இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே குழந்தைக்கு எஜுகேட் பண்ணி அவங்கள வந்து அவேர்னஸோடு வச்சுருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சேஞ்சஸ் நடக்கும்போது நம்ம குழந்தைங்கள ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னா என்ன? இப்போ இருந்தே ப்ராப்பர் ஃபுட்டு, நல்ல ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். அதே தவிர ஜங்க் ஃபுட்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும், சுகரி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இந்த சேஞ்சிங் பீரியடில் வந்து இவங்களுக்கு இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வர ஒபிசிட்டி, நிறைய சீக்குவலையை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே தவிர அவங்களுக்கு ப்ராப்பர் ஸ்லீப்புங்கிறது இந்த ஏஜ்லேருந்தே ரொம்ப முக்கியம். ஸோ இதை எப்படி இது பண்ணுறதுன்னா, இப்போ இருக்கிற பீப்புள் வந்து ஃபுல்லாக வந்து சோஷியல் மீடியா, ஸ்க்ரீன் டைம் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்லீப், அடிக்குவேட் டைமுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமாக பியூபர்ட்டி டைமில் வந்து சோஷியல் அண்ட் எமோஷனல் ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது சில பேத்துக்கு மூட் ஸ்விங்ஸ் வரலாம், செல்ஃப் கான்ஷியஸ்னஸாக இருக்கும், பாடி இமேஜ் கன்சர்ன், பியர் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ யாராவது உடல் கேலி பண்ணாலோ, எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்கன்னா தனியாக கஷ்டப்படாமல் பெற்றோரோ ஆசிரியரோ இல்லை அவங்களுக்கு நல்ல கவுன்சிலர் கிட்டக்கு போய் நல்லா பேசி அவங்களோட கன்சர்னை வந்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அதை விட மிக முக்கியமான விஷயம் வந்து பியர் ப்ரெஷர்னால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் ஓகே சொல்லணும். எது நல்லது கெட்டதுங்கிறத வந்து அவங்களுக்கு பிரித்து ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஓகே சொல்லாமல் நோன்னு சொல்ல கற்றுக்கோங்க. இதை தவிர ஃபீமேல்ஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம், ஏதாவது மூத் ஸ்விங்ஸ், மென்டல் டிஸ்டர்பன்சஸ், உடல் எடை வந்து வேகமாக அதிகரிக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் வந்து சீக் பண்ணணும். ஸோ பியூபர்ட்டிங்கிறது பிரச்சனை அல்ல, வளர்ச்சியின் இயற்கையான பயணம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
1: நேயர்கள் கேட்டது சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய்வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி,
4: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி, 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி,
4: பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
5: பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
4: 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.

0: நிகழ்ச்சியான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

நேயர்கள் இப்போது கேட்கலாம். பாயிண்ட் டு பாயிண்ட். நேயர்களே, இன்று செப்டம்பர் 21 உலக நன்றி உணர்வு தினம். அதனால் இன்னைக்கு என்ன பாயிண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு அதிகம் நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள்? காரைக்கால் பண்பலை முகநூலில் இதற்கான போஸ்டருக்கு கீழே கமெண்ட் பகுதியில் உங்களுடைய கமெண்ட்டுகளை எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னவுடனே யாரை நினைக்க தோன்றுகிறது? அவர் உங்களுக்கு என்ன செய்தார்? இது பற்றி சுருக்கமாக நீங்கள் உங்களுடைய கருத்தாக்கங்களை எழுதலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேரிலே, உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக நன்றி சொல்ல விரும்புகிறீங்க? ஏன் அதை இன்னைக்கு கேட்டிருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு உலக நன்றி உணர்வு நாள். நம்ம நேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய நேயர்கள் பொதுவாக ஒரே கருத்தை தான் சொல்கிறார்கள். நான் முதலில் நன்றி சொல்ல விரும்புவது என் தாய் தந்தைக்கு, நான் அவர்களுடன் வாழ்ந்த காலம்தான் பொற்காலம் அப்படின்னு காட்டுமன்னார் கோயில் தீமடப்புறம் வேல்முருகன் சொல்லியிருக்காங்க.
3: அடுத்த பேரலம் சந்தோஷ்குமார், நான் அதிகம் நன்றி சொல்ல விரும்புவது நம்ம எல்லாரையும் படைத்த கடவுளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: என் பெற்றோர்களுக்கும் என் ஆசிரியர்களுக்கும் அப்படின்னு கண்ணாரப்பாளையம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க.
3: அனப்பன்பேட்டை ஜோதி, என் கணவருக்குத்தான், என்னை இதுவரை என் கணவர் என்னிடம் கோபமாக பேசியதே இல்லை, அவ்வளவு பாசமாகவும் பண்பாளராகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: என் பெற்றோர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகூர் ஜகபர் சாதிக்.
3: பொதுத்துறையிலேருந்து செல்வகுமார், தாய் தந்தைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: என்னை படைத்த அப்பா அம்மா கடவுளுக்கும் நன்றி சொல்வேன் அப்படின்னு நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க.
3: கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், என்னை ஈன்ற தாய் தந்தை கல்வி கற்று தந்த ஆசிரியர்னு சொல்லியிருக்காங்க.
2: யார் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்வேன் அப்படின்னு கொள்ளிடம் கருணாநிதி எழுதியிருக்காங்க.
3: ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து, என் வாழ்க்கையில் எனக்கு அதிகம் நன்றி சொல்ல வேண்டியது என் பெற்றோருக்குத்தான், எந்த சூழ்நிலையிலும் எனக்கு துணையாக இருந்து நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்தவர்கள் அவர்கள், அவர்களின் அன்பும் ஆதரவும் தான் நான் இன்று இந்த நிலைக்கு வர முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காங்க.
2: என்னோட தாத்தாவுக்கும் ஆத்தாவுக்கும் கோடான கோடி நன்றிகள், அவர்கள் தான் என் வாழ்க்கையின் முக்கிய அங்கங்கள் அப்படின்னு சொல்லி நாகப்பட்டினம் சிக்கல்லேருந்து சரண்யா சரவணன் எழுதியிருக்காங்க.
3: என் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் அறிவுரை வழங்கிய பெரியவர்கள்னு நாகூர் முகமது ஜலீல் அனுப்பியிருக்காங்க.
2: காரைக்கால் நளினி, கஷ்டகாலத்தில் உதவியதற்கு நான் என்றைக்கும் நன்றி மறக்க மாட்டேன், கோடான கோடி நன்றியை சமர்ப்பிக்கிறேன். பேர் சொல்ல விரும்பவில்லை, ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கஷ்டத்தில் உதவுவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க.
3: திருபுவனம்லேருந்து ரவி லக்ஷ்மி, நான் நன்றி சொல்ல விரும்புவது நம்மையெல்லாம் படைத்த இறைவனுக்கு, நம் பெற்றோருக்கும், சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்மை காக்கும் இயற்கைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: போதும்.
1: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டுச் சர்க்கரை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர். நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சி வழங்குவோர் பசந்த் அண்ட் கோ. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் ஊரும் உறவும்.
2: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: பிபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
7: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர்.

0: சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட். இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு அதிகம் நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. உன்னால் சாதிக்க முடியாது என்று உலகம் சொன்னபோது முயன்று பார் என்று ஊக்கமளித்த விடாமுயற்சிக்கு நன்றி. இரண்ட பாதையிலும் வெளிச்சத்தை காட்டி இலக்கை நோக்கி ஓட வைத்த மன வலிமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: என்னை வாழ வைத்த என்னுடைய மைத்துனர் மற்றும் எனது அண்ணன் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு காரைக்கால் நரவி நச்சப்பிள்ளை எழுதியிருக்காங்க.
0: பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், நான் என் வாழ்க்கையில் என்னை ஈன்றெடுத்த பெற்றோர்கள், ஆளாக்கிய ஆசிரியர்கள் மற்றும் என்னுடன் பயணிக்கும் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: என் வாழ்க்கையில் நான் அதிகமாக நன்றி சொல்ல விரும்பும் ஒருவர் என் மனைவியார்தான். என் சந்தோஷத்திலும் சோகத்திலும் வெற்றியிலும் சிரமத்திலும் எனக்கு துணையாக இருப்பவர் அவர். நான் சொல்லாமல் புரிந்து கொண்ட தருணங்களும் நான் தளர்ந்தபோது என்னை தேற்றிய வார்த்தைகளும் ஏராளம். வாழ்க்கை பயணத்தில் மட்டுமில்லை, என் பலமாகவும் என் குடும்பத்தின் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என் மனைவிக்கு என் மனமார்ந்த நன்றின்னு அந்த நன்றியை சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா.
0: அடுத்து மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், என்னோட அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்குத்தான் முதல் நன்றி அப்படின்னு அலிவலம் சக்தி முருகானந்தம் எழுதியிருக்காங்க.
0: நாகூர் அலோன்ஸ் ராஜ், நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய தாய்க்குத்தான். என்னை ஈன்றெடுத்த இந்த மண்ணில் உலாவிட்ட என் தாய் மறைவு பின் என்னுடைய மனைவிதான் தாய்க்கு பின் தாரம் என்பது உண்மைதான். அதனால் தாரத்திற்கு முதல் நன்றி. என் பெயரை முழுமையாக சொல்ல மாட்டீர்கள் என்று தெரியும். நாகூர் அலோன்ஸ் ராஜ், சரியாக தான் சொல்லியிருக்கோம்.
1: அடுத்து என்னுடைய தாத்தாவுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மணக்குடியிலேருந்து சத்யா எழுதியிருக்காங்க. தாத்தானா அம்மாவோட அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து எனக்கு வழிகாட்டி எனது ஆசிரியர்கள் தான். நான் எல்லாம் இந்த வேலைக்கு போவேன் என்று கனவில் கூட நினைச்சு பார்க்கவில்லை. எனக்கு கோபம் அதிகம் வரும், எதுவாக இருந்தாலும் நேரடியாக துணிச்சலாக கேட்டு விடுவேன்னு கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க.
1: வாழ்க்கையில் தடுமாறி நின்ற நேரம் கரம் கொடுத்து உதவிய அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி அப்படின்னு காரைக்கால் தளத்திலிருந்து பத்மாவதி ஸ்ரீதர் எழுதியிருக்காங்க.
0: அதம்பார் கலைச்செல்வி செல்வம், நான் கஷ்டத்தில் இருந்தபோது உதவி செய்து எனக்கு ஆறுதலாக இருந்த என் தோழிகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: படைத்த இறைவனுக்கு நன்றின்னு நாகூர் யூசுப் மாலிம் சொல்லியிருக்காங்க.
0: தானி கொட்டகம் தெற்கு ரவிக்குமரன், இன்று எனக்கு நல்ல நிலையில் இருக்க உதவிய கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஈன்றெடுத்த பெற்றோர்களுக்கு முதல் நன்றி. இக்கட்டான சூழ்நிலையில் கேட்காமலேயே உதவி செய்த நட்புகள், உறவுகள் மற்றும் என் வாழ்க்கைக்கு சரியான வழிகாட்டுதல் செய்து உதவிய அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள்னு காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன் எழுதியிருக்காங்க.
0: தேவனூர் ஜோதிலட்சுமி, இயற்கைக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். உணவு நீர் நாம் சுமக்கும் சுவாசிக்கும் காற்று வாழ்விடம் எல்லாவற்றிற்கும் கொடுத்த நம் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் அரண் இயற்கை. இயற்கையை நாம் வாழ வைக்கவில்லை என்றாலும் இயற்கை நம்மை வாழ வைக்கிறது. இயற்கைக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 9:31.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
5: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
6: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
0: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
6: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில், தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
7: இன்று செப்டம்பர் 21, உலக அல்சைமர் தினம். அல்ச

0: அல்சைமர் நோய் மற்றும் பிற டிமென்ஷியா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும், நோயை சுற்றியுள்ள தவறான புரிதல்கள் மற்றும் சமூக அவமதிப்பை குறைப்பதும் இந்த நாளின் முக்கிய நோக்கங்கள் ஆகும். உலக அல்சைமர் தினம் 1994 செப்டம்பர் 21 அன்று தொடங்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் முழுவதும் வேர்ல்டு அல்சைமர் மந்தாகவும் அனுசரிக்கப்படுகிறது.
1: இன்று சர்வதேச அமைதி தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ். உலகளவில் அமைதியை வலியுறுத்தவும் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கவும் ஐக்கிய நாடுகள் அவையால் இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது.
0: இன்று உலக நன்றி உணர்வு தினம், வேர்ல்டு கிராட்டிடியூட் டே. மனித உறவுகளிலும் வாழ்விலும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது.
1: தமிழக கர்நாடக இசைக்கலைஞர், திரைப்பட இசையமைப்பாளர் M.T. பார்த்தசாரதி அவர்களின் பிறந்த நாள் இன்று. இவர் திரைப்பட பாடகர், திரைப்பட நடிகர், நாடக நடிகர் எனும் பரிமாணங்களையும் கொண்டிருந்தவர். இவர் நடித்த திரைப்படங்களில் ராஜபக்தி, சேதுபந்தனம், சக்குபாய் ஆகியன குறிப்பிடத்தக்கவை. இவர் திருச்சி வானொலி நிலையத்தில் நிலைய கலைஞராகவும் பணியாற்றியுள்ளார். வானொலி நாடகங்களில் அவரது பங்களிப்பு பாராட்டு பெற்றது. பின்னர் திரைப்படத்துறையிலிருந்து முற்றும் விலகிய பின் அகில இந்திய வானொலியின் பெங்களூர் நிலையத்திலும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: 1792 செப்டம்பர் 21, பிரெஞ்சு புரட்சியின் போது பிரான்சில் மன்னராட்சி முறை அதிகாரப்பூர்வமாக ஒழிக்கப்பட்டு முதல் பிரெஞ்சு குடியரசு பிரகடனம் செய்யப்பட்ட நாள் இன்று.
1: தென்னிந்திய இசையமைப்பாளர் G.K. வெங்கடேஷ் அவர்களின் பிறந்த நாள் இன்று. இவர் 1960களில், 1970களில் மற்றும் 80களில் புகழ்பெற்ற இசைகளை அமைத்துள்ளார். தென்னிந்திய மொழிகளான தமிழ், மலையாளம், தெலுங்கு திரைப்படங்களில் பணியாற்றினார். இவர் இசையமைத்த திரைப்படங்களில் நானும் மனிதன்தான், பொண்ணுக்கு தங்க மனசு, பாவ மன்னிப்பு, கண்ணில் தெரியும் கதைகள் ஆகியன குறிப்பிடத்தக்கவை.
0: 1964 செப்டம்பர் 21, மால்டா நாடு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. 1981 பெலிஸ் நாடு ஐக்கிய ராஜ்யத்திடமிருந்து சுதந்திரம் அடைந்தது.
1: தென்னிந்திய திரைப்பட நடிகர் விஜயன் அவர்களின் நினைவு நாள் என்று. இவர் தமிழ் மற்றும் மலையாள திரைப்பட நடிகர் ஆவார். கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படத்தின் மூலம் 1980களில் தமிழ் திரைப்பட உலகில் அறிமுகமானார். உதிரி பூக்கள் இவருக்கு மிகவும் புகழை தேடித்தந்தது. பசி, ஒரு விடுகதை, ஒரு தொடர்கதை, நாயகன், பாலைவன ரோஜாக்கள் என பல படங்களில் நடித்துள்ளார்.
0: 1991 செப்டம்பர் 21, அர்மேனியா சோவியத் ஒன்றியத்திலிருந்து பிரிந்து சுதந்திர நாடாக உருவான நாள் என்று.
1: கேட்டது நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை.
2: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
2: BPN கண் மருத்துவமனை.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 9:36.
6: விரைவில் திருச்சி சாரதாசில்
7: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
8: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
7: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் மீண்டும் நாம் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு அதிகம் நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள், இதுதான் கேட்டிருந்தோம் இல்லையா ஃபேஸ்புக்கில். யார் அடுத்து அனுப்பியிருக்காங்க? இஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன், என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு, வாழ்க்கையில் முன்னேற உதவிய நண்பர்களுக்கு, கை கொடுத்த உற்றார் உறவினர்களுக்கு, குடும்ப தலைவன் என்ற பொறுப்பை கொடுத்த என் மனைவிக்கு, தகப்பன் என்ற ஸ்தானத்தை அருளிய என் குழந்தைகளுக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றியினை உரித்தாக்குகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? கேக்கரையிலேருந்து குமார் என்ன அனுப்பியிருக்காங்க? கடவுளுக்கு பின்பு நம்முடன் யாரெல்லாம் உண்மையான பாசமாகவும் ஆபத்துக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நன்றி சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து கும்பகோணம் கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன், காரை பண்பலைக்கு நன்றி. எனக்கு ஊரும் உறவும் முயற்சி மூலம் ஒரு விஷயம் நடந்தது. 2வது நன்றி எனது தெய்வத்திற்கு. நான் தொழிலை கற்றுக்கொண்டிருக்கும் காலத்தில் நான் செய்யும் தவறுகளை ஏற்றுக்கொண்டு பொறுமை

0: யோடு என்னை அரவணைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் அளவுக்கு என்னை வழிநடத்திய அன்பு ஆசான் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய பெயர் வந்து பாஸ்கரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பூந்தோட்டம் கார்த்திகேயன், முதலில் என் குருவிற்கு, ஏனென்றால் தொழில் கற்றுத்தந்தது அவர்தானே, என் குருவே எனக்கு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க.
0: கடவுளுக்கு தாங்க முதல் நன்றி அப்படின்னு வழுவூர் பண்டாரவுடைய ஸ்ரீ கிருஷ்ணா சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன், என் வாழ்க்கையில் அதிகம் நன்றி சொல்ல விரும்புவது எனது தாய் தந்தைன்னு சொல்லியிருக்காங்க.
0: இறைவனுக்கு நன்றின்னு பிரியா லக்ஷ்மி என்ற நேயர் சொல்லியிருக்காங்க.
1: பாப்பா கோவில் ரவி, உதவி செய்த அனைவருக்கும் நான் நன்றி சொல்வேன், கடவுளுக்கும் தாய் தந்தைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: உயிர் கொடுத்த பெற்றோர், அன்பு தந்த சகோதரி, உணர்வு கொடுத்த தமிழ்மண், ஆசிரியராக வளர்ச்சியடைய என் இருபால் ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும், மாணவ செல்வங்களுக்கும் நன்றி அப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை வடுவூர் வீரபாண்டியன் எழுதியிருக்காங்க.
1: குத்தாலம்லேருந்து கிருஷ்ணமூர்த்தி, என் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்திய திரு கோமல் சேகர், நண்பர் பாலசுப்பிரமணியன் ஆகியோரை நன்றியுடன் நினைவு கொள்கிறேன் சொல்லியிருக்காங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 என் பெயரை படிக்கும் தங்களுக்கும் நிலையத்தாருக்கும் அப்படின்னு சொல்லி காரைக்கால் நேயர் எழுதியிருக்கார். திருவாலப்புத்தூர் கடக்க மயங்கரன் தரணி.
1: சோம சுந்தரம் சிவபுரியிலேருந்து, என் தாய் தந்தைக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க.
0: இறை தன்மைக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. மங்கை நல்லூர் ரெய்கி ராமதாஸ்.
1: அடுத்து கோமல் சரவணன், தாய் தந்தைக்கு என் முதல் நன்றின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆபத்தான நேரத்தில் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம உதவியவர்களுக்கு நான் அதிகமாக நன்றி கடன் பட்டிருக்கிறேன்னு குடவாசல் கோவி கார்த்திகேயன் எழுதியிருக்காங்க.
1: கோட்டிச்சேரி மேடிலேருந்து அற்புதவள்ளி, என்னுடைய குடும்பத்தினருக்கு, ஏனெனில் என் வாழ்க்கையை தடுமாறி நின்றபோது என்னை தாங்கி பிடித்து தலை நிமிர்ந்து நிற்க வைத்து கொண்டிருப்பவர்கள் அவர்களேன்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்களுக்கு லலிதா ஜுவல்லரியின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி
0: இணைந்திருக்கிறோம். நேர்களை, இது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட்.
2: அடுத்து, நான் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் என் மனைவிக்கும் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியதாஸ் பிள்ளை திருவாசல்லேருந்து.
0: அடுத்து, கோட்டிச்சேரி மேடிலேருந்து அற்புதவள்ளி. என்னுடைய குடும்பத்தினருக்கு, ஏனெனில் என் வாழ்க்கை தடுமாறி நின்றபோது என்னை தாங்கி பிடித்து தலை நிமிர்ந்து நிற்க வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அவர்களேன்னு சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து, இறைவனுக்குன்னு சொல்லியிருக்காங்க இமாலயன் பக்கரிசாமி காரைக்கால்லேருந்து.
0: அடுத்து, திருவாரூர் மேட்டுப்பாளையம் மகாலட்சுமி. நான் நன்றி சொல்ல விரும்புவது என் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொண்ட மருத்துவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: கத்திரிப்புளம் பாக்கியராஜ் சொல்கிறாங்க, அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களின் ஆதரவோடு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என் கடை, அதனால் அனைவருக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க?
2: அடுத்து, கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு சொல்லியிருக்காங்க, என்னுடைய அம்மா மற்றும் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து, கூவாகம் இளங்கோவன், நான் செய்த உதவியை மனதில் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நான் உதவி செய்வேன் என நினைத்து என்னை நாடுபவர்களுக்கும் என்னாலும் நன்றியோடு இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க.
2: என் குடும்பத்தினில் அனைவரும் உடல்நலம் பாதிக்கப்பட்டோம். அப்போது என்னை மருத்துவமனையில் சேர்த்த என் அக்காவிற்கும் உடனிருந்து இரவும் பகலும் கண்விழித்து பழச்சாறு பிழிந்து கொடுத்து என்னை கவனித்து கொண்ட என்னுடைய அன்னைக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு அக்கறை வட்டத்திலேருந்து உஷா சொல்லியிருக்காங்க.
0: பனங்காட்டாங்குடியிலேருந்து அனுஷியா சங்கர், என் வாழ்க்கையில் நன்றி சொல்லணும்னா எங்கள் அக்காவுக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா நிறைய கஷ்டங்களில் அவங்க தான் என் கூட இருந்திருக்கிறாங்க. என்னோட பிரச்சனை அனைத்தையும் அவங்கக்கிட்ட தான் நான் புலம்புவேன். அந்த கஷ்டத்தை கேட்பதற்கே ஒரு மனசு வேணும்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: நான் நன்றி சொல்ல விரும்புவது என்னுடைய அம்மாவுக்குன்னு கீழக்குடியிருப்பு கவியரசி மற்றும் ஜான்சி எழுதியிருக்காங்க.
0: திருபுவனம் ரவி லக்ஷ்மி, நான் நன்றி சொல்ல விரும்புவது நம்மையெல்லாம் படைத்த இறைவனுக்கும் நம் பெற்றோருக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நம்மை காக்கும் இயற்கைக்கும்னு சொல்லியிருக்காங்க.
2: என்னை ஈன்றெடுத்த பெற்றோருக்கும் எனக்கு கல்வி கொடுத்த எனது சகோதரர் முகமது ஜாஃபர் ஹுசைன் அவர்களுக்கும் கஷ்ட நேரங்களில் ஆறுதலாக இருக்கும் மனைவி ஃபாத்திமா பீவிக்கும் என் மூத்த மகன் முகமது தாஜுல் அஸ்ரஃபுக்கும் பள்ளிவாசல் தொலைக்கு செல்லும் போதெல்லாம் அவர் தான் எனக்கு உதவி செய்கிறார். பக்க பலமாக இருக்கும் என்னுடைய ஆறுயிர் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி நம் நேயர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் எழுதியிருக்காங்க.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் இன்னைக்கு பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கையில் யாருக்கு அதிகம் நன்றி சொல்ல விரும்புகிறீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் மெசேஜ் பண்ணிட்டே இருக்காங்க, யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம்.
1: அடுத்து பூம்புகார் மேலையூர்லேருந்து கோவை செம்பியன் அனுப்பியிருக்காங்க. நான் அதிகம் நன்றி சொல்ல வேண்டுமென்றால் என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய இறைவனுக்கும், அவர் வழியாக எங்களை பெற்று எடுத்த பெற்றோர்களுக்கும், கல்வி ஞானம் வழங்கிய ஆசிரியர்களுக்கும், கூட பிறந்த உறவுகளுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க? பேரலம் சந்தோஷ்குமார் அனுப்பியிருக்காங்க. நான் அதிகம் நன்றி சொல்ல விரும்புவது நம்ம எல்லாரையும் படைத்த கடவுளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: காட்டூர் சிவகுமார் என் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து காட்டூர் மன்னார் கோவில் மடப்புறம் வேல்முருகன், இருவருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு, நான் முதலில் யாருக்கு நன்றி சொல்ல விரும்புவது, தாய் தந்தைக்கு, அவர்களுடன் வாழ்ந்த காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: நிறைய பேர் தாய் தந்தைக்குன்னு தான் சொல்கிறாங்க. அடுத்த நேயர் ஆய்மொழி மணிகண்டனும் அதே தான் சொல்லியிருக்காங்க. திருக்கொள்ளிக்காடிலிருந்து அருண் இலக்கியா, என்னை படைத்த என் அண்ணா, என் அம்மா மற்றும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கண் ஸ்ரீராம்லு செமினார் கோயிலேருந்து, நான் நன்றி சொல்ல காலம் போதாது, ஆகவே என்னை பூமியில் உயிர் வாழச் செய்யும் இந்த பஞ்சபூத சக்திகளுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திட்டச்சேரி நிஷான்களே, எனக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றி கூற வேண்டும். தற்போது பேசிக்கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் இருவருக்கும் நன்றி கூற வேண்டும். நிலையத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் நன்றி கூற வேண்டும். ஒரு மாதம் என் மருத்துவத்திற்காக உதவி செய்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில. அடுத்து கும்பகோணம் குமரன் அனுப்பியிருக்காங்க, என்னை பெற்றெடுத்து ஆளாக்கிய என் பெற்றோருக்குத்தான் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து திட்டச்சேரி அஜ்லின் எழுதியிருக்காங்க, இன்றைக்கு என்னுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் என்னை படைத்த இறைவனுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கொந்தகையிலேருந்து கார்த்திகேசன், படைத்த இறைவன் பெற்றோருக்கும் காரை பண்பலைக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து மேமாத்தூர் அமுதா, நான் அதிகம் நன்றி சொல்ல விரும்புவது அப்பா அம்மா கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: முதலில் நம் பண்பலைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என் ஆபத்து காலங்களில் உதவியவர், உண்மையான அன்பு கொண்டவர்களையும் நான் காலம் உள்ள வரை மறக்க மாட்டேன், நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன்னு தெத்திலேருந்து செல்வி அனுப்பியிருக்காங்க.
1: இறைவனுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு வீரமணி வித்யா அவரிக்காடுலேருந்து எழுதியிருக்காங்க.
0: ஆக்கூர் மடப்புறம் மன்சூர், என்னை படைத்த இறைவனுக்கும் என்னை கண்ணுக்குள் வைத்து காத்து வரும் என் மனைவிக்கும்னு சொல்லியிருக்காங்க.
1: நான் ரொம்ப லேட்டாக தான் மெசேஜ் அனுப்புகிறேன், என்னுடைய மெசேஜை படிச்சுட்டா உங்களுக்கு நன்றின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. சேத்தூர் சீதா கலியபெருமன்.
0: அடுத்து வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு, நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் சிறு வயதில் கொத்தவால் சாவடி கோவிந்தப்ப நாயக்க தெருவில் கமிஷன் கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். அந்த கடை முதலாளி பாஸ்கரன் அவர்களுக்குத்தான் நன்றி சொல்வேன். பாலகனாக இருந்த என்னை மனிதனாக அவர் மாற்றினார்னு சொல்லியிருக்காங்க.
1: நிச்சயமாக இந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது தான் இறைவனுடைய அருளை வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த நன்றி சொல்கிறதே ஒரு தியானம் மாதிரி பண்ணக்கூடிய பல லட்சம் பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. என்றைக்கும் நாம் நன்றியோடு நன்றி மறவாமல் இருப்போம். வள்ளுவம் சொல்கிறது, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு.
0: வரும் இந்த பாடலோடு நிறைவு பெறும் நிகழ்ச்சி பாயிண்ட் டு பாயிண்ட்.

தண்ணியும் வேற லெவல், பொண்ண படிக்கவை வேற லெவல், மண்ணு செழிக்கவை வேற லெவல், தப்பு செய்ய இங்க வாய்ப்பு இருந்தும் கண்ணியமான வேற லெவல், அன்பு பரிசலி வேற லெவல். ஓ

0: நிறைவு பெற்றது பாயிண்ட் டு பாயிண்ட். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 10:01.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. ஜென்ரலாவே பேஷண்ட் எல்லாமே நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேல நான் தான் நீ ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன் சார், நான் ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் ஏன் திரும்பவும் வாக்கிங் மாதிரிலாம் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட் நம்மகிட்ட கேட்பாங்க. இங்க நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது நம்ம ஆல்ரெடி மூட்டு தேஞ்ச மூட்டை வந்து எலும்பு பகுதி தேஞ்சதை மட்டும்தான் நம்மளால மாத்த முடியும். சுத்தி இருக்க தசை இது எல்லாமே முன்னாடி என்ன தேஞ்சிருந்ததோ இல்ல முன்னாடி என்ன ஸ்டிஃப்னஸ் இருந்ததோ இது எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே வழி வந்து எக்ஸசைஸ் மூலியமா தான் அதை கொண்டு வர முடியும். மூட்டு தேஞ்சிருச்சு, கால் வளைஞ்சிருச்சு, இதெல்லாம் நேர் பண்ணிட்டோம், நேர் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பரா நம்ம அந்த எக்ஸசைஸ் பண்ண

பண்ணதான் அந்த காலோட அலைன்மெண்ட்டுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பழகணும். அதனால தான் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வாக்கர் வச்சு நடப்பாங்க பேஷண்ட். அடுத்தது வந்து கொஞ்சம் அப்படியே நடந்துட்டு வாக்கர் எடுப்பாங்க, ஒரு நாலு நாள் அப்படியே வாக்கர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் செவுத்து வச்சு பிடிச்சி நடப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல இதாக போனுவாங்க. ஒன் மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா கெயிட் ட்ரைனிங் சொல்லி ஆரம்பிப்போம். நார்மலாக நடக்கிறதுக்கு என்னதான் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் அவங்க வழி இல்லைனாலும் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலை மடக்காமல் நடப்பாங்க, ஒரு மாதிரி சாஞ்ச மாதிரி நடப்பாங்க. அதுக்கு தனியாக ட்ரைனிங் மாதிரி இருக்குது, அது வந்து ஒன் மந்த்தில் ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி அந்த பேசிக் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து இமீடியட் சர்ஜரிக்கு அப்புறம் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா முட்டி மடக்கி நீட்டுறது, குப்புறப்படுத்துட்டு

0: அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய சொல்கிறது வந்து, சார் நான் தான் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் நடந்துட்டுருக்கேன், அதனால் ஏதாவது இது இருக்குமா, அதுக்கப்புறம் எதுக்கு நான் இதுக்கு வாக்கிங் போகணும்னு கேட்பாங்க. அது கிடையாது. கண்டிப்பாக அவங்க வந்து வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அவங்க நடையோட ஸ்டைல் மாற்றுறதுக்கு என்னோடய மசிலோட பவர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க வாக்கிங் மாதிரி கண்டிப்பாக போகணும். வாக்கிங் போகிறது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 20 மினிட்ஸ் இதை வந்து பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஸ்லோவாக கிராஜுவலாக அந்த டைமிங்கை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதேமாதிரி அவங்க நடக்கும்போது என்ன பண்ணணும்னா சமமான தரையில் தான் நடக்கணும். முடிஞ்சளவு கிரவுண்டில் நடக்கிறது, இந்த மாதிரி இது புல்வெளியில் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதில் நடக்கும்போது என்னென்னா அந்த குதிங்க அந்த நீக்கு போகிற அந்த வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும், அதனால் எதுவும் பெயின் வராமல் இருக்கும். நார்மலாக சில இது இவ்வளோதான் நடக்கணுமா அவ்வளோதான் நடக்கணுமாங்கிற டவுட் இருக்கும், உங்களால் எவ்வளோ முடியுதோ. நான் பேஷண்ட் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா உங்களால் முடிஞ்ச அளவு எங்கே நடக்க முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக ஒரு சேர் போட்டுக்குங்க, திரும்ப இந்த ஓனத்தில் சேர் போட்டுங்க, அங்கேருந்து நடங்க, உட்காருங்க அந்த சேரில், திரும்ப எழுந்திரிச்சு கொஞ்சம் நடங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு போகணும். இது வந்து எதுக்கு மெயினாக சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேணும். ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மசில் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு, நல்ல ஒரு வலுவான இது கிடச்சிருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் முட்டி வலி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் எதுவும் பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க, மடக்க மாட்டாங்க. அவங்க தசை எல்லாமே பார்த்தீங்கன்னா சூம்பி போயிருக்கும், வேஸ்ட் ஆயிருக்கும் தசை. அந்த தசை நம்ம திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னா அது எக்ஸசைஸ் மூலியமாக தான் கொண்டு வர முடியும். அதனால மருத்துவர் சொல்கிற எக்ஸசைஸ் வந்து டைம் டியூரேஷன் இது கிடையாது. கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் லைஃப் லாங் பண்ணிங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா மூட்டோட லைஃபும் நமக்கு அதிகமாகும், போனோட ஸ்ட்ரென்த் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், தசையோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும், ஸோ பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கு, வெயிட் கண்ட்ரோல் ஆகும், இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஸோ போஸ்ட் சர்ஜரி நாட் ஓன்லி ரீப்ளேஸ்மெண்ட், மீதி இருக்கிற எந்த சர்ஜரி நீங்கள் பண்ணாலும் அது டாக்டர் சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் கொஞ்சம் ரெகுலராக பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பின்னாடி வரக்கூடிய ஏதாவது பாதிப்போ ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸோ வராமல் இருக்கும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். சிந்தனை அரங்கம், நேர்களின் சிந்தனைக்கு களம் அமைக்கும் நிகழ்ச்சி. அமைதி தரும் ஆனந்தம்,

0: இந்த உலக அமைதி அது மட்டும் இல்லைங்க, நம்ம வீட்டில் அமைதி, நம்ம தெருவில் அமைதி, நம்ம பணியிடத்தில் அமைதி, இதெல்லாம் எங்கே தொடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அது நம்ம மனதிலிருந்து தான் தொடங்குகிறது. அதே போல் அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியை உருவாக்குகிற மனிதர்களுக்கு நாம் இந்த நாளில் நன்றி சொல்ல வேண்டும். தன்னார்வலர்கள், சமூக பணியாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், சமூக தலைவர்கள், அமைதிக்காக செயல்படுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய செயல்கள் மூலமாக, தங்களுடைய கற்பிதங்கள் மூலமாக, வழிகாட்டுதல் மூலமாக, வாழ்ந்து காட்டுதல் மூலமாக அமைதியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இந்திய தேசமானது உலக நாடுகள் அனைத்திற்கும் அமைதிக்கான ஒரு பாடம் காட்டக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. ஏன்னா இந்தியாவுடைய வழியே அமைதி வழி, அகிம்சையின் வழிதான். நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் இந்த அமைதி வழியை பின்பற்றித்தான் வெள்ளையர்களிடமிருந்து நாட்டிற்கான விடுதலையை பெற்று அளித்தார். அதனால் இந்த அமைதி அது தரக்கூடிய ஆனந்தம், அதை பற்றி நம்ம நேயர்கள் பேசலாம். நீங்கள் எப்போ ரொம்ப அமைதியாக உணர்கிறீர்கள், உங்களுக்கு ரொம்ப ஆனந்தத்தை தரக்கூடிய அமைதி எப்போது உங்களுக்கு கிடைத்தது, அது பற்றி சுருக்கமாக சுவையாக காரைக்கால் பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் அழைப்புக்கு தொலைபேசி எண்கள் 04368 என்ற முன் இணைப்பெண்ணோடு 231-231 அல்லது 299480 இன்னொரு எண் 299580 அலைபேசி எண்ணில் அழைக்க 9566-42-7231. எங்களுக்கு லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்கிற நேயர்களுக்காக நம்ம முகநூல்லையும் இதே போஸ்டை நாம் பதிவு செய்திருக்கிறோம். அங்கே கமெண்ட் பகுதிக்கு வந்து நீங்கள் அமைதி தரும் ஆனந்தத்தை பற்றி சுருக்கமாக உங்கள் கருத்துக்களை எழுத்து வடிவில் காரைக்கால் பண்பலைக்கு அனுப்பலாம். அமைதி தரும் ஆனந்தம் முதல்ல வரப்போற நம்ம அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: மயிலாடுதுறை ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன்.
0: ஆ பேசுங்க ரவிச்சந்திரன் ஐயா.
1: அமைதி. எங்க அமைதி இருந்துச்சுன்னா அந்த உலகமே சிறப்பா இருக்கும். சண்டை சச்சரவுகள் எங்க பார்த்தாலும் மரண உலகம் தான் ஒழிச்சிட்டு இருக்க தவிர, பூகம்பம் ஒரு பக்கம், நிலச்சரிவு ஒரு பக்கம், வெள்ளம் ஒரு பக்கம், அதாவது புயலுக்கு பின் அமைதினு சொல்லுவாங்க. இந்த அமைதி வந்து புயலுக்கு பின் மட்டும் இல்லை, எப்போதுதான் அமைதியா இருந்துச்சுங்களேன். நதியெல்லாம் எவ்வளவு அழகா அமைதியா தானே ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி அமைதி எங்க
0: இருந்துச்சுங்களேன்,
1: நாடு சிறப்பா இருக்கும், மனதும் சிறப்பா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றிங்க. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: ஐயாவுக்கு வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
0: சொல்லுங்க
2: ஐயா. நீங்க எல்லாம் நான் சொல்ல வேண்டிய பாதுகாப்பு நீங்க சொல்லிட்டீங்க. அதான் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம் அமைதியா இருக்குன்னு வச்சுங்க, முதல்ல விட்டு கொடுக்கணும்.
0: சரி.
2: கணவன் மனைவி இருவரும் இருக்காங்கன்னா, இருவரும் ஒவ்வொருவருக்கும் ஒருத்தர் பரஸ்பரமான விட்டு கொடுத்தாங்கன்னா அங்கு சகிப்புத்தன்மை உண்டாகும். அந்த சகிப்புத்தன்மை உண்டாகுதுன்னா அந்த குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், மற்ற உறவுகள் எல்லாமே ஒன்றை ஒன்றை ஒத்து, முதலில் நம் தனி மனிதன் ஒருத்தரை பார்த்து, தாய் தந்தையை பார்த்து அந்த பிள்ளைகளும் வர்றாங்க. ஒரு நதி வந்து, ஒரு நதியில, ஒரு அமைதியான நதியில வந்து ஓடம் போகுது, அந்த ஓடத்துல போகக்குள்ள அந்த அமைதியா இருந்ததுன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு நமக்கு. அதே மாதிரி வாழ்க்கையின ஓடத்துல பாத்தீங்கன்னா, அந்த சஞ்சை சச்சரவுகள் இல்லாமல் ஒரு குடும்பம் ஒரு சுழற்சியா இருக்குன்னா, தனி மனிதனாகிய நாம், நாம்னா கணவன் மனைவி வச்சுங்களேன், கணவன் மனைவி ஆண் பெண் இருக்கும், ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்து பரஸ்பர ஒற்றுமையோட இருந்தோம்னா அந்த இடத்துல அமைதி தோன்றும். ஒரு குடும்பத்துல நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்தில் அமைதி வந்தால் அடுத்த வீடு அடுத்த வீடு அமைதியா ஆகும். அவங்கள பாரு, அவங்க பாரு, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி அப்படிங்கிற அந்த அந்த பக்கத்து பக்கத்து வீடுகள் வரும், தெருகள் வரும், ஊர்வு வரும். காலகட்டங்களை பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நமக்கு நம்மளுடைய அன்பின் அடுத்த வார்த்தை அகிம்சை சொல்றோம். அந்த அகிம்சை மூலமா தான் நமக்கு சுதந்திரத்தை கிடைச்சிச்சு. என்னது பாரத தாயின் பண்பாடு, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு நம்மளிடையே, நதிநீர் பிரச்சனைகள் சின்ன சின்ன இருந்தாலும் நாம் இந்தியா என்ற ஒரு வாழ்க்கை பயணம், இந்தியா என்ற பயணம், அப்ப அந்த பயணத்துல அமைதி நம்மள்ட்ட இருக்கு. இந்தியா என்று வரும்போது உலக நாடுகளுக்கு நாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். இன்னைக்கு உலக நாடுகள்ல வந்து மேற்கு பிராந்தியங்கள்ல பாத்தீங்கன்னா கருமேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்குது. ஏன்னா சகிப்புத்தன்மை அங்க இல்ல, விட்டு கொடுக்குற என்ன இல்ல, அந்த

நேர்களே, இன்று சர்வதேச அமைதி தினம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ். உலக நாடுகள் முழுவதும் போர் மற்றும் வன்முறைகளை தவிர்த்து அமைதியை வலியுறுத்தும் நோக்கத்தோடு ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த நாள் அறிவிக்கப்பட்டு 2001 முதல் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு கருப்பொருள் கொடுக்கப்படும். இந்த ஆண்டு அனைவருக்காகவும் எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு நாளும் அமைதியில் முதலீடு செய்வோம் என்று ஐநா சபை கூறியிருக்கிறது. இன்வெஸ்ட் இன் பீஸ் ஃபார் எவ்ரிடே எவ்ரிவேர் எவ்ரி லைஃப்.

0: நம்பிக்கை அணிவுனா ஒவ்வொரு மனிதனும் சகிப்பு தன்மை இருக்கு. கட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன இருக்கு, என்ன தள்ளி கட்டிட்டு போய் என்ன கொண்டு வந்தா என்ன கொண்டு போகிறோம், எல்லோரும் எல்லாம் பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தனி மனிதனாக்கி நமக்கு வந்தாதான் முதல்ல வீடு அமைதியாக இருந்தாதான் நாடு அமைதி பெறும், நாடு அமைதி பெற்றா உலகம் அமைதி பெறும்.
1: நன்றிங்க, நன்றி, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றிங்க, நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்கய்யா.
2: நடுநாட்டிலிருந்து வீரம் பேசுறேன்
1: சார். பேசுங்க.
2: அமைதியா இருந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை சார். அது அமைதியா இருக்கணும், ஆனா சில சமயம் இருக்க கூடாது. இந்த நாட்டை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டாலும் அமைதியாயிடும். அமைதி கிடைச்சிருச்சு இந்த நாட்டு தானே.
1: வாய அடக்குனா போதும் அமைதியாயிடலாங்கிறீங்க.
2: ஆமா, நாட்டை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டோம்னு அது நம்ம அமைதியா இருந்துடலாம்.
1: சரிங்க.
2: எதையுமே நம்ம வந்து மனசுக்குள்ள சில விஷயத்த வச்சுட்டு சில எல்லா விஷயத்தையும் வெளியில சொல்லக்கூடாது. நம்ம ஒரு சில விஷயத்த போய் சொல்றோம்னு வச்சுங்க, அதை அவங்க வந்து அதுக்கு ஆள் வச்சு பட்ட மாதிரி பறக்க விட்டுருவாங்க.
1: சரி,
2: அது வந்து யாரா சொன்னா இவன் தான்
1: சொன்னான்னு
2: ஆயிடும். இப்ப அவங்க வந்து கேட்பாங்க, அவங்கள்ட்ட நம்ம பிரச்சனை பண்றோம், நான் இங்கே சொன்னேன்னு கேட்கணும். அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா
1: சரி,
2: அமைதியா இருந்தோம்னா பிரச்சனைக்கு வேலையே இல்லை.
1: சிறப்புங்க, சிறப்பு.
2: சரி,
1: இந்த வாயை வந்து அமைதியாக வச்சுக்கிறது அப்படிங்கும்போது ரெண்டு அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று வந்து பேசுவது, இன்னொன்று வந்து சாப்பிடுவது. நம்ம சாப்பிட்றதுலேயும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக உடலும் வந்து அமைதியாக இருக்கும். அதே போல் பேசுகிறதுல ஒரு கட்டுப்பாடோடு இருந்தோம்னா மனசும் அமைதியாக இருக்கும். அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்கள் ஐயா.
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்குலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், சொல்லுங்கய்யா.
3: அதாவது அமைதி வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சூழலை கொடுக்கும். ஒரு தெருவுக்கு போனீங்கன்னா அந்த தெருவுல என்னப்பா ஒரே அமைதியா இருக்காங்க, எல்லாம் சைலண்டா இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு போவாங்க. இந்த அளவுக்கு வந்து அமைதியா இருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு இருக்கேன். அதே போல பாத்தீங்கன்னா தனி மனிதனுடைய வந்து பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா அமைதியா இருக்கிறது தான். அமைதியா இருந்தா அவருடைய மனநிலை வந்து நல்லா இருக்கும், ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கும், ஒரு மன அழுத்தத்துக்கு வந்து இடம் கொடுக்க முடியாது. ஏன்னா அமைதியா இருந்தாலே வந்து மன அழுத்தம் இருக்காது. ஆக ஒரு தனி மனிதன் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அமைதியை கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு குடும்ப சூழல் நல்லா அமையும். அதே போல பாத்தீங்கன்னா சில ரோடுகள்ல பாத்தீங்கன்னா அப்படியே அலறிக்கிட்டு இருந்த சவுண்ட் பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு ஒரு இதா இருக்கும். அது வந்து எப்படின்னா மன சங்கடமாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஆரன் சவுண்டு, இதெல்லாம் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கே வந்து ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே போல பேருந்துல பாத்தீங்கன்னா பேருந்துல ஏற்கனவே அந்த பேருந்துல பாட்டு ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கும், இவங்க வேற செல்போனை வச்சுக்கிட்டு அந்த ரெக்கார்டிங் பாட்டை கேட்டு அது வேற ஒரு சவுண்டா இருக்கும். கண்டக்டர் என்ன சொல்றாரு என்ன போறாருன்னு சரியா காதல உருவாது நமக்கு. அதே போல பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டாப்பிங்ல போய் மாறி இறங்கிற ஒரு சூழலும் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் பேருந்துல. அதனால அமைதி தாங்க ரொம்ப சிறந்தது. அமைதிக்கு பின், அதாவது புயலுக்கு பின் அமைதி என்று சொல்வார்களே, அது போல எந்த அளவுக்கு நம்ம அமைதியாக இருக்கிறோமோ நம்முடைய சூழல் நன்றாக அமையும் என்று சொல்லி வாய்.
1: நன்றி, நன்றி, சிறப்பு, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: அரியலூர் மாவட்டம் உதயநாதன் சுப்பிரமணியன்.
1: பேசுங்க.
4: அமைதி பயிற்சி வேணுங்க. நினைச்ச வாக்குல இருந்துட்டாக்கா வந்து கிடைக்காது. ஏன்னா நம்ம நாட்டுல சுதந்திரம் வாங்கிட்டு என்னென்ன பாடுபட்டாங்க, கப்பல் ஓட்டினாங்க, செக்கு இழுத்தாங்க, என்னென்ன வழி செஞ்சாங்களோ செஞ்சு பார்த்தாங்க. இதுக்கு ஒரே வழி கண்டுபிடிச்சவர் மகாத்மா தான். அமைதியை கண்டுபிடிச்சாரு, பல வகையிலும் தன்னை வருத்திட்டாரு. அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்துல கூட அந்த எல்லாத்தையும் உணர்ந்தவங்க உணரணும். அப்படி உணரும் போது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா குடும்பமும் அமைதியாவும் இன்பமா இருக்கும். அதை விடுத்து நீ இருந்தா நீ என்ன பண்ற, நீ எதுக்கு பண்ற அப்படின்னு நம்ம எதிர்வாதம் பண்ணினாலே விவகாரம்தான் வரும், வேற எதுவும் வராது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
5: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, பழைய தங்கத்திற்கு

0: கிராமுக்கு ரூபாய் 150 அதிகம். வைர நதைகள் கேரட்டுக்கு ரூபாய் 12,000 குறைவு. வெள்ள பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: அடுத்து இணையும் நம் நேயர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: இளமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேன் சார்.
1: ஆ, பேசுங்கம்மா.
2: மன அமைதி என்பது சார் வெறும் சத்தம் இல்லாத நிலை இல்ல, அது ஒரு மனதின் ஆழமான நிம்மதி. இந்த அமைதியே உண்மையான நிலையான ஆனந்தத்திற்கு அடிப்படையாக இருக்கும். நம் மனசுல கோபம் பொறாம கவலை எல்லாம் இருக்கும்போது ஆனந்தம் வராது. ஆனா அதே மனம் அமைதியா இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்கள்லாம் மறைந்து இயல்பான மகிழ்ச்சி வெளிப்படும். கடந்த கால கவலையிலோ எதிர்கால பயத்திலோ ஆனந்தம் இருக்காது. அமைதியான மனம் மட்டும்தான், அதாவது இந்த நொடியில் முழுமையாக நம்ம ரசித்து வாழ கத்துக்கணும். குளம் அமைதியா இருக்கும்போது சார், இந்த ஆழத்துல இருக்கும் பொருட்கள் நமக்கு தெளிவா தெரியும். அது போல மனம் அமைதியா இருக்கும்போதுதான் அந்த மனசுல இருக்க குழப்பம்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். இந்த தெளிவு வந்து மகிழ்ச்சிக்கு உதவும். தேராசையும் ஓட்டமும் மனிதனை நிம்மதியற்றவனாக்கும். அமைதியான மனம் வந்து இருப்பதை கொண்டு திருப்தி தரும். அதனால அமைதி வந்து விதை போன்றது, ஆனந்தம் அது மலரும் பூவை போன்றது. அமைதி என்ற விதையை விதைத்து ஆனந்தம் என்ற மலருடன் வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: சிறப்பா சொன்னீங்க, நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்லே உலக அமைதி தினத்திலே நாம் இன்றைக்கி அமைதி தரும் ஆனந்தம் என்ற தலைப்பில் நம்ம நேயர்கள்ட்ட பேசிகிட்ருக்குறோம். தொடர்ந்து வரக்கூடிய நம்ம நேயர்கள், வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், சொல்லுங்கள்.
3: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கம் காரை பண்பலின் சிந்தனை ரங்கத்தையும் அன்பு அறிவிப்பாளர் வந்து பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலைங்க
2: பேசுங்கய்யா.
3: அமைதி என்னும் ஆனந்தம்
2: இன்னைக்கு
3: உலக அமைதி தினத்துக்காக கொடுத்துருக்கீங்க.
2: ஆமாங்க.
3: அமைதி வந்து தெரிந்த நீரோடை போன்று இருந்துச்சு. அந்த அமைதியில இருக்கும் முடிவுகள் சிறப்பானது, ஆனந்தமா இருக்கும்.
2: நிச்சயமா.
3: நமக்கு வரும் எல்லா வித துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உண்டியா, ஒன்று காலம், இன்னொன்னு வந்து அமைதி. அமைதியா இருக்கும் போது இயற்கையை ரசித்தால் அதுவே ஆனந்தம்.
2: சரி.
3: நல்ல இசையை கேட்டு நல்ல புத்தகங்களை படித்தால் ஆனந்தம். காரை பண்பலையை கேட்டால் நாளும் ஆனந்தம்.
2: நன்றிங்க, நன்றி, சிறப்பா சொன்னீங்க. அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க.
4: பாக்கம்பர்த்தியூர் சுமதி.
2: சொல்லுங்க சுமதி.
4: அமைதி தரும் ஆனந்தம். அந்த அமைதி என்பது வந்து சார் சத்தம் இல்லாத இடம் இல்ல. சத்தங்களுக்கு நடுவிலும் மனம் அசையாத நிலைதான். அமைதியாக நமக்கு வாழ ஒரே ஒளிதான். பார்த்ததையும் கேட்டதையும் யாரிட்டமும் பகிர்ந்து கொள்ளாம நம்ம இருக்கணும். நாம அமைதியாக இருந்து பார்த்தா பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சார். மகிழ்ச்சியா இருந்து பார்த்தோமா பல பிரச்சனைகள் காணாமலே போயிடும். அதாவது பதட்டமான மனநிலையில நாம வேகமா செல்றதை விட தெளிவான மனநிலையில அமைதியா செல்வது சிறப்பு சார். அதாவது கோபம் வந்து ஒரு நிமிடம் ஜெயிக்கும். இந்த அமைதி வாழ்க்கையே வெல்லும்.
2: நன்றி, நன்றி சுமதி, நல்லா சொன்னீங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
5: ஹலோ.
2: வணக்கம், கேக்குது, சொல்லுங்க.
5: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குலங்கியப்பன்.
2: பேசுங்க ஐயா.
5: அமைதி தரும் ஆனந்தம். உண்மையாங்க, இந்த அமைதி இல்லாத எவ்வளவு குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள், குடும்பங்கள் பல பிரிஞ்சு போறதுக்கு முக்கிய காரணமே இதா தான் இருந்திருக்கு.
2: இன்னைக்கு
5: பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, அதாவது கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் இருக்கு, நான் அன்னைக்கு மட்டும் அந்த சூழல அமைதியா இருந்தேன்னா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு. அப்ப ஒரு குடும்பத்துல ஒரு சண்டை நடக்குதுன்னா ஒருவருக்கு ஒருவர் அமைதியா போனா இந்த பிரச்சனைக்கே வேலை இல்லை. அதே நேரம் நம்ம அமைதியா போறதுனால நம்ம கோழையோ மனோதிடம் இல்லாதுன்னே யாரும் சொல்ல முடியாது. யாரு ஒருவருக்கு மனோதிடம்

0: இருக்குதோ அவர்களுக்கு தான் அமைதியை கொண்டு வரக்கூடிய பக்குவமும் இருக்கும்.
1: இன்னைக்கு
0: இத்தாலிய சர்வாதிகாரி ஹிட்லரின் நெருங்கிய நண்பருமான முசோலினிக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்தது. அப்ப மயக்க மருந்து அவருக்கு எனக்கு மயக்க மருந்து ஒரு புத்தகத்தை கொண்டாங்க. நான் அது எனக்கு நீங்க செஞ்சிருங்க, நான் சிந்தனை அங்க செலுத்துறேன்னாராம். அதே போல நம்ம மகாத்மாவுக்கு குடல் வாழ்வு அறுவை சிகிச்சை ஒரு சூழல்ல அவர் நடந்தது. அப்ப அவர் சொன்னாராம், எனக்கு மயக்க மருந்தவனா என் மனசை நான் வேற பக்கம் மாத்திக்கிறேன், நீங்க செஞ்சிருக்கேன்னாரா. அதே போல வெற்றிகரமா நடந்து முடிஞ்சுதா. எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு இவங்க அகிம்சை வழியில்தான் வந்தாங்க. மனோதிடமும் அதிகம், அமைதியை கொண்டு வருகின்ற அந்த பக்குவமும் உண்டு. அதை வந்து நம்ம இளம் வயதுகளே பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டி வளர்த்தோம்னா அவருக்கு எதிர்காலத்துல சிறப்பான ஒரு நல்ல பண்பான மனிதரா வருவாங்கங்கிறதாங்க என்னுடைய கருத்து.
1: சிறப்பு, நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
2: ஆலத்தம்பாடியிலிருந்து
1: பேசுங்க.
2: அமைதிக்கு ஒரே ஒரு மந்திரத்தில் ஓம் சாந்தி. தன்னை மூடிக்கொண்டு ஒரு ரெண்டு நிமிடம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று சவுட்டு குறைய குறைய குறைச்சு கொண்டு சொல்லணும். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதி தானாக வந்துவிடும்.
1: சரிங்க, நன்றி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: சார் வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க
3: சார். எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
3: நான் சிறுகல்ல இருந்து மாணிக்கம் டெல்லர் பேசுறேன் சார்.
1: ஆ பேசுங்க மாணிக்கம் சார்.
3: அத புரிஞ்சே காக்கணும் சார். நம்ம வந்து என்னோட கஸ்டமர் கொஞ்சம் வேகமா பேசுறாங்கன்னு வச்சுங்க, நான் புரிய கொடுத்து ரொம்ப நாள் ஆயிட்டு.
1: சரி,
3: சில பேர் ரொம்ப கோபமா பேசுவாங்க. அப்ப நம்ம வந்து தனிமா போகணும். அது தனிமா போயிருந்தா அவங்களும் தனிமா வந்துருவாங்க.
1: சரிங்க,
3: நம்ம வந்து வேகிட்டு செய்யலாம். சூழ்நிலை கொஞ்சம் லேட் ஆகிட்டுமா, அதெல்லாம் வருத்தப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி கழிப்பணும். அதே மாதிரி குடும்பத்துலயும் அதே மாதிரி தான் சார்.
1: சரிங்க,
3: குடும்பத்துலயும் மனைவிக்குள்ள சண்டை வரும்போது நம்ம கொஞ்சம் அமைதியா போறதுதான் நல்லது, அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. நன்றி சார், நான் அதான் என்னோட கருத்து. நன்றி சார்,
1: நல்ல கருத்துங்க, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். அலம்பார் ராமன்.
1: சொல்லுங்க ஐயா.
4: தனிமையில் இல்ல சார் அமைதி, சஞ்சலம் இல்லாத மனதில் தான் உள்ளது. தேடி அலைஞ்சு போய் கிடைக்கிறதெல்லாம் ஆனந்தம். தேவைகளை குறைச்சிக்கிட்டாலே ஆனந்தம் தான். கடந்த காலத்தை நினைத்து வருந்துவதை விட நடப்பதை ஏற்பதே நல்லது. நம்மிடம் இருப்பது கடவுள் கொடுத்தது என்று நினைத்தால் நிம்மதி தானாக வரும். ஆசைகள் குறையும் இடத்தில் அமைதி பிறக்கும், அமைதி நிலைக்கும் இடத்தில் ஆனந்தம் பிறக்கும். எதற்கும் கலங்காதீரும் மனமே. நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. கடந்த காலத்தில் இல்லாமல் எதிர்காலத்தை நோக்கி பயந்து கிடக்காமல் நிகழ்காலத்தில் வாழ்ந்தாலே அமைதி நிச்சயமாக இருக்கும். உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலமுது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
5: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் பைக்கிங் தான்.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன் மங்கள்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேர்லே, இன்னைக்கு உலக அமைதி தினத்தில் அமைதி தரும் ஆனந்தம் இந்த தலைப்பில் நம்முடைய நேர்களை பேச சொல்லியிருக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம முகநூல்லையும் கருத்துக்களை எழுத கேட்டிருந்தோம். நிறைய நேர்கள் முகநூல் வழியாக அமைதி தரக்கூடிய ஆனந்தத்தை பற்றி பகிர்ந்திருக்கிறார்கள்.

எரவஞ்சேரி கலாவதி ராஜமோகன். கோபப்பட்டு பேசக்கூடிய பேச்சுகள் ஓய்ந்த பின்னால் நெஞ்சுக்குள் ஓர் அமைதி வரும். அலைபாயும் எண்ணங்கள் அடங்கிய பிறகு உள்ளுக்குள் பேரானந்தம் ஏற்படும். ஆசைகள் என்னும் திரையை கிழித்தால் ஆனந்தம் நெஞ்சுக்குள் எழும். கடலின் ஆழத்தில் அமைதி இருப்பது போல மனதின் ஆழத்தில் அது இருக்கிறது. மௌனம் காப்போம், மகிழ்ச்சியுடன் வாழ்வோம்னு சூப்பராக எழுதியிருக்காங்க. அடுத்து பூந்தோட்டம் கார்த்திகேயன். குற்றாலம், ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு இப்படின்னு எங்கேயாவது போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அமைதி கிடைக்கும் அப்படின்ட்டு. குடும்பத்தில் அமைதி இருந்தால் போதும் ஆனந்தம் எங்கும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார். குடும்பத்தில் அமைதியாக இருந்தாலே அமைதி தாங்கன்னு அதே கருத்தை மறுபடியும் சொல்லியிருக்காங்க. கொள்ளிடம் கருணாநிதி. அமைதியான மனம், அழகான எண்ணங்கள், இனிமையான இசை, இது மூணும் இணைந்தால் வாழ்க்கை ஆனந்தமாக மாறிவிடும் அப்படின்னு கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா. அடுத்து அன்னப்பன்பேட்டை ஜோதி. மற்றவர்களோடு நம்மை ஒப்பிடாமல் பேராசைகளை குறைத்து கொள்ளும் போது மனம் இயல்பாகவே அமைதியாகி விடுகிறது. நம்மிடம் இல்லாதவற்றை நினைத்து வருவதை விட்டுவிட்டு இருக்கும் நன்மைகளுக்கு நன்றி கூறி ஆனந்தம் அடைவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. கடந்த கால நினைவுகளோ எதிர்கால பயமோ கவலைகளோ இல்லாமல் இந்த நொடியில் முழுமையாக வாழ்வதன் மூலம் முழு மன அமைதி பேரானந்தத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு. அமைதி தரும் ஆனந்தம் என்பது வெளிப்புற சூழ்நிலைகளை சார்ந்தில்லாமல் நம்முடைய மனதின் ஆழத்திலிருந்து பிறக்கும் உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கும். சாதாரண மகிழ்ச்சி என்பது நமக்கு பிடித்த விஷயம் நடக்கும்போது தற்காலிகமாக வரும். ஆனால் அமைதி தரும் ஆனந்தம் என்பது எந்த ஒரு பதட்டமும் கவலையும் இல்லாத அமைதியான மனநிலை உருவாக்கும் ஒரு பேரின்பம் அப்படின்னு ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. மின்சாரக்கண்ணன். அமைதி காத்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் குறையும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் அதிரடியாக இறங்கினால் நஷ்டங்கள் அதிகமாகும், வீண் செலவுகள் தொடர்ந்து கொண்டே போகும். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்க அமைதியோடு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஞ்சிக்குடியிலிருந்து. அடுத்து கல்லேரி ரஜினிகாந்த். எண்ணங்களை அலைய விட்டு ஆசைகளை தவிக்க விடுவதால் அமைதி ஒருபோதும் கிடைக்காது. ஆசையை தவிர்த்து இறைவனை வழிபட்டால் ஆவி, ஆத்மா, சரீரம் ஒருங்கே பயணித்தால் அமைதி பெறலாம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. இறைவனை நினைத்து தியானம் செய்யுங்கள், அமைதி கிடைக்கும்னு திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான் சொல்லியிருக்காங்க. நாணயத்திற்கு இரண்டு பக்கம் இருப்பது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் என்று இரண்டு பக்கம் இருக்கும். இன்பத்தில் துள்ளி குதிப்பதும் துயரத்தில் விரக்தி அடைவதும் இயல்பானது. அதை தவிர்த்து இன்பத்திலும் துன்பத்திலும் மனதை அமைதியாக வைத்து கொள்ளும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் வைத்திருந்தால் மனம் அமைதியாக இருக்கும்னு ரகுபதி பவித்ர மாணிக்கத்திலேருந்து எழுதியிருக்காங்க. வாழ்க்கையில் எல்லோரும் விரும்புவது நிம்மதியை, அந்த நிம்மதி தரும் அமைதியைத்தான். அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் நம் மனதை அடக்கியாளும் சக்தி அமைதிக்கு மட்டுமே உள்ளது. எல்லையற்ற ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் நம் மனதை ஒரு நிலையில் நிற்க விடாமல் துடிதுடிக்க செய்கிறது. மனம் என்னும் குரங்கை அடக்கி அதை சரியான முறையில் வழிநடத்தினால் அமைதியான ஆனந்தமான வாழ்வை ரசித்து வாழ முடியும்னு தேவனூர் ஜோதிலட்சுமி. அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர். அமைதி தரும் ஆனந்தம் அலையும் மனதை அடக்குவதுதான் அமைதி. முகத்தில் பூக்கும் அழகே ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் அமைதியில்தான் ஆனந்தம் இருக்கிறது என்றும் உங்கள் அன்பில் அப்படின்னு சொல்லி நிரவி நச்சுப்பிள்ளை என் ஃபேமிலி எழுதியிருக்காங்க. தியானம் மௌனம். மனம் எப்போது அமைதி அடைகிறதோ அப்போதே ஆனந்தம்தான். இருப்பதை விட்டுவிட்டு பறக்க நினைக்காமல் இருப்பதே ஆனந்தம் அப்படின்னு அவரிக்காடு வித்யா வீரமணி. அனுஷியா பனங்காட்டாங்குடியிலேருந்து. நிறைய பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு அமைதி ஆகிடுவாங்க. ஏன்னா தொடர்ந்து அது வந்துக்கிட்டே இருந்தால் அவங்க அமைதி ஆகிடுவாங்க. அந்த அமைதியில் மன நிம்மதியை நிச்சயமாக தேட முடியும். அப்போ நிச்சயமாக ஆனந்தத்தையும் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ள அமைதியே உலக அமைதி. தனி மனித ஒழுக்கம்தான் உலக அமைதிக்கு வழிவகுக்கும். அன்பே அமைதியின் முதல் நிலை. விட்டு கொடுக்கும் தன்மை என்பது அமைதியின் கடைசி நிலைன்னு காரைக்கால் சௌபர்ணிக்யா சரவணன் எழுதியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன் எழுதும்போது, நமது மனது கடந்த கால நினைவுகளையோ எதிர்காலத்தை பற்றிய கவலையில் இருக்காமல் முழுமையாக நிகழ்காலத்தில் வாழ்வதன் மூலம்

அமைதியை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியோடு இருந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அப்படின்னு காரைக்கால் நளினி எழுதியிருக்காங்க. இயற்கையை ரசிப்பது, மழையை ரசிப்பது, பிடித்த பாடலை கேட்பது, குடும்பத்தோடு நேரத்தை செலவழிப்பது, இதெல்லாம் அமைதி தாங்க அப்படின்ட்டு நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க. மூச்சு பயிற்சி, தியானம், அசைவ உணவு வகைகளை குறைக்க வேண்டும், மகிழ்ச்சி மனதையும் உடல் நலத்தையும் பேணி காக்கும் அப்படின்ட்டு நந்தகுமார் எழுதியிருக்காங்க. அடுத்தது ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நிஜமுதீன். தெய்வீக சிறப்புமிக்க இடங்களுக்கு செல்லும்போது, இறை வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும்போது அமைதி தரக்கூடிய ஆனந்தத்தை உணர முடியும். இதை எல்லா நேரங்களிலும் எதிர்பார்க்க முடியாது. இல்லங்களில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் அதுவே அமைதி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நளினி சங்கர், அடுத்தவர்களுக்கு நாம் செய்யும் உதவியில்தான் ஆனந்தம் இருக்கிறது, பேராசையை குறைத்து ஆனந்தத்தை அடையலாம் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

0: விரைவு திருச்சி சாரதாசில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
4: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். அமைதி தரும் ஆனந்தம் தொடர்ந்து இணையும் நம் நேயர்கள். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன்.
3: ஆ பேசுங்க ஐயா.
4: அதாவது அமைதி வந்து இழக்கிறாங்க சில பேர். எப்படின்னா ஆனதுக்கும் அமைதி இழந்துருவாங்க, ஆவாததுக்கும் அமைதி
3: இழந்துருவாங்க.
4: சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆனா கூட அமைதி இழந்துடுறாங்க.
3: ஏன்னா
4: வீட்லயும் எனக்கு நிம்மதி இல்ல, எனக்கு வெளியில பிசினஸ்லயும் நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிறைய புலம்புற நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க என்கிட்ட. எல்லாத்துக்குமே வந்து ஒரு தெளிவான முடிவு வரணும்னா அமைதியா யோசிச்சு பாக்கணும். இதனால நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு அமைதி போகுது அப்படின்னா மத்தவங்களையும் நம்ம நினைச்சு பாக்கணும். அவங்க வந்து அவங்க பிசினஸுக்காக போன் பண்ணுவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் வீட்டுல இருக்கிறவங்களும் கொஞ்சம் முடியாம இருக்கலாம், கொஞ்சம் லேட்டா கூட சமைக்கலாம். அதுக்காக எல்லாம் நம்ம வந்து நம்ம நிம்மதி இழந்துட்டோம்னாக்க நம்ம எதுக்குமே அப்புறம் எதுக்குதான் நம்ம அமைதியா இருக்கிறது? எல்லாத்துலயுமே டென்ஷன் டென்ஷன் டென்ஷன் நாள் பூரா டென்ஷன் சொன்னாங்கன்னா அவங்க வந்து அமைதி இல்லாம தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். அதனால வந்து நம்ம எப்படி எப்படி நடந்துக்கணும், எப்படி எப்படி நம்ம அமைதியா இருக்கணுங்கிறத முதல்ல சிந்திச்சு பார்த்து நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு அமைதி கிடைக்கும். தெளிவான முடிவை எடுக்கணும். முதல்ல வந்து குழப்பத்துல இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலுமே நல்ல மனசா வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம்.
3: நன்றிங்க, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
3: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
5: உலகத்திலேயே சிறந்தது 1000 அமைதி என்னுடைய கருத்துங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தென்னை மரத்துல செயல்கொண்டா பனைமரத்துல நெடியெடுதும்பாங்க. எங்கேயோ வளைகுடா நாட்டுல நடக்கிற போறால இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அனைத்து பொருளும் வந்து விலை ஏற்றம் ஆகுது. அப்படிங்கும் போது அதாவது ஆண்டவம் படைத்த இந்த உலகம் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் தான் படைச்சிருக்காங்க. கிடைத்தவர்கள் பிரித்துக் கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார்னு ஒரு

0: பாடல் ஒரு பாருங்க, அதனுடைய பெயரை தொலைஞ்சிட்டு நம்ம எங்கே தேடிட்டு இருக்கோம். வாய்ப்புக்கு நன்றி. செவனார்கோயில் என்பன சேகர்.
1: சிறப்புங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: வணக்கங்க.
1: ஆ சொல்லுங்கய்யா.
2: இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான் ஆட்டோ துரை பேசுகிறேன்.
1: ம், சொல்லுங்கய்யா.
2: அமைதி தரும் ஆனந்தம்.
1: ம்,
2: நம்முடைய மனம் எப்போதும் கடந்த காலத்தை பற்றிய கவலையிலும் எதிர்காலத்தை பற்றிய பயத்திலும் இருக்கக்கூடாது.
1: சரி.
2: மன அமைதி ஏற்படும் போது இந்த வீண் எண்ணங்களில் ஓட்டம் நின்றுடும். மன நிகழ்காலத்தில் நிகழ்காலத்தில் நிக்கிறப்பதான் இயல்பாகவே ஆனந்தம் நம்மகிட்ட போங்கும்.
1: சரி,
2: இதுதான் என்னுடைய சின்ன கருத்து. நன்றி.
1: சிறப்பா சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்
1: ஐயா. சொல்லுங்க ஐயா.
3: நான் மேனாவளது எம்சிஎன் டிவி பேசுறேன்.
1: ம், பேசுங்க.
3: அமைதி தான் சார் ஆனந்தமான வாழ்க்கைக்கு அடிய வச்சுங்க.
1: ம்,
3: ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்க, தேவை உள்ளதை விட்டுவிட்டு தேவையில்லாத செஞ்சுக்கிட்டு அவசப்பட்டு அமைதியை இழந்துருவாங்க.
1: ஆமா
3: ஆமா. அதனால வந்து நமக்கு தேவை என்ன அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம்.
1: சரி.
3: அதை விட்டு வந்து இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இது பண்ண முடியும். அமைதி இழக்க மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு ரொம்ப அவசியமான சூழ்நிலைக்கு நம்ம மாறிடுவோம்.
1: நன்றிங்க, அழகாக சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்
1: ஐயா. சொல்லுங்க.
4: பொன்னியா
1: பேசுங்க.
4: ஏழு வண்ணங்களுடைய கதை வந்து வெள்ளை நிறந்திருக்கு. இறைவனை எந்த பேராலும் எந்த உருவத்தால் அமைச்சாலும் இறைவன் இறைவன் தான் அப்படிங்கும் போது நம்ம இறை வழிபாட்டு எந்த ஒரு வெளிக்கு போனாலும் கூட அமைதலான சூழ்நிலையில் செய்யும் போது அது சிறப்பு அப்படிங்கிறது என்னுடைய கருத்தையா.
1: நன்றிங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
5: நாகூரிலிருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
1: ஆ பேசுங்க
5: சார். வந்து அமைதியே ஒரு பெரிய பலம் சார்.
1: ம்,
5: அதாவது வந்து நீங்க வந்து தேவையில்லாத சிந்தனையும் அதே மாதிரி கிடைச்சதை வந்து 100% சரியா நடக்கணும்னு நினைக்க கூடாது. முதல்ல 100% சரியா தான் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அமைதி போயிடும். எவ்வளவு நடக்குதோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு அடுத்தது முயற்சி பண்ணு.
1: சரி.
5: தொடர்ந்து வந்து நீங்க முயற்சி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நடக்காத கூட நடந்து நடக்க வச்சிடலாம். மன அமைதிக்கு வந்து முக்கியமா காரணம் என்னண்டா, பெரும்பாலும் சைப்பு தன்மை இருக்கணும் சார். வாய்ப்புக்கு நினை.
1: சிறப்புங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
6: திருப்பூர் மாநகர் மணரை பாரப்பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன் ஐயா.
1: ம், சொல்லுங்க.
6: அமைதி தரும் ஆனந்தம்.
1: ம்,
6: எடுத்துக்காட்டு சிறந்த எடுத்துக்காட்டு அன்னை தெரசா தானுங்க.
1: ம்,
6: அவங்க வந்து யாசன் கேட்கும் போது அந்த எச்சில் உமையில துப்பிட்டாங்க. அது அமைதியை கடந்து போனது நோபல் பரிசு வரைக்கும் போயிருக்கு. அந்த மாதிரிங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இதுங்க, ஒரு பெண் படகம் பெண் பார்க்க வந்துட்டாங்க.
1: சரி.
6: பாட்டு வந்தாங்க. வந்தோன்னு என்ன போச்சு, அது குருநாத் போய் சொல்றது மாதிரி மாப்பிள்ள பாத்துக்கிறோம் அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறவங்க தாங்க. அங்க போகும்போது என்ன போச்சு, அந்த குரு முதலாம் ஃபர்ஸ்ட் ரூமும் ரெண்டாவது இவர் வந்து பாத்துருவாரு, ரெண்டு பேர் உட்காந்துக்கணும். அந்த மாப்பிளைய வந்து குடும்பத்தார வந்து பொறுமை காக்க வச்சுட்டு இருக்காரு, அமைதி இருக்கானு இருக்கான்னு உட்கார வச்சுட்டு
1: பாத்துக்கிறாங்க.
6: இவன் கடைசி வரைக்கும் என்ன அமைதி காக்காம ஒரு முடிவுலாம் போயிரு, என்ன எவ்வளவு நேரம் உட்காந்து திட்டி விட்டு அப்படி. அப்புறம் அமைதி இப்பவே அமைதி இல்லாத எப்படி குடும்பத்துக்காக சொல்லி நிகழ்ச்சி சொல்லி கிளி மறுபடியும் தெரிஞ்சு அமைதி பத்தி அருமை மகத்துவத்தை தெரிஞ்சு மறுபடி கல்யாணம் பண்ணி அந்த அமைதியின மகத்துவத்தை தெரிஞ்சு ஆனந்தமா இருக்கிறாங்க. கதையில படிச்சிருக்கேன். வாய்ப்பு. நன்றி.
1: நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
7: ராஜியா
1: சொல்லுங்க.
7: அமைதி தரும் ஆனந்தம். அதாவது ஐயா அமைதியா ஆனந்தம் தான்
1: நடந்து சிறப்பா சொன்னீங்க, நன்றி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேர்களே, வாழ்க்கையில் ஆனந்தம் எங்கே இருக்குது அப்படின்னு அங்கே இங்கே தேடி ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் அமைதியை உருவாக்குவோம். அந்த அமைதி மனதில் பிறந்தால் ஆனந்தம் அடுத்து பிறக்கும். அப்படி பிறக்கக்கூடிய ஆனந்தம் நீண்ட காலம் நிலைத்தும் இருக்கும். இந்த மன அமைதி தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய மிகப்பெரிய செல்வங்களில் ஒன்று. ஆத்ம அனுபூதி என்று சொல்கிறார்கள், கிருபை என்று சொல்கிறார்கள், எல்லாமே மன அமைதி தான். எண்ணங்களுக்கு பின்னால் ஓடாமல் எண்ணங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து மன அமைதியோடு இருந்தால் எல்லோருக்கும் ஆனந்தம் என்பது சாத்தியமே. நிறைவு பெறுகிறது சிந்தனை அரங்கு. மீண்டும் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெற்று செல்வது உங்கள் நெடுங்கடுக்கா பிரபாகரன்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் உலக அல்சைமர் தினம் குறித்த தகவல். வழங்குகிறார் சென்னை தனியார் மருத்துவக் கல்லூரி நரம்பியல் துறை தலைவர் பேராசிரியர் எஸ் வினோத் கண்ணா அவர்கள்.
1: காரைக்கால் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் டாக்டர் வினோத் கண்ணா, மூளை நரம்பியல் நிபுணர். ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 21ஆம் தேதி உலக அல்சைமர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அல்சைமர் நோய் அப்படிங்கிறது டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய ஞாபக மருதி நோயோட ஒரு அங்கம்தான். இந்த நோயை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களை பற்றிய தவறான எண்ணங்களையும் பயத்தையும் போக்குவது தான் இந்த நாளோட முக்கியமான நோக்கம். அல்சைமர்ஸ் நோய்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மள பல பேருக்கு வயசாகும் போது ஞாபக மருதி வருது இயல்புதான். ஆனா அல்சைமர் நோயினால வரக்கூடிய ஞாபக மருதிக்கும் வயசானா வரக்கூடிய ஞாபக மருதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்கறது. காலையில தான் சாப்பிட்டிருப்பாங்க, ஆனா அதை மறந்துட்டு திருப்பி சாப்பாடு கேட்பாங்க. பேரன் ஸ்கூலுக்கு போயிருப்பான், அதை அவங்க பார்த்திருப்பாங்க, பட் பேரன் ஸ்கூலுக்கு போயிட்டானா அப்படின்னு ஒரு தடவை கேட்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டானா அப்படின்னு திருப்பியும் கேட்பாங்க. காலையில ஒரு விஷயம் நடந்திருக்கும், அல்லது நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது சுத்தமா மறந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டாக்டர் போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க, இல்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க, பட் அதை டோட்டலா மறந்துடுவாங்க. அப்படியே கல்யாணம் நடந்துச்சா, டாக்டர் பார்த்தாமா அப்படின்னு கேட்பாங்க. இதை வந்து ரீசன்ட் மெமரி டெபிசிட் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு நடந்தது, நேத்து நடந்தது, அதை அப்படியே சுத்தமா மறந்து போயிடுவாங்க. பக்கத்துல தெருவில் ஒரு கோயிலுக்கு போயிருப்பாங்க, பட் அங்கேருந்து வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியாது. வே ஃபைண்டிங் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவோம். இந்த ரோட்ல பல முறை நடந்திருப்பாங்க, பட் ஆனாலும் வீட்டுக்கு வரதுக்கு வழி தெரியாம போயிடும். வியாதி கொஞ்சம் அதிகமானுச்சுன்னா வீட்டுக்குள்ள பாத்ரூம் எங்க இருக்கு, ஹால் எங்க இருக்கு, அடுப்படி எங்க இருக்கு, ரூம் எங்க இருக்குன்னே அவங்களால தெரியாம சுத்தமா தெரியாம போயிடும். கால்குலேஷன், அதாவது கடைக்கு போயிருப்பாங்க, ஒரு ஜாமா வாங்குவாங்க, சில்லறை கொடுக்க தெரியாது. ஒரு 100 ரூபாய் பணம் கொடுப்பாங்க, எவ்வளவு மிச்சம் வாங்கணும், எவ்வளவு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற சின்ன சின்ன கணக்கள் கூட அவங்களால போட முடியாது. இவன் அவங்க ஒரு டீச்சரா கூட இருந்திருப்பாங்க, ஒரு கணக்கு டீச்சரா கூட இருந்திருப்பாங்க. ஆனா இந்த அல்சைமர் நோயினால சின்ன சின்ன கால்குலேஷன் பண்ண கூட செய்ய முடியாம தடுமாறுவாங்க. அவங்களுக்கு சுகர் இருக்கும், பிரஷர் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், எல்லா மாத்திரைகளும் டாக்டர் கொடுத்துருப்பாரு, பட் எந்த மாத்திரை எப்ப போடணும், காலையில போடணுமா, மத்தியானம் போடணுமா, சாயந்தரம் போடணுமா, நைட்டு போடணுமா, எல்லாத்தையும் போட்டு குழப்பிவாங்க. சில விஷயங்களை சொல்லணும்னு நினைப்பாங்க, பட் அவங்களால சரியான வார்த்தைகள் கிடைக்காம சொல்ல முடியாம தடுமாறுவாங்க. பிஹேவியரல் சேஞ்சஸ், குணாதிசயங்களில் மாறுபாடுகள் ஏற்படுதல், அதாவது பேசிக்கலா ஒரு சாஃப்ட் கேரக்டரா இருப்பாங்க, ஆனா ரீசெண்டா பார்த்தா திடீர்னு கோவப்படுவாங்க, சந்தேகப்படுவாங்க, குழப்பமா இருப்பாங்க. நமக்கே கண் கூட தெரியும், என்னடா நல்லதானே இருந்தாங்க, திடீர்னு ஏன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹலுசினேஷன்ஸ், அதாவது இல்லாத

0: இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அவங்க நின்றுட்டு இருக்காங்க பாரு, அவங்களுக்கு காஃபி கொடு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்கு யாருமே தெரிய மாட்டாங்க, பட் அவங்களோட பார்வைக்கு யாரோ நிக்கிற மாதிரி தெரியும். இதை விஷுவல் ஹலுசினேஷன்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி இது எல்லாமே முக்கியமான அறிகுறிகள் தான். இது ஏன் ஏற்படுது அப்படின்னா, மூளையில அமைலாய்டு மற்றும் டாவுன்னு சொல்லக்கூடிய சில தேவையில்லாத புரதங்கள் மூளையில படிக்கிறதுனால மூளையோட செயல்திறன் குறைஞ்சி அதனால ஏற்படுறது தான் இந்த அல்சைமர்ஸ் டிமென்ஷியா. இதை முன்னாடியே கண்டுபிடிச்சோம்னா மருந்துகள், மாத்திரைகள், பயிற்சிகள் மூலியமாக இந்த நோயை ஈஸியா குணப்படுத்த முடியும். 2026 உலக அல்சைமர் தினத்தின் தீம் என்ன அப்படின்னா, த ஏர்லியர் யூ நோ த மோர் யூ கேன் டூ டிமென்ஷியா டயக்னோசிஸ் மேட்டர்ஸ். அதாவது எவ்வளவு சீக்கிரமாக இந்த நோயை தெரிஞ்சுக்கொள்கிறோமோ கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் என்கிறது தான். சுகர் லெவலை கண்ட்ரோலா வச்சுக்கிறது, பிரஷர் லெவலை கண்ட்ரோலா வச்சுக்கிறது, கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது, வெயிட் ஏறாம பாத்துக்கிறது, தினமும் வாக்கிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது, சரியா காது கேட்கலன்னா அந்த மிஷின் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, மது இருந்தது டோட்டலா நிறுத்திடுறது, புதிய விஷயங்களை கத்துக்கிறது, படிக்கிறது, இசை கேட்கறது, நல்லா 7-8 நல்லா தூங்குறது, சோசியல் இன்ட்ராக்ஷன் அதாவது உங்களோட எண்ணங்களை, உங்களோட சுக துக்கங்களை உங்களோட நண்பர்களில் பதிஞ்சுக்கிறது, மைண்ட் ஆக்டிவா வச்சுக்கிறது, இது எல்லாமே அல்சைமர்ஸ் டிமென்ஷியாவை தடுக்கிறதுக்கு உதவும். மூளையில படிக்கிற இந்த நோயை ஈஸியா குணப்படுத்த முடியும். 2026 உலக அல்சைமர் தினத்தின் தீம் என்ன அப்படின்னா, த ஏர்லியர் யூ நோ த மோர் யூ கேன் டூ டிமென்ஷியா டயக்னோசிஸ் மேட்டர்ஸ். அதாவது எவ்வளவு சீக்கிரமாக இந்த நோயை தெரிஞ்சுக்கொள்கிறோமோ கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த நோயை கட்டுப்படுத்த முடியும் என்கிறது தான். சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, பிரஷர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறது, கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது, வெயிட் ஏறாமல் பார்த்துக்கிறது, தினமும் வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, சரியாக காது கேட்கலன்னா அந்த மிஷின் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, மது இருந்தது டோட்டலாக நிறுத்திடுறது, புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, படிக்கிறது, இசை கேட்கறது, நல்லா 7-8 நல்லா தூங்குறது, சோஷியல் இன்ட்ராக்ஷன் அதாவது உங்களோட எண்ணங்களை, உங்களோட சுக துக்கங்களை உங்களோட நண்பர்களில் பதிஞ்சுக்கிறது, மைண்ட் ஆக்டிவாக வச்சுக்கிறது, இது எல்லாமே அல்சைமர்ஸ் டிமென்ஷியாவை தடுக்கிறதுக்கு உதவும். மூளையில் படிக்கிற தேவையில்லாத புரதங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் இப்போதைக்கு மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த நோயை கண்டுபிடிக்கிறமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த அல்சைமர்ஸ் டிமென்ஷியா அப்படின்ற ஞாபகமருதி நோயை கட்டுப்படுத்த முடியும். அல்சைமர்ஸ் நோயாளிகளின் நினைவுகளை மட்டுமல்ல, அவங்களோட சுயமரியாதையும் அவங்க வாழ்க்கை தரத்தையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. நன்றி, வணக்கம்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3.

0: காற்றலையில் கவிபாடும் இதினம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நேயர்களே. வணக்கம் தோழி. நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஆசையாக வாங்கிய ஒரு பொருள், ஆனால் அதை வாங்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு பின்னாடி யோசிச்சிருப்போம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஆல்ரெடி வாஷிங் மிஷினோ இல்லை கிரைண்டரோ மிக்சியோ இதெல்லாம் இருக்கும். ஆனால் சில விளம்பரங்களை பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம மிஷினில் இல்லையே, அப்போது நம்ம புதுசாக இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவோம். அதுக்காக வீட்டில் வந்து ரொம்ப அடம்பிடிச்சு கேட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ரொம்ப ஆசையாக அந்த பொருளை வாங்கியிருப்போம். ஆனால் அந்த பொருளை வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் அது நமக்கு செட்டே ஆகலை அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு தேங்காய் துருவுற ஆப்ஷனே ஒரு வாஷிங் இதில் கிரைண்டரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப ஆசையாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் யூஸ் பண்ணி கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா இதுக்கு நம்ம கையாலே துருவிருக்கலாம், இது வேறு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கையால் துருவுறதே ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைப்போம். அப்புறம் இந்த சப்பாத்தி மாவு இதெல்லாம் பிசையலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கிரைண்டரில், அந்த ஆப்ஷன் கூட ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்கியிருப்போம் அதுக்காகவே. ஆனால் அதை பார்த்தோன்னா இந்த கிரைண்டர் கழுவுறதுக்கு பதில் நம்ம வந்து கையாலேயே சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்கலாம், இது எதுக்கடா வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஒரு நேரம் வரும். அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஆசையாக வாங்கின ஒரு பொருள், ஆனால் பின் நாட்களில் இதை நம்ம வாங்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசித்த அந்த ஒரு பொருள், அதை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழையுங்கள் தோழிகளே. 03-638 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 299-480 அல்லது 299-580 அல்லது 231-231 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது 956642-7231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம் தோழிகளே. இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டரையும் நம்ம காரைக்கால் ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம், உங்களுடைய கருத்துக்களை அதுலேயும் பதிவிடலாம். இது நம் வணக்கம் தோழி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலை 100.3 நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் தோழி யார், எங்கேருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் காட்டுமன்னார் கையிலேருந்து கோமதி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க கோமதி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து இந்திய படத்துல இருந்து பச்சை கிளிகள் தோளோடு அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: கண்டிப்பா பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியோட தலைப்பை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: அந்த
0: வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்றதுக்காக ஒரு இது இருக்குமே, அதுங்களா? அப்புறம் என்ன பண்றீங்க இப்ப? அத
1: அது அப்படியேதான், அப்படியே கம்பெனி வச்சுட்டோம் மேடம். அதை ஒண்ணுமே செய்ய முடியல, போட்டு இதுன்னு இருந்தாலும் மெய்ய மாட்டேங்குது.
0: ஆமா, அது
1: நினைச்சிட்டு
0: அது சின்ன சின்னதா கட் பண்ணணும்னா நம்ம ஆமா வாங்கிருப்போம். ஆனா அதுலயே சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டாதான் அது இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணும்.
1: நன்றிமா,
0: நிகழ்ச்சியில் இணைந்த மைக்கு நன்றி.
1: நன்றி மேடம்.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இணைந்திருக்கிறோம் நேயர்களை காரைக்கால் பண்பலை 100.3. இன்றைக்கி நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நீங்கள் ஆசையாக வாங்கிய பொருளை வாங்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு யோசித்த அந்த ஒரு பொருளை பற்றி தாங்க இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த தோழி யாருங்கிறதுன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து.
3: சொல்லுங்கள் ஜோதி, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு நம்ம வீட்டு பிள்ளையிலேருந்து மேடம்.
3: பாடல் கேக்கலாம். நிகழ்ச்சியில தலைப்ப கேட்டிருப்பீங்க, சொல்லுங்க எந்த ஒரு பொருள்?
4: சப்பாத்தி மேக்கர் தான் மேடம் வாங்கினேன்.
3: சப்பாத்தி மேக்கர்
4: ஆசைப்பட்டு கரண்ட்ல சுடலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். முடிஞ்சிருந்துட்டு ஒரு சப்பாத்தி கூட வரல.
3: வாங்கினதுலேருந்தே வரவே இல்லையா? யூஸ் பண்ணவே இல்லையா?
4: கூட வரல. உருண்டை மாரி சுருட்டி அதை வச்சோம்னா அப்படியே அடை மாரியே வந்துருக்கு.
3: கையால நம்ம தேய்ச்சி போடுற சப்பாத்தி மாதிரி வரல.
4: ஆசைப்பட்டு
3: வாங்கினியே நல்லா சப்பாத்தி சுடணும்னு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சப்பாத்தி சுடும் போது திட்டு வாங்கிருப்பீங்களே.
4: ஆமா மேடம், ரெண்டு மூணு தடவை மாவு தான் வேஸ்டா போச்சு.
3: சப்பாத்தி மாவு வச்சு வச்சு வேஸ்டா போச்சு.
4: நிகழ்ச்சியில
3: நினைந்தமைக்கு நன்றிமா.
4: நன்றி.
3: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் ஷேகர்ஸ்.
3: நமது பண்பலையில் நாளை

0: காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலெண்ணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலணி குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ABC கோல்ட் பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியில தோழி கேட்ட பாடலை கேட்கலாம்.

0: வணக்கம். தொழில் நிகழ்ச்சிக்காக அடுத்து இணையக்கூடிய தொழில் யார் எங்கேருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: மணக்குடியிலேருந்து தனலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
0: சொன்னீங்க தனலட்சுமி, என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு துள்ளாத மனமும் துள்ளுங்கிறதுல இருந்து தொடுத்தோடு வெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்றன
0: பாடல் கேட்கலாம். சொல்லுங்க, எந்த ஒரு பொருள்?
1: நான் காய்கறி செத்துற சிப்ஸு கட்டை ஏற்கனவே சில்வர்ல இருக்குது, பிளாஸ்டிக்ல வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நிறைய தேங்காய் திருவல் பிளேடு எல்லாமே கொடுத்துருந்தாங்க, அது ஒன்றும் வீட்டுக்கு வந்து செஞ்சா ஒண்ணுமே சரியில்லை மேடம்.
0: எங்க ஆன்லைன்ல வாங்கினீங்களா?
1: இல்ல இல்ல, போய் நேரடியா கடையில வாங்கினது. அது வந்து வீட்டுக்கு வந்தா வளையுது, கொஞ்சம் நல்லா ஸ்டெடியா இல்ல. ஏற்கனவே சில்வர் தான் இப்ப செத்திட்டு இருக்கேன்.
0: பிளாஸ்டிக்கா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு அழுத்தமா இல்லன்றீங்க. யூஸ் பண்ண முடியல.
1: குடுத்துறாங்க தேங்காய் திருவரல், இன்னொரு மாடல் எல்லாம் நைஸ் நைஸா கோடு கோடா உள்ளதெல்லாம் குடுத்துறாங்க.
0: அதனால ஆசைப்பட்டு வாங்கிட்டீங்க.
1: ஆமா மேடம், ஆனா யூஸ் பண்ண முடியல.
0: யூஸ் பண்ண முடியல, இப்ப சும்மாவே இருக்கீங்களா?
1: சில்வர்ல தான் நல்லா ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கு.
0: அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே அப்படின்னு ஆயிடுச்சு உங்களுக்கு. சரிம்மா, நிகழ்ச்சியில நீங்க நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன் மேடம்.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம். நன்றிம்மா.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த தோழி யார் எங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்? சரிம்மா, இந்த பாடல் கொடுத்துடலாம். நிகழ்ச்சியோட தலைப்பை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆசையா வாங்கிய ஒரு பொருள்.
1: ஆசையா வாங்கின ஒரு
0: பொருள் இப்ப யூஸ் பண்ணாம வச்சிருப்பீங்க. சொல்லுங்க, எந்த பொருள் அது?
1: போர் மோட்டர் வாங்கிருக்கான்.
0: சரி சரி,
1: அடுத்த இடம் போறதுக்காக வந்து வாங்கி வச்சிருக்கேன் பிளான் பண்ணி.
0: ஆனா யூஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க. ஆனா தேவைப்படதானே போகுது? சேமிச்சு நல்ல பொருளா மட்டும்தான் வாங்கி வச்சுப்பீங்க. அதுக்கும் ஃபியூச்சருக்காக. சரிம்மா, நன்றிம்மா. நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம். நன்றி.

0: நன்றி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3. இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நீங்கள் ஆசையாக வாங்கிய பொருளை வாங்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற தலைப்பில் தாங்க பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த தோழி யார் எங்கேருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
5: காரைக்கால் நளினி.
4: சொல்லுங்கள். நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் மேடம்.
4: நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு 36 வயது நிலை படத்துல இருந்து சுதந்திர ஆசைகள் அந்த பக்கம்
4: பாட்டை நீங்களே பாடிட்டீங்க. சொல்லுங்கம்மா, நீங்க ஆசையா வாங்கின ஒரு பொருள் ஆனா வாங்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க.
5: ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றது.
4: ஹேர் ஸ்ட்ரைட்னிங்
5: நல்லாவே இல்ல, தேவையில்லாம வாங்கிட்டோம்னு நினைச்சு வருத்தப்படுறேன். அதுல இருந்து வாங்க மாட்டேன். அப்படியே வாங்கினாலும் நல்லா இருந்தா வச்சுப்பேன், இல்லன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன்.
4: ஓ, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குனீங்க ஹேர் ஸ்ட்ரைட்னிங் மிஷின். ஆனா யூஸ் பண்ணாமலே

0: வச்சிருக்கீங்க?
1: வாங்கிட்டு யூஸ் பண்ணாமே வச்சிருக்கேன், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன்.
0: முடியெல்லாம் கொட்டிடும், ஹீட் அதிகமா இருக்கும். அதுல
1: ஒரு ஆசை.
0: ஆனா அதுக்கு ரிவ்யூ எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா ஆன்லைன்ல வாங்கும் போது? அதையும் தாண்டி ஒரு ஆசை.
1: நன்றிமா.

0: நேயர்களுக்கு லலிதா ஜுவல்லரியின் உலகணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.

இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலையின் 100.3 வணக்கம் தொழில் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த தொழில் யார் எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.

இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 வணக்கம் தொழில் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த தோழி, வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல்?

0: வேணும்?
1: குமரேசன் படத்தை வந்து வானத்து நிலவரத்துங்கிற பாட்டு வேணும் வரும்.
0: சரி, பாடல் கேட்கலாம். தலைப்பு கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன் மேடம்.
0: ம், சொல்லுங்க, எந்த ஒரு பொருள்?
1: வாங்க கூட நினைச்சேன் மேடம், ஒரு கோழி வாங்கணும் மேடம். கைஜா அந்த 10 நாள் வீட்டுக்கே வர மாதிரி மேடம்.
0: கோழிங்களா?
1: ஆ,
0: எங்கயோ பறந்து போயிருச்சோ?
1: ஆமா, நான் பறந்து பறந்து வீட்டுக்கே வர மாட்டேன் மேடம். அது
0: எங்க இருந்து வாங்குனீங்களோ அங்க போயிருக்குமோ?
1: வீட்டுக்கு
0: வர மாட்டது. நீங்க ஒருவேளை நல்ல அதுக்கு தீனி போடலையோ?
1: சாப்பிட்டுட்டு
0: போயிடுதுங்களா? சரிம்மா சரிம்மா, நாங்க ஒரு பொருளை பத்தி கேட்டோம், நீங்க ஒரு உயிரை பத்தி சொல்லிருக்கீங்க. சரிம்மா, நிகழ்ச்சியில நீங்க கேட்ட பாடல் கேட்கலாம். நன்றி. நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு போஸ்டரை நம்ம பதிவிட்டிருந்தோம் இல்லையா? நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிட்டிருக்காங்க. அது யார் என்னன்னு பார்க்கலாம். பாலகார்த்திகா வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு எந்த ஊர் அப்படின்னு பதிவிடலை. கடலூர் துறைமுகம் தமிழ் சுடர் சொல்லியிருக்காங்க, ஃபோன் தாங்க, எல்லா உறவுகளையும் நேரில் சந்தித்தேன். இந்த ஃபோன் வந்த பிறகு எல்லாமே ஃபோன் வழியாக தான். ஃபோன் வாங்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் உண்மை தாங்க, ஆனால் ஃபோன் இல்லாமலும் இருக்க முடியல. அது ஒரு அத்தியாவசிய பொருள் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதே தான் புவனகிரி சுமதி பாபுவும் சொல்லியிருக்காங்க. கைபேசி தான் முதலில் என்னை மற்றவர்களிடமிருந்து தனிமைப்படுத்துகிறது, வாங்காமல் இருந்திருக்கலாம் என்று அடிக்கடி தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி ஏற்கனவே நிகழ்ச்சியில் பேசிட்டாங்க, சப்பாத்தி மேக்கர் பற்றி சொல்லியிருந்தாங்க, அவங்களே தான் கமெண்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க, நான் இதுவரை ஆசைப்பட்டு எந்த ஒரு பொருளையும் வாங்கி பயன்படுத்துவதில்லை, எனக்கு தேவையான பொருளை மட்டுமே வாங்குவேன், தேவையில்லாத பொருளை ஆசைக்காக வாங்குவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருமே வாங்கணும்னு நினச்சி வாங்குறதில்ல தான், சில நேரம் ஆசைப்பட்டு ஒரு இதில் வாங்கிடுறோம், அதுக்கப்புறம் அதை பயன்படுத்த முடியாமல் போயிடுது. அந்த பொருளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அடுத்ததாக கொள்ளிடம் கருணாநிதி வணக்கம் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்காக, வணக்கம். காரைக்கால் நளினி அவங்களும் நிகழ்ச்சியில் பேசிட்டாங்க. அடுத்ததாக பொன்னாமராவதி புதுப்பட்டியிலருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சித்ரா மணக்குடியிலருந்து சொல்லியிருக்காங்க, ஆசையாக வாங்கிய பொருள் டிஷ்வாஷர் மிஷின், அதாவது பாத்திரங்களை கழுவுற மிஷின் தாங்க. பாத்திரங்களை சரியாக சுத்தம் செய்யாமல் இருந்ததால் எதிர்பார்த்த அளவுக்கு பயனில்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வாங்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்களாம். உண்மைதாங்க, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளை வேற வாங்கியிருக்கீங்க. அடுத்ததாக நன்னிலம் சுகுணா சொல்லியிருக்காங்க, ஆசைப்பட்டு வாங்கியது கைப்பை 2-3 இருக்கிறது, அதை வாங்காமல் இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை ஹேண்ட்பேக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக காலை வணக்கம் சொல்லிட்டு மணக்குடி சத்யா சொல்லியிருக்காங்க, சுடிதார் ஒன்று வாங்கினேன் ஆனால் பிடிக்கவில்லை, அதை வாங்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லைங்க, கொஞ்ச நாள் கழித்து எடுத்து பாருங்கள், அது புதுசாக தெரியும் நமக்கு, மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நிகழ்ச்சியில் தோழி கேட்ட பாடலை கேட்கலாம்.

இன்றைக்கி நம்ம வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நீங்கள் ஆசையாக வாங்கின பொருள், அதை வந்து வாங்கியிருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்ச அந்த ஒரு பொருளை பற்றி பேசணும். நிறைய தொழில்கள் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. உண்மைதாங்க, நம்ம வந்து ஆசைப்பட்டு ஒரு பொருளை வாங்கிடுறோம், ஆனால் அது தேவையா, இது கண்டிப்பாக அத்தியாவசியமான ஒரு பொருளா அப்படின்றத யோசிக்காமல் சில நேரங்களில் வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்கிறோம், பரவாயில்லைங்க வாங்கிட்டோம் அந்த பொருளை, ஆனால் இதிலேருந்து நம்ம அந்த பாடத்தை கற்றுக்கணும், இனிமேல் அந்த மாதிரி பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தோழி.

இன்று நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இவ் அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர், பங்குபெறும் தளிர் எஸ் விஷாலினி, 12:55 பன்னிசை பித்தா என தொடங்கும் பாடல், பாடியவர் டி ஆர் நாராயண ஓதுவார் அவர்கள், 1 மணிக்கு தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:05 லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில், 2:30 லஞ்ச் பிரேக்கில் சங்கீத சாரல், பி வசந்தகுமார் அவர்களின் வீணை இசை கேட்கலாம், 3 மணிக்கு லலிதா ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 4 மணிக்கு தேநீர் நேரம், 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம், 5:15 அலையோசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை புதிர்தாயன என தொடங்கும் பாடல், பாடியவர் அசோக் நகர் சகோதரிகள் ஆகியோர், 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது, வழங்குபவர் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ, மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி வினிஷா அவர்கள், 6:45 இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட், கும்பகோணம் ஸ்கை வின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் வழங்கும் உழவர் அரங்கம், சிறுதானியம் மூலம் சுய தொழிலில் சாதிக்கும் பெண் சக்தி, காரைக்கால் மாவட்டம் மேலஓடுதுறை ஆர் சுதா அவர்களுடன் நேர்முகம், 8 மணிக்கு லலிதா ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம், 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3, 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 இசை ஊஞ்சல்,

9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது வழங்குபவர் திருநள்ளாறு வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10 மணிக்கு இரவு மலரும், 11 மணிக்கு காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன். இன்று நமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பினை கேட்டீர்கள். எஃப்எம் எக்ஸ்பிரஸ், இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மன்னிக்கவும், ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

மனதில் நின்றவை. நேர்களின் கடித வழி விருப்பகானங்கள். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில், புதிய தென்றல் படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க திருமுல்லைவாசல், ராஜா, தங்கமணி, வேம்பு, பூபாலன், பூங்குழலி, குறுக்கத்தி முகமது, இஸ்மாயில், ஜரீனா, ஆஷிஃபா, ஆஷிக்.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
1: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நன்னிலம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா இவர்களுக்காக உலாவரும் பாடல் தேவா இசையில், காமகோடியான் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில் மறிக்கொழுந்து.

0: நேர்லி நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
3: வெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: இசையின் சாரலாய் திசை எங்கும் வீசும் இது உங்கள் அபிமான பண்பலை 100.3 மனதில் நின்றவை. செம்மனார்கோவில் குணசேகர், திலகவதி, பரசலூர் அழகநாதன், வைஜெயந்திமாலா, திருச்செம்பள்ளி வாசுபட்டு, ராஜா பெரியசாமி, அமர்நாத், அருள், சண்முக சுந்தரம், மீனாட்சி சுந்தரம், தண்டபாணி இவர்களுக்காக உலாவரும் பாடல் கே ஜே யேசுதாஸ் குரலில், இளையராஜா இசையில், வாலியின் வரிகளில்

0: நேர்லே நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: விரைவில் திருச்சி சாரதாசில்.
0: காற்றலையில் ஒரு கான அலை, இது காரைக்கால் பண்பலை 100.3 மனதில் நின்றவை. நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், சங்கர், மகேஸ்வரி, வர்ஷினி, ஜனனி, யாழினி, சிவா, புவனா, தனுஷியா, விஜயா, லாவண்யா, கண்ணன், ஆண்டிப்பாளையம், மதனசேகர், எழிலரசி, பிரியா, தீபிகா, தீபக், வெங்கடேஸ்வரன், இவர்களுக்காக உலாவரும் பாடல். இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம், ஆஷா போன்ஸ்லே குரல்களில். மீரா படத்திலிருந்து.

மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் வரும் நிறைவான பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, ஷமிமா பேகம், சலாமத் சுகைனா இவர்களுக்காக உலாவரும் பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் சின்ன பூவே மெல்ல பேசு.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு

0: பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சூரிய மின்சக்தி கழகத்தின் 15 ஆண்டு நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 15 ஆண்டுகளாக தூய எரிசக்தி கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த கழகம் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவில் மருந்து பொருட்களின் தரம் மற்றும் பக்க விளைவுகள் குறித்த ஆய்வு கட்டமைப்பு வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மருந்து பொருட்கள் செய்முறை கையேட்டை வெளியிட்டு பேசிய அவர், நாடு முழுவதும் 1100 மேற்பட்ட மருந்து பொருட்கள் ஆய்வு மற்றும் கண்காணிப்பு மையங்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆரம்ப சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மேலும் சில ஆய்வு மையங்களை நிறுவ அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பின் அறிவுறுத்தலின்படி இந்த மருந்து கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் குறிப்பிட்டார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு கனடாவின் வான்கோவரில் உள்ள இந்திய தூதர் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த மனோஜ் சிவகுமார், ஸ்ரீசரண், திருஞான சம்பந்தம் ஆகிய இருவரின் உடல்களையும் இந்தியா அனுப்பி வைப்பதற்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படும் என்று கூறியுள்ளார். இந்த விமான பயிற்சி மாணவர்களை இழந்த அவர்களின் குடும்பத்தினருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் ஆறுதல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 பயணமாக இன்று குஜராத் மாநிலம் செல்கிறார். நாளை கெவாடியாவில் ஏக்தா நகரில் நடைபெறவுள்ள 72வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று சிறந்த திரைக்கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளார். வடோதராவில் உள்ள மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழகத்தின் 75வது ஆண்டு பட்டமளிப்பு விழாவிலும் அவர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். உலகம் புத்துயிர் பெறுவதற்கு ஆன்மீக விழிப்புணர்வு என்ற பிரம்மகுமரிகள் இயக்கத்தின் பிரச்சாரத்தையும் குடியரசுத் தலைவர் தொடங்கி வைக்க உள்ளார். கேரளத்தில் நடைபெற்ற 18வது சர்வதேச ஆவண மற்றும் குறும்பட விழாவில் எந்த ஒரு படத்தையும் திரையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சசி தரூரின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள அமைச்சகம், 6 படங்களுக்கு மட்டும் விரிவான தகவல்களுடன் கருத்துருவை சமர்ப்பிக்கும்படி கோரப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் கிழக்கு பசிபிக் கடற்பகுதியில் கடும் சூறாவளி மற்றும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த கனமழையால் நிலச்சரிவுகளும் ஏற்படக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹச்சிஜோ தீவுக்கு மேற்கு தென்கிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கடும் சூறாவளி மையம் கொண்டுள்ளது. போசோ தீபகற்பத்தையொட்டி இன்று மாலை கரையை கடக்கக்கூடும் என்று ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. திரு நரேந்திரமோடியின் 25 அரசியல் பயணம் மக்கள் சேவையே தேசத்தின் சேவை என்ற உறுதிப்பாட்டோடு நடைபெற்று வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலும், மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. சேவா சங்கல்ப் தொடரில் இன்று இடம்பெறுகிறது பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு செயல் வடிவம் கொடுத்த அயோத்தி ஸ்ரீராமர் கோயில்

0: குறித்த தொகுப்பு.
1: மத்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 2014 பொறுப்பேற்றதிலிருந்து மக்களுக்கான சேவைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி மாநகரை ஸ்ரீராமர் கோவில் நகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டது. 2017 யோகி ஆதித்யநாத் தலைமையிலான பிஜேபி அரசு பொறுப்பேற்றது. மத்தியிலும் மாநிலத்திலும் பொறுப்பேற்ற அரசுகள் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி ராமர் கோவிலை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டன. இதன் தொடக்கமாக தீப உற்சவம் நடத்தப்பட்டது. அயோத்தியில் மீண்டும் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்துக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டது. அயோத்தியில் இந்த கோயில் கட்டப்பட்டவுடன் ஸ்ரீராம் லல்லாவுக்கு பிரதிஷ்டை செய்யும் பெருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு சிறப்பித்தார். உலக அளவில் இந்தியாவின் ஆன்மீக நம்பிக்கைகளையும் கலாச்சாரத்தையும் எடுத்துச் செல்லும் வகையில் ஸ்ரீராமர் கோவில் அமைந்தது. உலக அரங்கில் அயோத்தி மாநகர் சிறப்பான இடத்தையும் பெற்றது. சனாதன கலாச்சாரத்துடன் இணைந்த வளர்ச்சிக்கு வித்திட்டதுடன் ஆன்மீக சுற்றுலா வளர்ச்சியும் மேம்பட்டது. ஸ்ரீராமரின் வாழ்க்கையையும் அவர் காட்டிய நல்வழியையும் உலகிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஸ்ரீராமரின் மாண்புகளை எடுத்துரைத்து வருகின்றனர். இன்றைய தினம் அயோத்தி ஆன்மீக நம்பிக்கையின் மையமாக மட்டுமின்றி ஆன்மீக சுற்றுலாவுக்கும் வழிவகுத்து புதிய வேலைவாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. இந்தியாவின் கலாச்சாரத்தின் அடையாள சின்னமாக ஸ்ரீராமர் பிறந்த அயோத்தி உருவெடுத்துள்ளது. நாட்டின் பண்பாடு மற்றும் நாகரிகத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஸ்ரீராமரின் அயோத்தி நகர் என்றென்றும் சிறந்து விளங்கும்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிறைவு பெற்றுள்ள நிலையில் பக்தர்கள் வருகையும் அதிகரித்துள்ளது. இதனையொட்டி கட்டணமில்லா தரிசனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. இந்த அனுமதி நாளை மறுநாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று முடிந்த நிலையில் மதுரை மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இருப்பினும் அன்றைய தினம் தரிசனம் செய்ய முடியாத பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்யும் பொருட்டும் பக்தர்கள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டும் 20 வரை பக்தர்களுக்கு கட்டணமில்லா தரிசனம் அனுமதிக்கப்பட்டு வந்தது. இருப்பினும் 20 வரை மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் பக்தர்கள் அனைவரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிக்கும் வகையில் மேலும் 3 நீட்டிப்பு செய்து, அதாவது வரும் 23 வரை பக்தர்கள் கட்டணமில்லா தரிசனம் செய்திட திருக்கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர், 21 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள செங்கடல் மாகாணத்தில் இந்த கனிம சுரங்கம் அமைந்துள்ளது. சூடான் நாட்டின் கனிமவள நிறுவனம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்தியில் சுரங்கத்தின் 5 பகுதிகளில் தொடர்ச்சியாக சுவர் இடிந்து விபத்து நேரிட்டதாக தெரிவித்துள்ளது. பாறைகளும் மண்ணும் அதிக அளவில் மூடியிருப்பதால் மீட்பு பணியில் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் காணாமல் போன தொழிலாளர்கள் எத்தனை பேர் என்ற விவரமும் முழுமையாக பெற முடியவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. ஆடவருக்கான 10 ஏர் ரைபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியில் ஹிமான்ஷு தில்லான், ருதான்ஷ் பட்டில், பர்த் ரகேஷ் மானே ஆகியோர் சிறப்பாக விளையாடி இப்பதக்கத்தை கைப்பற்றினர். கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 எடைப்பிரிவில் இந்தியாவின் சுச்சிகா தரியால் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கலப்பு தற்காப்பு கலை மகளிர் 60 எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்ற சுச்சிகா தரியாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலப்பு தற்காப்பு கலை பிரிவில் இந்தியா பெறும் முதல் பதக்கம் இது என வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளர்ச்சிப் பாதையில் சூரிய மின்சக்தி கழகம் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். மருந்து பொருட்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு நாட்டில் வலுவாக உள்ளது என்று சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். கனடாவில் விமான பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 2 மாணவர்களின் உடல்களை இந்தியா கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சூடான் நாட்டின் கனிம சுரங்கத்தில் சுவர் இடிந்த விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா 1 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 12:54.
4: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது, ஆனா எதை நம்புறது?
5: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு கிராம

0: அஞ்சல் ஆயுள் காப்பீடு, குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
1: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
3: எப்படி சொல்ற?
2: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.tsuryagar.gov.in.
4: இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பாலின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பாரத்

0: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிண்ணை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா? வணக்கம் பாப்பா.
1: வணக்கம்.
0: பாப்பா பெயர் என்ன?
1: எஸ் விஷாலினி.
0: பாப்பா என்ன படிக்கிறீங்க?
1: செகண்ட் பி.
0: பாப்பாக்கு எந்த ஊரு?
1: கோட்டிச்சேரி.
0: இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: பாட்டு பாடுறீங்களா? எங்க பாடுங்க கேப்போம்.
1: பார்க்க பார்க்க அழகுதான், பழ பழக்கும் நிறகுதான், நேற்று கண்டு இடுத்தது நேற்று யானை இறகிது, ஏழு வண்ணம் காற்றிடும் இந்த நல்ல இறகினை, கீழே போட்டை பறவையே கேட்டாலுடனே தருகிறேன், எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அழைதும் சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். ஆல வள்ளி அப்பா.
0: ரொம்ப அழகா பாடிட்டீங்க குட்டீஸ். நீங்க வளர்ந்து பெரிய ஆளாகி என்னவாக ஆசைப்படுறீங்க?
1: டீச்சர்.
0: டீச்சராக போறீங்களா? ஓகே. நீங்க வளர்ந்து ஒரு ஆசிரியர் ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவா திருக்குறள் கேட்கலாமா? கொக்கொக்க கூம்பும் பருவத்து, மற்றதன் குத்தொக்க சீர்த்து இடத்து. பொருள், கொக்கு அமைதியாக காத்திருந்து சரியான நேரம் வந்ததும் மீனை பிடிப்பது போல நாமும் சரியான வாய்ப்பு வரும் வரை பொறுமையாக இருந்து சாதனை செய்ய வேண்டும். பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளர். மீண்டும் ஒரு பசுந்தளரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
2: கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை, பாரத் பாலின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் பாரத் பால்.
4: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
2: காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:55. இனி கேட்கலாம் பன்னிசை. நிகழ்ச்சியில் வரும் பாடல் பித்தா என தொடங்கும் பாடல். பாடியவர் டி ஆர் நாராயண ஓதுவார் அவர்கள்.

0: பன்னிசை கேட்டீர்கள். தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6 மணிக்கும்
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. விவசாயத்தின் உயிர் நாடி தண்ணீர் வீணாக்காமல் காப்பது நம் கடமை.

காற்றலையில் கவிபாடும் இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம். எழுபது 80 காலங்களில் வெளிவந்த திரை இசை பாடல்களை கேட்டு ரசிக்கும் நேரம். நினைவுகளை நினைக்கும் இனிய இசை மழை, இது உங்கள் தேன்மழை. நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா. வரிகள் புலமை பித்தன், எஸ்பி பாலசுப்ரமணியன், ஜானகி குரல்களில்.

தேன்மனையோடு இணைந்திருக்கும் நேயர்கள் கேட்கவிருக்கும் அடுத்த பாடலுக்கு இசை இளையராஜா. கங்கை அமரன் வரிகளில், எஸ் ஜானகி சைலஜா குரல்களில், ஆனந்த குமி படத்திலிருந்து.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன்மழை. நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது, தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை, PSR தங்க மாளிகை காரைக்கால், தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நம்ம தேன்மழை நிகழ்ச்சிக்கான போஸ்டரை வந்து நம்ம ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேயும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் படிச்சுட்டே இருக்காங்க. ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து அந்த கமெண்ட்ஸை படிக்கலாம். அடுத்து நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா. அந்த ஒரு நிமிடம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடிய பாடல்.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கான கமெண்ட்ஸு, அதாவது ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய போஸ்டருக்கு கொடுத்துருக்க கமெண்ட்ஸை படிச்சிடலாம். சுரேஷ் ராஜேந்திரன், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் தேன்மழையின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க, திகட்டாத தெல்லமுதாய் தேன்மழை பாடல்கள் தரப்போகும் பண்பலைக்கும் தோழிக்கும் நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், பிற்பகல் வணக்கம் சொல்லிட்டு தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நாகை பாபு, என்றும் போல் இன்றும் தேன்மழை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பவித்ர மாணிக்கம் ரகுபதி, அக்கால பாடல்கள் சுகமே தனி, குறிப்பாக மெல்லிய இசை, சிறந்த பாடல் வரிகள், நல்ல உச்சரிப்புடன் கூடிய சிறந்த பாடகர்கள் அனைத்தும் கேட்க மிகவும் ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் வழங்கவும் அதை நாங்கள் கேட்கவும் ஆவலோடு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பவனம் விஸ்வநாதன், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி அருள், ஷாலினி ரியா, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள், பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் தீபா சொல்லியிருக்காங்க, வசந்த ராஜாவில் ஆரம்பித்த தேன்மழை நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மனதை விட்டு நீங்காத தேன்மழை ராகங்களை ரசிக்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கூடூர் இளவரசி சொல்லியிருக்காங்க, இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில் நனைய ஆவலோடு காத்திருக்கிறோம் அப்படின்னு. எல்லா சாங்ஸும் நல்லா இருக்குது, ஒண்டர்ஃபுல் அப்படின்னு போட்டிருக்காங்க. காரைக்கால் துறைமுகம், சாரி, காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி சொல்லியிருக்காங்க, அன்பு தோழிக்கு வணக்கம். தேன்மழை நிகழ்ச்சி பாடல் கேட்கவே அருமையாக இருக்கிறது, ஓ வசந்த ராஜாவில் ஆரம்பித்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்காங்க, மதிய வணக்கம், தேன்மழை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு. கொள்ளிடம் கருணாநிதி வணக்கம் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சிக்கு. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் தனிக்காட்டு ராஜா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 இது தேன்மழை. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா. பாடல் வரிகள் வைரமுத்து. தூரல் நின்னு போச்சு படத்திற்காக S. ஜானகி, மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.

2026 அன்று 4 மணிக்கு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் கூட்ட அரங்கில் நடைபெறவுள்ளது. முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்களுடன் முன்னாள் படைவீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திடல் வேண்டும். எனவே மேற்படி கூட்டத்தில் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கின்றார். தேன்மழையோடு இணைந்து நேர்கள் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பாடும் பறவைகள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடிய பாடல். பாடலுக்கு இசையமைச்சிருக்காங்க இளையராஜா.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே தேன்மழை நிகழ்ச்சியோடு. இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டரை நம்ம வந்து ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, படிக்கலாம். பொறையார் லதா, தேன்மழையில் தென்றலாக வீசியது சந்தன காற்று, அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலை செல்வி செல்வம் சொல்லியிருக்காங்க, மதிய வணக்கம், தேன்மழை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஓ வசந்தராஜா, ஒரு கிளி உருகுது, ஒரு சிறிய பறவை, சந்தன காற்றே பாடல்கள் எனக்கு மிகவும் பிடித்த பாடல்கள், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாமளும் உங்களுக்கு நன்றி சொல்லிடுவோம் கமெண்ட்ஸ் போட்டதுக்காக. பத்மாவதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க, தேன்மழை நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு. வருகவே வருகவே என்று ஆனந்தத்துடன் தேன்மழையாக வரவேற்கிறோம் அப்படின்னு, தேன்மழை நிகழ்ச்சியை வரவேற்கிறோம் அப்படின்னு ஆர்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டம்லேருந்து சொல்லியிருக்காங்க.

0: பரதராஜு கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு ஓமன் நாட்டிலருந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பாடல்களும் முத்து முத்தாக ஒலிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், தேன்மழை நிகழ்ச்சி என்றுமே ஒரு தனித்துவமான இடம் இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் தேர்ந்தெடுத்து கொடுக்கும் பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் லலிதா ஜுவல்லரி.
3: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
0: நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இளையராஜா இசையில் மனோ சித்ரா பாடிய பாடல் ராஜாதி ராஜா படத்திலிருந்து.

ஒலித்த இந்த பாடலுடன் நிறைவே பெறுகிறது இன்றைய தேன்மழை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க நூற்றாண்டு விழாவை குன்னூரில் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாகவே நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்கத்தின் நூற்றாண்டு விழாவை இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கிறார். இச்சங்கத்தின் நூற்றாண்டு மலரை வெளியிட்டு தொழில்துறை கண்காட்சியும் அவர் பார்வையிடுகிறார். இவ்விழாவில் பங்கேற்பதற்காக இன்று கோவை விமான நிலையம் வந்த குடியரசு துணைத்தலைவரை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மாநில அமைச்சர் திரு சம்பத் உள்ளிட்டோர் வரவேற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் ஜப்பான், இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தேயிலை தொழில் சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். தேயிலை உற்பத்தியில் தன்னிறைவு, உள்நாட்டு தேவைகள், சர்வதேச சந்தை வாய்ப்புகள் குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இதன்படி அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஸ்டார்ட் பஸ் காஃபி நிறுவனம் 800 தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு உயர் ஊதிய வேலைவாய்ப்பை அளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் மேற்கொண்ட பின்னர் மகிழ்ச்சி தெரிவித்த முதலமைச்சர், நம் மாநிலத்தின் மீது இந்நிறுவனம் வைத்துள்ள நம்பிக்கை நம் இளைஞர்களின் திறனுக்கு கிடைத்த சான்றாகும் என்று கூறியுள்ளார். இதுபோன்ற உயர் நிறுவனங்கள் வர தமிழகம் ஒரு சிறந்த இடம் என்பதை இம்முதலீடு நிரூபிக்கும் என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதையில் இந்நிறுவனம் இணைவது நம் மாநிலம் உலகளாவிய தொழில்நுட்ப வணிக சேவை மையமாக உருவெடுத்து வருவதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று அரசு கூறியுள்ளது. இந்நிகழ்வில் மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி எஸ் கீர்த்தனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்ட மகளிர் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் வரும் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ள நிலையில் 12,692 பேருந்துகள் இந்த திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது. இதன் மூலம் 7 அரசு போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் 18,413 திட்டமிட்ட பேருந்துகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 84,32,000 மகளிர் பயன்பெற வகை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான மின்னணு பயணச்சீட்டு இணைப்பு பணிகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் சோதனை மற்றும் சரிபார்ப்பு பணிகள் வரும் 25ஆம் தேதிக்குள்ளும் சோதனை ஓட்டம் 27ஆம் தேதி என்றும் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசு கூறியுள்ளது. மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்திற்கு வழி ஏற்படுவதோடு மாணவிகள் கல்லூரிகளுக்கு செல்லவும் மகளிர் பணியிடங்களுக்கு செல்லவும் இந்த திட்டத்தின் கீழ் வகை செய்யப்பட்டுள்ளது. மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊழல் இல்லாத காரணத்தால் பத்திரப்பதிவுத்துறை வருவாய் அதிகரித்திருப்பதாகவும் எடுத்துரைத்தார். கடனை குறைத்து வருவாயை பெருக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக வேளாண் சிறப்பு திட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேளாண் நிதியுதவி திட்டத்தின் கீழ் தகுதியுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 3 தவணைகளில் தலா 6,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவது விவசாயிகளின் வேளாண் தேவைகளுக்கு பெரிதும் பயனளித்து வருகிறது. 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 4,47,000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகை

0: 23 தவணைகளாக விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 2031 ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்ட நிலையில் 1,06,000 கோடி ரூபாய் நிதியுதவி பெண் விவசாயிகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் வேளாண் நிதியுதவி விவசாய பணிகளுக்கு பெரிதும் உதவிகரமாக இருப்பதாக தஞ்சையை சேர்ந்த விவசாயி தெரிவிக்கையில்,
1: மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 3 முறை விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தில் ₹6,000 வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இது எங்களுக்கு மிகவும் பயனளிக்கிறது. ஒவ்வொரு முறை பயிர் செய்யும் போது எங்களுடைய இடுபொருள் செலவு மிகவும் குறைகின்றது. அதனால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. மத்திய அரசுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, சுகாதாரம், மின்சாரம், போக்குவரத்து துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழைக்கு முன்பதாகவே நீர்நிலைகளை தூர்வாருதல், ஆகாய தாமரை மற்றும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் உள்ளிட்ட பணிகளை விரைவுபடுத்தவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீட்பு உபகரணங்களை தயார் நிலையில் வைத்திருக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பலவீனமான மின்கம்பங்கள், மின் கோபுரங்களை கணக்கெடுத்து உடனடியாக சீரமைப்பதன் அவசியத்தையும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். டெல்டா மற்றும் கடலோர மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காணொலி வாயிலாக இதில் கலந்து கொண்டனர். மருந்தியல் துறையில் தற்சார்பிற்கு கடந்த பல ஆண்டுகளாக இந்தியா சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய மருந்தியல் பட்டியலின் 7வது பதிப்பை இன்று வெளியிட்டு பேசிய அவர், 1100 மருந்தியல் கண்காணிப்பு மையங்கள் நம் நாட்டில் செயல்படுவதாக குறிப்பிட்டார். ஆரம்ப சுகாதார நிலைகள் வரையிலும் இம்மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மருந்தக கண்காணிப்பு தரவுகளை உலக சுகாதார மையத்திற்கு வழங்கும் தரவரிசை பட்டியலில் இந்தியா தற்போது 8வது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்திய மருந்தியல் நூல்களை 25 நாடுகள் அங்கீகரித்துள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டு மக்கள் சுயமாக மருந்துகளை உட்கொள்வதை தவிர்ப்பதன் அவசியத்தை அமைச்சர் வலியுறுத்தினார். கடலூர் மாவட்டத்தில் கடலோர பாதுகாப்பு குழுமம் சார்பில் தமிழக மீனவ இளைஞர்களுக்கான 5வது திறன் மேம்பாட்டு பயிற்சி இன்று தொடங்கியுள்ளது. 3 மாத காலம் நடைபெறும் இந்த இலவச பயிற்சியில் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கான பல்வேறு அம்சங்கள் பயிற்றுவிக்கப்பட உள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தில் அகில இந்திய தொழில் பிரிவில் தனி தேர்வர்களாக கலந்து கொள்ள தகுதி வாய்ந்த நபர்கள் வரும் 9ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் கேட்டுக்கொண்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் தொடர் கனமழையால் பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டும் நிலையில் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல வனத்துறையினர் தடை பிறப்பித்துள்ளனர். இந்நிலையில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவு நேரம் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மாவட்டத்திலே அதிக அளவில் ஜவ்வாது மலை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஜவ்வாது மலையில் உள்ள ஓடைகளில் வெள்ளப்பெருக்கெடுத்து தண்ணீர் வரத்து அதிகரித்து பீமன் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா தலமான பீமன் நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் குளிப்பதற்கும் வனத்துறையால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் செல்வதை தடுக்கும் வகையில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருதி தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை கூறியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள தீவிர குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு மத்திய வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்க நூற்றாண்டு விழாவை இன்று பிற்பகல் குன்னூரில் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் உலகளாவிய திறன் மையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் வரி வசூல் முறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்னரே நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்த தமிழக அரசு அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் அருவி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் மெல்லிசை, நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில்.

0: மெல்லிசை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். சிந்தனை துளி. விவசாயத்தின் உயிர் நாடி தண்ணீர் வீணாக்காமல் காப்பது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நாடளவில் இந்திய கவர்மெண்ட்டு ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எல்லாருமே இதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. என்ன விஷயம்னா ஒரு பேஷண்ட்டுடைய ப்ரைவசியை பற்றி. எல்லாருக்கும் தெரியும் ஒருத்தருடைய வியாதி வந்துட்டு இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்த கூடாதுன்றது ஒரு டாக்டருடைய ப்ரைமரி கடமை. இது வந்துட்டு ப்ரைவசின்னு சொல்லுவோம். எப்படி வந்துட்டு ஒரு நம்ம வீட்டுக்குள்ளே என்ன சமாச்சாரம் நடக்கிறது நம்ம வெளியில் தெரியக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அவங்களோட வியாதிகள் அவங்களுடைய கஷ்டங்கள் இதெல்லாம் வந்துட்டு இன்னொருத்தருக்கு தெரிவிக்கக்கூடாதுன்றது மருத்துவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணவே மாட்டோம். இப்போ 3வது மனுஷன் யாராவது வந்து கேட்குறாங்க சார் இன்னார் வந்தார் இவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு கேட்போம். நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்துட்டு பேஷண்ட்டினுடைய அனுமதி இல்லாமல் யாருக்கும் கொடுப்பது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பேஷண்ட்டுக்கு தான் போகும். 2வது இன்ஃபர்மேஷன் பேஷண்ட்டுடைய நெருங்கிய உறவு யார், நெருங்கிய உறவில் இருக்கிறவங்க மனைவி மகன் மகள் அந்த மாதிரி இவங்கெல்லாம் இல்லாத பட்சத்துலாம் நாங்கள் வேற யாருக்காவது நாங்கள் சொல்லுவோம். இன்ஃபேக்ட் இன்னொரு டாக்டர் கூட பேஷண்ட் அனுமதிச்சாதான் நாங்கள் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஸோ ப்ரைவசின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்மளும் பாதுகாக்கணும், இந்த விஷயங்கள்லாம் வெளியில் போகாத மாதிரி பாதுகாக்கணும். ஐரோப்பிய நாடுகள்லையும் சரி அமெரிக்கா நாடுகள்லையும் சரி ஒரு ஒரு பேஷண்ட்டுடைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. தப்பான விதத்தில் யாராவது பயன்படுத்திடுவாங்களோ இல்லை ஏதாவது கம்பெனிக்காரங்க வந்துட்டு இவங்களை டார்கெட் பண்ணி ஏதாவது செயல்படுவாங்களோ அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு டாக்டர்னுடைய கடமை என்னென்னா பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய வியாதியை பற்றி சொல்கிறது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா பேஷண்ட்டுடைய ரிலேட்டிவ் சார் இவங்களுக்கு எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சிக்கல் வர்ற சூழ்நிலையாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல பக்குவமாக என்ன முடிவு பண்ணுவோன்னா பேஷண்ட்டுடைய மனநிலையை பார்ப்போம். பேஷண்ட் படித்தவரா, அவர்கிட்ட எதுவுமே தடுக்க முடியாது. ஒரு படித்தவர்கிட்ட நீங்கள் ஃபைலில் ரிப்போர்ட் இருக்கும் எல்லாமே இருக்கும், அவங்க படித்து அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி நபராக இருந்தால் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோன்னா பேசாமல் அவங்கக்கிட்ட காமாக நீட்டாக சொல்லிடுறது பெட்டர். படிப்பறிவு இல்லாதவங்க அவங்களுக்கு புரியாத பட்சத்தில் பயப்படுறவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லாமல் நெருங்கிய உறவுக்கு சொல்லுவோம். நீங்களும் உங்களுடைய நெருங்கின உறவுக்கு யாராவது இந்த மாதிரி கேன்சர் மாதிரி வியாதிகள் இருந்துச்சுன்னா தயவுசெய்து மற்றவங்களுக்கு அந்த விஷயங்களை பரப்ப வேண்டாம். ரொம்ப மனநிலை பாதிப்பு ஏற்படும் அந்த பேஷண்ட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா.
3: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

லஞ்ச் பிரேக்கில் கேள்விக்கு என்ன பதில். இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நான் கேட்கும் பொது அறிவு கேள்விக்கு சரியான விடை தெரிந்தால் அழைக்கலாம். 0436823123 அல்லது 2994480 அல்லது 2995580 இந்த எண்களில். கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் வரும் முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் மகளிர் நலனுக்கான நடமாடும் மருத்துவ சேவை வாகனங்கள் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? இந்தியாவின் முதல் புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் மகளிர் நலனுக்கான நடமாடும் மருத்துவ சேவை வாகனங்கள் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில முதல் கேள்வியாக, இந்தியாவில் முதல் புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் மகளிர் நலனுக்கான நடமாடும் மருத்துவ சேவை வாகனங்கள் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் இனி முதல் நேயர் சரியான விடையை சொல்றாங்களா பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? மானாம்பேட்டை தேவி. சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா ஆன்சரை? இல்லை. தமிழ்நாடு என்பது சரியான பதில். பாராட்டுகள் உங்களுக்கு, முயற்சி செஞ்சீங்க, சரியான விடையை சொல்லியிருக்கிறீங்க. காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுகள், நன்றி. இந்தியாவின் முதல் புற்றுநோய் கண்டறிதல் மற்றும் மகளிர் மருத்துவ சேவை வாகனங்கள், நடமாடும் மருத்துவ சேவை வாகனங்கள் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருந்தேன். தமிழ்நாடு என்பது சரியான விடை. தமிழ்நாடு அரசானது இந்தியாவில் முதல் மகளிர் நலனுக்கான நடமாடும் மருத்துவ சேவை என்ற வாகனங்கள் சேவையை தொடங்கியுள்ளது. இந்த வாகனங்கள் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய்க்கான பரிசோதனை உட்பட பெண்களுக்கான சுகாதார பரிசோதனை மேற்கொண்டு வருகிறது. கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அடுத்த கேள்விக்கு போகலாம். 2026 ஆண்டுக்கான தேசிய அளவிலான நீர்நிலைகளுக்கான மகோத்சவம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? 2026 ஆண்டுக்கான தேசிய அளவிலான நீர்நிலைகளுக்கான மகோத்சவம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கமா.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: ராஜேந்திரன், மணக்குடி.
2: கேள்வி கேட்டீங்களா?
4: திரும்ப சொல்லுங்க. அதாவது எனக்கு என்ன, இமாச்சல பிரதேசம் இல்லைன்னா கர்நாடகா?
2: இல்லை.
4: சரிமா,
2: ஓகே, அடுத்த நேரத்தை கேட்கலாம். அடுத்த நேர் வணக்கம். 2026 ஆண்டுக்கான தேசிய அளவிலான ஜல் மகோத்சவம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், நீர்நிலைகளுக்கான மகோத்சவம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதுதான் கேள்வி. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நினைக்கிறேன்
2: குஜராத்னு நினைக்காதீங்க, அதுதான் சரியான விடை. பாராட்டுகள் உங்களுக்கு, நன்றி. குஜராத் மாநிலம் என்பது சரியான பதில். 2026 ஆண்டுக்கான தேசிய அளவிலான ஜல் மகோத்சவம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நீர்நிலைகளுக்கான மகோத்சவம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? குஜராத் மாநிலம் என்பது

0: சரியான பதில். மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்துதல் மற்றும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துதல் தான் இந்த மகோத்சவத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்கு. பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி அடுத்த கேள்வியை கேட்டுறேன். 2025 பாரத் சர்வதேச அரிசி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுதான் கேள்வி. யோசிச்சுக்கிட்டே இந்த பாடலை கேட்டுவாங்க.
1: சரிகமா

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில 2025 பாரத் சர்வதேச அரிசி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருந்தேன். அடுத்த நேய சரியா சொல்றாங்களா பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: கண்டுபிடிச்சீங்களா ஆன்சர?
1: அரிசி மாநாடுங்களா?
0: ஆமா.
1: மகாராஷ்டிரா?
0: இல்லை. அடுத்த நேயத்தை கேட்கலாம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: அம்மா வணக்கம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடையில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்கம்மா?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேம்மா.
0: கேள்வியை கேட்டீங்களா? நான் திருப்பி கேட்கிறேன். 2025 பாரத் சர்வதேச அரிசி மாநாடு எங்கு நடைபெற்றது?
2: அம்மா இது வந்து தமிழ்நாடு?
0: இல்லை. அடுத்த நேயத்தை கேட்கலாமா?
3: சரியான
0: பதில சொல்லிருக்கீங்க கம்பர், பாராட்டுகள் உங்களுக்கு.
3: நன்றி மேடம்,
0: வாழ்த்துக்கள். 2025 பாரத் சர்வதேச அரிசி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருந்தேன். புதுதில்லி என்பது சரியான விடை. இது இந்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வணிகத்துறையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அரிசி விநியோக சங்கிலியில் இந்தியாவை ஒரு உலகளாவிய தலைமையாக நிலைநிறுத்துவதே இந்த மாநாட்டோட முக்கிய நோக்கமாக இருக்கு. இந்த மாநாடு கடந்த அக்டோபர் 30 மற்றும் 31 புதுடெல்லியில் நடைபெற்றது. மின்துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு, மின்சார சட்டம் 2003 விதிகளின் கீழ் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் கோவா மாநிலத்தின் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் நுகர்வோர் குறைதீர் அவை புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுகர்வோர் குறைதீர் அவை 23/9/2026 புதன் அன்று காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் வருகை தந்து மின் நுகர்வோர் சேவை குறைபாடுகள் நேரடியாக கேட்க உள்ளது. அதனால் மின் நுகர்வோர் அறிவிக்கப்படும் சேவை குறைபாடுகள் சம்பந்தமாக நேரடியாக எழுத்துப்பூர்வமாக தலைவர் அவர்களிடம் புகார் அளிக்கலாம். மின்சார இணைப்பு சம்பந்தமான சேவைகள் செயல்படுத்துவதில் தாமதம், பெயர் மாற்றுதல், மாதாந்திர மின் விநியோக பில் சம்பந்தமாக உள்ள பிரச்சினைகள், பழுதான மின் மீட்டர்களை மாற்றுதல், ஆய்வகத்திற்கு அனுப்புதல், பில்களில் திருத்தல் கோருதல், மின்தடை, குறைந்த மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த ஏற்ற இறக்கம், இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி நுகர்வோர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மின்துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு இதனை தெரிவிக்குது. இந்த வாய்ப்பை வந்து அனைவரும் பயன்படுத்திக்கணும். ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து நம்ம கேள்விக்கான பதில் நிகழ்ச்சியில் கேள்வியை கேட்கலாம்.

0: நேர்லே நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேலனை குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனை குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ், கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை மாலை 5:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நிறைவு பெறும் நிகழ்ச்சி கேள்விக்கென பதில். காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 2:30. இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் பி வசந்தகுமார் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் எந்த வினா எனத் தொடங்கும் ஊர்மிக்காராகத்தில் அமைந்த பாடல்.

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
2: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
2: நாகப்பட்டினம்.

0: பிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: பிஎன் கண் மருத்துவமனையும்
2: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
5: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்குண்டம் ராமு நகை பாலிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளி.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்குண்டம்.
8: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
4: நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் விலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
10: வீட்டு உபயோக பொருட்கள்
11: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
12: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் ஊரும் உறவும். சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் பி வசந்தகுமார் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் பாகிமம் என தொடங்கும் பாடல் ராகம் மோகனம்.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரலில் பி வசந்தகுமார் அவர்களின் வீணை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

6:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்து வருகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளின் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் 21 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 18 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷி வந்தியம் 14 சென்டிமீட்டர், சேலம் மாவட்டம் சங்கரிதுர்க் 12 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமு

0: 10 சென்டிமீட்டர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம், சிறுவாணி அடிவாரம், கலையநல்லூர், ராசிபுரம், சந்தியூர், கெடார் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு அணை, கொத்தவாச்சேரி, குடித்தாங்கி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை, நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர். சேலம், மணலூர்பேட்டை, வேடசந்தூர், கள்ளக்குறிச்சி, திருச்சுழி, பிளவக்கல் பெரியாறு அணை, நேமூர், கள்ளக்குறிச்சி, திருவாடானை, மேமாத்தூர், தியாகதுர்கம், ஸ்ரீமுஷ்டம், ஆர் எஸ் மங்கலம், சின்னக்கல்லாறு, பாப்பிரெட்டிப்பட்டி, இளையான்குடி, கஞ்சனூர், பரமத்தி வேலூர், வாழப்பாடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர். ஊத்தங்கரை, மங்களாபுரம், வேடசந்தூர், சூரலக்கோடு, வீரகவூர், மூங்கில் துறைப்பட்டு, தண்டராம்பேட்டை, அரவக்குறிச்சி, நெய்வேலி, குப்பநத்தம், கடவனூர், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர். நத்தம், குறிஞ்சிப்பாடி, கொடைக்கானல், கீழ்ப்பாடி, கொல்லிமலை, எறையூர், வானமாதேவி, வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, சித்தாறு, ஆண்டிப்பட்டி, குந்தாபாலம், ஊத்து, விருதாச்சலம், ஆனைமடுவு அணை, டேனிஷ்பேட், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திற்பரப்பு, சோலையாறு, அம்மாப்பேட்டை, சிவலோகம், பெருஞ்சாணி அணை, கடலூர், அண்ணாமலை நகர், திருவெண்ணை நல்லூர், ஏற்காடு, முதுகளத்தூர், பேச்சிப்பாறை, காரியாக்கோவில் அணை, கழிகள், உபாசி, சூரப்பட்டு, புத்தனணை, உத்திரமேரூர், பேச்சிப்பாறை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 3 முதல் 6 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் தஞ்சாவூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 21 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகி இருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை நாமக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தர்மபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. சென்னை, கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தர்மபுரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகியும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ் குறைந்த வெப்பநிலை 24.2 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை துளி. மின்சாரம் என்பது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். அளவோடு பயன்படுத்தினால் பற்றாக்குறையை போக்குவோம். நேரம் 3 மணி.

0: காற்றலையில் கவிபாடும் இதனம் காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நேயர்களே, லலிதா ஜுவல்லரி வழங்கும் LSC. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி, மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னைக்கு நம்ம LSC நிகழ்ச்சியில யாராவது உங்களை காப்பி செய்தால் சந்தோஷப்படுவீங்களா கோபப்படுவீங்களா, இதுதாங்க இன்னைக்கு நம்ம LSC நிகழ்ச்சியோட தலைப்பு. நம்ம வீட்லேயா இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, நம்ம ஆஃபீஸில் யாராவது ஒருத்தவங்க நம்மளை போலவே செய்வாங்க. நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கினா, ஒரு செப்பல் வாங்கினா, ஒரு ஹேண்ட்பேக் வாங்கினா, இல்லை ஏதாவது ஒரு பென்னு யூஸ் பண்ணால் கூட, ஹே இது நல்லா இருக்கே அப்படின்னு முதல் நாள் சொல்லுவாங்க. பார்த்தா மறுநாள் அவங்களும் அதே மாதிரி ஒரு பொருளை வாங்கிடுவாங்க. இல்லைன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்வோம், அதுக்கு நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்போம், அந்த ஸ்டைலில் நம்ம அதை செய்வோம். அவங்க அதை பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களும் அதை காப்பி பண்ணி அப்படியே செய்வாங்க. நமக்கு சில நேரம் அது கோபமாக வரும், நமக்குன்னு வச்சுருக்க ஒரு சிக்னேச்சரான விஷயமாச்சே இது, இவங்க காப்பி பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும். சில நேரங்களில் நம்மளை பார்த்து ஒருத்தவங்க இதை செய்கிறாங்க அப்படின்னா நம்ம செய்கிற விஷயம் நல்லா இருக்குதானே அப்படின்னு தோணும். இப்படி உங்களுக்கு எந்த விஷயம் இருக்கும், உங்களை யாராவது காப்பி பண்ணாங்க அப்படின்னா சந்தோஷப்படுவீங்களா இல்லை கோபப்படுவீங்களா, இதை பற்றி இன்றைக்கி நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் இதுக்கான போஸ்டரையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் போயிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இது LSC, லைக், ஷேர், கமெண்ட். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒரு பாடல் கேட்கலாம்.

இணைந்திருக்கிறோம் நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 LSC நிகழ்ச்சியோடு. இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் யாராவது உங்களை காப்பி செய்தால் கோபப்படுவீங்களா இல்லை சந்தோஷப்படுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க, படிச்சிடலாம். மணக்குடி ராஜேந்திரன், அன்னப்பெண்பேட்டை ஜோதி, கருணாநிதி வீரவன் நல்லூர்லேருந்து இவங்கெல்லாம் மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. காட்டு மன்னார் கோயில் மடப்புறம் வேல்முருகன் இவங்களும் மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. கொடைக்கால் பாளையம் ஷாஹுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க, என்னுடைய நல்ல குணங்களையும் நடத்தையையும் பார்த்து என்னை போல இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதைவிட எனக்கு கிடைக்கும் பெரிய பாராட்டு வேறு எதுவும் இல்லை. என்னை பார்த்து ஒருவர் நல்லதை கற்றுக்கொள்கிறார் என்றால் அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய தகுதியும் மகிழ்ச்சியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன், யாராவது என்னை காப்பி செய்தால் என்னை பின்பற்றுகிறார்கள் என்று சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் மாலை வணக்கம் சொல்லிட்டு, யாராவது என்னை காப்பி பண்ணிட்டாங்கன்னா மகிழ்ச்சி தாங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லைங்க, கோபந்தான் வரும் அப்படின்னு குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. சிவபுரி சோமசுந்தரம் சொல்லியிருக்காங்க, இதில் கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது, நம்மிடம் உள்ள நல்ல விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை நானும் வரவேற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன்,

சொல்லியிருக்காங்க, நான் சந்தோஷதாங்க படுவேன் அப்படின்னு. நளினிஷ் டிஆர் பட்டினம் நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க, சந்தோஷமாக இருக்கும் என்னை போல் இவர்களுக்கும் இவர்களும் இருக்கிறார்களே என்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி சொல்லியிருக்காங்க, எனக்கு தெரியுங்க மற்றவங்க என்ன பேசினாலும் நான் காதில் வாங்கி கொள்ள மாட்டேன், போய்கிட்டே இருப்பேன், யார் என்ன சொன்னாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் இல்லை. சரி, மீண்டும் முயற்சிக்கட்டும். அடுத்தது அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் சக்தி இவங்க சொல்லியிருக்காங்க, என்னை யாராவது காப்பி பண்ணினால் நான் கோபப்படுவேன், எதற்கு என்னை காப்பி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு சொல்லியிருக்காங்க, சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. திட்டச்சேரி ஃபைசூர் ரஹ்மான் சொல்லியிருக்காங்க, என்னை பார்த்து மற்றவர்கள் காப்பி செய்யும் போது சந்தோஷப்படுவேன், நம்மை பார்த்து ரோல் மாடலாக நினைக்கிறார்கள் என்று ஆனந்தம் அடைவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடூர் இளவரசி சொல்லியிருக்காங்க, சந்தோஷப்படுவேன், என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் செயல்கள் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது என்று நினைத்து சந்தோஷமடைவேன் அப்படின்னு. மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ் சொல்லியிருக்காங்க, யாராவது என்னை காப்பி செய்தால் நம்ம ஒன்றும் பெரியதாக ஒன்றும் செய்யவில்லையே, நம்மை யார் காப்பி செய்ய போகிறார்கள் என்று யதார்த்தமாக போய்விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி சொல்லியிருக்காங்க, அவர்கள் என்னை காப்பி பண்ணினாலும் நான் கோபப்பட மாட்டேன், ஏனென்றால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் என்னை போல ஆக முடியாது. ஆஹா, இது நல்லா இருக்கே.

0: பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது லலிதா ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி. நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் நளினி மறுபடியும் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. என்னுடைய பொருளை எடுத்தால்தான் எனக்கு கோபம் வரும். அவங்க வேற வாங்கினால் என்னை மாதிரி இருந்தாலோ என்னை மாதிரி செய்தாலோ கோபப்பட மாட்டேன், சந்தோஷத்தான் படுவேன். நம்மளை மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, அதனால நான் வருத்தப்பட மாட்டேன், சந்தோஷம் தான் படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோபம்

படுறதுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னும் கேட்டிருக்காங்க. பவித்ர மாணிக்கம் ரகுபதி சொல்லியிருக்காங்க, நான் ஒரு தொழில் செய்து வருகிறேன். இந்த தொழிலில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள், தொழில் செய்வதற்கு தேவையான பொருட்கள் குறைந்த விலையில் எங்கு கிடைக்கும் என்பது போன்ற விவரங்களை நான் என் நண்பர்களுக்கு சொல்லுவேன். அவர்கள் அதை பின்பற்றும் போது எனக்கும் ஒரு சந்தோஷம், அவர்களுக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா நம்ம வளர மாட்டோமோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்போவுமே அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நம்ம இன்னுமே அந்த விஷயத்தில் இன்னும் என்ன சொல்கிறது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம், இன்னும் அதிகமாக தான் தெரிஞ்சுப்போமே தவிர்த்து நம்ம வந்து எப்போவுமே கீழே இறங்கி போக மாட்டோம். கொள்ளிடம் கருணாநிதி சொல்லியிருக்காங்க, அடுத்தவர்கள் நிறைய பேர் உண்டு என்னை பார்த்து காப்பி செய்வதற்கு, ஆனால் அவர்களை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு பிரதாபராமபுரம் பூவை அருள்தாசன் சொல்லியிருக்காங்க, என்னை யாரும் காப்பி செய்தால் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு. சங்கன் பந்தல் ஹரிஹரன் குடல் கார்த்திகேயன், நம்மையும் நமது செயலையும் பார்த்து அடுத்தவர்கள் காப்பி அடித்தால் சந்தோஷப்படுவேனே தவிர கோபம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன், நம்மிடம் இல்லாததை பார்த்து குறை சொல்லாமல் நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை மதித்து எடுத்துக்கொண்டால் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கிருந்தாலும் அதை வரவேற்பேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, என்னை யாராவது காப்பி செய்தால் மிகவும் சந்தோஷப்படுவேன். மற்றவர்கள் நம்மை காப்பி பண்ணுற அளவுக்கு கடவுள் நம்மை படைத்து இருக்கிறாரே என்று சந்தோஷம்தான். அந்த அளவிற்கு நம்மிடம் ஒரு விஷயம் உள்ளதே என்று பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமெண்ட்ஸை படிக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

மின்சார சட்டம் 2003 விதிகளின் கீழ் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் கோவா மாநிலத்தின் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் நுகர்வோர் குறைதீர் அவை புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன்படி நுகர்வோர் குறைதீர் அவை 23/9/2026 புதன்கிழமை அன்று காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் வருகை தந்து மின் நுகர்வோர் சேவை குறைபாடுகளை நேரடியாக கேட்கவுள்ளது. அதனால் மின் நுகர்வோர் அறிவிக்கப்படும் சேவை குறைபாடுகள் சம்பந்தமாக நேரடியாக எழுத்துப்பூர்வமாக தலைவர் நுகர்வோர் குறைதீர் அவை அவர்களிடம் புகார் அளிக்கலாம். மின்சார இணைப்பு சம்பந்தமான சேவைகளை செயல்படுத்துவதில் தாமதம், பெயர் மாற்றுதல், மாதாந்திர மின் விநியோக பில் சம்பந்தமாக உள்ள பிரச்சினைகள், பழுதான மின் மீட்டரை மாற்றுதல் ஆய்வகத்திற்கு அனுப்புதல், பில்களில் திருத்தம் கோருதல், மின்தடை, குறைந்த மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த ஏற்ற இறக்கம், இந்த வாய்ப்பினை நுகர்வோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது லலிதா ஜுவல்லரி வழங்கிய எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர்களே எல்எஸ்சி. லைக், ஷேர், கமெண்ட். நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்களை யாராவது காப்பி செய்தால் கோபப்படுவீங்களா சந்தோஷப்படுவீங்களா, இதாங்க இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருந்தோம்.

நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, படிக்கலாம். புஷ்பாமனம் விஸ்வநாதன் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் பைத்தவரன்காடு மருத வடுகநாதன், என்னங்க இப்படி பொசுக்குன்னு கேட்டுட்டீங்க, நம்மளை பார்த்து ஒருத்தர் காப்பி அடிக்கிறார் என்றால் அது நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம்தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லேரி ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க, கல்வி கரையில கற்பவர் நாசில, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்பார்கள். அப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் ஒருவர் என்னை காப்பி செய்து பின்தொடர்கிறார் என்றால் அது எனக்கு மிகவும் சந்தோஷம் அப்படின்னு. இனிய மாலை வணக்கம் சொல்றாங்க கோவி இளவரசன் பஞ்சன் நதிக்குளம்ல இருந்து, யாராவது என்னை காப்பி செய்தால் சந்தோஷப்படுவேன், நாம் ஏதோ ஒரு வகையில் அவருக்கு உதவும் வகையில் இருக்கிறோம் என்று சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. கோமல் சரவணன் சொல்லியிருக்காங்க சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. ஓமன் நாட்டில இருந்து வரதராஜன் சொல்லியிருக்காங்க, என்னை யாராவது காப்பி செய்தால் முதலில் சந்தோஷம் அடைவேன், நம்மால் முடிந்தவரை பிறருக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்போமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், என்னை யாராவது காப்பி செய்தால் சந்தோஷப்படுவேன், நம்மை பார்த்து ஒருவர் கற்றுக்கொள்கிறார் என்றால் அது ஒரு விதத்தில் பெருமைதானே, முழுமையாக காப்பி செய்யாமல் அவர்களுக்கு அவர்களுடைய தனித்துவத்தையும் சேர்த்து கொண்டால் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க, என்ன நம்மிடம் உள்ள நல்ல விஷயங்களை தான் எடுத்துக்கொள்கிறார்கள், அவர்களுக்கும் சந்தோஷம் நமக்கும் சந்தோஷம்தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன், என்னை பார்த்து எனது ட்ரெஸ் லுக், நான் தாடி வைத்திருக்கிறேன், அதை பார்த்து சிலர் காப்பி அடிக்கிறார்கள், நான் சந்தோஷம்தான் படுவேன், என்னை பார்த்து ஒரு சிலர் மாற்றத்தை உருவாக்குகிறார்கள் என்பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், என்னை யாராவது காப்பி செய்தால் கவலைப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன், சந்தோஷம்தான் படுவேன் அப்படின்னு. திருபுவனம் சத்யபாமா, என்னை யாராவது காப்பி செய்தால் சில நேரம் சந்தோஷம் சில நேரம் கோபம் என ரெண்டுமே உண்டு மேம், ஆனால் கோபப்படுவதை விட என்னுடைய வேலையை இன்னும் நேர்த்தியாக, அதாவது வித்தியாசமாக செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழுவூர் பண்டாரவாடை ஸ்ரீகிருஷ்ணா சொல்லியிருக்காங்க, டென்ஷன் ஆயிடுவேன் மேம் அப்படின்னு. நெம்மேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க, என்னை யாராவது காப்பி செய்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன், நாம் பிறரை பின்பற்றுவதை விட நம்மை பிறர் பின்பற்றுவது வைப்பது வாழ்க்கையில் சிறந்தது தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடபுரம் நாச்சியா மன்சூர், வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க, என்னை காப்பி செய்தால் அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, என் திறமைக்கு கிடைத்த அங்கீகாரம், அனுபவம் இல்லாதவர்கள் சிறந்த விஷயங்களை தான் காப்பி அடிப்பார்கள், என் ஸ்டைல் வேலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் தானே அவர்கள் காப்பி செய்கிறார்கள் என்று சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கமெண்ட்ஸை படிக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சித்தா ஃபார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.

நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணிக்குழி கொடிகாடு ஸ்ரீ அபிநயா டிரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.

நிகழ்ச்சியில் அடுத்த கமெண்ட்ஸ் படிக்கலாம். நாகூர் யூசப் மாலிக் சொல்லியிருக்காங்க, சில காரியங்களை மட்டும் காப்பி செய்தால் எனக்கு நல்லது, அவருக்கும் நல்லது அப்படின்னு. மதிய வணக்கம் சொல்லிட்டு செட்டிப்புலம் செந்தில் சொல்லியிருக்காங்க, என்னை காப்பி செய்தால் மிகவும் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை காப்பி பண்ணும்போது எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு.

0: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா டிரேடிங், மேலணி குழி, குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம். நாளை மாலை 5 மணிக்கு சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள்.

கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் என்னை காப்பி பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள், அது எனக்கு பலம்தான், நான் வரவேற்கிறேன் என்று அர்த்தம். ஏனென்றால் என்னால் எல்லாரும் சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் சிலரிடம் நல்ல கருத்துக்கள் இருந்தால் காப்பி செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்றும் தவறில்லை அப்படின்னா சொல்லியிருக்காங்க. கரெக்டு தாங்க நீங்கள் சொல்கிறது, நீங்கள் ஒருத்தர் தாங்க, நானும் இன்னொருத்தவங்களை காப்பி செய்வேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க.

ஆகோர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் சொல்லியிருக்காங்க, காப்பி செய்தால் சந்தோஷப்படுவேன், என்னை சுற்றி உள்ளவர்கள் சந்தோஷமாக இருப்பது நல்ல விஷயம்தானே அப்படின்னு. பேரளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க, சந்தோஷப்படுவேன் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தரம் பிரபு சொல்லியிருக்காங்க, சந்தோஷப்படுவேன் அப்படின்னு. பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், கண்டிப்பாக கோபப்படுவேன், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு தகுதி திறமை இருக்கிறது, அதை பயன்படுத்தலாமே, ஏன் மற்றவர்களை பார்த்து காப்பி அடிக்க வேண்டும், இது எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டாங்குடி அனுஷ்யா சங்கர், காப்பி பண்ணுறது நல்ல விஷயந்தான், சந்தோஷதான் படுவேன், ஆனால் இப்படி இருக்கியே நானும் அப்படியே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மோட்டிவாக காப்பி பண்ணால் அதுக்கு டென்ஷன் தாங்க வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொறாமை, என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையில் அவங்களும் அதையே பண்ணுவாங்களாம், அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அடியக்க மங்கலம் சிங்கார வேலை சொல்லியிருக்காங்க, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, காப்பி அடித்தால் சந்தோஷமாகத்தான் ஏற்றுக்கொள்வேன், காப்பி அடித்தால் திறமை, காப்பி அடிக்கவும் திறமை வேண்டும் அல்லவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் கமெண்ட்ஸை படிக்கலாம்.

அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஓம் சாந்தி. அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அமைதிக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய உலகத்தில் அமைதி என்பது அனைவருக்கும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அமைதிக்காக நாம் எந்தெந்த இடங்களையோ தேடி சுற்றி அலைகின்றோம். கடற்கரைக்கு போகிறோம், கோவிலுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், பள்ளிவாசலுக்கு போகிறோம். ஆனால் அங்கே கிடைக்கக்கூடிய அமைதி வந்து நிரந்தரமானது இல்லை. அங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கோம், மனசுக்கு அமைதி இருக்குது, நிம்மதி இருக்குது. ஆனால் அங்கிருந்து மறுபடியும் நம்ம இடத்துக்கு வரும்போது நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய மனதை பாதித்து விடுகின்றது. அப்போ அமைதியான வாழ்க்கை, மன அமைதி என்பது எப்படி கிடைக்கும், அந்த மன அமைதிக்கான சூத்திரம் என்ன என்பதை இப்போது இன்று நாம் வந்து ஒரு சிறிய பயிற்சியாக தெரிந்து கொள்ளலாம். மன அமைதி அப்படின்னா மனம் எங்கு இருக்கிறது என்பதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு பொருளை நாம் வந்து பயன்படுத்தணும்னா அது எப்படிப்பட்ட பொருள், அது எங்கே இருக்குங்கிறத தெரிந்தால்தான், அதனுடைய இலக்கணம் தெரிந்தால்தான் பயன்படுத்த முடியும். அதே போல் அமைதியான வாழ்க்கை, அமைதியான மனம் வேண்டுமென்றால் மனம் எப்படிப்பட்டது, எங்கே இருக்கிறது என்ற மெக்கானிசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னுடைய மனம்னு சொல்கிறோம், நான் மனம் என்று ஒருபோதும் சொல்வது கிடையாது. அப்போ என்னுடைய மனம் என்றால் நான் யார், இந்த மனதை எப்படி நான் இயக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவருமே இந்த உடலில் இருக்கக்கூடிய அழியாத சக்தி ஆன்மா. அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய சிந்திக்கும் ஆற்றலுக்கு பெயர்தான் மனம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது உடலும் உயிரும் இணைந்தால்தான் ஒரு மனிதன். உயிர் இல்லாத உடலால் சிந்திக்க முடியுமா? தலை இருக்குது, மூளை இருக்குது, ஆனால் சிந்திக்க முடியுமா? அப்போ அந்த சிந்திக்கும் ஆற்றல், சிந்திக்கும் திறன் எங்கே இருக்குன்னா நம்முடைய ஆத்மாக்குள்ளே தான் இருக்குது சிந்திக்கக்கூடிய ஆற்றல். அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றலுக்கு பெயர் தான் மனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மனம் அமைதியாக இருக்க வேண்டுமானால் அந்த மனதில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் என்பது அமைதியானதாகவும் சக்தி நிறைந்ததாகவும் தூய்மையானதாகவும் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை கொண்டு வந்தால்தான் நம்முடைய மனதை அமைதிப்படுத்த முடியும். எப்படி ஒரு டிரைவர் காரை ஓட்டுறார்னா அந்த காரினுடைய மெக்கானிசம் அவர் தெரிஞ்சால் தான் அதை சரியாக இயக்க முடியும். அதே போல் மனதை அமைதிப்படுத்த வேண்டுமானால் மனதிற்கு எப்படிப்பட்ட எண்ணங்களை கொடுக்க வேண்டும், மனம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டால்தான் மன அமைதியை நாம் அடைய முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்னுடைய மனம்னு நம்ம சொல்கிறோன்னா மனம் என்னுடையது. அப்போ என்னுடைய மனதை நான் சரிவர இயக்குனாதான் அது அமைதியாக இருக்கும். அமைதியான மனதை அடைவதற்கு தியானம் என்பது உங்களுக்கு மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறது. எண்ணங்களை அமைதியான எண்ணங்கள் ஆக்குவதற்கு முதல்ல பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வர வேண்டும். அதே தான் தியானம் என்று சொல்லப்படுகிறது. இதை தான் ராஜயோக தியானம் என்ற பெயரில் பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தில் நாங்கள் எல்லாருக்குமே கற்பிக்கிறோம். இந்த தியானமானது இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லற பிரச்சனைகளை, மேலும் அலுவலக பிரச்சனைகளை, உடல் பிரச்சனையை, மனப்பிரச்சனையை, சமூக பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை அகற்றுவதற்கு மிக உதவியாக இருக்கிறது இந்த ராஜயோக தியானம். ராஜ யோகம் என்றால், ராஜா என்றால் அனைத்தையும் ஆள்பவன், யோகி என்றால் அனைத்தையும் துறந்தவன். அப்போ ராஜ யோக தியானம் என்பது என்ன? எல்லா கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றினாலும் நாம் யோகி போல விடுபட்ட மனோநிலையை கொண்டு வந்து நாம் செய்வது தான் ராஜயோக தியானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தியானத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி புத்தியை இறைவனுடன் இணைக்கக்கூடிய பயிற்சி என்பது கற்றுத்தரப்படுகிறது. மனதை ஒருமுகப்படுத்துவது என்றால் அனைவருக்கும் இருப்பது ஒரு மனம்தான். ஒருமுகப்படுத்துவது என்றால் மனம் புத்தியை ஒரே வழியில் கொண்டு செல்வது. மனம் புத்தியை ஒரே வழியில் கொண்டு செல்லும்போது நமக்குள்ளே ஒரு வில் பவர் கிடைக்கின்றது. அந்த வில் பவர் மூலமாக எந்த ஒரு காரியத்தையும் நாம் சாதிக்க முடியும். அதனால தான் இந்த ராஜயோக தியானத்தில் வந்து மனதும்னா என்ன, புத்தினா என்ன, அதை ரெண்டையும் யாரிடம் செலுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு விதிமுறைகளை நாங்கள் கற்பிக்கின்றோம். எங்களுடைய ராஜ தியானத்துக்கு வரவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமாக அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த வில் பவர் வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில் மிக மிக உதவிகரமாக இருக்கும். அப்போ ராஜயோக தியானம் என்றால், ராஜா என்றால் ஐம்புலன்களை அடக்கி இறைவனை நினைவு செய்யக்கூடியவர்கள் தான் ராஜ யோகிகள். இப்பொழுது இந்த ராஜ யோகம் என்பது அனைத்து தரப்பினர்களுக்கும், இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், சீக்கியர்கள் அனைவருக்குமே இதை நாங்கள் போதிக்கின்றோம், இலவசமாக போதிக்கின்றோம். எதற்காக அப்படின்னா எல்லாருமே மன அமைதியான வாழ்க்கை வாழணும், வாழ்க்கையினுடைய அந்த இன்பத்தை அனுபவம் பண்ணணுங்கிறதுக்காக தான். அதாவது இல்லறத்தை

0: நல்லறமாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு ராஜயோக தியானத்தை உங்களுக்கு நாங்கள் கற்பிக்கின்றோம். எனவே மனம், சிந்தனை, புத்தி, சிந்தனை என்பது ஓடிக்கொண்டே இருக்கும், அந்த ஓட்டத்தின் பாதையை சரியான பாதையில், நல்ல பாதையில் கொண்டு போகிறதுக்கு தான் மெடிடேஷன், தியானத்தை நாம் அவசியம் செய்ய வேண்டும். ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக, உயர்ந்த வாழ்க்கையாக அமைய வேண்டுமானால் அவங்களுடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக, மகிழ்ச்சியான எண்ணங்களாக இருக்கணும். அந்த மகிழ்ச்சியான உயர்ந்த எண்ணங்களுக்கான பயிற்சி தான் தியானம் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி தியானம் அப்படிங்கிறதுக்காக வீடு வாசலெல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. டெய்லி ஒரு 5 நிமிடமாவது 10 நிமிடமாவது உங்களுடைய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக, உயர்ந்த சிந்தனைகளாக மாற்றக்கூடிய பயிற்சி பண்ணுங்க. அதுதான் எந்த ஒரு பயிற்சியும் நமக்கு வெற்றியை தரும். நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சி வந்து பாசிட்டிவான பயிற்சி, உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக உதவிகரமாக இருக்கும். இந்த பயிற்சிக்கு நான் இந்த உடலில் இருக்கக்கூடிய அழியாத ஆத்மா என்று உணர வேண்டும். ஆத்மாக்குள்ளதான் அந்த அமைதியின் சக்தி என்பது நிறைந்து இருக்கிறது. அந்த அமைதி சக்தியை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் தியான பயிற்சி என்பது. வெளியில் நீங்கள் எங்கே போனாலும் அமைதி நிரந்தரமாக கிடைக்காது. நம்ம உள்ளே இருக்கிறது, உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய அந்த அமைதியை நம்ம வெளியில் கொண்டு வரணும். நம்ம மனசு, ஆழமான மனசுன்னு சொல்லுவாங்க, விருத்தின்னு சொல்லுவாங்க, உள் மனம், அந்த உள் மனசுக்குள்ளே தான் அமைதி சக்தி என்பது நிறைந்து இருக்கிறது. அதை பயிற்சியின் மூலமாக நம்ம வெளியில் கொண்டு வரும்போது அந்த அமைதியின் அனுபவத்தை நாமளும் வாழ்க்கையில் அடைய முடியும், மற்றவர்களுக்கும் அந்த அமைதியினுடைய அனுபவத்தை ஏற்படுத்த முடியும். ஏன்னா இந்த ராஜயோக தியானத்தில் ஒன்று, தன்னை ஆத்மான்னு உணரணும். இரண்டாவது, நான் யாருடைய குழந்தை? பரமாத்மா, இறைவனின் குழந்தை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் ஒரு இறைவனுடைய குழந்தைகள், சகோதர சகோதரர்கள். ஆத்மான்னு பார்க்கும்போது அதில் ஆண் பெண்கிற வேறுபாடு கிடையாது. உடலுக்குள்ளே வந்து பிறவி எடுக்கும்போது தான் ஆண் பெண்ணு சொல்கிறோம். ஆனால் ஆத்மான்னு பார்க்கும்போது அனைவரும் ஜோதி வடிவமானவர்கள், இறைவனின் குழந்தைகள். ஆத்மாவுடைய இயல்பான நிலை என்ன அப்படின்னா அமைதி தான். ஆத்மா எங்கிருந்து இந்த உலகத்துக்கு வந்தது அப்படின்னா, 5 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட உலகம், அதை தான் பரந்தாமம், சிவலோகம், பிரம்மலோகம்னு சொல்கிறோம். அந்த உலகத்திலிருந்து ஆத்மா இந்த உலகத்திற்கு வந்து இந்த உலகம் என்ற நாடக மேடையில் தனக்கு கிடைத்த அந்த பாட்டை நடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த அமைதி கூட நம்முடைய இயல்பான நிலை. அதனால் நான் ஆத்மா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா கர்மத்தையும் செஞ்சீங்கன்னா நிரந்தரமான அமைதியை நீங்கள் வாழ்க்கையில் அனுபவம் பண்ண முடியும். இதனை நீங்கள் கற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய ஈஸ்வரி விஸ்வவித்யாலயத்தில் ரொம்ப சிறப்பாக நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம். நீங்களும் வந்து கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அமைதியை அனுபவம் பண்ணுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் சாந்தி.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது உலக அமைதி தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரி மதுரை துணை மண்டல மூத்த ராஜயோக ஆசிரியை ராஜயோகினி பிரம்மகுமாரி ஞான சௌந்தரி அவர்கள் தந்த செய்திகள்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் லலிதா ஜுவல்லரி.
4: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
1: இன்னைக்கு நம்ம எல்எஸ்சி நிகழ்ச்சியில் யாராவது உங்களை காப்பி செய்தால் சந்தோஷப்படுவீங்களா, கோபப்படுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸை, அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிட்டிருந்தாங்க. யாரை நம்மளை காப்பி செஞ்சாலும் செய்யறனாலும் நம்மளோட நம்ம என்ன விஷயங்களை செஞ்சிட்ருக்கோமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டே இருந்தால் அதுவே போதுங்க, இல்லைங்களா? நிறைவு பெறுகிறது இன்றைய எல்எஸ்சி. இணைந்திருக்கிறோம் நேயர்களே காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 4 மணி.

உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கக்கூடிய அழகான நேரம் இது. உடனே உங்கள் ஃபோனை எடுங்க. 0436 என்ற முன்னிணைப்போடு 299480 அல்லது 299580 அல்லது 231-231 என்ற தொலைபேசி எண்ணிலோ 9566427231 என்ற அலைபேசி எண்ணிலோ அழைத்து வரலாம் நேயர்களே. இது தேநீர் நேரம்.

0: நேரம் நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய முதல் நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் சிதம்பரத்தில் ரமணி ராஜேஷ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து சத்திரியன் மேடம், மாலையில் யாரோ மனதோடு பேச அப்படிங்கிற பாடல் மேடம். சுரணதாம்மா பாடின பாடல்.
0: கண்டிப்பா சார்.
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ சார்.

0: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: ஸ்மார்ட் ஈவி கார் பைக் வாட்ச் சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீ ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
2: பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 kW சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க www.pmsuryagar.gov.in.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
6: மாலை வணக்கம்மா.
5: மாலை வணக்கம், சொல்லுங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: தேப்பெருமாநல்லூர் சரவணா கமலேஷ்.
5: சரவணா கமலேஷ், சரி சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
6: வேலைக்காரன் படத்துல இருந்துமா தோட்டத்துல பாத்துக்கிட்டு பாடு
5: கேக்கலாம். நன்றி.
6: நன்றிமா.
5: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
5: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. நேயர்களுக்கு உலங்கணிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு, வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
2: தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்திருக்கேன் பாத்திருக்கேன், தோட்டத்துல பாத்தி கட்டி பாத்திருக்கேன் பாத்திருக்கேன், சொத்துக்குள்ள பாத்திய

0: தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு இணைய வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: திருச்செல்வந்தி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: கேளடி கண்மணி பாட்டுலேருந்து, புது புது அர்த்தங்கள் பாட்டுலேருந்து கேளடி கண்மணி அந்த பாட்டு மேடம்.
0: சரிம்மா, கேட்கலாம் பாடல்.
1: நன்றி மேடம்.
0: நன்றிம்மா.

0: தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: முக்கரும்பூர் ஆனந்த்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: இச்சா மாமா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடிய அன்னைக்கு நீசிருக்கேன்,
0: கேட்கலாம். நன்றி.
2: ஜிம்முக்கு சிக்கான், ஜிக்கு ஜிம்முக்கு சிக்கான், ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான், தானே ஜிமுக்கு சிக்கான்,
3: ஜிமுக்கு சிக்கான்,
2: ஜிமுக்கு சிக்கான்,
3: ஜிமுக்கு சிக்கான்,
2: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்,
3: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்,
2: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்,
3: ஜிமுக்கு சிக்கான், ஜிக்கு ஜிமுக்கு சிக்கான்,
2: ஜிம்

பண்பலையோடு இணைந்து நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேநீர் நேரம். இனி தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா,
1: யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: ஆக்கூர் மடப்புறத்துல இருந்து நாட்டியா மன்சூர் பேசுறேம்மா.
1: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
2: சின்னவர் படத்துல இருந்து அந்தியில வானம் பாட்டு வேணுமா?
1: கேட்கலாம். நன்றி.
2: நன்றிம்மா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு இணையக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருக்கடையூர்லேருந்து சுபா இளங்கோ மேடம்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து கடலோர கவிதைகள். பாடல் வந்து அடியா சாரி அந்த பாட்டு மேடம்.
0: பாட்டு நல்லா பாடுவீங்க போலயே, ரெண்டு லைன் பாடுங்களேன்.
1: பரவாயில்லம்மா,
0: நன்றிமா, நன்றி. பாடல் வரும் கேட்கலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஏந்திருக்கிறோம் நேயர்களே, காரைக்கால் பண்பலையில் தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: பன்னத்தர் நாகராஜன் பேசுறேன்.
3: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு ஜானியில இருந்து காற்றே நினைக்கிறேன் அந்த பாட்டு
3: கேட்கலாம். நன்றி.
4: நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களை காரைக்கால் பண்பலை 100.3 தேநீர் நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: சொல்லுங்க,
2: நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: அண்ணாமலை படத்துல இருந்து ரெண்டு பாட்டு மேடம்.
2: பாடல் கேட்கலாம். நன்றி
3: மேடம். நன்றி.

0: நம்ம தேநீர் நேரம் நிகழ்ச்சியில வரக்கூடிய நிறைவான நேயர் யாருங்கிறதுன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசிங்க பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: காரடி கண்ணம்மா படத்துல இருந்து தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்க பாட்டு, அந்த பாடல் கொடுங்க.
0: கேட்கலாமா? நன்றி.

தேநீர் நேரம் நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு பார்க்கலாம். கொள்ளிடம் கருணாநிதி, அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், வாஞ்சூர் ஃபாத்திமா, அன்னப்பெண்பேட்டை ஜோதி, அதம்பார் கலைச்செல்வி செல்வம், கும்பகோணம் குமரன், காரைக்கால் நளினி அருள், ஷாலினி ரியா, ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், டிஆர் பட்டினம் ரமேஷ், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், கடலூர் துறைமுகம் சுரேஷ், வீரமூலஸ்தானம் வீரசுந்தரி, பேரளம் செந்தில் கண்ணன், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன்.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இனிமையான மாலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி மாலை நேர நிகழ்ச்சிகளில் உங்களோடு உங்கள் ஆர்ஜே எம் கலிபெருமாள்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர் பித்தளை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: வணக்கம் நேயர்களே, இந்த உலா வரும் நேரம் நிகழ்ச்சியின் வழியா பல சுற்றுலா தலங்களை பத்தி தெரிந்து கொள்ள போறோம். ஆன்மீக சுற்றுலா, அறிவியல் சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, வரலாற்று இடங்களை பார்க்கக்கூடிய சுற்றுலா, இந்த வரிசையில் நாம இன்னைக்கு போக போறது ஆன்மீக சுற்றுலா. கேளுங்கள், பயன்பெறுங்கள்.
5: வணக்கம் நேயர்களே, ஆல் இண்டியா ரேடியோ காரைக்கால் பண்பலை 100.3 ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு வலம் வரக்கூடிய உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில இந்த வாரம், அதாவது இன்று நாம போக போற இடம் மதுரை. இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம். வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆலயம் பற்றி.

தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மங்கையர்கரசி வளவர்கோன் பாவை, வரிவளை கைமாடமாணி, பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி, பணி செய்து நாடோறும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி, அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே என்று திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த கோவில்மான்.

0: நகரம் என்று போற்றப்படக்கூடிய மதுரை மாநகருக்கு நாங்கள் விஜயம் செய்திருக்கிறோம். மதுரை மாநகர் என்று சொல்லும் பொழுதே அங்கையர் கன்னி, தடாதகை பிராட்டி, அன்னை மீனாட்சியின் அருளாட்சியிலே காட்சி தரக்கூடிய மதுரை மாநகரத்தினுடைய அற்புதமான மாட வீதிகளிலே நான்மாட கூடலிலே பயணித்து அம்பாள் அற்புதமாக காட்சி தரக்கூடிய எழில்மிகு ஆலயத்திலே அஷ்டசக்தி மண்டபம் என்று சொல்லக்கூடிய கிழக்கு மாட வீதியின் பிராகாரத்தினுள்ளே நுழைகிறோம். இங்கே நுழையும் பொழுது இதற்கு அடுத்ததாக மீனாட்சி நாயகர் மண்டபம் நமக்கு காட்சி தருகிறது. அதற்கு அடுத்ததாக இருட்டு மண்டபம் என்ற அற்புதமான ஒரு மண்டபம். இவற்றை கடந்து நாங்கள் செல்லும் பொழுது இங்கே அற்புதமாக பொற்றாமரை குளத்தினுடைய எழில்மிகு காட்சி எங்களை கண்ணும் மனமும் ஒருங்கே சிவநெறி சிந்தனையோடு இந்த பொற்றாமரை குளத்திலே எழுந்தருளி இங்கு இதனுடைய மகாத்மியத்தை கண்களால் கண்டு இதனுடைய மகிமைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருகரம் கூப்பி நிற்கிறோம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உலாவரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி.
2: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்,
3: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை. உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
3: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: மேலும் சில தகவல்களை தருகிறார் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தின் 2வது ஸ்தானிகம் எஸ் செந்தில்பட்டர் அவர்கள்.

போற்றி போற்றி எல்லாம் அல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் குருவரலும் திருவரலும் துணை நிற்க இந்த வானொலி மூலம் அனைத்து ஆன்மீக பெரியோர்களையும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஹலாசநாதாய மகேஸ்வராயா.

இந்த மதுரை என்பதிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் எழுந்து இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான க்ஷேத்திரமாகும். பாண்டிய 14 தலங்களிலே முதல் தலமாக இந்த மதுரை என்பதி விளங்குகிறது. இங்கே சுவாமியானவர் அம்பாளுடன் அரசாட்சி செய்த ஒரு திருத்தலம். இந்த திருத்தலத்திலே இறைவனை 3 விதமாக நாம் தரிசனம் செய்யலாம். அது எவ்வாறு என்றால் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். அதிலே இந்த தீர்த்தமான புற்றாமுறை குளத்தை பற்றி நாம் இப்பொழுது சிந்திப்போம். இந்த புற்றாமுறை குளமானது சிவபெருமானுடைய திருக்கரங்களிலே இருக்கக்கூடிய சூலாயுதத்தினால் இந்த தடாகமானது பிரவாக ஊற்றாக சுவாமியினுடைய சிருஷ்டியினால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த புற்றாமுறை குளத்தை யார் ஒருவர் கண்ணால் பார்க்கிறார்களோ அவர்கள்

0: விவாக ஊற்றாக சுவாமியினுடைய சிருஷ்டியினால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பொற்றாமரை குளத்தை யார் ஒருவர் கண்ணால் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு புண்ணியம் வந்து சேர்கிறதாம். அதே போல் நெருப்பை நாம் எவ்வாறு தொடாமல் அதனுடைய தாக்கம் நமது உடம்பிலே ஏற்படும், அந்த வகையிலே பொற்றாமரை குளத்தினுடைய தீர்த்தம் என்று தெரியாமல் அந்த தீர்த்தத்தை நாம் தொட்டோமேயானால் அதனுடைய புண்ணியம் நமக்கு வந்து சேர்கிறதாம். அதே போல் இந்த குளக்கரையிலே நித்திய கர்மா அனுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய சைவர்களுக்கு உண்டான அனுஷ்டானங்களை நாம் செய்தோமேயானால் அதற்கு பல மடங்கு பலன்களை அளிக்க வல்லது இந்த பொற்றாமரை தீர்த்தம். அதே போல் பித்ரு காரியங்கள் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் முதலிய அமாவாசை மாத பிறப்பு போன்ற காலங்களிலே முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறார்களே, அதை செய்தோமேயானால் அவர்களுக்கும் புண்ணியம் வந்து சேருமாம். அப்பேற்பட்ட இந்த பொற்றாமரை தீர்த்தத்திலே சுவாமியானவர் நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவிளையாடலை நிகழ்த்தியிருக்கிறார். இங்கே சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். ஏன்னா 3 காலங்களிலுமே இறைவனால் பல அற்புதங்கள் இந்த க்ஷேத்திரத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பொற்றாமரை தீர்த்தத்திலே நாரைக்கு முக்தி கொடுத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவிளையாடலானது நடைபெற்றது. அதை பற்றி இப்பொழுது சிந்திப்போம். அது என்னவென்றால், ஒரு செங்கால் நாரை என்று சொல்லக்கூடிய ஒரு நாரையானது பக்கத்திலே ஒரு தடாகத்திலே இருக்கிறது. அங்கு நீரெல்லாம் வற்றி ஜலம் இல்லாத பொழுது ஒரு மரத்தின் கிளையிலே இருக்கும் பொழுது ரிஷிகள் எல்லாம் மதுரை எம்பதியை பற்றி அதனுடைய அற்புதங்களை பற்றியும் பேசும் பொழுது அந்த செங்கால் நாரையானது அங்கிருந்து பறந்து மதுரைக்கு வருகிறது. அப்பொழுது இந்த பொற்றாமரையிலே ஸ்நானம் செய்து அந்த ஜலத்தினாலே சிவபெருமானுக்கு பூஜை செய்கிறது. அப்படி பூஜை செய்யும் பொழுது இறைவனானவர் இந்த நாரைக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்று எண்ணி இந்திரனை தன்னுடைய இந்திர விமானத்தை அனுப்பி நீ போய் அந்த நாரையை முக்தி அளித்து கூட்டி கொண்டு வா என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்திர விமானமானது மதுரையை வந்து அந்த பொற்றாமரை குளத்திலே இறங்கி அந்த நாரையை அழைத்து கொண்டு செல்கிறது. அப்பொழுது இறைவன் 2வது முறையாக வரம் அளித்து என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நான் அசைவம் சாப்பிடக்கூடிய பட்சி இல்லை, ஆனால் என்னுடைய பட்சிகள் எல்லாம் அசைவம் சாப்பிடும், அதை நான் நிறுத்த முடியாது. இங்கே ஸ்நானம் செய்கிற பக்தாளுக்கும் சிவாச்சாரியாருக்கும் அவருடைய ஸ்நானம் செய்யும் பொழுது உடம்பிலே அந்த மீனெல்லாம் வருடி விளையாடுகிறது. அப்படி விளையாடும் பொழுது என்னுடைய இனத்தை சேர்ந்த மற்ற பட்சிகள் அந்த மீனை அபகரிக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டு விடாதா என்று இறைவனை வேண்டி இந்த குளத்திலே மீனானது இருக்கக்கூடாது என்று வரம் கேட்கிறது. இறைவன் அந்த பொற்றாமர குளத்திலே மீன் இல்லாமல் வரம் அளித்துள்ளார். அதே போல் தர்மிக்கு பொற்களி அளித்த படலம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவிளையாடல் புராணத்திலே இறைவனால் நக்கீரரானவர் முக்கனை துறந்து அவரால் எரிக்கப்படுகிறார். மீண்டும் அந்த நக்கீரர் உயிர் எழுந்தும் பொழுது பொற்றாமரை குளத்தில் தான் எழுந்து வருகிறார், அவருக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கிறார். அதே போல் சங்க பலகை வேண்டும் என்று இந்த பொற்றாமரை குளத்திலே இருந்துதான் சங்க பலகையானது வந்தது. அதே போல் நாம் உலக புதுமறை என்று சொல்லக்கூடிய திருக்குறளானது இந்த பொற்றாமரை குளத்தில் தான் அரங்கேற்றம் ஆனது. இப்படி பல அற்புதங்கள் இந்த பொற்றாமரை குளத்திலே இருக்கிறது. நமது சைவ சமயத்திலே பல மடங்கள் இங்கே இருக்கிறது. அதிலே ஒரு முக்கியமான மடமாக சைவத்தை வளர்க்கக்கூடிய மடமாக இருக்கக்கூடியது தர்மபுர ஆதீன மடம். அந்த ஆதீனத்தினுடைய குரு முதல்வராக முதல் முதலே தோற்றுவித்தவர் குரு ஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய ஆச்சாரிய பெருமகன். அவர் சீவெள்ளிபுத்தூரில் இருந்து மதுரை எம்பதியிலே தரிசனம் செய்துவிட்டு கைலாயம் நோக்கி செல்லும் பொழுது இந்த மதுரை எம்பதியினுடைய பொற்றாமர குளத்தினுடைய ஈசான மூலையிலே ஸ்நானம் செய்து எழுந்திருக்கும் பொழுது அவருடைய திருக்கரத்திலே சொகநாத பெருமான் படிகலிங்க ரூபமாக ஒரு பெட்டகத்துடன் அவருக்கு கிடைத்தது. அப்பொழுது ஒரு அசரீரி மூலம் இதை கொண்டு தர்மபுரம் செல், அங்கே சைவ சமயம் ஸ்தாபித்து சைவத்தை வளர் என்று நம்முடைய சொகநாத பெருமானால் அருளப்பெற்று அந்த மடமானது இப்பொழுது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. பல சைவ பணிகளையும் சமூக பணிகளையும் அந்த மடமானது செய்து கொண்டு வருகிறது. மேலும் இறைவனை பற்றி சிந்திப்போமாக.
1: நேயர்களே, பொற்றாமரை குளத்தை பற்றிய பொன்னான தகவல்களை நம்முடைய செந்தில் பட்டர் அவர்கள் தெரிவித்தார்கள். பொற்றாமரை குளத்தை மனதார வணங்கி அடுத்ததாக ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை கோலோச்சக்கூடிய ஆலயத்திற்கு முன்பாக காட்சி தரக்கூடிய அம்பாளின் சந்நிதிக்கு அருகாமையிலே கொடிமரம், பலிபீடம், நந்திகேஸ்வர பகவானின் தரிசனம், அதற்கு அடுத்ததாக ஆறு கால்

பீடம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு காட்சி. இந்த ஆறு கால் பீடம் என்ன சிறப்பை நமக்கு உணர்த்துகிறது? குமரகுருபரருடைய மகாத்மியத்தை, மகிமையை பறைசாற்றுகிறது. குழந்தை புலவராக விளங்கிய குமரகுருபர சுவாமி இங்கே திருமலை நாயக்கருக்கு எதிராக அமர்ந்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை பாட அம்பாளே 5 வயது சிறுமையாக வந்து முத்துமாலை கொடுத்த சம்பவத்தை இந்த ஆறு கால் பீடம் அற்புதமாக இங்கே பதிவு செய்யக்கூடிய காட்சியாக இக்காட்சி அமைந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய மகத்துவத்தை பற்றி நாம் அடுத்த வாரம்

0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலய சிறப்பு குறித்த முதல் பகுதியை கேட்டோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் திங்கட்கிழமை கேட்போம்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282 97 15 16 72 82. சரி நேர்களை, மீண்டும் அடுத்த வாரம் உலாவரும் நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்த மன்னார்குடி நாராயணன் அவர்களுடன் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆந்தக்குடி அருணாமணி வண்ணன். வணக்கம் நேர்களே.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோரின் உலாவரும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி AM அருள் பிரகாஷ், AM அருண் பிரசாந்த். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். திருக்கோயில்களுக்கு தேவையான அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க வசந்த மாளிகை பாத்திரக்கடை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
3: நாச்சியார் கோயில் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்.
4: லிப்ட் மற்றும் ஏசி வசதியுடன் கூடிய 5 அடுக்கு மாளிகை உங்கள் நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில். திருமணத்திற்கு தேவையான சிறுவசை பொருட்கள், கட்டில், மெத்தை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, எவசிவர்ப்பித்தலை பாத்திரங்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான கலசம், திருவாச்சி, மணி, வாசல் மாலை, விளக்கு, ஐம்பொன் சிலைகள் அனைத்தும் உற்பத்தி விலைக்கே கிடைக்கும்.
4: நியூ வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்க நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:15.
6: விரைவு திருச்சி சாரதாசில்
7: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளை பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நீங்களே அந்தி சாய்ந்திருக்கும் இந்த வேளையில் இதமான பாடல்களோடு உங்கள் உள்ளங்களை கவர வருகிறது இது அலையோசை. நிகழ்ச்சியோட தொடக்கமா நாம கேட்கலாமா? அது மனோஜ் சித்ரா பாடியிருக்கிற இந்த பாட்டு, அது சாமி போட்ட முடிச்சு படத்துல இருந்து.

நிகழ்ச்சியை தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. உங்கள் வீட்டு வானொலியில் அடிக்கிறது அது அலையோசை. அலையோசில அடுத்ததாக ஒழிக்கப் போகுதுங்க மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருக்கிற இந்த பாட்டு. அது சர்க்கரை தேவன் படத்திலிருந்து.

0: கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி
1: அடிக்குமலை யோசை. உங்கள் இதயங்களோடு இதனம் காரைக்கால் எஃப்எம் 100.3 நிறைவாக வருகிறது அலையோசையில். அது ராசாவே உன்னை நம்பி படத்திலிருந்த இந்த பாடல்.

0: நேர்களே, உங்கள் மனதில் அடித்தது இது அலையோசை. மீண்டும் இதமான இனிய பாடல்கள் என்று 2645க்கு அது இசைத்தூரிகையாய் ஆகாஷ்வாணி வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேளுங்க. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:30. நேர்களே, அந்த சாய்ந்திருக்கும் இந்த வேளையில் இறைவனை ஆராதிக்கும் பக்தி பாடல்களோடு ஒளிவுலா வருகிறது இது. விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3-jar மிக்சி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்சி பிளஸ் 3-liter பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: விரைவில் திருச்சி சாரதாசில்
0: விளக்கேற்றமலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒழிக்க வருகிறது சூலமங்கலம் சகோதரிகள் பாடியிருக்கும் இந்த பாடல்.

0: நேயர்களுக்கு உலகிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
2: மின்னும் தங்க நிலவோ, கண்கள் தீண்டும் பட்டின் அழகோ,
3: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களை நாம் இணைந்திருப்பது, நம்மை இணைத்திருப்பது நம் காரைக்கால் பண்பலையின் விளக்கேற்றும் வேளையில் பக்தி பாடல்கள். அடுத்ததாக வருகிறது ராஜ் சீதாராமன் பாடியிருக்கும் இந்த பாடல்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நீங்களி நாம் இணைந்திருப்பது, நம்ம இணைத்திருப்பது விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வருகிறது எஸ் சையீத் அலி பாடியிருக்கும் இந்த பாடல். பாடல் வரும், வருவதற்கு முன்பாக
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் 9 பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5,050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் அயன் பாக்ஸ் 5,050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5,050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. பரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: நேர்லேயே வருகிறது ஜெயலலாம் புதின் பைசி பாடியிருக்கும் இந்த பாடல்.

0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நீங்களே வீட்டில் விளக்கை ஏற்றி வழிவிடும் இந்த வேலையில் நாம் காரைக்கால் பண்பலையில் விளக்கேற்றும் மேல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்க வருகிறது மகாநதி சோபனா பாடியிருக்கும் இந்த பாடல்.

0: நேர்களது வரை இறைவனை துதித்த விளக்கேற்றும் வேலையோடு இணைந்திருந்தீர்கள். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு காம்போ ஆஃபர். 3 ஜார் மிக்ஸி அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் 5050 மட்டுமே. வெட் கிரைண்டர் அண்ட் 9 பாக்ஸ் 5050 மட்டுமே. கேஸ் ஸ்டவ் பிளஸ் புல்லட் மிக்ஸி பிளஸ் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் 5050 மட்டுமே. வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
0: ஆகாஷ்வாணி கேட்டாலே பரவசம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இனி நாம் கேட்கலாம் பன்னிசை. வருகிறது புதிர்தா என தொடங்கும் பாடல். பாடியிருக்கிறார்கள் அசோக் நகர் சகோதரிகள்.

கேட்டது பன்னிசை. நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.

0: Fair Anupriya Patel today said that India's journey in pharmacovigilance has been a remarkable example of self-reliance over the years. She said this while releasing the seventh edition of National Formulary of India in New Delhi. The minister said that currently more than 1,100 adverse drug reaction monitoring centres are operational in the country, and the government aims to increase this number up to the primary health facility level. She also said that 25 countries in the world recognize and accept the Indian pharmacopoeia, and added that the country now provides pharmacovigilance data to WHO patient safety database. Prime Minister Narendra Modi has expressed grief over the demise of Sheikh Ahmed bin Rashid Al Maktoum. He was the brother of Dubai's ruler, Sheikh Mohammed bin Rashid Al Maktoum. In a social media post, Mr. Modi said that his efforts to serve the society will be cherished by generations to come. The Prime Minister also extended condolences to the royal family and the people of Dubai. In the Asian Games badminton, India defeated Bangladesh 3-0 without dropping a single game across three matches to reach the men's quarterfinals at Ichinomiya City in Japan today. Lakshya Sen beat Jaman Ayman Ibn, followed by Ayush Shetty's win over Gaurab Singha. Kidambi Srikanth then sealed the tie with a victory over Jumar Al-Amin. India will face host Japan in the quarterfinal tomorrow. A win in the game will guarantee a medal. The Indian women's team will also face Japan in the quarterfinal tomorrow. In Asian Games shooting, India won three medals in Aichi, Nagoya, Japan today. In the men's 10-meter air rifle individual event, Himanshu Dhillon won the silver medal, while Rudraksh Patil secured the bronze. India also bagged a silver in the men's team event of the same competition. And that is the end of this news bulletin.
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
2: தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் அக்டோபர் 20 தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடில்லியில் மாநில போதை எதிர்ப்பு பணிக்குழுக்களின் தலைவர்கள் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்தினால் நாட்டில் கைவினை கலைஞர்கள் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களின் போட்டித் திறனும் வருவாயும் அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் அக்டோபர் 20 தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. இதனால் நியூசிலாந்தில் இந்தியாவின் அனைத்து ஏற்றுமதி பொருட்களுக்கும் முழு வரி விலக்கு கிடைக்கும் என மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை அடுத்த 4-5 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்த்தவும் இதனால் ஏதுவாகும் என்றும் அவர் கூறினார். வரியில்லா வர்த்தக உடன்பாடு குறித்து கூடுதல் விவரங்கள்.
4: இந்தியாவிற்கும் நியூசிலாந்துக்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக உடன்பாட்டினால் இந்திய ஜவுளி ஆடை ரகங்கள், காலணி, தோல் பொருட்கள், வேளாண் பொருட்கள், பதப்படுத்திய உணவுகள், மருந்துகள் மற்றும் பொறியியல் பொருட்களுக்கு புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைக்க உள்ளன. அதே சமயம் நியூசிலாந்தின் கம்பளி பொருட்கள், ஆட்டு இறைச்சி மற்றும் கச்சா தோலுக்கு இந்திய சந்தையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கவும் உடன்பாட்டினால் ஏதுவாகும். இது அல்லாது முதலீடு, தொழில்முறை சேவைகள், மாணவர் பரிமாற்றம் மற்றும் பல்வேறு சேவை துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் 20 பில்லியன் டாலர் அளவிற்கு புதிய முதலீடுகள் வந்து சேர வழிவகை செய்வதாக வரியில்லா வர்த்தக உடன்பாடு அமையும் என்றும், ஆயுஷ் உள்ளிட்ட பாரம்பரிய மருந்துகள் மற்றும் நவீன மருந்துகளின் உற்பத்தியை அதிகரிப்பதும், வேளாண் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும், தொழில்நுட்ப பரிமாற்றங்களை ஊக்குவிக்கவும் இதனால் ஏதுவாகும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவிற்கும் நியூசிலாந்துக்கும் இடையே மக்கள் நிலையிலான தொடர்புகள் மற்றும் தொடர் வளர்ச்சியுடன் கூடிய பல்துறை ஒத்துழைப்பு அடிப்படையில் நெருங்கிய உறவுகள் நிலவி வருவதும், இரு நாடுகளும் பயன்பெறும் வகையில் இந்த உறவுகளை மேலும் வலுப்படுத்த வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் உதவிகரமாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
3: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடில்லியில் மாநில போதை எதிர்ப்பு பணிக்குழுக்களின் தலைவர்களுக்கு இடையிலான 3வது தேசிய மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். போதைப் பொருள்

0: கட்டுப்பாட்டு கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த இரண்டு நாள் மாநாட்டில் எதிர்கால தலைமுறையை போதை பிரச்சினையிலிருந்து பாதுகாக்க பொதுவான பொறுப்புணர்வு அடிப்படையில் அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்த மன உறுதியுடன் பாடுபட வேண்டியதன் அவசியம் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும். இதுகுறித்த தொலைக்காட்சி விளம்பரங்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் மாநாட்டின் போது வெளியிட இருக்கிறார். போதைப் பொருள் கட்டுப்பாட்டு கழகத்தின் லக்னோ மற்றும் டேராடூன் மண்டலங்களுக்கான புதிய கட்டிடங்களுக்கும் நிகழ்ச்சியின் போது அடிக்கல் நாட்டப்படும். மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சிக் கழகம் தனது 85வது நிறுவன நாளையொட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்துடன் இணைந்து மை பாரத் இணையதளம் மூலம் வினாடி வினா போட்டி ஒன்றை நடத்துகிறது. அறிவியல் மற்றும் புதுமையாக்கம் குறித்து வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இளைஞர்கள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இந்தியாவின் அறிவியல் சாதனைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் புதுமை படைப்புகள் குறித்து மக்கள் அறிந்து கொள்ளவும் அறிவியல் குறித்த விழிப்புணர்வை அதிகரித்து நாட்டின் அறிவியல் முயற்சிகளில் மக்கள் பங்கேற்பை ஊக்குவிக்கவும் இப்போட்டி உதவிகரமாக இருக்கும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரவிருக்கும் மாதங்களில் இத்தகைய வினாடி வினா போட்டிகள் மீண்டும் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் கூட்டு தற்காப்பு கலைகள் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை சுசிகா தரியாலுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இப்பிரிவில் இந்தியா பங்கேற்பது இதுவே முதன்முறை என்பதால் சுசிகாவின் சாதனை சிறப்பு முக்கியத்துவம் பெறுவதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் ஹிமான்சு தில்லான், வெண்கலப் பதக்கம் வென்ற ருத்ரங்ஷ் பட்டீல் ஆகியோருக்கும் குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @airnewsputhuvai என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து நீடிக்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047ஆம் ஆண்டுக்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்தினால் உள்நாட்டு அளவிலான உற்பத்தி பொருட்களுக்கு சந்தை வாய்ப்புகள் அதிகரித்திருப்பது குறித்து தற்போது காண்போம்.
2: இந்தியாவில் நீண்ட காலமாக இறக்குமதி பொருட்கள் மற்றும் பிரபல வணிக முத்திரை பொருட்கள் மீதே நுகர்வோர் அதிக ஆர்வம் காட்டி வந்ததால் உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கான தேவையும் இத்தகைய பொருட்களின் உற்பத்தியில் ஈடுபடும் கைவினை கலைஞர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான வாய்ப்புகளும் குறைவாகவே இருந்தன. இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்த உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்தினால் மக்கள் தற்போது தரமான உள்ளூர் உற்பத்தி பொருட்களை அதிகம் வாங்கி பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். இதனால் கைவினை கலைஞர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் சந்தை திறன் பெரிய நிறுவனங்களுடன் போட்டி போடும் அளவிற்கு வலுவடைந்து இவர்களின் வருமானமும் அதிகரித்துள்ளது. வரி விதிப்பு, வர்த்தக தடை போன்ற எந்த கட்டாயங்களும் இன்றி எந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்பதில் மாற்றி யோசிக்கும்படி மக்களுக்கு பிரதமர் விடுத்த வேண்டுகோளை இந்த அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையின் கீழ் மக்களின் அன்றாட நுகர்வுகளும் நாட்டின் சுயசார்பு லட்சியங்களுக்கு ஏற்ப மாறி வருவதும் அரசுக்கு எந்த செலவும் இல்லாமல் இந்த மாற்றம் ஏற்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பல தலைமுறைகளாக நம் முன்னோர் உருவாக்கி தந்த மரபுகளை பேணி காத்து பாரம்பரிய கைவினை கலைஞர்கள் மற்றும் நெசவாளர்களின் கண்ணியத்தை உயர்த்துவதும் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளை அவர்களுக்கு வழங்குவதும் மக்கள் சேவைதான் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆழ்ந்த நம்பிக்கையாகும்.
0: புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தமது அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ், எதிர்க்கட்சித் தலைவர்

0: திரு நாஜிம் மற்றும் சுகாதாரம், பொதுப்பணி, உள்ளாட்சி உள்ளிட்ட துறைகளின் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், வீடுகள் மற்றும் வாய்க்கால்களில் தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்றவும் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் குறைவாகத்தான் உள்ளது என்றும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவே அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். காரைக்காலில் உள்ள புதுச்சேரி NIT உயர்கல்வி நிறுவனத்தில் முன்னேறிய இந்தியாவிற்கான போதையில்லா இளைஞர்கள் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போதை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். கையெழுத்து இயக்கத்திலும் இவர்கள் பங்கேற்றனர். தேசிய அளவிலான மை பாரத் முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடைந்து வரும் 23ஆம் தேதி காலை வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளுக்கு நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் நியூசிலாந்திற்கும் இடையிலான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் அக்டோபர் 20ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை புதுடில்லியில் மாநில போதை எதிர்ப்பு பணிக்குழுக்களின் தலைவர்கள் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்தினால் நாட்டில் கைவினை கலைஞர்கள் மற்றும் சிறு தொழில் நிறுவனங்களின் போட்டித் திறனும் வருவாயும் அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி காற்றலிகளில் ஆர்ப்பரிக்கும் ஓர் அலைவரிசை இதம் காரைக்கால் FM 100.3. நேரம் 6:20. சிந்தனை துளி ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம், அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நாச்சியார் கோயில் அமுதாஸ் சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் என் சொல்லமது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சியார் கோயில் அமுதாஸ் சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: இணையினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
4: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
5: 916 ஹால்மார்க், தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
4: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
4: மற்றும் தி நகர் சென்னை.
6: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
7: வணக்கம். நல்லதொரு குடும்பம். நம்மில் சிலரிடம் இயல்பாகவே அடுத்தவரை குறை சொல்லும் குணம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை தவறான கோணத்தில் தான் பார்ப்பார்கள். நல்லதாக செய்தாலும் நல்லதே செய்தாலும் ஏதாவது குற்றம் கண்டுபிடித்து ஏதாவது ஒரு குறை சொன்னால்தான் அவர்கள் நிம்மதி அடைவார்கள். அப்படிப்பட்ட குணமுடையவர்களிடம் அனுசரிக்கும் குணமோ, பொறுத்து கொள்ளும் குணமோ, விட்டு கொடுக்கும் குணமோ சிறிதும் இருக்காது. அப்படிப்பட்ட குணத்தில் மனைவி அமைந்தாலும் அல்லது கணவன் அமைந்தாலும் மாமியார் அல்லது மருமகள் உறவு முறை அமைந்தாலும் அவர்கள் வாழ்க்கை போராட்ட களம்தான். எப்போதும் திருப்தி இல்லாத மனநிலையில்தான் அவர்கள் வாழ்க்கை அமையும். ஆனால் சிலர் அன்னப்பறவையின் குணம் போல பாலும் தண்ணீரும் கலந்து வைத்தால் கூட நீரை விளக்கி பாலை பருகும் தன்மை போல நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு குறைகளை பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்களால் எல்லோருடனும் அனுசரித்து போகவும் முடியும், விட்டு கொடுக்கவும் முடியும். இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் அவர்கள் வாழ்க்கை ஒரு வரப்பிரசாதம்தான். நிறை குறைகள் இருப்பது இயல்பானது என்ற பரந்த மனப்பான்மையுடன்

0: அணுகுமுறை உள்ளவர்கள் மட்டுமே எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் எளிதாக தீர்வு கண்டுவிடுவார்கள். ஒரு வீட்டிற்கு தன் பழைய நண்பனை பார்க்க ஒரு பெரியவர் ஒரு வந்திருந்தார். நீண்ட நாட்கள் கழித்து வந்ததால் அனைவரும் மிக நன்றாக அவரை வரவேற்று நல்ல சிறப்பான விருந்து கொடுத்து உபசரித்தனர். நண்பரிடம் பல விஷயங்களை சுவாரஸ்யமாக பேசிய அப்பெரியவர் புறப்படும் போது, உன் மருமகள் மிகவும் நல்லா சமைச்சிருந்தாங்க, அன்பா மரியாதையா பரிமாறினாங்க, உன் மனைவியிடமும் அதே பொறுமை, அனுசரிக்கும் நல்ல குணம் எல்லாமே பார்க்க முடியுதுப்பா என்று பாராட்டிவிட்டு எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டு புறப்பட்டார். அவர் புறப்பட்டு சென்ற பின் தன் மனைவியையும் மருமகளையும் அழைத்தார் அந்த வீட்டின் பெரியவர். இன்னைக்கு என் நண்பன் முன்னாடி நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டீங்க, இருவருக்கும் ரொம்ப நன்றின்னு சொன்னார். நீயும் அத்தையும் இப்பத்தான் ரொம்ப தீவிரமா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி இவ்வளவு அமைதியா போனீங்கன்னு கேட்டார். இது நம்ம குடும்பம் மாமா, 1000 பிரச்சனை குடும்பத்தில் வரலாம், அடுத்தவங்க கிட்ட நாம நம்ம குடும்பத்த பிரச்சனைகளை காட்டிக்க கூடாது மாமா, யாரையும் விட்டு கொடுக்காம நடந்தோம்னா தான் நம்ம குடும்பம் ஒரு கோவிலா அவர்களுக்கு தெரியும். நீங்களும் சரி அத்தையும் சரி எனக்கு என் பெற்றோர்கள் மாதிரிதான், என் அப்பா அம்மா சொன்னா நான் பொறுத்து போக மாட்டேனா, அப்படித்தான் குடும்பம்னா சண்டை சச்சரவுகள் இருக்கும் தான், ஒரு நேரம் சண்டை போடுவோம், அடுத்த நேரம் அதை மறந்துடுவோம், என் அத்தை எனக்கு இன்னொரு அம்மாதான். மருமகள் சொல்ல சொல்ல தன் வெறுப்பு வீராப்பு ஈகோ எல்லாவற்றும் கரைந்து போக நின்றாள் மாமியார். தன் மருமகளை அன்போடு அணைத்துக் கொண்டாள். வள்ளுவரும் தன் குரட்பாவில் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் என்கிறார். இதிலிருந்து நாம் பெறும் நீதி, ஒருவரிடம் உள்ள குற்றங்களை மட்டும் கண்டுகொண்டிருக்காமல் நிறைகளையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை உணர்ந்து உறவுகளை அனுசரித்தால் அது நல்லதொரு குடும்பமாக திகழும் என்பதே இதன் நீதி. நன்றி.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் என் சொல்ல அமுது இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்.
3: உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:25.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்லே இது லைட் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம காரைக்கால் FM ஒளிபரப்பாக போற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிட்டு இருக்கிறாங்க லலிதா ஜுவல்லரி. நெற்களி காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாழ, இதில் மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் பி வினிஷா அவர்கள். இது இன்று மாலை 6:40
8: வரலாம். உடல் வாசனை மாற்றம் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். பர்டிகுலராக மேலுக்கு பார்த்தீங்கன்னா குரல் மாற்றம், ஃபேஷியல் ஹேர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி நடக்கும். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா மார்பக வளர்ச்சி, மாதவிடாய் இந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் நடக்கும்.
2: இசை தூரிகை இனிமையான பாடல்களோடு ஒளிவிழா வரும் 6:45 இரவு 7:25 கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றிரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவரங்கம், இதில் சிறுதானியம் மூலம் சுயதொழிலில் சாதிக்கும் பெண் சக்தி. காரைக்கால் மாவட்டம் மேலவடுதுறை சுதா அவர்களுடன் நேர்முகம்.
9: சத்து மாவா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது தாய்ப்பால் மிஞ்சினதுன்னு சொல்லுவாங்க கேழ்வரகோட மாவை, அந்த அளவுக்கு சத்து உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்க ஆரம்பித்தது தான் என் பையனுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுத்தது. அதை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்டாகவே எடுத்து பண்ணினது.
2: லலிதா ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம் ஒழிக்கும் 8:00 காரை எக்ஸ்பிரஸ் 100.3 வரும், அது 8:30 9:00 ஆங்கில செய்திகள் 9:15 பொன்னியின் செல்வங்கள்.

0: மீது பழிவாங்குவதற்காவது உதவி செய்வீரான்னு கேட்டு திணற அடிக்கிறான். சுருக்கமாக சொல்வதானா, அவனை யாரும் வசப்படுத்திடக்கூடாது, தனக்கு மட்டுமே அவன் வசமாகணும்.
1: இசை ஊஞ்சல் ஆடும் 9:30 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லுவது வழங்குகிறார் திருநள்ளாறு வசந்தா அம்பலவாணன் அவர்கள். அதுவரும் 9:55
2: பறவையின் குணம் போல பாலும் தண்ணீரும் கலந்து வைத்தால் கூட நீரை விளக்கி பாலை பருகும் தன்மை போல நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு குறைகளை பொருட்படுத்த மாட்டார்கள்.
1: 10 இரவு மலரும், 11 காற்றிலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும் முன்.

நீங்களை இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசத்தும் கொண்டிருக்கிறீர்கள். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலையின் 100.3. நெகிழி காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நிகழ்ச்சியும் சில நொடிகளில் தொடர்கிறது. உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்து வருதுங்க மாநில செய்தி அறிக்கை. செய்திகள் செவியேறும் வரை இசையோடு இணைந்திருங்கள் நேர்களே.

0: செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தென்னிந்திய தோட்ட அதிபர்கள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். உலக சந்தையில் இந்திய தேயிலையின் பங்கினை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தேயிலை தொடர்பான ஆராய்ச்சி, தர மேம்பாடு மற்றும் வர்த்தக வாய்ப்புகளிலும் தொழிலாளர்கள் நலனிலும் இந்த கூட்டமைப்பு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு நவீன பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். கொசு ஒழிப்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறும் இதுகுறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இப்பணிகளை மக்கள் நல்வாழ்வுத் துறையோடு இணைந்து இதர துறைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தயார் நிலையில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு விஜய் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெறும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: ரொம்ப பிரகாசமா இருக்கு, கண்டிப்பா வெற்றி தான். 60-70 வருஷமா ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாற்றம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நம்ம சொல்லிதான் நம்ம வாக்கு கேட்டோம், ஜெயிச்சோம். இப்ப அந்த மாற்றத்தை நம்ம செஞ்சிட்டோம். மக்களோட எண்ணம் எப்படி இருக்கு நமக்கு நல்லா தெரியும். அவங்களுக்கான இந்த முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அவங்களுக்கும் அந்த தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் ஜெயிக்கணும்னு தான் சொல்றாங்க. திட்டமிட்டு நான் திரும்ப பெரிய குற்றச்சாட்டை ஓப்பனாவே சொல்றேன். நான் திட்டமிட்டு சில கட்சிகள், அது எந்த கட்சின்னு உங்களுக்கே தெரியும், நம்ம தாவக வேட்பாளர் போராட்டத்துல போய்

0: மாதிரி கோஷம் எழுப்புறாங்க. ஆனா அங்க இருக்கிற மக்கள், அந்த பகுதி மக்கள் அனைவரும் நம்ம தலைவர் அவர்கள் ஆதரவா தான் இருக்காங்க. புதிய தலைமைச் செயலகம் கண்டிப்பாக அவசியம் கருதிதான் நம்ம முதலமைச்சர் ஒரு தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு.
1: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக முதலமைச்சர் திரு விஜய் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மீனவர் சங்க நிர்வாகிகளின் கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாவேக அரசின் இந்த முடிவுக்கு எதிராக மீனவர்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு திமுக முழு ஆதரவளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டுவதற்கான அரசாணை வெளியிட்ட பின்னர் இது தொடர்பாக முடிவெடுக்கப்படவில்லை என்று அமைச்சர்கள் கூறுவது உண்மைக்கு மாறானது என்றும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அரசாணை வெளியிட்ட பின்னர் மீனவர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் அதனை செயல்படுத்துவது தொடர்பாக இறுதி முடிவெடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் அடிப்படையில் மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்த கருத்தில் தவறேதும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினார். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பால் மற்றும் மின்சாரத்திற்கு தட்டுப்பாடு நிலவும் சூழலில் போதைப்பொருள் மட்டும் தடையின்றி கிடைப்பதாக குறை கூறினார். மின்வெட்டை தாவேக அரசு நியாயப்படுத்தக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழக மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை உடைக்கும் நடவடிக்கையில் இலங்கை அரசு ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 நாட்களில் ஏராளமான படகுகள் உடைக்கப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இப்பிரச்சினையில் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு படகுகள் உடைக்கப்படுவதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவு தொடரும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை 1,17,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள குறைபாடுகள் குறித்து விவசாயிகள் புகார் அளிக்க ஏதுவாக வாட்ஸ்அப் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விவசாயிகள் தங்கள் புகார்களை 9500801465 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்று அதில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேவல் சண்டைக்கு தடை விதிக்கப்படவில்லை என்று காவல்துறை தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை தலைவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேவல் சண்டையை முறைப்படுத்தும் நோக்கில்தான் சுற்றறிக்கை பிறப்பிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி இந்த சுற்றறிக்கை குறித்து காவல்துறைக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். சேவல் சண்டைக்கு தடை இல்லாததால் மனுதாரர் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய அணுகி அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். இது மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய மேற்கு மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளை சென்றடையும். மத்திய தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள்.

0: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்க்கை முகாம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று ஆட்சியர் திரு தினேஷ்குமார் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 5.5 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளின் கரைகளில் பனை விதைகளை நடவு செய்யும் பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொழில்துறையினருடன் ஆட்சியர் திரு பிரதாப் இன்று கலந்துரையாடினார். தென்காசி மாவட்டத்தில் போக்சோ மற்றும் PCR சிறப்பு நீதிமன்றங்களை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு SA தர்மாதிகாரி இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தூய்மை இந்தியா மற்றும் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 3000 மரக்கன்றுகள் இன்று நடப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் ஹிமான்ஷு திலான் வெள்ளிப்பதக்கத்தையும் ருத்ராங்ஷ் பாட்டீல் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு தற்காப்பு கலை போட்டியில் சுச்சிகா தரியால் வெண்கலப் பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித் குண்டு காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 17-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆடவர் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவு உஷு போட்டியில் ஆர்யன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேயிலை துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவினை கைவிடுவதாக தாவேக அரசு வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று திமுக கோரியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 2 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. நேரம் 6:40.
2: ஆயுள் காப்பீடு திட்டத்துல சேர சொல்லி ஒரு நாளைக்கு 10 கால் வருது. ஆனா எதை நம்புறது?
3: நீ இந்திய அஞ்சல் துறையை நம்புவல? ஆமா, இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. குறைவான பிரீமியம், அதிக போனஸ், கூடவே வருமான வரி சலுகையும் உண்டு. பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் இன்னும் அதிக விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க.
2: இந்திய அஞ்சல் துறையின் அஞ்சல் ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு.
1: நேர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
4: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
6: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
7: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
6: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
7: தொடர்புக்கு 8925936936.
8: நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் NV வினிஷா அவர்கள்.
9: அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வினிஷா, மகப்பேறு மருத்துவர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பியூபர்டி. எவ்ரி அடலசன்ட் ஷுட் நோ. பியூபர்ட்டிங்கிறது குழந்தை பருவத்திலிருந்து இளம் வயதுக்கு செல்லும் இயற்கையான மாற்றம். இது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் எல்லா விஷயமும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். மெயினாக பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு சில விஷயத்தெல்லாம் எஜுகேட் பண்ணணும். இந்த பியூபர்ட்டி டைமில் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, ஹைட், வெயிட், நம்ம உடம்புல இருக்கிற பாடி ஹேர்ஸ், ஆக்னி வரலாம், உடல் வாசனை மாற்றம், இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கும். பர்டிகுலராக மேலுக்கு பார்த்திங்கன்னா குரல் மாற்றம், ஃபேஷியல் ஹேர் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி நடக்கும். ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா மார்பக வளர்ச்சி, மாதவிடாய், இந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஸோ இதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே குழந்தைக்கு எஜுகேட் பண்ணி அவங்கள வந்து அவேர்னஸோடு வச்சுருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சேஞ்சஸ் நடக்கும்போது நம்ம குழந்தைங்க

0: ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னா என்ன? இப்போ இருந்தே ப்ராப்பர் ஃபுட்டு, நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட், ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணணும். அதே தவிர ஜங்க் ஃபுட்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும், சுகரி ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா, இந்த சேஞ்சிங் பீரியடில் வந்து இவங்களுக்கு இதெல்லாம் இன்கார்ப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வர ஒபிசிட்டி, நிறைய சீக்குவலையை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே தவிர அவங்களுக்கு ப்ராப்பர் ஸ்லீப்புங்கிறது இந்த ஏஜ்லேருந்தே ரொம்ப முக்கியம். ஸோ இதை எப்படி இது பண்ணுறதுன்னா, இப்போ இருக்கிற பீப்புள் வந்து ஃபுல்லாக வந்து சோஷியல் மீடியா, ஸ்க்ரீன் டைம் அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்லீப், அடிக்குவேட் டைமுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமாக பியூபர்ட்டி டைமில் வந்து சோஷியல் அண்ட் எமோஷனல் ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது சில பேத்துக்கு மூட் ஸ்விங்ஸ் வரலாம், செல்ஃப் கான்ஷியஸ்னஸாக இருக்கும், பாடி இமேஜ் கன்சர்ன், பியர் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ யாராவது உடல் கேலி பண்ணாலோ, எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்கன்னா தனியாக கஷ்டப்படாமல் பெற்றோரோ ஆசிரியரோ இல்லை அவங்களுக்கு நல்ல கவுன்சிலர் கிட்டக்கு போய் நல்லா பேசி அவங்களோட கன்சர்னை வந்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அதை விட மிக முக்கியமான விஷயம் வந்து பியர் ப்ரெஷர்னால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஓகே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் ஓகே சொல்லணும். எது நல்லது கெட்டதுங்கிறத வந்து அவங்களுக்கு பிரித்து ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஓகே சொல்லாமல் நோன்னு சொல்ல கற்றுக்கோங்க. இதை தவிர ஃபீமேல்ஸ்க்கு வந்து மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம், ஏதாவது மூத் ஸ்விங்ஸ், மென்டல் டிஸ்டர்பன்சஸ், உடல் எடை வந்து வேகமாக அதிகரிக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸ் வந்து சீக் பண்ணணும். ஸோ பியூபர்ட்டிங்கிறது பிரச்சனை அல்ல, வளர்ச்சியின் இயற்கையான பயணம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் என் வி வினிஷா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:45.
5: விரைவு திருச்சி சாரதாசில்
6: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை இனி நாம கேட்க போறோம், ரசிக்க போறோம். இனிய இந்த இரவு வேலை தொடங்கிய இந்த நேரத்தில் உங்கள் இதயங்களிலும் தொடங்குகிறது இசைச்சாரலோடு இது இசைத்தூரிகை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்க போதுங்க, அது மனு மின்மினி பாடி இருக்கிற இந்த பாட்டு தாளாட்டு படத்துல இருந்த

0: நேர்களே, உங்களை அசையாமல் அசர வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இது இசை தோரிகை. நேர்களே, நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நெல்லை நாளை காலை 7 காரைக்கால் பேசா டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 5 சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்ல மத
3: கைவலி கால்வலி இடுப்பு வலி எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: இணையினை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
4: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?

0: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
1: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேரில் இன்றிரவு 7:30 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலையின் 100.3 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில்

சிறுதானிய மூலம் சுயதொழிலில் சாதிக்கும் பெண் சக்தி காரைக்கால் மாவட்டம் மேலவோடுதுறை ஆர் சுதா அவர்களுடன் நேர்முகம். கேட்க காத்திரங்கள் நேர்களே, இந்நிகழ்ச்சி இன்றிரவு 7:30 மணிக்கு. இதமான இந்த இரவு பொழுது தொடங்கி இருக்கும் இந்த வேளையில நாம இசை சாரலோடு இணைந்திருக்கிறோம். இது இசைத்தூரிகை. வரப்போதுங்க அடுத்த பாட்டும், அது என்ன பாட்டு அப்படின்னா ஹரிஹரன் சித்ரா பாடி இருக்கிற பாட்டை தாங்க கேட்க போறீங்க. அது மானஸ்தன் படத்துல இருந்தேன்.

0: நீங்களே இது காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஊரலை வரிசை நம் காரைக்கால் எஃப்எம் 100.3. நேர்களை நமது காரைக்கால் பெண்மலை 100.3 நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிஹார்டு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிய விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: மலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி உங்கள் கடை காரைக்கால் கும்பகோணம்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நெல்லை வங்க கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடலலை. உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நெல்லைது அறிவியல் நீரும் இஸ்ரோ நேத்ரா திட்டத்தின் கீழ் குவஹாத்தி அருகே புதிய விண்வெளி கண்காணிப்பு ரேடரை அமைத்து வருகிறது. 2028 சக்தி வாய்ந்த குவாண்டம் கணினியை உருவாக்கும் முயற்சியில் அமெரிக்க எரிசக்தி துறை இறங்கியுள்ளது. உங்கள் இதயங்களோடு இது இசைத்தூரிகை. அடுத்து வருகிறது மனோ எஸ் ஜானகி பாடியிருக்கிற பாடல் தாங்க கேட்க போறீங்க. அது சிந்து நதி பூ படத்திலிருந்து.

0: நேர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
0: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களினதே எங்களிலிருந்து அசைக்க முடியாத தோணு.

கேளுங்க, ரசிங்க, கொண்டாடுங்க. இது உங்கள் அபிமான காரைக்கால் எஃப்எம் 100.3. இசைச்சாரலில் இணைந்திருக்கிறீர்கள். இது இசை தூரிகை. தொடர்ந்து நம்ம கேட்க போறேங்க, அது மனோ சுஜாதா பாட்டு இருக்கிற பாட்டு வரப்போகுதுங்க. அது கிழக்கு சீமையிலே படத்திலிருந்து.

வானொலிகளில் ஓர் இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இசைத்துறையை நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கிற இந்த பாட்டு, அது செந்தூர பாண்டி படத்திற்காக.

0: நிகழிதமான பாடல்களோடு ஒளிவிழா வந்த இது இசைத்தூரிகை. நிகழ்ச்சி காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களையினும் சில நொடிகளில் தொடர்கிறது உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து வருதுங்க ஏழைகால் மணிக்கான தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20 முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தரகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20 முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நியூசிலாந்துக்கு எவ்வித கட்டணமும் இன்றி ஏற்றுமதி செய்ய வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் அடுத்த 4-5 35,000 கோடி ரூபாயை எட்டும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலம் சிறு குறு தொழில் துறையினரும் விவசாயிகளும் கைவினை கலைஞர்களும் கைத்தறி நெசவாளர்களும் பயனடைவார்கள் என்று அவர் கூறினார். இந்த ஒப்பந்தம் மூலம் 2,00,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய நியூசிலாந்து உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கும் பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார். கேரளத்தில் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டினை பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு 10 அதிகரித்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக தம்மை சந்தித்த கேரள நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அவர் கலந்துரையாடினார். 2014 கேரளத்தின் ரயில் திட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 372 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். நடப்பு நிதியாண்டில் இந்த நிதி ஒதுக்கீடு 3,795 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த 12 கேரளத்தின் ரயில் கட்டமைப்பு வசதிகள் வெகுவாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் அதிவிரைவு சாலைகளை அமைப்பதற்கான புதிய நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அனைத்து 4 வழி சாலைகளுக்கு இது பொருந்தும் என்று சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சாலைகளுக்கான ஒருங்கிணைந்த வடிவமைப்பை மேற்கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சிமெண்ட் துறையின் வளர்ச்சி மட்டும் 12.5% உள்ளது என்று வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வேளாண் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அதிகாரி ஒருவர் 1,00,000 ரூபாய்

0: லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான புகார் மனு மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உத்தரவிட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கிற்கு மானியத்தை விடுவிப்பதற்காக லஞ்சம் கோரிய புகாரின் அடிப்படையில் வேளாண் துறை அதிகாரி மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகளில் பல்வேறு அம்சங்கள் ஏற்புடையதாக இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வந்தே மாதரம் முழுமையாக பாடப்போவதில்லை என்ற கர்நாடக அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். இப்பிரச்சினையை பிஜேபி நாடாளுமன்றத்தில் எழுப்பும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் இந்த அணுகுமுறைக்கு கர்நாடக மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் மீரட்டில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். போதைப் பொருட்களின் தீமை குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமூக வலைதளங்களில் அதிக நேரம் செலவிடுவதை மாணவர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் என்பதை மாணவர்கள் உணர வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள்.
1: டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணியில் உள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டது. நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதிலும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் டிஜிட்டல் கட்டமைப்பு முக்கிய பங்கு வகித்து வருகிறது. ஆதார் மற்றும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அன்றாட வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. தேனி தொடங்கி போக்குவரத்து வரை அனைத்து கட்டணங்களையும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ள முடிவதாக பட்னாவைச் சேர்ந்த சரண்யம் சிங் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். வங்கிகளுக்கு சென்று பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கு மாறாக தற்போது கைபேசி வாயிலாக எளிதாக பண பரிவர்த்தனையை செய்ய முடிவதாக பதேபூரைச் சேர்ந்த திவ்ய பிரதாப் சிங் கூறினார். தமிழகத்திலும் பூ விற்பனை செய்பவர் தொடங்கி பெரிய உணவு விடுதிகள் வரை கட்டணங்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் எளிதாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
0: இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. பித்தோராகடில் அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை இந்த கூட்டு ராணுவ பயிற்சி நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பீகாரில் தொகுதி மறுசீரமைப்பு பணிகளுக்கு பின்னரே உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று பட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தின் வளர்ச்சியில் உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கான மத்திய அரசின் திட்டத்தில் மேற்குவங்க அரசு இணைந்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங்குடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இந்த திட்டத்தை முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு செயல்படுத்தவில்லை என்றும் அவர் குறை கூறினார். மீனவர்கள் நலனுக்கான இந்த திட்டம் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் துணை அதிபர் திரு ஷேக் அகமது பின் ரஷீத் அல் மக்தூம் இன்று துபாயில் காலமானார்.

0: அவருக்கு வயது 76. அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் நினைவில் நிற்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் அழைப்பை ஏற்று சீன அதிபர் இந்த பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை கூறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 341 ரன் எடுத்தது. யஷ்வர்தன் சௌஹான் அபாரமாக ஆடி சதம் அடித்து 122 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். 342 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த ஆஸ்திரேலியா 41.1 ஓவரில் 238 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சிகுருபதி வெங்கடா அபாரமாக பந்து வீசி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற ஃபாரோஸ்கோப்பைக்கான ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் கரிஷ்மா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 20ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேரளத்தின் ரயில் மேம்பாட்டு பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு 10 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறைகள் கடந்த மாதம் 4.8% வளர்ச்சி கண்டுள்ளன. இந்தியா மங்கோலியா இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று உத்தராகண்டில் தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது இளையோர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 103 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி வங்கக்கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடலலை, உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. நேரம் 7:25.
2: திருச்சி சாரதாசில்
3: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
4: எப்படி சொல்ற?
3: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.tsuryagar.gov.in.
1: நேர்கள் இனி கேட்கவிருப்பது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: தினமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: சுபாக்கா, சுபாக்கா,
10: யாரு? அட பூங்கொடி, வா பூங்கொடி.
9: அக்கா கொஞ்சம் வெள்ளம் வாங்கல.
10: நீ உள்ள வா.
9: ஏங்கா அப்படி என்னதான் உள்ள பண்ணிட்டு இருக்கீங்க? நான் போன் பண்ண அதுவும் எடுக்கல. நான் நேர்ல வந்து உங்க வீட்டு காலிங் பெல்ல அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் லேட்டா கதவு திறக்குறீங்க. அப்படி என்னதான் உள்ள பண்ணிட்டு இருக்கீங்க?
10: அது ஒண்ணும் இல்ல பூங்கொடி, நேத்தி ஒரு திட்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன். சிந்தனை எல்லாம் எனக்கு அதுலே இருக்கு. அந்த திட்டத்தை பத்தி இணையதளத்துல தேடிட்டு இருந்தேன் பூங்கொடி, அந்த நேரம் பார்த்துதான் நீ காலிங் பெல் அடிச்ச.
9: அப்படி என்ன திட்டம்? விவசாயத்தை பத்தின திட்டமா இல்ல வேற ஏதாவது சம்பந்தப்பட்ட திட்டமாக்கா?
10: விவசாயத்தை பத்தினது பூங்கொடி, நானே உன்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். நல்ல வேலை நீயே வந்து கேட்டுட்ட.
9: அப்போ அந்த திட்டம் விவசாயத்தை பத்தி தானே? அப்ப என்கிட்டயும் சொன்ன நீங்க
10: சொல்ற பூங்கொடி, மத்திய அரசு மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பட்டா இன் பல்சஸ், அத MAP திட்டம் அப்படின்னு சொல்றாங்க பூங்கொடி.
9: சரி,
10: இந்த திட்டத்தின் கீழே பயிர் வகைகளில் தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பயிர் வகைகளை அறுவடை செஞ்சு அதுக்கு பிறகு மதிப்பு கூட்டலை மேம்படுத்துறதுக்காகவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க செய்யறதுக்காகவும் பயிர் அறுவை ஆலை அமைக்கிறதுக்காக நிதி உதவி வழங்கறதுக்கான திட்டம் உங்களுடையது.
9: கேட்கவே புதுசா இருக்கேக்கா, அது பேர் என்ன சொன்னீங்க?
10: MAP. அதான் பூங்கொடி, மிஷன் ஃபார் ஆத்ம நிர்பட்டா இன்பல்சஸ்.
9: சரிக்கா, எனக்கு ஒரு சந்தேகம், இந்த திட்டம் யாருக்கு உதந்தது? நம்மள மாதிரி விவசாயிகளும் பயன்படுத்தலாமா இல்ல தொழில் முனைவருக்கு மட்டுமா?
10: இதோ சொல்றேன் கேளு. தகுதியான விண்ணப்பதாரர்கள் யார் யாருனா, விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், அதான் இந்த FPOக்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க, குழுநிலை கூட்டமைப்புகள் CLF-னு சொல்லுவாங்கல்ல அவங்க, சுய உதவி குழு, தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள், தனிநபர் தொழில் முனைவோர், அவங்க மட்டும் இல்லாம சட்டப்பூர்வமா பதிவு செய்யப்பட்ட பிற நிறுவனங்களும் இந்த திட்டத்தின் கீழே 33% மானியம், அப்படி இல்லைன்னா அதிகபட்சமா 25 லட்சம் வரை மானியம் கொடுக்கறாங்க பூங்கொடி இந்த திட்டத்தின் மூலமா.
9: என்னக்கா சொல்றீங்க, 25 லட்சம் வரைக்குமே மானியம் தராங்கன்னா அப்ப கண்டிப்பா வாங்கணும்க்கா.
10: அப்படின்னா காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டோ இல்லைனா துறையின் இணையதளமான https://agri.py.gov.in/ இந்த இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செஞ்சு விண்ணப்பிக்கணுமா பூங்கொடி? அதை தவறாமல் இப்போ பண்ணிடு.
9: சரிக்கா, இது எத்தனை தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம் நம்ம?
10: இதை விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிற தகுதியான விண்ணப்பதாரர்கள் வர 30/9/2026 இந்த தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குனர் அவங்க சொல்றாங்க பூங்கொடி.
9: அப்ப சரி சுபாக்கா, கிளம்பி 10 மணி போல ரெடி ஆயிடுங்க. நம்ம ரெண்டு பேரும் நெட் சென்டருக்கு போயிட்டு அப்ளை பண்ணுவோம்.
10: ஆ, கண்டிப்பா பூங்கொடி.
8: கேட்டது உழவர்களுக்கு.
1: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
1: இணைகஷனை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
1: ஆகாஷ்வாணி, காற்றின் மொழி, உங்கள் செவியின் வழி. இதனம் காரைக்கால் பண்பலை 100.3.
10: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசெட்,
9: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின்
10: உழவர் அரங்கம்.
9: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
10: காரைக்கால் ONGC காவிரி அசெட்.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
12: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
13: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க எண்ணெய் எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
12: அதுல என்னென்ன தாத்தா எடுப்பாங்க?
13: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
12: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
13: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
12: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
14: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
13: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
14: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதையெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
12: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
11: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
9: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்.
15: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருள்

0: மக்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
1: துளசிக்கா, என்ன சிறுதானிய எல்லாம் காயுது, எதுக்குக்கா?
2: சுபா வா, சத்துமாவுக்கு தான் சுபா.
1: ஓ, வெளியிலலாம் நீங்க வாங்க மாட்டீங்களாக்கா, நீங்களே தயாரிச்சுப்பீங்களா?
2: விஷயம் தெரிஞ்சிருக்கு, செய்யறதுக்கு என்ன, செஞ்சிட வேண்டியதானே சுபா.
1: ஓ அப்படியாக்கா. அக்கா அக்கா, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட சிறுதானியத்துல சுயதொழில் செய்து வர்ற, சிறுதானியத்துல சுய தொழில் செஞ்சுட்டு வர, சிறுதானியத்துல சுய தொழில் செஞ்சு சாதிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நம்மள மாதிரி ஒரு பெண் சக்தியை பத்தி தான்க்கா தெரிஞ்சுக்க போறோம்.
2: யார் அவங்க, எங்க இருந்து வர்றாங்க?
1: நம்ம காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில இருந்து ஆர் சுதா அப்படிங்கிறவங்க தான் சொல்ல இருக்கிறாங்களாம்.
2: நல்ல செய்தி சொல்லிருக்க சுபா. அந்த உனக்கு பின்னாடி இருக்கு பாரு ரேடியோ, அத கொஞ்சம் சவுண்டு வைய.
1: சரிக்கா.
3: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்று விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் அம்மா.
4: வணக்கம்.
3: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்கம்மா.
4: என்னோட பேர் சுதா, நாங்க வந்து காக்காமலி கிராமத்துல அங்கிருந்து நான் வரேன். நான் வீட்டில இருந்து இப்ப வந்து முளைக்கட்டை, சிறுதானியம் அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எல்லாம் பதப்படுத்துறது எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கேன் நான்.
3: மதிப்பு கூட்டுதல் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. எத்தனை ஆண்டுகளாங்கம்மா?
4: ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
3: மதிப்பு கூட்டுதல் பண்ணணும், எப்படி உங்களுக்கு முதல்ல ஆர்வம் வந்துச்சு, அதுவும் சிறுதானிய பயிர்களையும் நம்ம பாரம்பரிய அரிசிகளையும்?
4: நான் வந்து மேரேஜுக்கு அப்புறமா தான் இந்த ஐடியாவே எனக்கு தோணுச்சு. ஏன்னா நமக்கு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா ஜாப்க்கு போல வீட்டில தான் இருந்தோம். அவங்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கும் போது தான் நம்ம சாப்பாட்லேயும் ஒரு பெரிய முக்கியத்துவமே நான் கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு நான் சாப்பிடும் போது அந்த அளவுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் நான் உணவுக்குன்னு சொல்லிட்டு எதையும் நான் எடுத்துக்கல. குழந்தைங்கும் போது அதுக்கு நம்ம முக்கியத்துவமாக கொடுக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுக்க போகிற உணவு தான் அவங்களுக்கு ரொம்ப உடம்ப நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே சிறுதானியத்தில் எதை எதை மாதிரி அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படி பார்க்கும் போது அது முளை கட்டி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த் இஷ்யூ எதுவும் வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சைடு யோசிக்கும் போது தான் அதில் வந்து நான் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்க கொஞ்ச நாள் அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீ ஆகிடும். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இதையே நம்ம ஒரு தொழிலாகவே பண்ணலாம்ல, நம்ம வேலைக்கு போல வீட்டில் தான் இருக்கோம், புதுசாக நம்ம ஜாப்க்கு போனாலும் லீவு இந்த மாதிரி பர்மிஷன்லாம் நிறைய போடுற மாதிரி இருக்கும், நம்மளே ஒரு தொழில் பண்ணிட்டா அதில் நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளே தொழில் செய்கிறப்ப நம்ம டைமை ஒதுக்கி வீட்டுக்குன்னு ஒதுக்கிக்கலாம், தொழிலுக்குன்னு ஒதுக்கிக்கலாங்கிற போது இதையே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வெளியில் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து நல்லா இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமா அதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ணது தான்.
3: சரிங்க. இப்போ அதாவது கல்யாணமான பிறகு தான் நீங்கள் இந்த தொழிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னீங்க, என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்?
4: நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் மேம்.
3: உங்களோட குழந்தைக்காக ஆரம்பித்த தொழில் இல்லைங்களா? நீங்கள் முத முதலாக உற்பத்தி பண்ண பொருள் என்னங்கம்மா?
4: நான் வந்து முதல் முதலாக உற்பத்தி பண்ணினதுனா நம்ம ஃபஸ்ட்டு பசங்களுக்கு சத்து மாவு தான் நம்ம கொடுப்போம். அதை எது எது எல்லாத்தையுமே எடுத்ததையுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுல்ல, அது டாக்டரோட ஒப்பீனியனை கேட்டு நம்ம வந்து இந்த பச்சை பயிறு அதெல்லாம் நம்ம முளை கட்டி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் மேம். பச்சை பயிறு, உளுந்து இதெல்லாம் நம்ம முளை கட்டி 6 மாசத்துலேருந்தே கொடுக்கக்கூடிய ஒரு பயிர்னா அது கேழ்வரகு தான். அதுதான் நான் ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்தது. மொதல் நாளே ஊற வச்சு அதை எடுத்து அரைச்சி பால் மாதிரி எடுத்து அதை பவுடர் பண்ணி அதை நம்ம அவங்களுக்கு சத்து மாவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது தாய்ப்பால் மிஞ்சினதுன்னு சொல்லுவாங்க கேழ்வரகோட மாவை, அந்த அளவுக்கு சத்து உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்க ஆரம்பித்தது தான் என் பையனுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுத்தது. அதை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்டாகவே எடுத்து பண்ணினது, முளை கட்டிய சிறுதானிய கேழ்வரகு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது அது மேம்.
3: இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் கேழ்வரகு, உளுந்து.
4: வெறும் கேழ்வரகு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோன்னா அது மட்டும் கேழ்வரகு, அதில் நான் வந்து சுக்கு போட்டுப்பேன், ஓமம் போட்டுக்கேன். ஏன்னா அது குழந்தைங்களுக்காக கொடுக்கறதுல செரிமானத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அளவாக போட்டுக்கணும். சுக்கெல்லாம் அளவாக போட்டு அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுத்தோம்னா செரிமானத்துக்கும், நம்ம வந்து சிறுதானியம் வந்து குழந்தைங்களுக்கு செரிமானத்தையும் கொடுக்காது. ஏன்னா அவங்க ஓடி விளையாட மாட்டாங்க அந்த வயசில் 6 மாதம் மாசத்துல. அதனால கொஞ்சம் லெவலா தானே விளையாடுவாங்க, அதனால செரிமானம் இருக்குங்கிறதுக்காக அதுல கொஞ்சம்
3: எந்த அளவுன்னு சொல்லிடுங்களேன். ஏன்னா நிகழ்ச்சியை கேட்கிற நேயர்களும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணும்ன்றப்ப நம்ம அளவு குறிப்பிடணும் இல்லைங்களா, எவ்வளவு அளவு இந்த சுக்கு ஓமம் கொடுக்கணும்னு சொல்லிடுங்களேன்.
4: ஃபர்ஸ்ட் குழந்தைக்குன்னு எடுக்கும்போது ஒரு கைப்புடி தான் நான் எடுத்தது, கேழ்வரகு எடுத்தோம், சின்ன

0: சுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் காரத்தன்மையாகவும் இருக்கனால சின்னதாக. ஓமம் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும்.
1: ஒரு சுக்கு 1 கிராம்
0: ஆ,
1: எடுத்துக்கலாங்களா?
0: 1 கிராம் கூட எடுத்துக்கலாம் மேம். அது மாதிரியும் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஓமம் எடுத்து நீங்கள் அதை ஃபுல்லாக பவுடர் பண்ணும்போது இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிடலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் சால்ட்டு மட்டும் தான் போட்டு குழந்தைக்கு கொடுத்தேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா, 1 வயசுக்கு அப்புறமா தான் நான் வந்து நாட்டு சர்க்கரையை அவங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்தேன். அது மாதிரி தான் கேழ்வரகுக்கு, எல்லா பொருளுக்குமே, சத்து மாவு எல்லாத்துக்குமே 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் கொடுத்தது சுகர் ஆட் பண்ண ஆரம்பித்தது நாட்டு சர்க்கரையே.
1: 6 மாசத்த குழந்தைக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிங்களா?
0: ஆம்,
1: இப்ப கேழ்வரகு மால்ட்டு மட்டும் சொல்லிருக்கீங்க, அடுத்ததா குழந்தை வளர வளர என்ன கொடுத்துட்டு
0: அதுக்கப்புறம்
1: வந்தீங்கம்மா?
0: 1 வயசுக்கு அப்புறமா நம்ம வந்து சிறுதானிய சத்து மாவு இருக்குல்ல மேம்,
1: இப்ப சிறுதானிய சத்து மாவுக்கு மூலப்பொருட்கள்லாம் கொடுக்குற என்னென்ன பொருட்கள்லாம் அதுல சேர்ப்பீங்க?
0: நான் சிறுதானியம் சத்து மாவுல வந்து சிறுதானியமும் ஆட் பண்றேன் மேம். முளைக்கட்டினது எல்லாமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்.
1: என்னென்ன
0: கம்பு,
1: பயிர்கள்?
0: கொண்டக்கடலை இருக்குல்ல மேம், அது பச்சை பயிறு, வெள்ளை கொண்டக்கடலை ரெண்டுமே நாங்கள் கொடுக்குறோம். தினை, அப்புறம் கம்பு, சாமை, காராமணின்னு சொல்லிட்டு அந்த பயிர் சேர்த்துப்போம், சோளம் சேர்த்துப்போம், பனிவரகுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது சேர்த்துப்போம். எது வந்து எனக்கு நாட்டு இதுவாக, அதாவது டைரக்டாக விளையிற இடத்துலேருந்து நமக்கு இயற்கையாக கிடைக்கும்ல, ஆர்கானிக் உணவுன்னு சொல்லுவாங்க, அது ஆர்கானிக் உணவுன்னு சொல்லி எல்லா இடமும் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து நமக்கு தெரியும்ல, இந்த இடத்துல அவங்க இயற்கையாகவே சாவடி பண்ணியிருக்காங்க, நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணலாங்க. இப்போ கிடைக்கிறப்ப உள்ள அரிசி வகைகளையும் நான் வாங்கிப்பேன் மேம். சிறுதானிய உணவுப் பொருட்கள் வந்து என்னென்னா, நாங்கள் வந்து வரகு, தினை, குதிரைவாளி, சாமை, பனிவரகு, பூங்காரரிசி, கருங்குருவை, காட்டு யானை, மாப்பிள்ளை சம்பா, மூங்கில் அரிசி, பார்லி அரிசி யூஸ் பண்ணிப்போம் அதில். அப்புறம் வந்து கருப்பு உளுந்து, கேழ்வரகு, சிவப்பு அவல், அது பச்சை பட்டாணி, நாட்டு தட்டைப்பயிர் இருக்குல்ல மேம் அது, கம்பு, ஜவ்வரிசி, கருப்பு உளுந்தும் அதில் ஆட் பண்ணிப்போம் நாங்கள், சோளம். அப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக ஏலக்காய் அதில் சேர்த்துப்போம். அது இல்லாமல் சுக்கும், செரிமானத்துக்கு நல்லது அதுக்காக சுக்கு சேர்த்துப்போம். அப்புறம் நட்ஸ் ஐட்டம்ல வந்து நம்ம பாதாம், முந்திரி, அது மாதிரி உள்ள ஐட்டமும் நாங்கள் சேர்த்துப்போம். நான் வந்து மக்கானா, தாமரை விதையிலேருந்து வர மக்கானாவும் நாங்கள் அதில் சேர்த்துப்போம் மேம்.
1: சுமார் ஒரு 25 பொருள் இருக்குங்களா?
0: ஒரு 32 இருக்கும் மேம்.
1: 32 பொருட்கள் கொடுக்குறீங்க. இந்த மதிப்பு கூட்டுறதுக்கு தேவையான மூலப்பொருள்லாம் எங்கே வாங்குறீங்க? ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க விவசாயிங்கிட்ட வாங்குறீங்க, அதுவும் இயற்கை முறையில் தான் பாரம்பரியமாக விளையிறத வாங்குறீங்க அப்படின்றீங்க. அவங்க இயற்கை முறையில் தான் சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: நான் வந்து மேம் ஒரு ஒரு ஸ்டால் போடுறோம்ல மேம், வெளியில் நம்ம ஸ்டால் போகிற இடத்துல நிறைய பேர் இயற்கை சம்மந்தமாக வந்து ஒரு ஒருத்தவங்களும் ஸ்டால், நம்மளை மாதிரி வீட்டிலேருந்து இருக்கிறவங்களும் வீட்டில் விவசாயம் பண்ணுறாங்களே, ஒரு வீட்டுக்குன்னு நம்ம வந்து இப்போ நான் எப்படி என் குழந்தைக்காக நான் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் செய்ய ஆரம்பிச்சனோ அதே மாதிரி அவங்க வீட்டுக்குன்னு ஒரு சிலவங்க ஆர்கானிக்காக உணவு தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்களே, அவங்களுக்கும் அதேமாரி இன்ட்ரெஸ்ட் ஆகி பெரிய அளவில் பண்ணுறாங்க ஆர்கானிக்காக. அவங்க மாதிரி தொழில் முனைவர்களும் இருக்காங்களே மேம், அவங்களும் அங்கே ஸ்டால் போட வர இடத்துல அங்கே நம்மளுக்கு ஒரு காண்டாக்ட் கிடைக்குதுல்ல மேம், அவங்க மூலயமா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் போகிறோம், அந்த இடத்த நேரடியாகவும் நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்குது, நமக்கு தேவையான பொருட்களும் நமக்கு கிடைக்கிற அவசி, அது எனக்கு ஒரிஜினலுங்கிறது நம்ம ஈஸியாக அதில் பார்த்து நம்ம வாங்கிலாம். இது வெளியில
1: நம்புறீங்க இயற்கை முறையில் சாகுபடி பண்றாங்க?
0: கண்டிப்பா, ஏன்னா நம்ம போய் கடையில ஒரு இதை வந்து அவங்க ஆர்கானிக்னு சொல்றதுக்கும் நம்ம வீட்டிலேயே போய் நேரடியா பார்த்து அவங்க எப்படி எல்லாம் பண்றாங்க, ஏன்னா மீன் அமிலம் அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க செஞ்சு அவங்களே அந்த வயலுக்கு பயிரிட்டு அதுல இருந்து எடுக்கிறப்ப அது கண்டிப்பா இயற்கை விவசாயமா இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால அதை நம்ம வாங்கி அதை நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரிங்கம்மா, இப்போ மதிப்பு கூட்டுதலுக்கு வந்துட்டு அரசாங்கம் ட்ரைனிங் தராங்க இல்லைங்களா, ஏதாவது பயிற்சிக்கு போய் இந்த தொழிலை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சதுங்களா, இல்ல நீங்களாவே கத்துக்கிட்டது தானா?
0: நம்ம வீட்டுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுதான் மேம், ஆனா அதையே நான் வந்து வீட்டுல பக்கத்துல எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். எல்லாரும் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை ப்ராடக்ட் பிராண்டு அந்த மாதிரி போகணும்னா நம்ம வந்து ஒரு பொருளை வந்து சும்மா எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு சர்டிபிகேட் எல்லாமே வேணும். உணவு பொருளுங்கிறப்ப தரமா இருக்கணும், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அது சாப்பிட்ற பொருள் உடல்நிலையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆகுங்கிறனால அதை நம்ம கற்றுக்கிறது ஒரு சர்டிஃபிகேட்டோடு இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லதுங்கிறப்ப எனக்கு அப்போ வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலயமாவும் கேவிகே மூலயமாவும் நிறையா எனக்கு ட்ரைனிங் கிடச்சிது மேம். அது மூலயமா நான் அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டேன். ஒரு ப்ரொசீஜராக செய்கிறதுக்கு எப்படி செய்யலாம், ஒரு பொருளை மதிப்பு கூட்டுறது எந்த மாதிரி இதில் பண்ணலாம், பேக்கிங் பண்ணுறது எல்லாமே அங்கே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு பெரிய ஒரு பலம் தான் மேம். மதிப்பு கூட்டுதலில் வந்து நமக்கு PMFE சொல்லிட்டு ஒரு லோன் வரும்.
1: அந்த ஸ்கீம் பேர் என்னங்க?
0: PMFE சொல்லிட்டு சுயோதிவு குழுவில் கொடுக்குறாங்க மேம். உணவுப் பொருள் பதப்படுத்துறது

0: இருக்குன்னு அது ஸ்டார்டிங்கே சுயோதி குழுவில் 40,000 தராங்க. அது இல்லாமல் பேங்க் லெவலில் நம்ம போகும்போது 25 லேக்ஸ் வரைக்கும் தரதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து நம்ம யூனிட்
1: குறிப்பாக பெண்களுக்கான இந்த சுயதொழில் செய்கிற பெண்களுக்கு மட்டும் தரது தான்,
0: அது எஸ்கெச் மூலயமா போகிறாங்களே மேம், அதாவது சுயோதி குழு மூலயமா போகும்போது அதில் கிடைக்கிறது. அது ஸ்டார்டிங் 40,000 கிடைக்கும், அதுக்கப்புறமா நம்மளோட ப்ரொடெக்ஷனை பொறுத்து அடுத்தடுத்த லெவல் அவங்க கொடுப்பாங்க மேம். டைரெக்டாக நம்ம பேங்க் மூலயமாகவும் அதுக்கு அப்ளை பண்ணலாம். இதேமாரி மதிப்பு கூடுதல், அது நம்மளோட யூனிட் சைஸை வச்சியும் நம்ம பொருளாக எப்படி நம்ம பண்ணுறோம் பெரிய லெவலில் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரியும், ஸ்டார்ட் அப்னா ஸ்டார்ட் அப்பில் உள்ள அமௌண்ட் மாதிரியும் அவங்க பிரித்து தராங்க மேம்.
1: உங்கள் வீட்லேயே பண்ணிகிட்டு இருக்கீங்களா?
0: இப்போ நான் வீட்லேயே தான் மேம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து தனியாக ஒரு இடம் வந்து கட்டிகிட்டு இருக்கேன் மேம். அது வந்து ஒரு 1 இயர்க்குள்ளார முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் சோலார் சிஸ்டமும் நம்ம, அதாவது அது முளைக்கட்டின பயிரெல்லாம் எனக்கு காய வைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் இடம் இல்லை, அதுக்காக ஒரு இடம் பார்த்து அதில் வந்து சோலார் கூடாரமும் நாங்கள் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குமே நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து லோன் உண்டு.
1: சரிங்க, இப்போ சோலார் ட்ரையர் காய வைக்கிறதுக்கு தேவைப்படும் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ வேற என்னென்ன மிஷின்ஸ்லாம் வந்துட்டு ஒரு உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கு தேவைப்படுங்க?
0: நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு முளை கட்டணும் மேம். அதை ஃபஸ்ட் நாள் ஊற வச்சு நம்ம அதை நல்லா டைட்டாக காட்டன் துணியில் கட்டி அதுலேருந்து சிறுதானிய லைட்டாக நம்மளுக்கு முளைஞ்சி 3 டேஸ் ஆகும் அந்த ப்ராசஸ். அதுக்கப்புறமா அதை எடுத்து உலர்த்தி வெயிலில் நம்ம அதை காய வைக்கணும். அது வந்து தூசி எதுவுமே படாத அளவுக்கு நம்ம காய வைக்கணும். அதுக்கு சோலார் ட்ரையர் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்கு தனியாக நம்மளுக்கு சோலார் ட்ரையருக்குன்னே வந்து மானியம் உண்டு. அதுக்கு கவர்மெண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா ஸ்கீமும் அது தனிப்பட்ட இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாவே சூரிய கூடாரம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல அது தனியா நமக்கு ஸ்கீம் இருக்கு. அதுக்குன்னு தனியா ஒரு லோன், சூரிய கூடாரம்ங்கிறதுக்குன்னு தனியா ஒரு லோன் உண்டு, அது தேவைப்படும். அது இல்லாம நம்ம காய வச்சு அதை எடுத்ததுக்கு அப்புறமா அதை நம்ம வந்து ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அது நல்லா வறுக்கணும். சிறுதானியத்தை வந்து எல்லாத்தையும் வறுத்து அதுக்கப்புறமா தான் அதை நம்ம மாவாக அரைச்சி நம்ம யூஸ் பண்ண முடியும் மேம்.
1: இப்போ இதுலேயே வந்துட்டு பூஞ்சான் வர வாய்ப்பு உண்டு இல்லையா?
0: இது வரைக்கும் எனக்கு வந்தது இல்லை மேம். ஆனால் அது ஒரு சிலவங்க தப்பாக நல்லா லூஸாகவும் தண்ணியோடையும் வச்சுட்டாங்கன்னா அது மாதிரி ஆகும் மேம். அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கீழே வந்து அந்த ஹோல்ஸோட இருக்கு மேம். அது
1: அந்த காலத்துல முளைப்பாரி சல்லடையில வைக்கிற மாதிரி,
0: சல்லடையில வைக்கிற மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா தண்ணி லைட்டா வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம 2 டேஸ் வைக்கும் போது ஒன்ஸ் எடுத்து இப்படி பார்த்துட்டு டைட் பண்ணிட்டோம்னா ஒன்றும் ஆகாது. தண்ணி இல்லாம பிசு பிசுன்னு சில டைம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது வந்து நம்ம கரெக்டான இதுல வைக்கணும். தண்ணி வந்து கொலகொலன்னு அதிகமா அதுல வச்சுட்டா கொலகொலன்னு அந்த மாதிரி ஆயிடும்.
1: இது தனியா ஒரு கூடாரத்துல வச்சிருக்கீங்களா இந்த சிறுதானியங்களை வந்துட்டு முளைக்க வைக்கிறதுக்கு, இல்ல உங்க வீட்டுக்குள்ளார ஒரு பகுதியில வச்சிருக்கீங்களா?
0: ஒரு பகுதியில நான் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் மேம். அது 1 வீக்குக்கு அந்த ரூம் வந்து ஃபுல்லாவே முளை கட்டுறது ரெடி பண்றதுக்குனே வச்சிருப்போம். அந்த டைமுக்கு அது அந்த இடத்துல யாரும் போக மாட்டோம், அதை டச் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி வச்சுக்கிறோம் மேம்.
1: இப்போ இயந்திரங்கள் வந்துட்டு சோலார் ட்ரையர் மட்டும்தான் தேவைப்படுங்களா, வேற எந்த ஒரு இயந்திரமும் தேவைப்படாதுங்களா?
0: அது இப்போதைக்கு அடுத்து நம்ம வறுக்கிற ப்ராசஸ், அதுக்குமே இயந்திரம் வந்துருச்சு. அதிக லெவலில் பண்ணும்போது 25 கிலோ நம்ம டெய்லி ப்ரொடக்ஷன் பண்றோம்னா நம்மளால அதை வறுக்க முடியாது கையால, ரொம்ப பெயின் ஆகிடும். இப்போதைக்கு நான் வந்து என்னோட யூனிட் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம ஓனாக தான் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக, ஏன்னா யூனிட் போட்டதுக்கு அப்புறமா தான் மிஷினரி நம்ம செட் பண்ண முடியும். அதனால நான் இப்போ வந்து வறுத்துக்கு வீட்டில் சும்மா சிலிண்டரில் நார்மலாக நம்ம அதுக்குன்னு ஒரு செட்டப் வச்சிருக்கோம், அதில் தான் மேம் நான் வறுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அரைக்கிறதுக்கு மில்லு வந்து நம்ம வெளியில தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். மில்லு இது மிஷின் இருக்குல்ல மேம், மாவு மில்லு, அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம அரைச்சிட்டு இருக்கோம். அதுவும் மிஷினரி எல்லாமே நம்ம கொட்டேஷன்ல லோனுக்காக அப்ளை பண்ணி யூனிட்டுக்காக ப்ராசஸ்ல இருக்கு மேம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவேரி அசட், கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின் உழவர் அரங்கம்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500க்கும் மேற்பட்ட வேளாண்மை

0: கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
1: காரைக்கால் மாவட்டம் மேல ஓடதுரை ஆர் சுதா அவங்க சிறுதானியம் மூலமா சுய தொழில சாதிக்கக்கூடிய இந்த பெண் சக்தி சிறுதானியத்து மூலியமா என்னென்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படிங்கிற எல்லா செய்தியும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்களே.
2: ஆமாங்கா, அவங்க வீட்டு குழந்தைக்காக இதை செஞ்சு பார்த்திருக்காங்க. இப்ப அதையே வியாபாரமாவும் ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா.
3: வேற ஏதாவது பொருட்கள் தயாரிக்கிறீங்களா?
4: வேற வந்து நம்ம வந்து பெண்களுக்காக வெறும் முதுகு வலி, இடுப்பு வலி அதிகமா இருக்குதுல்ல மேம், அதுக்காக கருப்பு உளுந்துல முளை கட்டி கருப்பு உளுந்த பவுடர் பண்ணி கொடுக்கறது மேம். அது வந்து களி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், கஞ்சாவும் குடிச்சிக்கலாம், லட்டு மாதிரியும் பிடிச்சி சாப்பிடலாம். அது நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், பெரியவங்களும். குழந்தைங்கன்னா லட்டு சாப்பிடுவாங்க, சிலவங்க உளுந்து எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாங்கிறதுக்காக நான் வெறும் கருப்பு உளுந்த முளை கட்டி அதை பவுடர் பண்ணி அதுலேயும் சுக்கு ஓமம் அதெல்லாம் சேர்த்து அதுலேயும் நட்ஸ் நம்ம வந்து முந்திரி பாதாம் அதுவும் ஆட் பண்ணிப்போம் மேம். ஆட் பண்ணி அதையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மேம்.
3: குழந்தைக்கு அடுத்து பெண்களுக்கு ஒரு சிறுதானியம், சாரி, குழந்தைக்கு அடுத்து பெண்களுக்கு ஒரு பொருட்கள் தயாரிக்கிறீங்களா? எப்படி இந்த யோசனை வந்துச்சு உங்களுக்கு?
4: எனக்கு கொஞ்சம் அதிகமா பேக் பெயின் இருக்கும், உளுந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரி, இது நம்ம பண்ணணும்னா நம்மளும் சாப்பிடலாம், வெளியிலயும் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு. உளுந்து கஞ்சி டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மேம், அது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதை வந்து ப்ராப்பரா யாரும் செஞ்சு சாப்பிடறதுக்கு டைம் கிடையாது. எனக்குமே இப்படிதான் இருந்துச்சு. இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறப்ப எனக்கு அது சந்தோஷமா இருக்கு. ஒரு எப்படி சொல்ற, ஒரு ப்ராடக்டாவும் எனக்கு வந்ததுல, ஒரு தொழிலாவும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். அது
3: இப்ப இந்த உளுந்து களி சொன்னீங்கல்ல, அது ரெடி மிக்ஸ்ங்களா?
4: ஆமா மேம், நேரா நம்ம பவுடர் கொட்டி அதை களிக்கின்ற மாதிரி கிண்டி அதை டைரக்டா சாப்பிட வேண்டியதான், எதுவுமே அதுல ஒன்னும் பிரச்சனை வராது.
3: இதுல என்னென்னலாம் சேர்க்கறீங்க? முளைக்கட்டின உளுந்து, சக்கரை இருக்குங்களா?
4: சக்கரை எல்லாம் இருக்காது மேம், சக்கரை நம்ம எப்போதுமே அதுல ஆட் பண்ண மாட்டோம். டைரக்டா அவங்க யூஸ் பண்ணும் போதுதான் அவங்க அந்த அளவுக்கு என்ன அளவோ அதுல யூஸ் பண்ணிப்பாங்க. உளுந்து மேம், அப்புறம் சுக்கு நம்ம சேர்த்துப்போம், பாதாம் முந்திரி அதை சேர்த்துப்போம் மேம், ஓமம் கொஞ்சோண்டு, அவ்வளவுதான். கருப்பு உளுந்து மட்டும் முளைக்கட்டி நம்ம செய்யறது மேம்.
3: சரிங்க,
4: வெறும் உளுந்துல உள்ள சத்தை விட முளை கட்டினது இன்னும் சத்தா இருக்கும், ஏன்னா அதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். லட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடும் போது அவங்களுக்கு பாதி சாப்பிட்டாலும் அதுல கொஞ்சம் சத்து அதிகமாகவே அவங்களுக்கு கிடைக்கும் வெறும் உளுந்தை விட. அதனால தான் நான் முளை கட்டியே கொடுப்போம், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சாதாரண உளுந்து மிக்ஸின் கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு தான் மேம் நாங்கள் அதை முளை கட்டி கொடுக்குறோம்.
3: சரிங்க, வேற ஏதாவது
4: வந்து ஏபிசி மால்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்பிள், பீட்ரூட், கேரட், அது மூணுத்தையுமே நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாலில் கலந்து குடிப்பாங்களே மேம், அந்த மாதிரி சத்து மாவு வந்து சிலவங்க குடிக்க மாட்டாங்க. அதனால பாலில் கலந்து ஏதாவது பவுடர் குடிச்சாங்கன்னா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக ஏபிசி மால்ட்டுன்னு சொல்லிட்டு அதுவும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் மேம்.
3: மாய்ஸ்டர் கண்டென்ட் இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி இதோட மாய்ஸ்டர் கண்டென்ட் பாக்குறதுக்கு கண்டிப்பா இயந்திரம் தேவைப்படும் இல்லைங்களா? எப்படி, நீங்களே உங்க கையில பாத்துப்பீங்களா எப்படிங்க? ஏன்னா சோலார் டிரைவ் உள்ள ஆப்பிள் பீ எல்லாம் பெரிஷபிள் ஐட்டம், டக்குன்னு ஃபங்கல் அட்டாக் ஆகும், அதுக்காக கேட்கறாங்க.
4: நாங்க வந்து அதை எப்படி செய்யறோம்னா, இது ஃபுல்லாவே அரைச்சி ஒன்னா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுவோம்.
3: சரி, ஏபிசி மால்ட் தான் இருக்கிறீங்க, அடுத்து வேற ஏதாவது பண்றீங்க?
4: அதே மாதிரி பனானா மிக்ஸ் வந்து வாழைப்பழம் இருக்குல்ல மேம்,
3: எந்த ரகம் வாழைப்பழத்துல?
4: நேந்திரம் பழம்.
3: நேந்திரப்பழம், ஏன் குறிப்பா நேந்திரப்பழம்?
4: அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மேம், நமக்குமே நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தியா நல்லா வலிமையா இருக்கும்னு சொல்லுவாங்க நேந்திரப்பழம். அதனால அதை நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அது சீசனுக்கு தான் கிடைக்கும், ஸ்டாக் அது வந்து கொஞ்சம் லிமிட்டடா தான் மேம், ரொம்ப ஸ்டாக் அதை நான் வெளியில கொடுக்க மாட்டேன், ஒரு சில ஸ்டோருக்கு மட்டும்தான் கொடுக்கறது. அது
3: விவசாயிகிட்ட
4: டைரக்டா நாங்க மதுரை அந்த மாதிரி சைட்ல இருந்துட்டு நாங்க இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம் மேம்.
3: இந்த பனானா மால்ட்டுக்கு வெறும் மூலப்பொருள் வந்து பனானா
4: மட்டும்தான் மேம்,
3: நல்லா ட்ரை பண்ணி
4: ட்ரை பண்ணி அது பவுடர் பண்ணி கொடுக்கறது.
3: இதோட எக்ஸ்பைரி டேட்டுங்க?
4: அதெல்லாம் 3 மந்த் தான் மேம். ஏபிசி மால்ட்டு அதுக்கு பனானா மால்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து 3 மந்த் தான் மேம் கொடுக்குறோம், ஏன்னா அது ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுக்கிறதுனால ரொம்ப நாள் நம்ம வச்சிருந்து அது கொடுக்க முடியாது. சிறுதானியத்துக்கெல்லாம் நம்ம 6 மந்த் 8 மந்த் வரைக்குமே அதை நம்ம பண்ணிக்கலாம், இதுக்கு வந்து 3 மந்த்துக்குள்ளார தான் மேம் நான் எக்ஸ்பைரி போட்டு போடுறது. அதை அப்படியே பவுடர் பண்ணி நம்ம அரைச்சி கொடுப்போம்.
3: சோலார் ட்ரையர் வச்சிருக்கீங்களா?
4: சோலார் நான் வந்து இப்போதைக்கு சன்லைட்ல காட்டன் துணியில போட்டு மூடிடுவோம் மேம், அப்படியே அது காஞ்சிரும், அதுக்கப்புறமா அதை நம்ம அரைக்க வேண்டியதான்.
3: சரிங்க.
4: அப்புறம் வந்து நாங்கள் வந்து கோதுமையும் நாங்கள் முளை கட்டி கொடுக்குறோம் மேம். கோதுமை வந்து ஒரு 3 days ஆகும் மேம் முளை கட்டுறதுக்கு. இப்போ எல்லாரும் சப்பாத்தி, கேன்சர் பேஷண்ட்லாம் கோதுமையும் முளை கட்டி அந்த
3: மைக்ரோக்ரீன்ஸ்
4: அது எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நிறைய வீடியோஸ் டாக்டர் சொல்லி நிறைய இன்டர்வியூலலாம் நான் பார்த்துருக்கேன். அதனால நான் அதை என்ன பண்ணணும்னா, நம்ம

0: மைக்ரோ கிரீன்ஸாக நம்ம லோக்கலில் காரைக்காலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம், சேல்ஸ் ஆகிறது. அதை நம்ம பவுடராக கொடுத்துட்டோம்னா எல்லாருமே சப்பாத்தி அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்குமே, வீட்டில் எல்லாருமே எடுத்துப்பாங்களேன்னு சொல்லிட்டு அதை முளைக்கட்டி, அதையும் அது ரொம்ப சீக்கிரமாக ஃபங்கஸ் வரும் மேம். கோதுமையை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சம் அளவில் தான் அதை நான் முளைக்கட்டுவேன்.
1: இப்போ விளைபொருட்களை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க நீங்கள்?
0: மார்க்கெட்டிங் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம லோக்கலில் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் மேம். அதுக்கப்புறமா தான் நமக்கு ஒரு பிராண்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு, அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டு, உதயம் ரிஜிஸ்டர் எல்லாமே நம்ம பண்ணி எஃப்எஸ்ஐ வாங்கணும், லேப் டெஸ்ட் எடுத்து எடுக்கிறோம், லேபிளிங் பண்ணணும், பேக்கிங் எல்லாமே பண்ணி. இப்போ பக்கத்தில் உள்ள நம்ம காரைக்காலே உள்ள சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் சென்னை மதுரை அந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம வந்து ஒயிட் லேபிளிங்கில் கொடுக்குறோம். அதாவது நம்மளோட ப்ராடக்டை அவங்க வாங்கி அவங்க லேபிள் பண்ணிப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் அதிக லெவலில் போகுது. இப்போ இட்லி பொடி வரைக்கும் நாங்கள் மசாலா பொருட்களும் செஞ்சிட்ருக்கோம். இட்லி பொடி, மிளகாய் தூள், வெறும் மிளகாய், சில்லி பவுடர், அது
1: இதுக்கு உங்களுக்கு எந்த மெஷினரிஸும் தேவைப்படலையா?
0: இல்லை, அது எல்லாமே இப்போ கேவிகேல, இப்போ எனக்கு வந்து கேவிகேலையே ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு தனியாக யூனிட் வந்து மிஷினரி அங்கேயே இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம வேணாலும் அரைச்சிக்கலாம். அதில் நாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மேம். இப்போ
1: ஒரு உங்களை மாதிரி ஒரு இல்லத்தை ரசி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன சான்றிதழ் தேவைப்படும்?
0: ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஒரு குடிசை தொழில் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட்டு நமக்கு தேவைப்படும் மேம். குடிசை தொழில் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு உதயம் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கும் மேம். அது நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எஃப்எஸ்ஐ, அதாவது உணவுப் பொருட்கள் அப்படிங்கும் போது அதுக்கான சான்றிதழ், உணவுப் பொருட்கள் சம்மந்தமாக நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு எஃப்எஸ்ஐ அப்ளை பண்ணி அந்த ஒரு சர்டிஃபிகேட்டு நம்ம வாங்கணும். நம்ம லோக்கலில் இருக்கிறனால நம்மளோட நகராட்சா, கிராம லெவல், கொம்யூன் பஞ்சாயத்தில் இந்த இடத்துல நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு சான்றிதழ் வாங்கணும் மேம். நம்ம யூனிட் போட்டு அடுத்த அடுத்த லெவலுக்கு போகும்போது அது நம்ம நகராட்சி லெவல்லையும் டிக் ஆஃபீஸ் லெவலையும் நம்ம சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி ஆகும் மேம்.
1: இந்த சான்றிதழ் வாங்கிட்டுறீங்க, இப்போ இந்த தொழிலை செய்யறதுக்கு நீங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால்னா என்னங்க?
0: எனக்கு இட வசதி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மேம்.
1: உங்கள் வீட்டிலே பண்ணுறதுனால
0: பண்ணுறது இப்போ கொஞ்சம் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபேமிலி வைஸ்லேயே ரொம்ப ஹெல்ப்பு. அம்மா வீட்டில் கொஞ்சம், எங்கள் வீட்டில் கொஞ்சம்னு ஒரு யூனிட், ரெண்டு யூனிட்டாக நான் போட்டு ஒரு சில ப்ராடக்டை அங்கே பண்ணுவேன், ஒரு சில ப்ராடக்டை இங்கே பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு ரூமை நாங்கள் அதுக்காக எடுத்திருக்கோம். அடுத்ததுன்னா என்னோடய மார்க்கெட்டிங் தான் மேம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பெண்ணாக இருக்கும் போது அதை எப்படி வெளியில் கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறதுல கொஞ்சம் ரொம்பவே இதாக இருந்துச்சு. அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதே என்னோட வீட்டுக்காரவங்க தான். அவங்க வந்து தான் ஃபுல் மார்க்கெட்டிங் அவங்க தான் போவாங்க. ரெண்டு பேரும் போவோம், நான் வெளியில் தான் வெயிட் பண்ணுவேன். அவங்க தான் போயிட்டு பேசி ஒரு ஷாப்லேயும் பார்த்துட்டு கொடுத்துட்டு வருவாங்க. ஃபஸ்ட்டில் எல்லாருமே வாங்க யோசித்தாங்க, அப்புறமா ஒரு சிலவங்கலாம் நிறையா வாய்ப்பு கொடுத்தாங்க. அது எனக்கு இப்போ வரைக்கும் ரிப்பீட்டாக அதிகமாகிட்டு தான் இருக்குது, ப்ராடக்டோட அளவு வந்து அதிகமாகிட்ருக்கு.
1: சரிங்கம்மா, உங்களோட அனுபவங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி இந்த நிகழ்ச்சி கேட்குற இல்லத்தரசிங்க இந்த தொழிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் என்ன சொல்லுவீங்க?
0: முதல்ல நம்ம தோத்துடுவோம், அதை நம்ம வந்து யோசிக்கணும். இப்போதான் நம்ம வரோம், அடுத்து நம்ம போகுவோம், இதோட விட்டுறக்கூடாது. ஒரு ஒரு கிலோ செய்கிறோன்னா ஒரு கிலோவும் அப்படியே ஸ்டோர் ஆகும் மேம், போகாது. அதாவது பக்கத்தில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு வாங்குவாங்க, நான் ஃபேஸ் பண்ணதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை நம்ம தொழிலாக தொடங்கும் போது யாரும் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. எல்லா விதத்துலேயும் அதில் நிறையா நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதை எதையுமே நம்ம இது பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நம்ம போய்கிட்டே இருக்கணும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசு புதுசாக ஆளை பாருங்கள், நான் பேச மாட்டேன் ரொம்ப அதிகமாக, எல்லார்ட்டையும் டப்புன்னு போய் பேச மாட்டேன். ஆனால் இப்போ நான் பேசுகிறேன், என் ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ண நான் ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தவங்களை ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன்னா நான் என்னோடய தொழிலையே சொல்லிவிடுவேன், அவங்க என்னோடய ப்ராடக்ட் பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. அந்த லெவலுக்கு நம்ம பேச்சிலாம் நம்ம மாற்றத்தை கொண்டுட்டு வந்தோம். அதை மாதிரி நம்ம நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம அதை தொடர்ந்து விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா முன்னேறலாம் மேம்.
1: நிச்சயமா, ஒரு பெண்ணால் சாதிக்க முடியாதது எதுவும் கிடையாது. அதுவும் இல்லத்தரசியா தன் குழந்தைக்காக ஆரம்பிச்சது, இன்னைக்கு வெளிநாடுகள்ல உங்களோட விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்கன்னா உங்க குடும்ப ஒத்துழைப்போட தான் வந்திருக்கீங்க இல்லைங்களா? மேலும் நீங்க உங்க தொழில சிறக்கிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ மேம்.
2: அக்கா, சிறுதானிய மூலம் சுயதொழில் செஞ்சு சாதிச்சுக்கிட்டு இருக்க காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை ஆர் சுதா அவங்க புதுசு புதுசா தயாரிக்கிறாங்க பாருங்கக்கா. ஏபிசி மால்டா வாழைப்பழ பவுடரா,
3: இவங்க என்னென்ன இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க, அரசாங்கத்தோட உதவி என்னென்ன கிடைக்குது அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க.
2: ஆமாங்கக்கா, இந்த மாதிரி நம்மளும் சுய தொழில் செய்யணும்னா என்னென்ன மாதிரியான சான்றிதழ்கள் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்த கூட ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன துளசியக்கா, நீங்க இந்த நிகழ்ச்சியை கூர்ந்து

0: நினைக்கிறத பார்த்தா நீங்க பண்ற சத்து மாவை விற்பனை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்க.
1: ஆமா, நானும் ஒரு பெண் சக்தியாக வேண்டாமா?
0: கண்டிப்பாக்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவேரி அசட்,
2: கும்பகோணம் ஸ்கைபீன் அக்ரி சூப்பர் மார்க்கெட்டின்
0: உழவர் அரங்கம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
0: காரைக்கால் ONGC காவேரி அசட்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
4: ரசாயன உரத்தை குறைத்திடுங்கள், சாரல் பிளட்டை பயன்படுத்துங்கள். ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். கும்பகோணம் ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் இந்தியாவிலேயே முதன்முறையாக வேளாண்மை பொருட்களுக்கான முதல் சூப்பர் மார்க்கெட். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், மாடி தோட்டங்கள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள், அரசு மானியத்துடன் சொட்டு நீர் பாசன உபகரணங்கள் வாங்க ஸ்கைவின் அக்ரி சூப்பர் மார்க்கெட் கும்பகோணம். இங்கு ஆர்கானிக் உரங்கள், பூச்சி மருந்துகள், விதைகள், 500 மேற்பட்ட வேளாண்மை கருவிகள், வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க முத்துப்பிள்ளை மண்டபம், காரைக்கால் ரோட், கும்பகோணம்.
5: ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களே. சிந்தனை துளி ஒன்று. மெதுவாக செல்வோம், வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரின் முகத்தை நினைவில் கொள்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 8:00.

0: நேர்களே, நீங்க கேட்க போறீங்க, ரசிக்க போறீங்க. லலிதா ஜுவல்லரி வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி, மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை, பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: இன்னைக்கு காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக நிறைய நேயர்கள் தொலைபேசி வழியில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்களை போலவே நம்மளும் இன்னைக்கும் பாடல் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் நம்பர்ஸ் தெரியலையே அப்படின்றீங்களா? இப்போ நான் சொல்றேன், அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 0436823121 இந்த எண்ணிலும், அல்லது 0436829948 இந்த எண்ணிலும், அல்லது 0436829958 இந்த எண்கள்லையும் நீங்கள் அழைக்கலாம். மேலும் உங்களுக்காக ஒரு செல்ஃபோன் நம்பரும் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேங்க. அது 9566427231 இந்த எண்களில் வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை கேளுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம காரைக்கால் பண்புகளுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். இந்த காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சிக்காக அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்கள் குழந்தைகளோட கல்யாண பந்தியில் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அது முக்கியமாக என் வீடுகளில் சாப்பிடும்போதே குழந்தைகளை வச்சுட்டு சாப்பிடும்போதே நம்மளை அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட விட மாட்டாங்க. அவங்களுடைய சேட்டைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்படின்னா கல்யாண பந்தியில் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளோட கல்யாண பந்தியில் இதை பற்றி உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள். காரைக்கால் பண்புகளையுடைய முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த போஸ்டருக்கும் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இணைப்பில் முதல் நேயர் பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டு வந்திருக்கிறாங்க. யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: இனிமையான இரவு வணக்கத்தோடு மேலணி குழி இளமதி மோகன்.
0: நலமா இருக்குமா? உங்களை போலவே சொல்லுங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு?
2: எனக்கு

0: தாதா படத்துல இருந்து தாயாக அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல் கொடுங்க.
1: சரிங்க, பாட்டு கேட்கலாம். நன்றிம்மா.
0: நன்றி
1: நன்றி நன்றி. நேர்லே இது காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் உங்களோட உங்கள் ஆர்ஜேஎம் கலியபெருமாள்.

0: நேரில் துள்ளி துள்ளி ஓடுதுமான்னு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நாளை காலை 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் முழவர்களுக்கு
1: ஒஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஒஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் சொல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கவிருப்போர் பூமெக்ஸ். பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ். நெல்லை காரைக்கால் மீன்துறையிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. மின்சார சட்டம் 2003 விதிகளின் கீழ் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் கோவா மாநிலத்தின் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் நுகர்வோர் குறைதீரவை புதுச்சேரியில் அமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி நுகர்வோர் குறைதீரவை வரும் 23/9/2026 புதன்கிழமை அன்று காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரை காரைக்கால் மின்துறை தலைமை அலுவலகத்தில் வருகை தந்து மின் நுகர்வோர் சேவை குறைபாடுகளை நேரடியாக கேட்க உள்ளது. அதனால் மின் நுகர்வோர் இப்பொழுது அறிவிக்கப் போகும் சேவை குறைபாடுகள் சம்பந்தமாக நேரடியாக எழுத்துப்பூர்வமாக நுகர்வோர் குறைதீரவை தலைவர் அவர்களிடம் புகார் அளிக்கலாம். அதாவது மின்சார இணைப்பு சம்பந்தமான சேவைகளை செயல்படுத்துவதில் தாமதம், பெயர் மாற்றுதல், மாதாந்திர மின் விநியோக பில் சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகள், பழுதான மின் மீட்டர்களை மாற்று ஆய்வகத்திற்கு அனுப்புதல், பில்களில் திருத்தல் கோருதல், மின்தடை, குறைந்த மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த ஏற்ற இறக்கம். இந்த வாய்ப்பினை நுகர்வோர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு காரைக்கால் மின்துறை

0: கேட்டுக் கொள்கிறத. இசையோடு இது நம் காரைக்கால் பண்புலையில் காய்ச்சல் வரும் காரணம்.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்புலையின் பேச்சு. பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாமா? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
3: என்ன பாட்டு
0: கேக்கலாமா? நன்றி இணைப்புல வந்தமைக்கு
3: மகிழ்ச்சி.
0: நன்றி. காரைக்கால் பண்புலையுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த போஸ்டர் ஒன்று போட்டிருக்கிறதுல, உங்கள் குழந்தைகளோட கல்யாண பந்தியில் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு நம்ம நேர்களும் தட்டி விட்டுட்டு இருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமண பந்தி அப்படிங்கிறது கூட்டமும் சத்தமும் நிறைந்த இடம் அப்படிங்கிற

காரைக்கால் பெண்களுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த போஸ்டர் ஒன்று போட்டிருக்கிறதுல, உங்கள் குழந்தைகளோட கல்யாண பந்தியில் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம நேர்களும் தட்டி விட்டுட்டு இருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமண பந்தி அப்படிங்கிறது கூட்டமும் சத்தமும் நிறைந்த இடம் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் மிரளாமல் இருக்க அவர்களுடைய கவனத்தை அன்போடு கையாள்வேன். அதே போல் குழந்தைகளுடைய பாதுகாப்பு தான் முதல்ல முக்கியம் எனக்கு. நான் குழந்தைகளோட பந்தியில் உட்காந்தா நடுவில் அமரவே மாட்டேங்க, கடைசியில் ஓரமாக தான் அமர்வேன். நான் திடீர்னு குழந்தைகள் அழுதாலும் அல்லது கை கழுவ வேண்டும் என்றாலும் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல் எழுந்து போக முடியும் இல்லையா. பந்தி தொடங்குவதற்கு முன்னாடியே குழந்தைக்கு பசி எடுத்துட்டா நானே பிள்ளைகளை பந்தி போடும் இடத்திற்கு சென்று உணவை வீணாக்காமலும் சாப்பிடக்கூடிய உணவை மட்டுமே வைக்க சொல்லுவேன். குழந்தைகளுக்கு நான் ஊட்டி விடவே மாட்டேன், நேரமானாலும் பரவாயில்ல அவர்களையே சாப்பிட வைப்பேன் அப்படின்றாரு. அமிர்தராயன் கோட்டை பாரிவாளர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, என் நிலையில் உள்ளதை பார்க்க மாட்டேங்க, குழந்தைகளுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு இருக்கிறாரு. அப்போல்லாம் அவங்களாம் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இலையிலே கை வைப்பார் போல இருக்க இவர். அப்புறமா இன்னொருத்தங்க அண்ணப்பன்பேட்டையிலேருந்து ஜோதி சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் சார், என்னுடைய மகள் கல்யாண வீட்டில் இலையில் வச்சது பிடித்து மறுபடியும் சாப்பிட வேண்டும் என்றால் கூச்சப்படாமல் அங்கே இருக்க சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு நான் வாங்கி தருவேன், கூடவே நானும் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவேன், எனக்கும் பசிக்கும் உள்ளு அப்படின்ட்டு இருக்காங்க. குழந்தை மேலே அக்கறையாக பார்த்து நம்மளும் ரெண்டு வடையை வாங்கி உள்ளே விட்டுக்கிறது அப்படி தானே. அடுத்து மன்னமந்தலேருந்து ரஞ்சிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியாக எல்லாம் போட வேணாம்னு சொல்லிடுவேன், நானே ஊட்டி விடுவேன், என் மகள் இட்லி மட்டும்தான் சாப்பிடுவா அப்படின்ட்டு இருக்காங்க. காரைக்கால் புத்துத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்பான தோழனுக்கு அன்பான இரவு வணக்கம் அப்படின்ட்டு இருக்காங்க. உங்களுக்கும் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். என்னங்க தோழா இப்படி கேட்டு போட்டீங்க, கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு நம்ம சாப்பிட சொன்னால் நம்ம மூஞ்சியை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, அது நம்ம மூஞ்சை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான், சொல்லவும் முடியாமல் மேலவும் முடியாமல் வீட்லேயே அப்படியே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரி, மற்ற நேரங்களில் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி, தோப்புத்துறை சங்கரி நான் பாட்டு கேட்டனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாட்டு தான் வருதுங்க இவன் படத்திலிருந்து, அப்படி பார்க்குறதுனாவே நான் பாட்டு.

0: நெகிழி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. இன்னைக்கு 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நிகழ்ச்சி இருக்கு இல்லையா? இது இளையோருக்கான ஒரு நிகழ்ச்சிங்க. அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம். எல்லாருமே பங்கேற்காதீங்க. ஒரு +1, +2 அல்லது கல்லூரி படிச்சுட்டு இருக்கிற, படிப்பை முடித்த அந்த நேயர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைக்கு 8:30 காரை எக்ஸ்பிரஸ் 100.3 இளையோருக்கான நிகழ்ச்சி. அதில் ஒரு காரைக்கால் பண்ணலுடைய முகநூல் பக்கத்தில் அதுக்காகவும் நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வச்ச செல்ல பெயர் என்ன? சொல்லுவாங்களே கிராமத்தில் அவனுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வச்ச செல்ல பெயர் என்ன அப்படின்றத டைப் பண்ணுங்கள். காரைக்கால் பண்ணலுடைய முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த போஸ்டருக்கும் கீழே மறந்துடாதீங்க. ஒரு 11-12 கல்லூரி படிக்கிற அல்லது படிப்பை இப்போ தான் முடிச்சிருக்கிற அந்த இளையோர்கள் மட்டுமே அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அது 8:30 காத்திருக்கு. வாங்க நம்மளும் நிறைய பேசலாம். சரி, பாட்டு கேட்க போகிற அடுத்த நேர் யாருன்னு கேட்கறதுக்கு முன்னாடி, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் மெலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மெலனிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி உங்கள் கடை கும்பகோணம்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறை பூண்டி.
0: தரமான தரப்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 7:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் டைல்ஸ் பார்க் வழங்கும் தங்கமான நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி வழங்கும் வாங்க பேசலாம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. சரி, பாட்டு கேட்க போற அடுத்த நேயர் யாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். இன்னைக்கு காட்டில் வரும் காண நிகழ்ச்சியில வணக்கம்.
4: வணக்கம். உடையார் பாளையம் அஜிம்.
0: அஜிம் ஐயா சொல்லுங்க. காற்றில் வரங்கான நிகழ்ச்சியில நம்ம ஒரு கேள்வி, உங்க குழந்தைகளோட கல்யாண பந்தியில இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த இடம் அப்படின்னு கேட்டு இருந்தா, நிறைய பேருக்கு ரொம்பவே காமெடியாகவும் சில பேர் கொஞ்சம் குழந்தைகளுக்கான சரியான உணவை நம்ம ஊட்டணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த வருஷத்தில் அடுத்ததான் இரவாஞ்சலி கலாவதி ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இருவருக்கும் நடுவில் எங்கள் குழந்தைகளை நாங்கள் உட்கார வச்சுப்போங்க, அவங்க எதை சாப்பிட மாட்டாங்களோ அதை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம், அவங்க சொல்கிறத சாப்பிட்றத மட்டும் வைக்க சொல்லி சொல்லி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதை போலவே அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும்தான் நான் சொல்லுவேன், குழந்தைக்கு பண்ணுற சரியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. திருமணஸ்தானம் வீரசுந்தரி. அடுத்து பில்லூர் சதா கௌதமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது குழந்தைகளுக்கு இட்லி காரசட்னி மட்டும் இருந்தால் போதும், மற்றபடி எதுவும் வைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன், ஏன்னா எல்லாம் வேஸ்ட் ஆகிருங்க அப்படின்னு இருக்கிறாரு. அடுத்து ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சொல்லிட்டு எங்கள் குழந்தைகள் கல்யாண வீட்டுக்கு அழைத்து போனோம் அப்படின்னா தோசை தான் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும், தோசை சாம்பார் சுவைத்து சாப்பிடுவான், தோசை இல்லைன்னா சாப்பிடவே மாட்டான் அப்படின்ட்டு இருக்காரு. ஒருவேளை அப்படின்னா மொய்ப்படாமல் வந்துடுவீங்களோ. அடுத்து மணக்குடி சத்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு வணக்கம்னு சொல்லிட்டு என்னுடைய மகளுக்கு தனியாக இலை வேணாம் அப்படின்னு சொல்லிடுவேன், அப்படி தனியாக இலை வச்சாலும் என்னுடைய மகள் என்ன சாப்பிடுவாளோ அதை மட்டும்தான் இலையில வைக்க சொல்லுவேன், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவேன். குறிப்பிட்ட வயசு வரைக்கும் இப்படித்தான் செய்யணும், அவர்கள் நன்றாக சாப்பிடும்பொழுது தனி இலையில தான் உட்கார வைப்போம், நன்றி அப்படின்ட்டு இருக்காங்க. வழக்கம் போலவே மேலவடுதுறை இசை பூஜராகவன் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆமாங்க அவ்வளோதாங்க அப்படின்னு வழக்கம் போல டைலாக்ஸ் சொல்லியிருக்கிறாரு. நன்னிலம் சுப்பிரமணியனும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருவாரூர் கொடைக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா, குழந்தைகளுடன் ஒரே பந்தியில் அமர்ந்து அவர்களுக்கு பிடித்ததை பார்த்து பார்த்து பரிமாறி அவங்க சாப்பிட்ற அழகை ரசிக்கிறதுலே இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க.

0: வாழ்க்கையில் எத்தனை பெரிய விருந்துகள் வந்தாலும் குழந்தைகளோட பகிர்ந்து சாப்பிட்ற அந்த சிறிய தருணங்கள் தான் மனதில் என்றும் நினைவுகளாக இருக்கும் அப்படின்னு பச்சை மரத்தில் தச்சாணி தச்சது தான் அப்படின்னு நம்ம தாதா பாட்டிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அடுத்து தனி கொட்டகம் ரவிக்குமரன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என் மகளோடு நான் சாப்பிட செல்லும் பொழுது என்னுடைய மகள் சரியாக சாப்பிட முடியாமல் இருப்பாங்க, ஆனால் நானும் மெதுவாக அடுத்த பந்தி வரை சாப்பிட்டு விட்டு என் மகளை எழும்பி செல்வேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த மொதல் பந்தி ரெண்டாவது பந்தி மூணாவது பந்தி முடிகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்களா, வைக்க சொல்லி வைக்க சொல்லி நீங்கள். அடுத்து கரைக்கால் நல்லினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க, இருந்தாலும் என்னுடைய தம்பி பொண்ணு ஷாலினி ரியா அவளை கூட்டிகிட்டு நான் போவேன். அப்போ என்ன செய்கிறது, அவளும் தனியாக இலை போட்டு சாப்பிடும் பொழுது அவளை மிச்சம் வைக்கிறது எல்லாம் நாங்கள் சாப்பிடுவது எக்ஸ்ட்ரா, எதுவுமே வாங்க மாட்டோம், இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடுவோம் அவ்வளவுதான் இருக்கிறாங்க. கல்யாண வீட்டில் ஒருத்தர் வந்து பந்திக்கு போயிட்டு சாப்பிட்டு வர்றவங்களெல்லாம் பார்த்து வணக்கம் வணக்கம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பிடிச்சி முகத்துக்கு நேராக வச்சு வச்சு அனுப்பிட்டு இருந்தாராம். ஏன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் தான் அவர் சொல்லியிருக்கிறார், இல்லைங்க அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா, சாப்பிட்டாங்க அப்படின்னா திரும்பி ஒரு முறை உள்ளே போயிடக்கூடாது இல்லையா, அதனால் மொய் பக்கமாக இழுத்துண்டி விட்டுருவேன் அப்படின்னாராம். அடுத்து வெஞ்சிக்குடி மின்சார கணையை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமண வீட்டில் சாப்பாடு பந்தியில் ஆர்வமாக உட்காந்து சாப்பிடும் பொழுது என்னுடைய மகன் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டான், அவனுக்கு வாடா அல்லது போண்டா அல்லது பூரி ஏதாவது ஒன்று கொடுத்தா அதை அப்படியே பொறுமையாக சாப்பிடுவான், அதுக்குள்ளே நான் சாப்பிட முடிச்சிருவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. பாருங்கள், சொல்லும் போதே நீங்கள் போண்டா பூரியும் சொல்லும் போதே எனக்கு நாக்கில் வந்து எச்சில் ஊறுதுங்க. அடுத்து பார்த்தோன்னா, இரவு வணக்கம் சாரே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவடையிலிருந்து. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்யாண பந்தியில் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் சாப்பிட சொல்லுவேன், பிடிக்காததை நான் சாப்பிடுவேன், வீணாக்கிறது என்னுடைய எனக்கு பிடிக்காது. பெரும்பாலும் குழந்தைகள் பள்ளிக்கூடம் கல்லூரி போகிறதுனால அவங்க கலந்துக்க நேரம் இருக்காது, நாங்கள் தான் கல்யாணத்துக்கு செல்வோம், குழந்தைகள் வந்தால் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. பனங்காட்டங்குடி அனுசயா சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குழந்தையோட கல்யாணத்துக்கு போனால் மூன்று பேரும் ஒன்றாக அமர்ந்து தான் சாப்பிடுவோம், தனியாக சாப்பிட்டதே இல்லை, எப்பொழுதும் எந்த பந்தியில் சாப்பிட்டாலும் பசங்க ரெண்டு பக்கத்துலையும் உட்கார வச்சுட்டு தான் நான் சாப்பிட கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன்ட்டுருக்காரு. நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க மஞ்சக்கொள்ளை பாலாஜி சம்சுதீன். அதே போலவே அடுத்து செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து சொல்லியிருக்காரு, கல்யாண பந்தியில் என்னுடைய மகள் ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, வடை தான் சாப்பிடுவாங்க, பொங்கல் சாப்பிட மாட்டாங்க, பூரி தான் சாப்பிடுவாங்க, அவ்வளோதாங்க அப்படின்ட்டுருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க நன்னிலம் அம்பளவான. அவரிக்காடு வித்யாவீரமணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் குழந்தைகளோட கல்யாண பந்தியில் என்னஹா, ஏன் குழந்தைகளை விசேஷத்துக்கு அழைச்சிட்டு போகிறதே இல்லைங்க, குழந்தையாக இருக்கும் பொழுதும் சரி இப்போவும் அப்படித்தான் அப்படின்ட்டு இருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு தேவையானதை ஊட்டி விட்டுட்டு தான் சாப்பிடுவோம், அப்போ தான் மனசுக்கு நிம்மதி அப்படின்ட்டு இருக்காங்க. அதை மாதிரி கலைச்செல்வம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சிறுகாழியிலேருந்து சிவசண்முகம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, திருமண வீட்டில் என்னுடைய பேர குழந்தைகளெல்லாம் நான் அழைத்துட்டு போனதே இல்லை, ஆனால் என் வீட்டில் வேறு குழந்தை நான் சாப்பிடும் பொழுது வெண்பொங்கல் என்றால் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும், எங்கள் வீட்டில் வெண்பொங்கல் சமைத்தால் என்னுடைய பேரன் ஞாபகம் தான் வரும், என்னுடைய பேரனும் என்னுடைய மகனும் தனியாக குடியிருக்கிறாங்க, வெண்பொங்கலை பார்த்துட்டாலே பேரனுடைய ஞாபகம் தான் வரும், பேரம் பேத்தி மேலே பேரம் பேத்தி எடுத்தவர்களுக்கு இது நல்லது தெரியும் வா அப்படி நன்றி அப்படின்னு இருக்காரு. அடுத்து கொட்டுப்பாளையம் வெட்டிச்செல்வம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய இரண்டு குழந்தைகளோட கல்யாண விருந்தில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிடித்த பதார்த்தங்களை கூட சாப்பிட முடியாமல் குழந்தையை கவனிச்சிட்டு வர்றது ஒரு ஆனந்தம் தான், மேலும் சாப்பிட போகும்போது மட்டும் குழந்தைகளை என்னிடம் என் மனைவி ஏன் தலையில் கட்டிடுவாங்க அப்படின்னு இருக்காரு. எல்லா இடத்துலையும் அதேங்க, இங்கே மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்து ஆக்கூர் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வணக்கம், கல்யாண வீட்டுக்கு என் மகன் ஆசையாக சாப்பிடும் உணவு மினி சப்பாத்தி ரொம்பவே பிடிக்கும், என்னிடம் உள்ளதை கொடுத்துருவேன், மகனிடமிருந்து அசோகா எடுத்துக்குவேன் அப்படின்னு இருக்காரு. திருக்கண்ணபுரம் ஆனந்த், இலைய வேஸ்ட் பண்ணாமல் நானே ஊட்டிடுவேன், குழந்தைகள் சாப்பிட சொன்னால் சரியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு இருக்காரு. திருவாரூர் கூடூர் பிரபாகரன் இளவரசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய குழந்தைகளை கல்யாண பந்தியில் உட்காரும் பொழுது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் சொல்லி வைக்க சொல்லி சாப்பிட வைப்பேன், ஏன்னா நமக்கு சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது, எல்லாம் லேட் ஆனாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் எந்திரிப்போம் அப்படின்னு இருக்காரு. குழந்தை குரநாட்டு கரப்பூர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிவரும் காலங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது சார் அப்படின்னு இருக்காரு. ஒருவேளை கல்யாணம் ஆகலையோ, வெயிட்டிங்கில் இருக்கிறாரு. அடுத்து காட்டுமன்னார் கோயில் தீமடபுரம் தோப்புத்திர வேல்முருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்யாண பந்திகளில் குழந்தைகளோடு சாப்பிட போது தேவையானதை மட்டுமே வைக்க சொல்லுவேன், தேவையில்லாததை தவிர்த்துடுவேன் இருக்காரு. சூப்பர். இரவாஞ்சரி சின்னக்கண்ணன் அப்படின்னு டைப் பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்கள், என்னுடைய குழந்தைகள் பந்தியில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது குழந்தைகள் சாப்பிடாததை நான் சாப்பிடுவேன், அவங்களுக்கு பிடித்தமானதை நான் ஊட்டுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. சூப்பருங்க, நிறைய இது வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க, இருந்தாலும் டைம் இல்லையா. அவர் வேற உடையற பழைய மஜியும் வேற சார் என் பாட்டு வெயிட்டிங்கில் இருக்குது சார் அப்படின்னு காத்துகிட்டே இருக்கிறாரு. அவங்க பாட்டை நம்ம கேட்கலாமா, சிங்கார வேளன் படத்திலிருந்து புதுச்சேரி கச்சேரி அந்த பாட்டை கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி,
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் என் உயிரை காப்பாற்றிட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் ப பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
1: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
0: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் க க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே க க க கி கி கு கு வெரி குட் க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே பாடுங்க.

0: நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது லலிதா ஜுவல்லரி வழங்கிய காய்ச்சல் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை. பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: ஆகாஷ்வாணி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8:30. நெர்லி சிந்தனை துளி முந்துவதில் இல்லை பெருமை, பாதுகாப்பாக சேர்வதே முழுமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். வந்துருச்சிங்க நம்ம காரைக்கால் பண்பலை தடத்துல. இது காரை எக்ஸ்பிரஸ் 100.3. இளையோருக்கான நிகழ்ச்சி. ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வழக்கம் போல் வரக்கூடிய நேயர்கள் காற்றில் வரும்கான நிகழ்ச்சியெல்லாம் பாட்டு கேட்கணும் அப்படின்னு தொடர்ந்து வந்துடாதீங்க. இதில் இளைஞர்கள் மட்டுமே பங்கேற்கலாம். அதாவது ஒரு 10th, 11th, 12th கல்லூரி படிக்கிற மாணவர்கள், இல்லை கல்லூரி படிப்பை நான் இப்போ தாங்க முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. வீட்டில் இப்போ ஜாலியாக அந்த காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த நினைப்போட வீட்டில் இருந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மட்டும் தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போகிறீங்க. அது மட்டும் இல்லைங்க, காரைக்கால் பண்புகளுடைய முகநூல் பக்கத்தில் நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த காரை எக்ஸ்பிரஸ்க்காக நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அதில் ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வச்ச செல்ல பெயர் என்ன? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வச்ச செல்ல பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாக செல்ல பேர் வைக்காமல் இருந்திருக்கவே மாட்டீங்க, நிச்சயமாக வச்சுருப்பீங்க இல்லையா? அது சொல்லுவாங்க இல்லையா, பட்டப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிச்சயமாக வச்சுருப்பீங்க. அதுவும் கல்லூரி படிக்கிற பசங்கன்னா கேட்கவே வேணாம் இல்லையா? கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்காக இளைஞர்களே நீங்களும் அழைக்கலாம். 0463682131 அல்லது 0463682998 இந்த எண்ணிலும், அல்லது 0463682958 இந்த எண்களில் வாங்க இளையோர்களே. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பற்றியும் உங்களுடைய கல்லூரி பள்ளி அனுபவத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க?
2: டிப்ளமோ அப்படின்னு கேக்கலாம் டிகிரி அப்படின்னாலே பத்து வருஷம் ஆயிடுச்சா?
0: சரி, ஓகே, கொஞ்சம் லேட்டான இளைஞர்
2: அப்படின்னு கிடைச்சிருக்கு சார். அதான்
0: ஒரே சந்தோஷம், தாங்க முடியல.
2: என்ன யதார்த்தமா போட்டோம் சார், 0436231231 போட்டா டிஃபீல் வந்தது. இதுக்கு போட்டோன்னு வந்தோன்னு ஒரே உண்மையா இல்ல கனவான்னு?
0: இல்ல இல்ல, கையை கிள்ளி பாத்துக்கோங்க. நீங்க எஃப்எம்ல தான் பேசிட்டு இருக்கீங்க, உங்க பேச்ச உலகம் முழுக்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்கம்மா. சொல்லுங்க, உங்களுடைய கல்லூரி காலத்துல உங்களுடைய ஃபெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு?
2: ஃபெஸ்ட் ஃப்ரெண்ட் சாரதா.
0: சாரதா, நீங்க எடுத்துட்டு போற சாப்பாடு அவங்களும் அவங்க கொண்டு வர சாப்பாடு நீங்களும் மாத்தி மாத்தி சாப்பிடுவீங்களா?
2: வேதாரண்யம்ல சார், நான் வந்து இன்ஜினியரிங் நாமக்கல்ல படிச்சேன்,
0: ஹாஸ்டல்ல இருந்தேன். சரி, என்னதான் ரெண்டு சப்பாத்தி வச்சாலும் அவங்களுக்கு அரை சப்பாத்தி பிச்சு கொடுக்க மாட்டீங்களா நீங்க?
2: அது பேஸ் கலர் சார், சமோசாலாம் வாங்கிட்டு வரோம். சாப்பிடுவேன், ரொம்ப ஜாலியா தான் இருந்தோம். இப்பதான் கொஞ்சம் கல்யாணம்லாம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி.
0: சரி, இருந்தாலும் அந்த கல்லூரி கனவுகளை உங்களால மறக்க முடியல இல்லையா?

0: ஆமா சார்,
1: சரி, சாரதா இப்ப வந்து ரேடியோ கேட்டுட்டு இருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. நம்மளுடைய ஃப்ரெண்டும்
0: சாரதா நாமக்கல் ராசிபுரம் பக்கம் நாமகிரிப்பேட்டை, அவங்களுக்கு அவங்க காரைக்காலம் கேட்க வாய்ப்பு இல்லை.
1: ஏன் நியூஸ் ஆன் ஏர் ஆப் இருந்துச்சுன்னா ஆன்லைன்ல கேட்கலாமா? உலகத்துல எந்த நாட்டுல எந்த மூலையில இருந்தாலும் கண்டிப்பா நீங்க காரைக்கால் எஃப்எம் கேட்கலாம். சரி, தொடர்ந்து என்ன நிறைய நேயர்கள் சின்ன வயசுல இருந்து வேதாரண்யத்துக்கு வந்தா கேப்பீங்க?
0: நான் வேதாரண்யம் தான் சார், வேதாரண்யம்.
1: சரி, அதுதான்மா நானும் சொன்னேன். பேசுற சந்தோஷத்துல நான் என்ன சொல்றேன்னு காதுல வாங்க மாட்டீங்களே. நன்றிமா, நன்றி நன்றி இணைப்புல வந்தமைக்கு. கரை எக்ஸ்பிரஸ் 100.3 உங்க வீட்டுக்கு வந்துட்டே இருக்கு. உங்க வீட்டு தடம் வழியா, உங்க வீட்டு ரேடியோ வழியாவும் அடுத்த இளைஞரா யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், பாலு.
1: பாலு ஐயா, இது இளைஞர்களுக்கான நிகழ்ச்சி ஐயா. நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம். யாருங்க பாருங்க, இளையர்கள் மட்டும் வாங்க தயவு செஞ்சு. இது இளையோருக்கான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
4: தரங்கம்பாடி வட்டம் கொட்டுப்பாளையம் ஆதித்தமிழ் பேசுறேன்.
1: ஆதித்தமிழ், நீங்க என்ன படிக்கிறீங்க?
4: நான் இப்ப பிளஸ் டூ படிச்சிட்டு
1: இருக்கேன். பிளஸ் டூ படிக்கிறீங்க, சின்ன பிள்ளை நீங்க இல்லையா? அப்பதான் நைட்டா மீசெல்லாம் அரும்போம். பசங்க எல்லாம் ஜாலியாக பேசுவீங்க. அப்பாவை அப்பா பார்த்தோன்னே, அப்பா பார்த்தோன்னே அதுக்கு முன்னாடி பயந்தம்மா கொஞ்சம் இதெல்லாம் வந்து, இப்போ அப்பாவை பார்த்தோன்னே ஏத்தலை நேராக போவீங்க நெஞ்சை அடைச்சிக்கிட்டு. ஆமாவா, அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்பா தானே,
4: கோவப்பட மாட்டேன் சார்.
1: கோவப்பட மாட்டீங்க,
4: இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன்.
1: சரி, ஓகே. உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னா யாரு?
4: சஞ்சய்னு ஒருத்தன் சார்.
1: என்ன பேர்?
4: சஞ்சய்.
1: சஞ்சய், அவர் எந்த ஊர்?
4: அவர் தரங்கம்பாடிக்கிட்ட சார்.
1: தரங்கம்பாடிக்கிட்ட. ஆஹா, என்ன ஊரில் படிக்கிறீங்க?
4: வந்துச்சு.
1: அந்த செயின் மாதிரி ஒன்று அவருக்கு பேங்க்க்கு போட்டுருங்க. நீங்கள் பவுனில் வாங்கின தங்கத்தில் வாங்கலைனாலும் ஒரு கவரிங்லையாவது ஒரு ஆறு போட்டு அவருக்கு மாட்டி விட்டுருங்க. ஓகே, சூப்பர். அடுத்த இளைஞரா யாருன்னு நம்ம கேட்கலாம். இன்னைக்கு ஹாரே காரை எக்ஸ்பிரஸ் 100.3 இணைஞ்சிருக்கக்கூடிய அடுத்த இளைஞர் யார்? வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம்.
5: சாக்கை சிவபாலன்.
1: சிவபாலன், என்ன படிக்கிறீங்க?
5: படிக்கிறேன் சார், 28 வயசு.
1: 28 வயசு, அப்போ இளைஞர் தான். ஓகே, இப்போ பல்லூரிக்கு படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ உங்க நீங்க வீட்டில் இருக்கும்போது உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு?
5: நிறைய பேர் இருக்காங்க சார்.
1: நிறைய பேர்,
5: முக்கியமா எம்எம் கலிபெருமாள் சார் தான் ரொம்ப பிடிக்குமே.
1: உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கேனா நானு?
5: இல்லை, பேசும்போது ரேடியோல பேசும்போது எனக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு.
1: ஒரு ரேடியோ பக்கத்துலயே உட்காந்துருக்கீங்க என் குரல் கேட்டுட்டு. மற்றொரு இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க?
5: நம்ம தான் படிக்காம இருக்கணும், எல்லா பசங்களுமே நல்லா படிக்கணும். அப்புறம் வீட்டுல சண்டை போட கூடாது, சண்டை பேச்சு நல்லா கேட்கணும்.
1: ஓகே, சொன்ன பேச்சு கேட்கணும். ஓகேங்க, கண்டிப்பாக சூப்பராக சொல்லியிருங்க. இப்போ இருக்கிற இளைஞர்கள் கொஞ்சம் அவசர அவசரமாக, ஏன்னா சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி அந்த நட்சத்திர சஞ்சனனில் பாட்டு முடியறதுக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகனும் கதாநாயகியும் பஸ் கம்பெனி ஓனர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி மனநினைப்பில் தான் இருக்காங்க இல்லையா?
5: கண்டிப்பாக.
1: ஆனால் உழைக்கணும், உழைச்சா தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். படித்த படிப்பு மட்டும் இல்லாமல் அதை வேலை கிடைக்கிற வரைக்கும் வேறு ஏதாவது வேலைக்கும் ட்ரை பண்ணணும். ஓகே, ரொம்ப நன்றி சிவபாலன். உண்மையிலேயே கல்லூரி காலங்கள் அவ்வளோ ஜாலியாக செம்மையாக இருக்கும். அதுவும் டேஸ் காலரில் சொன்னாங்க பார்த்தீங்களா, டேஸ் காலரில் நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம் காலேஜுக்கு போவோம்ட்டு அப்படிலாம் பஸ்ஸில் போகிறப்பெல்லாம் செம்மையாக செட்டப் பண்ணுவாங்க இல்லையா? இல்லை, காரை எக்ஸ்பிரஸ் 100.3 உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வச்ச செல்ல பேர் என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதில் நம்ம நேருக்கெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் யார் என்ன அப்படின்னா, ஹரிப்ரியா அன்னப்பன்பேட்டையிலேருந்து, நான் பிளஸ் டூ மாணவி, என்னுடைய தோழியினுடைய பெயர் காயத்ரி, நான் அவளுக்கு வச்ச பேரே தெய்வ குழந்தைன்னு வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அமிர்தாயன்கோட்டை பாரிவல்லல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு வாடா பிளேடு அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. மேலோடுதுறை சே பூஜை ரகன் வழக்கம் போல நிகழ்ச்சி திறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய முன்னியமன்னு வண்ணை கணேசன் என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய நண்பர் சங்கர், நாங்கள் எந்த விஷயம் பேசிக்கொண்டாலும் உள்ளே நுழைஞ்சு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பான், நுழைஞ்சு நுழைஞ்சு மூக்கை நுழைச்சிக்கிட்டு, அதனால் அவனுக்கு முந்திரி கொட்டை அப்படின்னு பேர் வச்சு அது இன்னைக்கு வரைக்குமே நீடிக்குது. எல்லோரும் அதே தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு இருக்கிறாரு.
6: காது போயிடுவா, இல்லை நான் காலேஜில் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறான்னு ஐயோ கண்டிப்பா என்ன எதுன்னு கேட்கக்கூடாதா?
7: என்னத்தை கேட்கறது பெருசு, எத்தனையோ வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்படித்தான் கத்துறாங்க. இவங்களை பார்த்து புதுசாக வர்றவங்களும் இதே மாதிரி தான் கத்துறாங்க. நம்ம காதலை பஞ்ச

0: போயிட்டே இருக்க வேண்டிய
1: இதுக்கு தான் காலேஜ் பசங்க யாருக்கு ஆக மாட்டேங்குது. புதுசா வர்ற பசங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்லி கொடுப்பாங்களா? இப்படி கத்துறதா கத்து கொடுப்பாங்க?
0: என்ன மாப்பிள்ள இப்படி நினைச்சிட்டாங்க?
2: ரொம்ப அவமானமா இருக்கு மாமா.

0: நல்லா பாட்டு பாடி அந்த பொண்ணை அப்படியே கரெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் அந்த பொண்ணை இவனும் நல்லா ஜாலியாக லவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் என் உயிரை காப்பாற்றிட்டுங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: வீட்டுக்கு வீடு சந்தோஷம் கொண்டாட்டம் குதூகலம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சியில் உங்கள் ஆர்ஜே எம்எம் கலைய பெருமாள். நிகழ்ச்சி நாளை காலை 9 சிறுகாடி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
4: ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
5: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
3: செங்கல் சூளை மற்றும் இதழில் தொடுவதற்கான தரப்பாய்கள் செல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.

0: நாளை காலை 7:30 மணிக்கு தஞ்சை உழவநாட்டு சர்க்கரை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர்.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவநாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநம நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர்.
3: வெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: கல்லது தினமும் நம்பிக்கை என்றும்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 6:20 ஆச்சியர் கோயில் அமதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்
6: அமதர்.
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்கள் மற்றும் உள்ளாடைகள் வழங்கும் ஊரும் உறவும்
8: ARC காமாஜி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: இளையூருக்கான நிகழ்ச்சி இளைஞர்கள் பங்கேற்று இருக்காங்க, அசத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய நேர்கள் காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற போஸ்டருக்கு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வச்ச செல்ல பேர் என்ன அப்படின்ட்டு. அடுத்தே போலவே நனில சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு, என்னுடைய இணைய நண்பருக்கு நான் வச்ச செல்ல பேர் படிப்பாளி அப்படின்ட்டு. ஆட்டோ சோகமாக நான் கங்க்ராச்சுலேஷன் மட்டும்தான் சொல்லுவேன் நிகழ்ச்சிக்கு அப்படின்ட்டு இருக்காரு. பவித்ரமணிகர் ரகுபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய நண்பன் சிறு வயதில் சற்று குண்டாக இருப்பான், அதனால் அவனை எல்லாருமே அவரை போண்டாமணி அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்படின்ட்டு இருக்காரு. கும்பகோணம் குமரன் நிகழ்ச்சியிருக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரஸ்வதி பிரபாகரன் திருவாரூர் கூடூர்லேருந்து +2 அதான் படிக்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சு செல்ல பேர் சாய் திவ்யா ரோஷினி. அவங்களுக்கு வச்சிருக்கிற பேர் வந்து அதை வந்து நம்ம வானொலியில் சொல்ல முடியாது. பொறையாரில் தான் என்னுடைய சொல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய டியர் ஃப்ரெண்டு அவங்களுக்கு பேர் நான் வந்து பாப்பு வாடிமா அப்படின்னு கூப்பிட்றது ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொட்டுப்பாளையம் மாதி தமிழ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சஞ்சய் அது 6 அப்படின்னு அவர் தான் லைனுக்கு வந்தார் இல்லையா. காட்டுவனார் கோயில் தீமடப்புறம் தோப்புதர் வேல்முருகன் என்னுடைய சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய நண்பர்களை நான் செல்ல பேர் இருந்தாலும் அதை சொல்லி அழைக்க மாட்டேன், அவருடைய பேரை சொல்லி தான் கூப்பிடுவேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. ஓகே ஓகே, அப்போ உங்களை யாருமே வேலு அல்லது முருகன் அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்களா. நாச்சியர் கோயில் அதாவது நாச்சியா மன்சூர் ஆக்கூர் மடப்பத்திலேருந்து, என்னுடைய தோழி ராசிதா அவளை வந்து பாப்பி அப்படின்னு சொல்லுவேன் அல்லது பப்பிமா அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. சரி ஓகே, நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு, அதையும் படிக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களும் வந்திருக்கிறாங்க. அதாவது வந்து இது இளையோர்களுக்கான நிகழ்ச்சிங்க. அடுத்த இளையோர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
10: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
10: நான் கொடிக்காரப்பாளையம் சாவலுங்கிற சார்.
0: சொல்லுங்க, நீங்கள் இளைஞரா? ஹலோ. சரி, இளையோர்கள் மட்டுமே பங்கேற்கலாம் நேயர்களே. அடுத்த நேயர் வணக்கம்.
11: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம். யாருங்க?
11: சன்னமங்கலத்திலிருந்து பிரபாகரன் பேசுகிறேன்.
0: பிரபாகரன், என்ன படிச்சுருக்கீங்க? படித்து முடிச்சிட்டிங்களா?
11: படிச்சுட்டு இருக்கேன்.
0: என்ன படிக்கிறீங்க?
11: டுவெல்த்து.
0: படிக்கிறீங்க, அப்போ தான் நைத்த மீசை முளைச்சிருக்கு உங்களுக்கு. ஓகே சொல்லுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்?
11: ஃப்ரெண்ட்ஸ் குணாலன்.
0: குணாலன் பக்கத்து ஊரா உங்கூரா?
11: பக்கத்தூர்.
0: என்ன +2 படிக்கிறீங்க, ஸ்பீடே காணும். தூக்கத்துலேயே இருந்துச்சு லைன் பிடிச்சிங்களோ? இல்லையா, லைன் பிடிச்சி பேசிட்டு தான் இருக்கணும்னு காரை எக்ஸ்பிரஸ் 100.3 அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. சரி ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது செல்ல பேர் வச்சு கூப்பிடுவீங்களா?
11: வச்சிருக்கோம் சார்.
0: என்ன பேர் அது? நாங்கள் அப்போ இருந்தே அந்த பேர் தானே வச்சு கூப்பிடுவோம். இன்னை வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கா, எது கேட்டாலும் முன்னாடி முன்னாடி வந்துருவாரு. ஆமாம், சார் வந்து வகுப்பறையில் கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே பதில் அவர் சொல்லிடுவாரா? ஓகே ஓகே, அவர் ரொம்பவே படிப்பாளி தான். நன்றிப்பா, நன்றி. அடுத்த இளையோர் யாருன்னு கேட்கலாம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு, இளையோர்கள் மட்டுமே லைனுக்கு வாங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்கள் யாருங்க ஐயா? ஐயா அது வந்து நீங்கள் இளைஞரானாலும் அப்படி கேட்கக்கூடாது. இளையோர்கள் பங்கேற்கணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் வந்து பதில் சொல்லுங்கள் சரியா? நீங்கள் தேவையில்லாததை வந்து லைனில் பேச வேண்டாங்க ஐயா. நீங்கள் இளைஞரா அப்படின்னு சொல்லிட்டு இளையோர்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இளையோர்கள் மட்டும் நிகழ்ச்சிக்கு வாங்க அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்துருக்குறோம்.

தொடர்ந்து அடுத்தடுத்த நேயர்களும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, நிறைய கமெண்ட்ஸும் நம்ம நேயர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. காரைக்கால் புதுச்சேரி செல்லக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னங்க தொடர் இப்படி கேட்டுட்டீங்க, குழந்தைகள் மட்டும்தான் சார் எனக்கு, என்னுடைய அதிக ஃப்ரெண்டு செல்லும் தங்க புள்ள சின்ன புள்ள அப்படின்னு சொல்லுவேன்ருக்கிறாரு. மஞ்சக்குள்ளை பாலாஜி நிகழ்ச்சி இருக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொன்னியம்மன் வண்ணை கணேசன் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. மிஞ்சிக்குடி மின்சார கண்ணன் எக்ஸ்பிரஸ் கரை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்னுடைய நண்பர் சங்கர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் விஷயம் பேசிக்கொண்டாலும் உள்ளே நுழைஞ்சு எதையாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதனால் இப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லையா முந்திரிக்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் அப்படியே கூப்பிடுவோம் அப்படின்ட்டுருக்காங்க. திருக்கணபுரம் ஆனந்த் சிறு வயதில் என்னுடைய படித்த பெண் வந்து பத்மா அப்படின்னு இருக்காங்க, கொஞ்சம் அவங்க குண்டாக இருப்பாங்க, அதனால் அவங்கள வந்து பத்மா அப்படின்னு செல்லமாக அழைப்போன் இருக்கிறாரு. அதே போலவே ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்களாம், அவர் மாம்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணியும் சொல்லியிருக்கிறாங்க. இளையவர்கள் பங்கேற்றுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி காரை எக்ஸ்பிரஸ் 100.3.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நெகிழிக்காரே எக்ஸ்பிரஸ் 100.3 கேட்டுட்டு இருக்கீங்க நம்மளுடைய இளையவர்கள் பங்கேற்று இருக்கிற ப்ரோக்ராம். அடுத்து வரக்கூடிய யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
3: அரும்பாக்கம் ஐவேலியிலிருந்து பேசுறேன்.
2: அரும்பாக்கம்
3: ஐவேலியிலிருந்து பேசுறேன்.
2: உங்க பேருமா?

0: புரியலம்மா, விட்டு விட்டு வருது.
1: சுபஸ்ரீ
0: சுபஸ்ரீ சொல்லுங்க.
1: எனக்கு ஆம்பளை சாங், ஆம்பளை படத்துல இருந்து யார் என்ன சொன்னாலும் சாங்.
0: சரி, பாட்டுலாம் கொடுக்கலாங்க. நீங்க கல்லூரி முடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சுங்க?
1: கல்லூரி முடிச்சு எங்களுக்கு 2 வருஷம் ஆகுது.
0: 2 வருஷம் தான் ஆகுது. ஓகே, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருங்க?
1: ராகவி.
0: உங்க பக்கத்து ஊரீங்களா?
1: ஆமா.
0: சரி, ஓகேம்மா. அவங்களை நீங்க செல்ல பேர் வச்சு ஏதாவது கூப்பிடுவீங்களாம்மா?
1: தங்கம்.
0: தங்கம்னு சொல்லி கூப்பிடுவீங்க. சரிம்மா, நன்றி. நேர்களே, அடுத்து நிறைய நேர்கள் வந்து அவங்களுடைய கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால அதுவே இருக்குங்க. நேர்களே, ரொம்பவே சந்தோஷமாக கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து காரை எக்ஸ்பிரஸ் 100.3 நம்ம நேர்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய அந்த உடைய பள்ளி கல்லூரியில் படிச்சுட்டுருக்கிறவங்களும் சரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது போலவே நான் அடுத்தடுத்தும் நிறைய நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நீங்கள் பங்கேற்க ட்ரை பண்ணுங்கள். சிறுவர் சோலை இளைய பாரதம் உடைய நிகழ்ச்சிகளையும் கேட்டு ரசிச்சுட்டே இருங்க. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3.

நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது. உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வருதுங்க. இரவு 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.

0: next round of talks to begin on the 5th of next month. Defence Ministry signs contract worth 586 crore rupees with a Pune-based private company to procure auxiliary power units for T-72 and T-90 tanks. NHAI releases new guidelines to boost road safety and efficiency across national highways. Vladimir Putin's United Russia Party retains majority in parliament. And at Asian Games, India wins 3 medals in shooting in Japan. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15. காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள்.
2: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: அதிபதி பாரா.
1: வந்தியத்தேவனும் நந்தினியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். நந்தினியின் தோல் ஒன்றில் புலிநகம் பட்டு இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. மணிமேகலையைப் போல நந்தினி கண்ணை மூடிக்கொள்ளவும் இல்லை. வந்தியத்தேவன் கைகளிலிருந்து விடுவித்துக் கொள்ள அவசரப்படவும் இல்லை. வந்தியத்தேவனோ தன் கையை சுட்டுக்கொண்டிருந்த நெருப்புத் தணலை கீழே போடுவது போல அவசரமாக இளையராணியை கரையில் இறக்கிவிட்டான். தண்ணீரில் முழுகியிருந்த போதிலும் நந்தினியின் உடம்பு உண்மையிலேயே சுட்டுக்கொண்டிருந்தது. வந்தியத்தேவன் உள்ளத்தில் இனந்தெரியாத பீதி குடிகொண்டது. அவன் உடம்பு பதறியது. நந்தினி புன்னகையுடன்,
2: ஐயா, ஏன் இவ்வளவு பதட்டம்? என்னை புலி என்று நினைத்துக் கொண்டீரா? அல்லது புலியை காக்க நினைத்து தவறாக என்னை கரை சேர்த்து விட்டதற்காக வருத்தப்படுகிறீரா என்றாள்.
1: அம்மணி, இவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை சொல்ல வேண்டாமே. தங்களை தொட்டு எடுத்து வரும்படி நேர்ந்து விட்டதை நினைத்து நெஞ்சு சிறிது கலக்கமடைந்தது.
2: குற்றமுள்ள நெஞ்சல்லவா, அதனால் கலங்குகிறது.
1: தேவி, நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே.
2: குற்றம் செய்யவில்லை. தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு என் உதவியை நாடினீர். முத்திரை மோதிரத்தை கொடுத்து உதவினேன். பிறகு என் அந்தப்புரத்தில் திருட்டுத்தனமாக பிரவேசித்தீர். அப்போதும் உமக்கு தீங்கு நேராமல் காப்பாற்றினேன். அதற்கு கைமாறு என்ன செய்தீர்? எனக்கு தெரியாமல், என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் திருடனைப் போல தப்பி ஓடினீர். பழையாறை இளைய பிராட்டியை சந்தித்த பிறகு என்னிடம் திரும்பி வருவதாகச் சொன்னீர். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. இவையெல்லாம் குற்றமல்லவா?
1: அந்த குற்றங்களை ஒப்புக்கொள்ளுகிறேன். ஆனால் அவை ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கிறது. நான் பிறரிடம் சேவகம் செய்பவன். ஆதித்த கரிகாலருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவன். இதை தாங்கள் எண்ணி பார்த்தால் என் பேரில் குற்றம் சாட்ட மாட்டீர்கள்.
2: ஆமாம், ஆமாம். புலியின் வாயிலிருந்து ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டுமென்றால் கூட கரிகாலன் கட்டளை உமக்கு வேண்டும். தண்ணீரில் மூழ்கும் பெண்ணை கரை சேர்ப்பதற்கும் அவருடைய அனுமதி வேண்டும். நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அடடா, மணிமேகலையை காப்பாற்றுவதில் இளவரசர் எத்தனை பரபரப்பு காட்டினார். நான் நீரில் மூழ்கி செத்துப்போயிருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பார். அவருடைய மனதை அறியாமல் நீர் என்னை கரை சேர்த்து விட்டீர்.
1: அம்மணி, அவ்வாறு சொல்ல வேண்டாம். தாங்கள் ஓலை அனுப்பியபடியால்தான் கரிகாலர் காஞ்சியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்.
2: ஆனால் அவர் இங்கு வராமல் தடை செய்வதற்காக நீர் அவசர அவசரமாக ஓடி வந்தீர். இளைய பிராட்டியின் செய்தியுடன் வந்தீர். ஆனால் உம்முடைய முயற்சி பலிக்கவில்லை. என்னுடைய காரியத்தில் நீர் தலையிடுவதற்கு செய்யும் முயற்சியெல்லாம் இவ்வாறுதான் தோற்றுப்போகும்.
1: நந்தினியின் இந்த வார்த்தைகள் வந்தியத்தேவனின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கின. அந்த வார்த்தைகளின் உட்கருத்தை நந்தினியின் முகபாவத்திலிருந்து தெரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவளை உற்று பார்த்தான். ஆனால் நந்தினியின் முகம் எவ்வித மாறுதலும் இன்றி வழக்கம் போல புன்னகை பூத்து விளங்கியது.
2: நந்தினி தொடர்ந்து, உம்முடைய குற்றத்தை உம்முடைய முகத்தோற்றமே ஒப்புக்கொள்ளுகிறது. அமாவாசை ராத்திரி பள்ளிப்படைக்கு அருகில் நீர் என் வசம் அகப்பட்டீர். என் ஆட்களிடம் ஒரு சமிக்ஞை செய்திருந்தால் போதும், உம்மை கொன்றிருப்பார்கள். அப்போதும் உம் உயிரை காப்பாற்றி அனுப்பினேன். அதற்கு கூட உமக்கு நன்றி இல்லை. உம்மை போல நன்றி கெட்ட மனிதரை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே இல்லை.
1: தேவி, என் மனத்தில் தங்களிடம் பரிபூர்ண நன்றி குடிகொண்டிருக்கிறது.
2: சத்தியமாகச் சொல்லுகிறேன். ஆனால் இந்த ஊருக்கு நாம் வந்து இத்தனை நாளாகியும்

0: உமது நன்றியை தெரிவிப்பதற்கு நீர் ஒரு முயற்சியும் செய்யவில்லையே. உமது வார்த்தையை நான் எப்படி நம்புவது? தங்களை சனியாக சந்திக்கும் போது தெரிவித்துக் கொள்ளலாம் என்றிருந்தேன். அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொள்ள நீர் ஒருவித முயற்சியும் செய்யவில்லை. முகத்தோற்றத்தினால், கண் பார்வையினால் ஒரு குறிப்பு வெளியிடக்கூடவில்லை. ஏன், இத்தனை நாளாக என் பக்கம் நீர் ஒரு தடவையாவது திரும்பி பார்க்க கூட இல்லை. தேவி, தாங்கள் சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையரின் தர்மபத்னி, அதாவது கிழவனை கல்யாணம் செய்து கொண்டவள் என்று என்னை பரிகசிக்கிறீர் இல்லையா? வேண்டாம் வேண்டாம். ஐயோ, தங்களை பரிகசித்தால் கொடிய நரகத்துக்கு போவேன். ஐயையோ, வேண்டாம் வேண்டாம். எது எப்படியா இருந்தாலும் சரி, பழுவேட்டரையரின் தர்மபத்னி என்று என்னை குறிப்பிட வேண்டாம். நான் அவருடைய மனைவியே இல்லை. ஐயோ, இது என்ன சொல்லுகிறீர்கள்? உண்மையைத்தான் சொல்லுகிறேன். பலவந்தமாக ஒரு பெண்ணை பிடித்து கொண்டு வந்து வைத்திருந்தால் அவள் மனைவியாகி விடுவாளா? தேவி, தாங்கள் தமிழ்நாட்டு பெண்குலத்தில் வந்தவர். பெண்குலத்தின் தர்மத்துக்கு மாறாக தாங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள். பெண்குலத்தில் தர்மத்தை நான் அறிந்துதான் இருக்கிறேன். பழந்தமிழ் நாட்டு பெண்கள் மனத்தினால் யாரை காதலித்தார்களோ அவரையே கணவனாக கொண்டார்கள். பலவந்த மனத்துக்கு அவர்கள் உடன்படுவதில்லை. ஆனால் தாங்கள் நீ சொல்லப்போவது எனக்கு தெரியும். பழுவேட்டரையருடைய பலவந்த மனத்துக்கு நான் எப்படி உடன்பட்டேன் என்று கேட்கிறீர்? ஒரு முக்கிய நோக்கத்துக்காகவே உடன்பட்டேன். பழந்தமிழ்நாட்டு பெண்களுக்கு மற்றொரு சிறப்பியல்பும் உண்டு. அவர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பழிக்கு பழி வாங்கியே தீர்வார்கள். ஐயா, நீர் எனது காதல் நிறைவேறுவதற்காகத்தான் உதவி செய்யவில்லை, என் விரோதிகள் மீது பழி வாங்குவதற்காகவாவது உதவி செய்வீரா? கடைசியாக நந்தினி கூறிய மொழிகள் ஏக காலத்தில் வந்தியத்தேவனுடைய நெஞ்சை வஜ்ராயுதத்தினால் பிளப்பது போலவும், அவன் தலையில் திடீரென்று பேரிடி விழுவது போலவும் அவனை திணறி திண்டாடச் செய்தன. தேவி, தேவி, இது என்ன? காதலாவது பழியாவது, எனக்கும் தங்கள் காதலுக்கும் என்ன சம்பந்தம்? காதலுக்கும் பழி வாங்குவதற்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உண்டு. ஆனால் அதை பற்றி சொல்வதற்கு இப்போது நேரமில்லை. அதோ இளவரசரும் மணிமேகலையும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை நள்ளிரவு நேரத்தில் நான் இருக்கும் அறைக்கு தனியாக வந்தால் சொல்லுகிறேன். அது எப்படி சாத்தியம் தேவி? தாங்கள் அந்த புறத்தில் இருக்கிறீர்கள், நான் எப்படி அங்கே நள்ளிரவில் தனியாக வர முடியும்? அதே அந்த புற அறையிலிருந்தும் ஒரு நாள் நீர் யாரும் அறியாமல் தப்பித்து கொண்டு செல்லவில்லையா? போன வழியாகவே அங்கே திரும்பி வரலாமல்லவா? உமக்கு மனம் மட்டும் இருந்தால். வந்தியத்தேவனுடைய திகைப்பு இப்போது பரிபூர்ணமாகிவிட்டது. ஆனால் நந்தினியின் முகத்தில் எவ்வித மாறுதலும் இல்லை. எப்போதும் போல புன்னகை தவழ்ந்தது. நந்தினியும் வந்தியத்தேவனும் நின்ற இடத்தை அணுகி இளவரசரும் மணிமேகலையும் வந்து சேர்ந்தார்கள். அருகில் வரும் வரையில் இளவரசர் வந்தியத்தேவனை நோக்கிய வண்ணம் வந்தார். கிட்ட வந்ததும் நந்தினியை ஏறிட்டு பார்த்தார். அவளுடைய ஒரு கன்னத்திலும் ஒரு தோளிலும் சிவந்த கோடுகள் போன்ற காயங்களிலிருந்து இரத்தம் கசிவதைக் கண்டார். ஐயோ, உங்களை இந்த பாழாய்ப்போன புலி காயப்படுத்தி விட்டதா என்ன என்றான்.
1: ஆம் ஐயா, ஆனால் அந்த புலி என் உடம்பைத்தான் காயப்படுத்தியது, நெஞ்சிலே காயம் உண்டாக்கவில்லை.
0: இந்த வார்த்தைகள் கரிகாலருடைய நெஞ்சிலே பாய்ந்தன. அவர் மேலே எதுவும் சொல்லுவதற்குள் மணிமேகலை நந்தினியின் அருகில் பதட்டத்துடன் சென்று,
1: ஆமக்கா, நன்றாய் கீறிவிட்டிருக்கிறதே. நல்ல வேளையாக அஞ்சனம் கொண்டு வந்திருக்கிறேன். வாருங்கள், போட்டு விடுகிறேன். உடனே போட்டால் காயம் சீக்கிரம் குணமாகிவிடும் என்றாள்.
2: தங்காய், இந்த மாதிரி காயங்கள் எனக்கு சர்வ சாதாரணம். எத்தனையோ காயங்கள் பட்டு ஆறியிருக்கின்றன. நெஞ்சில் படும் காயத்தை ஆற்ற ஏதாவது அஞ்சனம் இருக்கிறதா சொல் என்றாள்.
1: ஓ, இருக்கிறதக்கா, அதுவும் இருக்கிறது என்று மணிமேகலை சொல்லிவிட்டு நந்தினியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு பளிங்க மண்டபத்துக்குச் சென்றாள்.
0: இளவரசரும் வந்தியத்தேவனும் சிறிது பின்னால் சென்று மண்டபத்துக்கு அருகில் ஒரு விசாலமான மாமரத்தின் அடியில் அமைந்திருந்த சலவைக்கல் மேடையில் அமர்ந்தார்கள்.
1: ஐயா, எவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து போகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது. அதிக நேரம் தங்கினால் கந்தமாறனும் அவன் தந்தையும் ஏதாவது தவறாக எண்ணிக்கொள்ளலாம் என்றான் வந்தியத்தேவன்.
3: யார் வேணுமானாலும் தவறாக எண்ணிக்கொள்ளட்டும், நம் தலையை வாங்கி விடுவார்களா? இந்த பெண்கள் நம்மை பற்றி தவறாக எண்ணிக்கொள்ளாமல் இருந்தால் போரும், அவர்கள் வந்ததும் சொல்லிக் கொண்டு புறப்படலாம் என்றார் இளவரசர்.
0: சற்று நேரத்துக்கெல்லாம் நந்தினியும் மணிமேகலையும் புதிய ஆடைகள் அணிந்து அலங்கரித்துக் கொண்டு வந்தார்கள். நந்தினியின் கன்னத்திலும் தோளிலும் இரத்தக்காயம் தெரியாதபடி அஞ்சனம் தடவப்பட்டிருந்தது.
3: உங்களிடம் விடைபெற்று கொண்டு போவதற்காக காத்திருந்தோம்,

0: என்றார் கரிகாலர். நன்றாயிருக்கிறது, உச்சி வேளைக்கு மேலாகிவிட்டது. எங்களுடன் இருந்து உணவருந்திவிட்டுத்தான் போக வேண்டும். இந்த நேரத்தில் உங்களை போக விட்டுவிட்டால் சம்புவரையர் மகள் என்னை மன்னிக்கவே மாட்டாள் என்றாள் பழுவூர் ராணி.
1: ஒரு நிபந்தனையின் பேரில் இருக்கிறோம். உங்களுடைய காயத்துக்கு அஞ்சனம் தடவியிருக்கிறாள் மணிமேகலை. நெஞ்சத்தின் காயத்துக்கும் ஏதோ அஞ்சனம் இருக்கிறது என்று சொன்னாள் அல்லவா? அது என்ன அஞ்சனம் என்பதை தெரிவித்தால் இருக்கிறோம்
0: என்றார் கரிகாலர். அவளை கேட்காமல் நாமே அதை ஊகித்து சொல்ல பார்க்கலாமே என்றாள் நந்தினி.
1: ஒருவேளை காலப்போக்கினால் ஏற்படும் மறதியை சொல்லியிருக்கலாம் என்றார் கரிகாலர்.
0: அதுவாக இருக்க முடியாது. காலப்போக்கினால் மாறாத நெஞ்சு புண்ணும் உண்டு அல்லவா என்றாள் நந்தினி. பெண்களின் விஷயத்தில் நெஞ்சு புண்ணுக்கு ஒரு நல்ல அஞ்சனம் இருக்கிறது, அதுதான் கண்ணீர் என்றான் வந்தியத்தேவன். பெண்களை கேவலப்படுத்த சந்தர்ப்பம் எப்போது கிடைக்கும் என்று வல்லத்து இளவரசர் காத்திருந்தார். ஆனால் அவர் சொல்வது சரியல்ல. சில விதமான நெஞ்சு காயங்கள் ஏற்பட்டுவிட்டால் கண்ணீர் விடும் சக்தியே போய்விடுகிறது. பிறகு அது அஞ்சனமாக எவ்விதம் பயன்படக்கூடும் என்றாள் நந்தினி.
1: நாங்கள் இருவரும் சொன்னது சரியில்லை என்றால் நீங்கள் உங்கள் ஊகத்தை சொல்லுங்களேன் என்றான் வந்தியத்தேவன்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: வந்தியத்தேவனை வசப்படுத்துறதுல தன்னோடு போட்டி போடுறவ குந்தவையா, பூங்குழலியா, மணிமேகலையா? இந்த விஷயத்துல மிக மிக ஆர்வமா இருந்துகிட்டு வந்திருக்கா நந்தினி. குந்தவையை இப்படி நினைச்சு பார்க்க அவ மனம் ஒப்பல்ல. இருந்தாலும் அவனை அலக்கழிக்க அவ உம்ம கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டான்னு சொல்லி ஆறுதல் அடைஞ்சதை பார்த்தோம். ஓடக்கார பூங்குழலி பத்தி சொன்னதும் அவன் பதறி போயிட்டான் அல்லவா. மணிமேகலை அவன் மேல கொண்டிருப்பது ஒருதலை பட்ச காதல் என்பதை ஊகிச்சிட்டா. இருந்தாலும் மணிமேகலையை காப்பாற்றுவதில் இளவரசர் எவ்வளவு பரபரப்பு காட்டினார்னு சொல்லி போட்டு வாங்க பார்த்தா. எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கல அவன். அதிரடியா சொல்லி அவனை குழப்ப, நீர் என் காதல் நிறைவேறத்தான் உதவி பண்ணல, என் விரோதிகள் மீது பழிவாங்குவதற்காவது உதவி செய்வீரான்னு கேட்டு திணற அடிக்கிற. சுருக்கமா சொல்வதானா, அவனை யாரும் வசப்படுத்திடக்கூடாது, தனக்கு மட்டுமே அவன் வசமாகணும். இந்த பகுதியில் வந்திருக்கிற சில சொற்கள் சேவகம், பொதுவா பணிவிடைங்கிற பொருள் உடையது. சிறப்பா போர் செயல குறிக்கும். சேவகன் பெரு வீரன். சிவபெருமான் புன்னகை புரிஞ்சே முப்புறங்களை அழிச்சார் அல்லவா. புறம் செற்ற கொற்ற சேவகன்னு வியந்து பாடுறார் மணிவாசகர். சிரித்து புறமெரித்த சேவகம் என்கிற தொடர் இதை குறிக்கிறது. அடுத்து அஞ்சனம், நேரடி பொருள் கருமை இருள், பெரும்பாலும் கண் மைய குறிக்கும். காயங்கள் புண்கள் விரைவா ஆற குழைமம்னு சொல்லப்படும் களிம்ப பூசுவாங்க. மஞ்சள் களிம்பும் கற்றாழை கூழ்மமும் காயங்களை விரைவா ஆற்றிடும். துவர்ப்பி என்கிற துவர்ப்பு சுவை கொண்ட மருந்து இரத்த கசிவை நிறுத்தி புண் விரைவா ஆறுவதற்கு வழி செய்யுது. மணிமேகலைய தங்காய் நந்தினி விழிச்சதை கேட்டோம். தங்கையின் விழி வடிவம் தங்காய், வள்ளல். இவரை வள்ளலேன்னு அழைக்கலாம், இன்னும் மரியாதையா வள்ளால்னு இலக்கிய நயத்தோட விழிக்கலாம். இந்த விதிப்படி அண்ணலை அண்ணால்னு விழிப்பது உண்டு. ஏற்கனவே மணிமேகலையை ஆதித்த கரிகாலம் குழப்பிட்டான். தேவியின் கூப்பிடாத அக்கான்னு அழைன்னு சொல்லிட்டு, பெண்ணே, கண்ணே, அடியே, கண்மணி, கள்ளி, இப்படியெல்லாம் குழைவா பேசி கொஞ்சி வந்த நந்தினி தன் பங்குக்கு என்ன செய்ய போறான்னு தெரியல.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: நீங்கள் இணைந்து மகிழ்ந்தும் கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறீர்கள் இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இன்னைக்கு

மஞ்சள் நிகழ்ச்சியில் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் நடித்த படங்கள்லேருந்து பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. முரளி கார்த்திகேயன் முத்துராமன் அப்படின்னு இயற்பெயர் கொண்ட இவர் நன்கு அறியப்பட்டவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 80-90களில் திரையுலகுடைய முக்கிய நட்சத்திரங்களாக ஒருவராக இவர் இருந்தாருங்க. அவர் நடித்த படங்கள்லேருந்து தான் நம்ம பாட்டு கேட்க போகிறோம். தொடக்கமாக நம்ம கேட்கலாங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாட்டு இருக்கிற அந்த பாட்டு பொண்ணை நினச்சேன் பாட்டு பிடிச்சேன் படத்துலேருந்து.

0: நேர்களுக்கு காரைக்கால் பேசா தங்க மாளிகையின் ஒழுங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என்று சொல்லுவது தார்பாய்கள் கிரீனெட் ஊஸ் நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நேரில் இணைஞ்சிருக்கிறீங்க, இது இசை ஊஞ்சல். இசை ஊஞ்சலில் தான் பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். நவரச நாயகன் கார்த்திக் நடித்த படங்கள்லேருந்து தான் பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நவரசநாயகன் கார்த்திக் வந்து பாரதி ராஜா அவங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டார். அலைகள் ஓய்வதில்லை, அதாவது கிட்டத்தட்ட 1981 தான் அறிமுகப்படுத்தப்பட்டார். இந்த தமிழ் படங்களில் முன்னணி நடிகராகவும் இருந்தாருங்க. அப்படிப்பட்ட அவர் நடித்த அந்த படங்கள்லேருந்து தான் இன்றைக்கி இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டுட்ருக்கிறோம். தொடர்ந்து அடுத்ததாகவும் அந்த பாட்டை யாராலையும் மறக்கவே முடியாது, மனோஜ் சித்ரா பாட்டு இருக்கிற பாட்டு பாண்டி நாட்டு தங்கம் படத்திலிருந்து.

0: மதுரையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நெகிழி துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு. நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 9:41 நொடியாக இருந்த நேரத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க. இது எஸ்ஐ ஊஞ்சல். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு ₹1,200 அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
0: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்னைக்கு இசை உஞ்சல் நிகழ்ச்சியில் நம்ம அரசநாயகன் கார்த்திக் அவங்க நடித்த படங்கள்லேருந்து தான் பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். அவர் அலைகள் உயர்தலை படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டார் பாரதிராஜா அவங்களால இல்லையா. பாரதிராஜா அவருக்கு கார்த்திக் அப்படின்ற மேடை பெயர் தான் வச்சார். 1981 தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக சிறந்த புதுமுகம் அப்படிங்கிற விருதையும் அவர் பெற்றார். அவர் நடித்த படங்கள்லேருந்து தான் பாடல்களை கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்து இளையராஜா எஸ் ஜானகி பாடியிருக்கிற பாட்டு நவரச நாயகன் கார்த்திக் நடித்த தெய்வ வாக்கு படத்திலிருந்து வரப்போகுதுங்க.

காற்றலைகளில் ஆர்ப்பரிக்கும் ஓரளை வரிசை. இது நம் காரைக்கால் எஃப்எம் 100.3. இந்த இசை ஊஞ்சலோடு உங்களோடு இணைஞ்சிருக்கிறேனா உங்க ஆர்ஜே கலிய பெருமாள். இன்னைக்கு நிகழ்ச்சிக்காக நான் காரைக்கால் பண்புகளுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அதில் நிறைய நேயர்கள் அவருடைய நிறைய கார்த்திக் அவர்களுடைய நிறைய வரலாறையும் கொடுத்துருக்கிறாரு. கடலூர் துறைமுகம் சுரேஷ் அதே போலவே வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அவர் பாடல்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அன்னப்பன்பேட்டை ஜோதி அமுதராயன்கோட்டை பாரிவள்ளல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே போலவே சத்யா மணக்குடியிலிருந்து அந்த எல்லா அவர் நடித்த எல்லா பாடல்களுமே எனக்கு பிடிக்கும் படங்கள்லேருந்தே அப்படின்னு இருக்காங்க. நன்னிலும் சுப்பிரமணியனும் நான் கேட்குறது ஆவலாக காத்துட்ருக்கேன் அப்படின்ட்டு ரொம்பவே ஆர்வமாக சொல்லியிருக்காரு. வினோத்குமார் காரைக்கால்லேருந்து என்ன இரவு வணக்கம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது போல் நிறைய நேர்கள் கமெண்ட்ஸு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நம்முடைய சிஸ்டம் சுற்றிட்டே இருக்கிறதுனால அடுத்து வாய்ப்பு இருந்தால் நம்ம படிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இவர் நடித்த படங்கள்லேருந்து நம்ம பாடல்கள் கேட்டுகிட்டே இருக்கிற வேலையில் ரொம்பவே எல்லோரையும் விரும்பி பார்க்கப்பட்டது அவருடைய நடிப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் வருதுங்க அடுத்த பாட்டு, மனு எஸ் ஜானகி பாடியிருக்கிற பாட்டு முத்துக்காளை படத்திலிருந்து.

நெல்லினா மிதுவரை கேட்டு ரசித்தது இசை ஊஞ்சல். இன்றைக்கி இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் கேட்டீங்க, நவரசு நாயகன் நடிகர் கார்த்திக் அவர்கள் நடித்த படங்கள்லேருந்து ஒரு சில பாடல்களை. நேர்களே, திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. வரும் 24/9/2026 அன்று 4 மணிக்கு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்களுக்கான சிறப்பு குறைத்திருக்கும் நாள் கூட்டம் மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் கருத்தரங்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் திருவாரூர்

0: மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்க்கும் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் தங்களது குழந்தைகளை குறைகளை மனுக்கள் மூலம் அளித்திடலாம். மனுக்கள் முன்னாள் படை வீரர் அடையாள அட்டையின் நகலினை இணைத்திட வேண்டும். எனவே கூட்டத்தில் முன்னாள் படை வீரர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தோர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கின்றார். ஆகாஷ்வாணி கேட்க கேட்க ஆனந்தம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:55.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேகுறையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுல மது நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரேனைட் ஓஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரை
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
4: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
5: வணக்கம். நல்லதொரு குடும்பம். நம்மில் சிலரிடம் இயல்பாகவே அடுத்தவரை குறை சொல்லும் குணம் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை தவறான கோணத்தில் தான் பார்ப்பார்கள். நல்லதாக செய்தாலும் நல்லதே செய்தாலும் ஏதாவது குற்றம் கண்டுபிடித்து ஏதாவது ஒரு குறை சொன்னால்தான் அவர்கள் நிம்மதி அடைவார்கள். அப்படிப்பட்ட குணமுடையவர்களிடம் அனுசரிக்கும் குணமோ, பொறுத்து கொள்ளும் குணமோ, விட்டு கொடுக்கும் குணமோ சிறிதும் இருக்காது. அப்படிப்பட்ட குணத்தில் மனைவி அமைந்தாலும் அல்லது கணவன் அமைந்தாலும் மாமியார் அல்லது மருமகள் உறவு முறை அமைந்தாலும் அவர்கள் வாழ்க்கை போராட்ட களம்தான். எப்போதும் திருப்தி இல்லாத மனநிலையில்தான் அவர்கள் வாழ்க்கை அமையும். ஆனால் சிலர் அன்னப்பறவையின் குணம் போல பாலும் தண்ணீரும் கலந்து வைத்தால் கூட நீரை விலக்கி பாலை பருகும் தன்மை போல நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு குறைகளை பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்களால் எல்லோருடனும் அனுசரித்து போகவும் முடியும், விட்டு கொடுக்கவும் முடியும். இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் அவர்கள் வாழ்க்கை ஒரு வரப்பிரசாதம்தான். நிறை குறைகள் இருப்பது இயல்பானது என்ற பரந்த மனப்பான்மையுடன் கூடிய அணுகுமுறை உள்ளவர்கள் மட்டுமே எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு கண்டுவிடுவார்கள். ஒரு வீட்டிற்கு தன் பழைய நண்பனை பார்க்க ஒரு பெரியவர் ஒருவர் வந்திருந்தார். நீண்ட நாட்கள் கழித்து வந்ததால் அனைவரும் மிக நன்றாக அவரை வரவேற்று நல்ல சிறப்பான விருந்து கொடுத்து உபசரித்தனர். நண்பரிடம் பல விஷயங்களை சுவாரஸ்யமாக பேசிய அப்பெரியவர் புறப்படும் போது, உன் மருமகள் மிகவும் நல்லா சமைச்சிருந்தாங்க, அன்பா மரியாதையா பரிமாறினாங்க, உன் மனைவியிடமும் அதே பொறுமை, அனுசரிக்கும் நல்ல குணம் எல்லாமே பார்க்க முடியுதுப்பா என்று பாராட்டிவிட்டு எல்லோரிடமும் விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டார். அவர் புறப்பட்டுச் சென்ற பின் தன் மனைவியையும் மருமகளையும் அழைத்தார் அந்த வீட்டின் பெரியவர். இன்னைக்கு என் நண்பன் முன்னாடி நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டீங்க, இருவருக்கும் ரொம்ப நன்றின்னு சொன்னார். நீயும் அத்தையும் இப்பத்தான் ரொம்ப தீவிரமா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் எப்படி இவ்வளவு அமைதியா போனீங்கன்னு கேட்டார். இது நம்ம குடும்பம் மாமா, ஆயிரம் பிரச்சனை குடும்பத்தில் வரலாம், அடுத்தவங்க கிட்ட நாம நம்ம குடும்பத்து பிரச்சனைகளை காட்டிக்க கூடாது மாமா, யாரையும் விட்டு கொடுக்காம நடந்தோம்னா தான் நம்ம குடும்பம் ஒரு கோவிலா அவர்களுக்கு தெரியும். நீங்களும் சரி அத்தையும் சரி எனக்கு என் பெற்றோர்கள் மாதிரிதான். என் அப்பா அம்மா சொன்னா நான் பொறுத்து போக மாட்டேனா? அப்படித்தான், குடும்பம்னா சண்டை சச்சரவுகள் இருக்கும் தான். ஒரு நேரம் சண்டை போடுவோம், அடுத்த நேரம் அதை மறந்துடுவோம். என் அத்தை எனக்கு இன்னொரு அம்மாதான். மருமகள் சொல்ல சொல்ல தன் வெறுப்பு, வீராப்பு, ஈகோ எல்லாவற்றும் கரைந்து போக நின்றாள் மாமியார். தன் மருமகளை அன்போடு அழைத்துக் கொண்டாள். வள்ளுவரும் தன் குரட்பாவில் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் என்கிறார். இதிலிருந்து நாம் பெறும் நீதி, ஒருவரிடம் உள்ள குற்றங்களை மட்டும் கண்டுகொண்டிருக்காமல் நிறைகளையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை உணர்ந்து உறவுகளை அனுசரித்தால் அது நல்லதொரு குடும்பமாக திகழும் என்பதே இதன் நீதி. நன்றி.

0: இன்சொல் அமுது. வழங்கினார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய என் சொல்லமது நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை தார்பாய்கள் கிரினேட் ஊஸ் நரம்பு வழிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: ஆகாஷ்வாணி தினம் தினம் கேட்கலாம் நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி. நேர்களே சிந்தனை துளி. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இறுதி பயணத்திற்கு பாதை வகுக்காதீர். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, வந்துருச்சு இது இரவும் மலரும். காலத்தால் அழிக்க முடியா காவிய பாடல்கள் என்னைய இரவும் மலரும் நிகழ்ச்சியில். நம்ம என்னதான் எத்தனையோ பாடல்கள் கேட்டாலும் காலத்தால் அழிக்க முடியாத பழைய பாடல்கள், காதல் பாடல்கள், தத்துவ பாடல்கள், இப்படிப்பட்ட பாடல்களை தான் நம்ம மனசு விரும்பிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பாடல்களை நிறைய நேரங்களில் நம்ம கேட்கும்பொழுது நிறைய கருத்தாழமிக்க பாடல்கள், காதல் பாடல்கள் இப்படியும் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்களை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோங்க. நிகழ்ச்சியில் வாலி அந்த பாடலை எழுதியிருக்கிற கே வி மகாதேவன் அதை இசையமைக்க டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிறாங்க. அது மாட்டுக்கார வேளன் படத்தில் இருந்து நிகழ்ச்சியோட தொடக்கமான அந்த பாட்டு.

0: சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா.
1: நேர்களை, நாளை காலை 9 மணிக்கு சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலம் ஆய்வாழ
2: 916 ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
3: சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரி.
1: செங்கல் சுலை மற்றும் விதழல் விடுவதற்கான தரப்பாய்கள் செல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: பிபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: என்றைக்குமே நம்ம மனசை விட்டு நீங்கள் அதை அந்த பழைய பாடல்களை தான், காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இல்லையா. இரவும் மலர்ந்துட்டு தாங்க இருக்க, நம்மளுடைய மனசு மலர்ந்தது போலவே நிகழ்ச்சியில் அடுத்ததாகவும் நம்ம ஒரு பாட்டை கேட்கலாம். அது எதிர்நீச்சல் படத்தில் இருந்த
5: சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா மறுப்பேளா.
6: ஏண்டி புதுசா கேக்குற என்ன

0: ஆத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேள்?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கும்

0: நேர்களை நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இங்கே ஒழிப்பதெல்லாம் தேனு. நாளை காலை 7:30 தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
2: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்கவிருப்பவர்
3: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நல்லது தினமும் நம்பிக்கை என்றும்
5: மயிலாடுதுறையில் உங்கள் லலிதா ஜுவல்லரியின் புதிய கிளை பிரம்மாண்ட திறப்பு விழா. திறப்பு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. பழைய தங்கத்திற்கு கிராமுக்கு ₹150 அதிகம். வைர நகைகள் கேரட்டுக்கு ₹12,000 குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. செப்டம்பர் 14 முதல் உங்கள் லலிதா ஜுவல்லரி மயிலாடுதுறையில்.
0: என்ன இரவு மலரும் நிகழ்ச்சியில காலத்தால் அழிக்க முடியாத காவிய கானங்களோட இணைஞ்சிருக்கிறேன்னா உங்க ஆர்ஜேமும் கலிபெருமாள். என்னதான் இன்றைக்கி இடைக்கால பாடலை நம்ம கேட்டாலும் இப்போ வர்ற புது பாடல்களை ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற பாடல்களை கேட்டாலும் இருந்தாலும் அந்த பழைய பாடல்களை கேட்குறது ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பாடல்கள் தான் இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்குறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து உழைக்க போதுங்க வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களுடைய இசையில் பாடலை பாடியிருக்கிறாங்க. TM சௌந்தரராஜன் பி. சுசீலா அது காவல்காரன் படத்திலிருந்து.

0: டெல்டா மக்களின் மூச்சு நம் காரைக்கால் பண்பலையின் பேச்சு. 10:16 45 இருந்த நேரத்தில் இசை ஊஞ்சு, அதாவது இரவு மலரோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இசையால் நம்மளை இணைச்சிருக்கிற இந்த பாடல்கள் காலத்தால் அழிக்க முடியா காவிய கானங்களோட ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட பாடல்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். நேரில் நாளை மாலை 5:30 விலைக்கேற்ற மேலே நிகழ்ச்சி வழங்குவிருப்போர் வசந்தன் கோ,
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விநாயக சதுர்த்தி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லும் நிகழ்ச்சியை வழங்குவிருப்போர்
2: பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் ஊரும் உறவும். இணைக்குமே நம்ம மனசை விட்டு நீங்காத பாடல்களை தான் இன்னைக்கு இரவும் மலரும் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட பாடல்கள் வரிசையில் தொடர்ந்து நாமும் அடுத்த ஒரு பாட்டு கேட்கலாங்க. அதுவும் ஜேபி சந்திரபாபு பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அதோட சேர்ந்து எல்லாரும் ஈஸ்வருடைய குரலும் சேர்ந்து ஒழிச்சதுன்னா கேட்கவே வேணாம் இல்லையா. நிபந்தனைகள் படத்துல இருந்து தான் வரப்போகுது அடுத்த பாட்டு. அது எம் எஸ் விசன், அதனுடைய இசையில வாலியினுடைய வரிகளில் அந்த பாட்டை கேட்கலாமா?

நேர்களே, காரைக்கால் பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. துள்ளி துள்ளி ஓடுதுமானு உங்க நெஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கு நம்ம காரைக்கால் பண்பலையின் 100.3. என்னென்ன நம்ம மனசை விட்டு நீங்காத விதமான இந்த பழைய பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். என்றைக்குமே பழசுக்கு மரியாதை இருக்கும் இல்லையா? அப்படித்தான் நம்ம பாடல்களும் இருக்குது. அப்படிப்பட்ட பாடல்களை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த பாட்டு வரப்போகுதுங்க, அது குடியிருந்த கோயில் படத்தில் இருந்து தான். இந்த பாடலை இசையமைத்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை பாடியிருக்கிறாங்க, பாடலை எழுதியிருக்கிறார் வாலி.

வானலைகளில் ஒரு இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. எத்தனையோ பாடல்கள், அப்படிப்பட்ட பாடல்கள், காதல் பாடல்கள், தத்துவ பாடல்கள், இப்படி நிறைய பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருப்போம். எந்த பாடலும் ஒன்றுக்கு ஒன்று குறைஞ்சதில்லை அப்படிங்கிற வரிசையில் தான் அப்படிப்பட்ட பாடல்களை நம்ம நேர்கள் எந்த நேரங்கள்லையும் கேட்க தோண்டும் பாடல்களை கேட்டுட்டுருக்குறோம். தொடர்ந்து அடுத்ததாகவும் நம்ம கேட்க போகிறோம். கண்ணதாசனுடைய வரிகளில், கேவி மகாதேவனுடைய இசையில் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. அது முகராசி படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் லலிதா ஜுவல்லரி.
1: தங்க நகைகளுக்கு கிராம் விலையில் 2% குறைவு. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. லலிதா ஜுவல்லரி.
0: வான் அலைகளில் ஒரு இசை அரசன். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10:30 கேட்டுட்டு இருக்கீங்க. இது இரவும் மலரும் காரைக்கால் பண்பலையுடைய முகநூல் பக்கத்துல இந்த

நிகழ்ச்சிக்காக, அதாவது இரவு மலர் நிகழ்ச்சிக்காக நான் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறேன். அதில் நேயர்கள் நிகழ்ச்சிகளுக்கு இந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதையும் யார் யார் அப்படின்னு பார்த்துடலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், கோட்டை பாரிவள்ளல், முள்ளக்காடு பாபு, நாகூர் முகமது ரஃபீக், கொள்ளிடம் கருணாநிதி, நலிலம் சுப்பிரமணியன், காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், திட்டசிரி நிஷான், ஹலீம், இவங்களாம் கூட சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. இரவு மலர் நிகழ்ச்சியில் அடுத்ததாகவும் நம்ம தொடர்ந்து ஒரு பாட்டு கேட்கலாங்க. அது பி சுசிலா பாட இருக்கிற பாட்டு தான், தில்லானா மோகனாம் பால் படத்திலிருந்து. எந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் கே வி மகாதேவன்? பாடலை இயற்றியிருக்கிறார் கண்ணதாசன். தாத்தா தாத்தா ஜொல்லு தரகடு தரகடு தாம் தரகடு தரகடு தாம் தரகடு தாம் தரகடு தாம் தாம் தின் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம் தாத்தா தாத்தா ஜொல்லு தாம

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 நேர்களின் இதயங்களில் இது அசைக்க முடியாத தோணு. நேர்களை நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாட தரமான தரப்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: என்றைக்குமே நம்ம மனசை விட்டு நீங்கள் அதை பாடல்கள் தான் அந்த பழைய பாடல்கள் அப்படின்னு வீட்டில் பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா. அதுவும் இரவு நேரங்களில் இந்த மாதிரி தனிமையான நேரங்களில் வானொலியை கொஞ்சம் குறைவான அந்த சத்தம் வச்சுக்கிட்டு இந்த பாடலை கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அதுவும் கிராமங்களில் கயிற்று கடலில் படுத்துக்கிட்டே இந்த நேரங்களில் பாடல்களை கேட்குறது, இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது சொல்லவே முடியாத ஒரு பெரிய ஆனந்தம் தான் இல்லையா. அப்படிதான் அடுத்த பாடலும் வரப்போகுதுங்க. வாலியின் வரிகளில் எம்.எஸ். விசுவநாதன் இசையமைத்திருக்கிற இந்த பாட்டு அது இருமலர்கள் படத்திலிருந்து.

நிகழ்ச்சி நாளை 20:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லுமது தற்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இரவிலும் நம்மை தாளாட்டி கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3 இது இரவும் மலரும் காலத்தால் அழிக்க முடியா காவிய காலங்களோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததா உயர்ந்த மனிதன் படத்திலிருந்து பாட்டை கேட்க போறோம். டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா அவருடைய குரல்களில் வருதுங்க, வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: வங்க கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடல் அலை உங்கள் இல்லங்களில் இனி தாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை. 10:45 9 நொடியாகிற இந்த நேரத்தில் நாமளும் கேட்டுட்டு இருக்கிறோம் காலத்தால் அழிக்க முடியாத காவிய கானங்களை. அது இரவு மலரும் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் எடுத்ததா கண்ணதாசனுடைய வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் டாக்டர் சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன் டி எம் சவுந்தரராஜன் இவங்க இணைஞ்சு பாடியிருக்கிற பாட்டாக தான் ஒழிக்க போகுதுங்க. அது அனுபவி ராஜா அனுபவி படத்திலிருந்து.

நேர்களை தொடர்ந்து நம்ம இரவு மலர் நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டியும் கேட்க போகிறோங்க. அது ஓட்டி வரை உறவு படத்திலிருந்து தான் வரப்போகுது. டிஎம் சவுந்தரராஜன் குரலில் இணைஞ்சு பி சுசிலாவும் பாடியிருக்கிறாங்க. இசையமைத்திருக்கிறார் MS விஸ்வநாதன். பாடலை ஏற்றியிருக்கிறார் கண்ணதாசன்.

நேர்களை உங்களை அசையாமல் சார் வைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நிகழ்ச்சியில் அடுத்ததான் கேட்க போறோம். இரவு நிகழ்ச்சியில கண்ணதாசனுடைய வரிகள்ல கே வி மகாதேவனுடைய இசையில டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடி இருக்கிற இந்த பாடல் தாங்க, இந்த வியட்நாம் வீடு படத்துல இருந்து.

நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம காரைக்கால் பெண்ணுடைய முகநூல் பக்கத்தில் போடுற போஸ்டருக்காக சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி அருள், ஷாலினி ரியா, அதம்பவர் கலைச்செல்வி, நனிலம் அம்பலவானம் ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட உரையை கொடுத்துருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுத்த பாடல்களுக்கும் நன்றியை சொல்லியிருக்கிறாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரியும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கலாம். திட்டஜரி நிஷான்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவாக ஒழிக்கப் போகுதுங்க. அது பேசும் தெய்வம் படத்திலிருந்து சுலமங்கலம் ராஜலட்சுமி எல்லார் ஈஸ்வரி சரளா பாடியிருக்கிற பாட்டு. அது கே வி மகாதேவனுடைய இசையில் வாலியின் வரிகளில்

நாம் இதுவரை கேட்டு ரசித்தது காலத்தால் அழிக்க முடியாத காவிய பாடல்களை தாங்கி வந்த இது இரவும் மலரும் ஆகாஷ்வாணி.

0: தினம் தினம் கேட்கலாம், நொடிக்கு நொடி ரசிக்கலாம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. இது காற்றலையில் நாளை. நம்ம காரைக்கால் பண்பலை நாளை கொடுக்க போகிற நிகழ்ச்சிகள் குறித்த ஒரு முன்னோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் விளங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள் காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 7:30 மணிக்கு தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் நாளும் நலம் பெற உலக நோயாளிகள் பாதுகாப்பு தின சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருந்தியல் துறை கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சிஎம் திவ்யசாந்தி அவர்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூரணி வழங்கும் என் சொல்லுமது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மெலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபினியா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் ஆர் தன்சிகா. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 8:05 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் முதலில் சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இதில் மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி வினிஷா அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் BPN ஹை ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சிந்தனையரங்கம். நாளைய சிந்தனையரங்கம் நிகழ்ச்சியில் நிலையான மகிழ்ச்சி என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேர்கள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை நேர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை பாரத் பால் வழங்கும் பசுந்தளிர் பங்கேற்கும் தளிர் ஆர் தன்சிகா. 12:55 பன்னிசை கள்ளி என தொடங்கும் பாடல் வடையவர் திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்கள். 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரை கேட்கலாம். 1:55 மெல்லிசை 2:00 லஞ்ச் பிரேக் இதில் அனுபவம் அற்புதம் ஓய்வு பெற்ற ஆசிரியர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருவிளையாட்டம் எஸ் புஷ்பலதா அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSC லைக் ஷேர் கமெண்ட். 3:30 LSC 4:00 ஊரும் உறவும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலமட்டம் மகாராஜபுரம் கிராமத்திலிருந்து நேர்கள் மத்தியில் நேரலையாக. 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் ஊரும் உறவும் தொடரும். 5:15 அலையோசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6:00 பனிசை உரித்தது என தொடங்கும் பாடல் பாடியவர் தருமபுரம் பி சுவாமிநாதன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோயில் அமுதா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமது வழங்குகிறார் திருநள்ளாறு எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இதில் மகப்பேறு நலன் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மகளிர் நலன் மற்றும் மகப்பேறியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி வினிஷா அவர்கள். 6:45 இசைத்துறைக்கு. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் காய்கறி சாகுபடி. வேதரண்யம் கத்திரிப்புலம் எஸ் செல்வராசன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 8:30 காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லுமது வழங்குகிறார் திருநள்ளார் எழுத்தாளர் வசந்தா அம்பலவாணன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலை நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நாளை ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள் காரைக்கால் PSR டைல்ஸ் பார்க்கின் தங்கமான நேரம். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். மாலை 5:00 சிறுகாழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் வாங்க பேசலாம். இதுவரை இணைந்திருந்தது காற்றலையில் நாளை. நேர்களையினும் சில நொடிகளில் தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை.
1: This is Akashvani, the news read by RS Raghu.

ஆனாலும் செய்யும் சிறு சிறு முயற்சிகளின் கூட்டுத்தொகையாகும் என்ற ராபர்ட் கோலியரின் சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:50 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். மீண்டும் சந்திப்போம்.

0: மாமியே
1: சரணமையப்போ,
0: இருமுடி பிரியரே
1: சரணமையப்போ,
0: சரணகோஷ பிரியரே
1: சரணமையப்போ.